0: Yo vi creo en la lápida. Amén, amén, amén.
1: Amén, amén, amén. Andri pastor, hermiano, así, velichatira, velichate cortiza, velipare le ketu cortiza. Hermiano, velichan, terinda vate dan anal, velipare le vitia somer, gaviana ver velipare grasa y vadigra. Pati velichatira, velichate petu condo, satiete nalate, ketu condo, ngalikaka la pare petit chepitil, apriaga. அருமையான வார்த்தையும் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்த உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதுதான் உங்களை,
0: நன்றி.
1: உங்கள் ஊழியத்தை, உங்கள் சபை ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தேவ சமயத்தை கூறுகிறோம். சொல்லுங்க பாஸ்டர்.
0: நன்றி நன்றி சிஸ்டர், நன்றி உங்களுக்கு.
1: ஓகே பாஸ்டர், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பாஸ்டர். அருமையான வார்த்தையும் வெளிச்சம். நிச்சயமாக அப்போஸ்தலர் நடவடிக்கை முதலாம் அதிகாரம் 8 வசனத்தின் 14 வசனத்தின் 40 நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த இயேசப்பா சுவிசேஷர்களுக்கு காட்சி கொடுத்தார். 10 நாட்கள் காத்திருந்தார்கள், எருசலேமில் கூடியிருந்தார்கள். 120 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடினார்கள். இயேசுவின் தாயம் இருந்தார்கள். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் தான் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். ஆவியை ஊற்றினார், பெல்லனடைந்தார்கள். புதிய விடுதலை, புதிய பவர், புதிய வல்லமை கிடைத்தது. அலங்கார வாசல், அலங்கோலமான முடவன் கூட எழுந்து நடந்து கத்தரை துதித்தார். அப்படிப்பட்ட அசைவுகள் இந்த நாட்கள் எங்கள் சபைகளுக்குள்ள உண்டாகட்டும், எங்கள் ஊழியங்களுக்குள்ள உண்டாகட்டும், எங்கள் வீடுகளுக்குள்ள உண்டாகட்டும். ஒரு எழுப்புதலின் அசைவு உண்டாகட்டும். இதுவே எங்கள் வாழ்ச்சி. ஆகவே அதை நாம் வாய்ப்படுவதாக அருமையான வார்த்தையும் வெளிச்சம். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அவர்களும் வெளிச்சத்தை காணட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமீன். தலையாற்றோன்ற நேரம் 8:04 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். இதனாலும் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று ஏசாயா 44:24 பின்பகுதி சொல்கிறது. அப்படியாக நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை பரப்பினவர், பரப்பின தகப்பன் இந்த நாளிலும் அந்த வார்த்தையின் வல்லமையை பரப்பி கொண்டிருக்கிறார். எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கள் வானொலி கூட அனுப்பிய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தை காணப்போறோம். எங்களோட சிஸ்டர் ஏமி புஷ்பராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ்லோ சிஸ்டர் ஏமி. வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம்.
2: ஆமென், ஆமென். உங்களையும் உங்களை ஒழியங்களையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் இணைந்திருப்பது மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இது வியாழக்கிழமைக்கான மாலை நேர நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நாங்கள் ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் துதிகளோடும் ஆராதனைகளோடும் நாங்கள் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம். ஆண்டவுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் பொதுமான தேவனே, உங்களை துதிக்கிறோம், சோதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த நேரத்தை கொடுத்ததுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலே வார்த்தையிலே வெளிப்பாடுகளுக்காக ஜபிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் ஜபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி தாப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். மகள் போம், மகள் போம், தீனமாக மகிழ்வோம். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவன் என்ற உள்ளத்தில்

ஆண்டவரே மறுரூபப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இயேசப்பா இந்த வேளையிலும் அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமாய். அந்த தேச தலைவர்களுக்குள்ளே ஒரு தேவ ஞானத்தை, ஒரு பரலோக ஞானத்தை நீங்கள் கட்டளையிட வேணுமாய். அவருடைய நினைவுகள், சிந்தனைகள், ஆண்டவரே அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள், ஆண்டவரே அவர்கள் மேற்கொள்கின்ற தீர்மானங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரியமானதா இருக்க வேணுமா எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் தேவ சித்தம் அறிந்து செயல்படுகிறவர்களாய் கத்தாவே சுவாமி மாற்ற வேணுமா எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே நாங்கள் 3 உவமைகளை குறித்து இந்த நாளிலே பார்க்கும்படியாய் ஆவியானவர் தந்தை இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி நாங்கள் இந்த வார்த்தை கூடாக கடந்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் என்று சொன்னதுமே அது எங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அநேக காரியங்களை அதனூடாக கற்றுக் கொடுக்கின்றார். அதனாலே இந்த பகுதியை இந்த நாளில் எடுக்கும்படியாய் எனக்கு ஆவியானவர் கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி நாங்கள் இப்பொழுது இந்த வார்த்தைகளை எங்களுக்கு என்று எடுத்துக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய நாமம் என்றே மகிமைப்படுவதாக. அருமையானது வண்டிய பிள்ளைகளை, நாங்கள் முதலாவது பார்ப்போமே ஆனால் காணாமல் போன வெள்ளி காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மகன் என்று சொல்லி 3 விதமான உவமைகளை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கின்றோம். முதலிலே பார்ப்போமே ஆனால் அங்கு ஒரு பெண் தன்னுடைய வெள்ளி காசை துளைத்து விட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அவள் அந்த வெள்ளி காசை தேடும்படியாக அந்த வீட்டை கூட்டி அந்த வீட்டை பெருக்கி அப்படியாக தன்னுடைய துளைந்து போன காசை அப்படியாக அவள் தேடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அவளுக்கு அந்த காசு கிடைத்ததும் அவள் அயலகத்திலே உள்ள சகோதரிகள், பெண்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அந்த தன்னுடைய மன மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளும்படியாய் அவள் அங்க அவர்களை அழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல இன்னும் அடுத்த காரியத்தை நாங்கள் பார்ப்போமே ஆனால் ஒரு மனிதனுக்கு 99 100 ஆடுகள் இருந்தது. அதிலே 1 தொலைந்து போய்விட்டது. ஆனாலும் கூட அதிலே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த மற்ற ஆடுகளை விட்டுவிட்டு அந்த தொலைந்து போன ஆட்டை தேடி அவர் அந்த இடமெல்லாம் அந்த தன்னுடைய ஆட்டை தேடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அப்படியாக தேடியும் தன்னுடைய ஆடு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்திலே அவர் அந்த அயலகத்தார் எல்லோரையும் கூப்பிட்டு தன்னுடைய மன மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளும்படியாய் அழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவரிடத்திலே மிகுதியான இந்த அந்த ஆடுகளை விட அந்த தொலைந்து போன ஆட்டை கண்டதும் அவருடைய மனதில் இருந்த மகிழ்ச்சியை நாங்கள் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போலத்தான் அருமையானது வெண்டைய பிள்ளையிலே 11 வசனத்திலிருந்து நாங்கள் 32 வசனம் வரையிலே இதிலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் காணாமல் போன மகனை குறித்து நாங்கள் வாசிக்க முடியும். அங்கு பார்ப்போமே ஆனால் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அதிலே இளைய குமாரன் தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் தகப்பனாரிடத்திலே கேட்டு வாங்கி அந்த இடத்திலே தனக்குரிய பாகத்தை தரும்படியாய் அவரிடம் வாங்கி கொண்டு ஒரு தூர தேசம் செல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அந்த மகன் தூர தேசம் சென்று தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வீணடித்து அந்த இடத்திலே நண்பர்களோடு சேர்ந்து அவன் ஒரு தவறான வாழ்க்கை வாழுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவனுடைய கையில் இருந்த எல்லாம், அவனுடைய பணம் எல்லாம் செலவழிந்ததும் அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் கூட அவனை விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவனிடத்தில் ஒன்றும் இல்லை. அந்த இடத்திலே அவன் ஒரு தனித்தவனாக
அந்த இடத்துல அவர் நிற்கிறதுனாலே நண்பர்கள் எல்லோரும் அவனை விட்டு விட்டு ஓடி விட்டார்கள். ஆனாலும் அந்த வேளையிலே அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் தள்ளப்படுகிறான். அந்த இடத்திலே அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகின்றது. அந்த வேலையானது அந்த பன்றிகளை மேய்க்கின்ற வேலையாக இருந்தது. ஆனால் அந்த வேலையிலே அவனுக்கு உள்ளே ஒரு ஆவல் ஏற்பட்டது. அந்த பன்றிகளுக்கு அந்த நாட்களிலே அப்படியாக தவிடு கொடுப்பார்கள் பன்றிகள் சாப்பிடுவதற்கு. அப்படியாக அந்த பன்றிகளுக்கு கொடுக்கின்ற அந்த உணவையாவது தானும் சாப்பிட்டு தன்னுடைய பசியை ஆற்றி கொள்ளலாம் என்ற ஒரு அவனுக்குள்ளே ஒரு ஆவல் பிறக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக அவன் அந்த தவிடுகளை சாப்பிடும் பொழுது அந்த இடத்திலே அவனுக்கு தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டு ஞாபகம் வருகின்றது. அந்த இடத்திலே அவன் யோசிக்க ஆரம்பிக்கின்றான், என்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் எவ்வளவோ வேலைக்காரர்கள் இருக்கின்றார்கள், அத்தனை வேலைக்காரர்களுக்கும் போதுமான அளவு அங்கு உணவு இருக்கின்றது தன்னுடைய தகப்பன் வீட்டிலே, ஆனால் நானோ இங்கே பசியால் சாகிறேன் என்று சிந்திக்க ஆரம்பித்தவனாய் அந்த இடத்திலே அவன் தகப்பனாரை நோக்கி போகிறதை பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அவன் தூரத்திலே போகும் பொழுது, அந்த இடத்திலே அவன் தூரத்திலே வருவதை கண்டு அந்த தகப்பனார் அவனை ஓடி அணைத்து அவனை முத்தமிட்டு அந்த இடத்திலே அங்கு வேலைக்காரர்களிடத்திலே அவர் சொன்னதானது ஒரு காரியம், இந்த இடத்திலே கொளுத்த கன்றை அடித்து சமையுங்கள் என்று அந்த இடத்திலே தகப்பனார் வேலைக்காரருக்கு ஒரு உத்தரவு போடுவது மாத்திரமல்ல, அவனுக்கு விலை உயர்ந்த ஆடைகள், அதோடு அவனுடைய கைகளுக்கு விலை உயர்ந்த மோதிரங்கள் இப்படி எல்லாம் போட்டு அந்த இடத்திலே அங்கு ஆடல் பாடல்கள் ஆட்பறிப்புகள் என்று சொல்லி அந்த இடத்திலே பெரிய ஆரவாரமாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அங்கு தகப்பனார் சொல்லுகின்றார், காணாமல் போன என்னுடைய மகன் இப்பொழுது வந்து விட்டான் என்று சொல்லி அந்த தகப்பனாருடைய அந்த மிகுதியான அந்த சந்தோஷத்தை நாங்கள் காண முடிகின்றது. ஆனாலும் கூட அருமையானது உண்டே பிள்ளைகளே, அப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த மூத்த மகன் அங்கு வயலில் இருந்து வருகின்றான். அந்த வயலில் இருந்து வரும் பொழுது அங்கு ஒரே ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்று அங்கு தகப்பனாருடைய வீட்டிலே நடைபெறுகின்றது. அங்கு அவன் ஒரு வேலைக்காரனை அழைத்து விசாரிக்கின்றான், இங்கு என்ன நடக்கின்றது என்று சொல்லி. அப்படியாக விசாரிக்கும் பொழுது அவனுக்கு அங்கு சொல்லப்படுகின்றது என்னவென்று சொன்னால், உம்முடைய தம்பி காணாமல் போயிருந்த உம்முடைய தம்பி இப்பொழுது வந்து விட்டார், அதனாலே உம்முடைய தகப்பனார் இப்படியான கொண்டாட்டங்களை அங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு அந்த இடத்திலே சொல்லப்பட்டது. அங்கு என்ன நடந்தது என்று சொன்னால், அப்படியாக தன்னுடைய தம்பி வந்திருக்கிறார் என்றவன் அறிந்தவன் அந்த இடத்திலே சந்தோஷப்பட்டு தம்பியுடைய மனம் திரும்புதலை கண்டு அந்த இடத்திலே சந்தோஷப்பட வேண்டியவனாக இல்லாமல் அந்த இடத்திலே கோபம் கொள்ளுகிறவனாய் அந்த இடத்திலே அவன் அங்கு வெளியிலே நிற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே ஆனாலும் கூட தகப்பனார் அவனையும் விடவில்லை. அந்த இடத்திலே போய் அவனையும் கூட தகப்பனார் அந்த இடத்திலே வருந்தி அழைக்கின்றார். ஆனாலும் வருந்தி அழைக்கும் பொழுதும் அவன் தகப்பனாரை நோக்கி சொன்னதொரு காரியம், நான் எத்தனை வருடங்களாக உமக்கு உழைத்திருக்கிறேன், ஆனால் நான் ஒரு நாளாவது சந்தோஷமாக இருப்பதற்கு என்னுடைய நண்பர்களோடு நீர் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு கொடுத்ததில்லை என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் குறை கூறுகிறவனாக அந்த இடத்திலே அவன் நின்று கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையானது அவனுடைய பிள்ளைகளே, இந்த மகன் அப்படியாக, இந்த இளைய குமாரன் இப்படியாக மனம் திரும்பி வந்தான். ஆனாலும் கூட அவன் மனம் திரும்பி வந்த வேளையிலே அவன் தன்னுடைய தகப்பனாரை நோக்கி சொன்னதானது ஒரு காரியம், தகப்பனே நான் உமக்கும் பரத்துக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதி இல்லை என்று இல்லாதவன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் ஒரு மெய்யான ஒரு பாவ அறிக்கையை செய்வது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே அவனுடைய வாயிலிருந்து வந்ததான அந்த வார்த்தை ஒரு மெய்யான ஒரு மனம் திரும்புதலுக்குரிய வார்த்தையாயிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக உணர்ந்தவனாய் அவனுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உணர்வை கொடுத்து அவனை திரும்பவுமாக அந்த இடத்திலே தகப்பனாருடைய வீட்டுக்கு அவன் திரும்பி வரும்படியாக அப்படியான அவனை அந்த சூழ்நிலை மாற்றியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தூர தேசத்திலே அவன் இருக்கும் பொழுது அவன் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தவனாய், எல்லோராலும் கைவிடப்பட்டவனாய், அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் துளைந்த அந்த சூழ்நிலையிலே நண்பர்கள் எல்லோரும் அவனை விட்டு விட்டு ஓடிவிட்ட அந்த

இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே. ஆனால் நீங்கள் சிந்திக்க வேண்டியதொரு காரியம், இந்த நாட்களிலே நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? நீங்கள் அந்த இளைய குமாரனை போல நீங்கள் தூர தேசத்திலே இருக்கின்றீர்களா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவோ எல்லாவிட்டால் நீங்கள் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் அப்பாவுடைய வீட்டில இருக்கின்றீர்களா? எல்லாவிட்டால் நீங்கள் தூர தேசத்திலே அந்த இளைய குமாரனை போல அப்படியாக நீங்கள் இருக்கின்றீர்களா என்பதை குறித்து இந்த நாட்களிலே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைய நாட்களில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு வழி விலக்கி இன்றைக்கு உலகத்துக்குள்ளே போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு வேதனையோடு இருக்கிறதை கூட நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியதொரு காரியம், அந்த இடத்துல எப்படியாக அந்த மகன் மனம் திரும்பி வந்த பொழுது அந்த தகப்பனார் ஏற்றுக்கொண்டது போல இந்த நாட்களிலே நிச்சயமாகவே நீங்களும் மனம் திரும்பி எங்களுடைய அப்பாவிடத்திலே நீங்கள் ஓடி வரும் பொழுது அவருடைய கரம் உங்களை அரவணைக்க காத்திருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி ஓடி வரும் பொழுது அவர் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அந்த பாவங்களை எல்லாம் அவர் அந்த ஆழ கடலிலே தள்ளி அந்த பாவங்களை நினைக்காதவராய் அவர் உங்களை நோக்கி அவர் உங்களுக்கென்றொரு எதிர்காலத்தை அவர் வைத்து அந்த இடத்துல அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர வல்லவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இடத்திலே அப்படியாக அவருடைய கரம் எப்பொழுதுமே திறந்திருக்கின்றது. அவருடைய கரம் உங்களை அணைக்க ஆயத்தமாக இருக்கின்றது. ஆனாலும் கூட அவருடைய அன்பையும் அவருடைய அரவணைப்பையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கின்றீர்களா என்பதை இந்த நாளிலே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறது நாங்கள் கடைசி காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அவரை நாங்கள் உதாசீனப்படுத்துவோமே ஆனால் நாங்கள் பரலோக ராஜ்யத்தை நாங்கள் இழந்து போய்விடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லும் பொழுது அவர் சொன்னதானது ஒரு காரியம், அந்த இடத்திலே ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது அந்த இடத்திலே பரலோக ராஜ்யத்திலே தேவ தூதர்கள் மத்தியிலே அங்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதாம். அதே போல நீங்களும் நானும் எங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு நாங்கள் மனம் திரும்பும் பொழுது அந்த இடத்திலே பரலோகத்திலே தேவ தூதர்கள் மகிழுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியான மகிழ்ச்சியிலே நாங்கள் பங்கடைவது என்பது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம். அதனாலே நீங்களும் நானும் இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அவருடைய வருகை எப்பொழுதென்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஆயத்தமாக இருந்தால்தான் அவருடைய வருகையிலே நாங்கள் அவரோடு நாங்கள் செல்ல முடியும். நாங்கள் ஆயத்தம் இல்லாதவர்களாக நாங்கள் இருப்போமே ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பரலோக ராஜ்யத்தை நாங்கள் இழந்து விடுவோம். இந்த நேரத்திலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி ஓடி வாருங்கள். அப்படியாக ஓடி வரும் பொழுது நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அரவணைத்து உங்களுக்கு ஒரு மறு வாழ்வை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, இந்த நேரத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அந்த இளைய குமாரனை போல இயேசு சுவாமி, நாங்கள் மெய்யாக மனம் திரும்புகிறவர்களாய் கர்த்தாவே சுவாமி, நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களா, எங்களை மாற்ற வேணுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை எங்களுடைய பாதத்திலே நாங்கள் தந்து ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் இந்த சூழ்நிலைகளை கூட கடந்து போனாலும் கர்த்தாவே சுவாமி, அந்த சூழ்நிலைகளை நீங்க மாற்ற வல்ல தேவனாய் இருக்கிறதுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, யோபு சொன்னது போல தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்ற அந்த வசனத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உறவுகள் ராஜா, யாராவது ரட்சிப்பின் அனுபவத்தை இன்னும் பெறாதிருப்பார்களே, ஆனால் தகப்பனே சுவாமி, அந்த வேளையிலும் கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை நீங்கள் கட்டளையிட வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். அந்த சகையுவை பார்த்து சொன்னீங்கப்பா, இன்று இந்த வீட்டாருக்கு ரட்சிப்பு வந்ததென்று. அதே போல ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த வானொலியை கேட்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ரட்சிப்பு வர வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, அவர்களும் உங்களுடைய வருகையிலே கர்த்தாவே சுவாமி எடுத்துக்கொள்ளப்பட வேணுமா, எங்களுடைய கரத்திலே நாங்கள்

0: பொறுப்பு கொடுக்கிறோம். அந்த நித்திய ராஜ்யத்தை அவர்கள் இழந்து போகாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நன்றி தகப்பனே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலும் சகோதர சுபாவை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தாவே சுவாமி, இந்த நேரத்தை கொடுத்து ஏசப்பா இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற மகளை நீங்கள் காண்கிற தேவன் ஆண்டவரே சுவாமி, அந்த குடும்பத்துல எந்த ஒரு நன்மையும் குறைவு படாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அவருடைய பாடசாலை காரியங்கள், கணவருடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல சகோதரன் மகேந்திரன் ஐயா குடும்பத்தாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே பா சாண்டன் ராஜநாயகத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி ரஞ்சினி அலங்கார மணி, சகோதரி டாலி சிஸ்டர் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம் கதாவே சுவாமி. ஆண்டவரே அதே போல இன்னுமாக கதாவே சுவாமி வார்த்தையோடு வர இருக்கின்ற ஒவ்வொரு தாசர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் சுவையினங்கள் பலவீனங்களோடு யாரும் இருப்பார்களே, ஆனால் கத்தாவே அந்த சரீர பலவீனங்கள் எல்லாம் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையிலே ஹாஸ்பிட்டலிலே வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. தக்கசால கைவிடப்பட்டவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த வேலையில உலக தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே இந்த யுத்த பூமியிலே நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு முடிவுக்கு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இஸ்ரவேல் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி, இயற்கை நாளிவினால பாதிக்கப்பட்ட தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி எல்லா தேசங்களிலும் ஒரு எழுப்புதல் தீ பற்றி அறிய வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேசங்களிலே மாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலும் எல்லா தேசங்களும் உங்களை வருகையிலே சேர்த்துக் கொள்ளப்பட வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. ராஜாக்கள் தலைவர்கள் அதிகாரிகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. அவர்களுக்குள்ளே ஒரு தேவ ஞானத்தை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவர்களை நீங்கள் மனம் திரும்பி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி என்று சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே சங்கமம்பான் ஒரு சாவகர் ஊழியர்கள் அசிலி எங்கள் குடும்பத்தாரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே மகனை குடும்பமாய் நாங்கள் ஒப்படைக்கிறோம். பேர குழந்தைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே மகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. அவருடைய வேலை காரியங்கள் ஆபீஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் கதாவே சுவாமி. இவருடைய தேவைகள் விருப்பங்கள் மனவாஞ்சைகள் எல்லாவற்றிலும் கூட இருக்க ஜெபிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் உங்கள் நல்ல தாக்கனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தை. வெளிச்சத்தின் நேரத்தில் வெளிச்சத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். லூக்காவின் சுவிசேஷம் 15 அடிப்படையில காணால் போன ஆடு, காணால் போன வெள்ளிக்காசு, காணால் போன மகன் பெற்றுக்கூடாக நாங்கள் இங்கே காணாமல் போனோம். இங்கே என்றது கேட்டீர்கள் நிச்சயமாக. எங்கேனும் பொழுது எங்கே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்றுதான் அங்கே போனோம். நிச்சயமாக எங்கள் சிந்தைகள், எங்கள் சொல்கள், எங்கள் செயல்கள் எப்படியாக தேவனை தூரப்படுத்துகிற காரியங்கள் நிச்சயமாக அவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்ப உண்டாகும். அப்பா வீட்டில் எப்பொழுது நாங்கள் கழிவுந்து மறந்திருக்க வேண்டும் என்பதை அப்பா விரும்புகிறார். காணாமல் போகாதபடிக்கு நாங்கள் அவர் கண்டுகொள்ளும் கண்டுகொண்ட பாத்திரங்களா, தெரிந்து கொண்ட பாத்திரங்களா, எப்பொழுதும் அவருக்குள்ள மகிழ்ந்து கழிவுறோம். நானும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன், கற்றுக் கொடுத்தீர்கள். அது மட்டுமில்ல, எல்லாருக்காகவும் பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். என்னுடைய நாமத்தை பாட்டினால் துதித்தீர்கள். அப்படியாக துதித்து செபித்து வார்த்தையை கொடுத்து எங்களை வெளிச்சத்தை காண வச்சு உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டிச்சிற எல்லா காரியங்களையும் கத்தன் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து முனைந்திருங்கள். கத்தனை தேவசமானத்தை உங்களுக்கு கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.
0: நன்றி. எங்களையும் உங்களை ஊழியங்களையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சத்தை கண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். இந்த வெளிச்சம் உங்களுக்கு வெளிச்சமாய் இருந்திருக்கோம் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு வெளிச்சமாய் இருந்திருக்கு எங்கே என்று கேட்டார்கள். நிச்சயமாக நாங்கள் சில வேலைகளில் நாங்கள் இருக்கிறோம், இணைந்து இருக்கிறோம். ஆனால் இருக்கிற இடம் எங்கே, எங்கள் சிந்தை எங்கே, எங்கள் நினைவு எங்கே, எங்கள் எண்ணங்கள் தான் எங்கே, எங்கள் இயக்கங்கள் தான் எங்கே, எங்கள் பேச்சுகள், மூச்சுகள், எங்கள் நடக்கைகள், எங்கள் பார்வைகள் தான் எங்கே. வசனத்தை நோக்கி பார்க்கிறதா, வசனத்தை நோக்கி எங்கள் செவிகள் இருக்கிறதா, எங்கே இளையகுமாரன் எங்கே போனார்? அப்படி இளையகுமாரன் போல நாங்கள் போகாத படிக்க நாங்கள் தேவசம் முகத்துக்குள்ள நோக்கி பார்க்கணும். வார்த்தையோடு இணையான ஒருமுகப்படல் எங்கள் ஆவி ஆத்துவம் சரீரம் சிந்தன சோசல் யாவும் அவருக்கு நேராக திரும்பணும். அதை காணாமல் போன இளையகுமாரனை போல சில வேளைகளில் இந்த வார்த்தையை வெளிச்சத்தை கேட்க விடாமல் நாங்கள் காணாமல் போயிருக்கலாம். அப்படி காணாமல் போகாத படிக்கு அப்பா வீட்டில நீர் ஆசீர்வாதம் உண்டு. இந்த ஆசீர்வாதத்தை தேட எங்கள் கண்கள் போயிருக்கிறது, எங்கள் செவிகள் போயிருக்கிறது, எங்கள் சிந்தைகள் நோக்கி இருக்கிறது, எங்கள் கால் நடிகள் தான் துரிதமா இங்கே ஓடி பார்க்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க தந்தைக்கு மறுபடியும் இங்கே என்று எழுப்பியிருக்கிறார் கேள்வியை. அங்கிருந்து கேட்காத படிக்க கேள்வியை கேட்காமல் ஆசையாய் நாங்கள் தொடர்கிறோம். இதற்காக நாங்கள் பிடித்து கொள்ளப்பட்டோம். அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடரும் அருமையான வார்த்தை வெளிச்சம் பின்தொடர்வோம். அம்மையே மனம் திரும்பிய இளையகுமாரனை போல திரும்புவோம். கெட்டகுமாரன் யாரு? இந்த இளையகுமாரன் தான். அந்த இளையகுமாரன் திரும்பின போல திருப்பதை காண்போம். எங்கள் வாழ்க்கையில, எங்கள் சரத்துல, எங்கள் நடைபயிற்சிகள். அம்மையே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள். அவர்களும் வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், ஆவியான வெளிப்பாடுகள் அவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பார். இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. சரியாக தோன்றும் நேரம் 8:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் இணைகிறேன். என்னோடு இணையுங்கள். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். ாலும் கத்தர் பாராட்டின கிருபை நாளுக்காக இந்த வாய்தவனை சுவாசரித்துக் கொண்டு பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்தி இணைந்திருக்கிறேன். எல்லா தேவ பிள்ளைகளையும் கத்தர் நாமத்தினாலே இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் வாழ்த்தி கொண்டு நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிப்போம், துதிப்போம், வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம், செபிப்போம். சோசரும் தகப்பனே நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். கிருபியாய் பாராட்டு நல்ல தருணத்துக்காக என் தேவாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். அப்பா நீர் பாராட்டின கிருபை நேரங்கள் அனுகூலப்படுத்தி நல்ல தருணங்கள் அதுக்காக நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டவரே. இதனாலும் சங்கம் வாங்கி ஒரு திறந்த வாசல் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்கள். அந்த வாசலுக்குள்ளே நாங்கள் நுழைய அலங்கார வாசலாய் நாங்கள் ஆண்டவரே உமக்குள்ள நுழைந்து உம்முடைய அலங்காரத்தை பெற்றுக்கொள்ள இந்த பரிசுத்தம் ஒன்றிய அலங்காரமாய் எங்களுக்கு வாழ்க்கையில் உண்டாக எங்கள் சரத்தை அலங்கரிக்க எங்கள் வீட்டுக்கு எடுக்கிறோம். இந்த சங்கவானுடைய ஆசிரியத்தை செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. யா ஊழியர் ஊழிய ஸ்தாபகரும் மாநிலஸ்தீபர்களுக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய மனை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தம் கொடுத்து தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காக நன்றி கொடுத்து ஆத்துவ பாரத்துக்காக நன்றி. இதனாலும் அவர்களை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவரோடு இணைந்து ஊழியர் சிலையில ஊழியர்களை ஆசிரியத்தை இல்லைகளை சாலப்படுத்தி வழி நடத்துகிறார். அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். மறுபடி அன்பு நேர்களை மடத்திருக்கிறது தருகிறோம். ஆசீர்வாதம் இன்னும் ஆத்துமாக்களை அறுபடி காண கிருபை பாராட்டுங்க. வழிகளை திறவுங்க. உள்ளமாய வழி திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். பொய்யான மாயை நம்பி கிருபியை தங்களுக்கு வரும் கிருபியை போக்கடிக்காது அப்பா. அவருடைய மெய்யான ஒளி கட்டியும் பிரகாசிக்கட்டும். உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியை அந்த மெய்யான இதனாலும் எந்த மனுஷன் வாண்டவர் உயர்வோ தாழ்வு ஏழியோ குருடோ சுவிடோ எதுவுமே நீ பார்ப்பதில்லையே சப்பா. இதனாலும் உள்ளத்தை பார்க்கிறீ அப்பா. அந்தங்களின் கூக்குரலை கேட்கிறவர் வெளியொரு புதுக பெருமூச்சை காண்கிறீர். நாளில் ஒடுக்கப்படுவர்களின் அடைக்கலம் ஆண்டவர் நாளிலும் உள்ள விடுதலை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்து ஆசீர்வத்து மகள பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்திற்கு நன்றி செம்பிக்கிறார். வெளிச்சத்தை ஆசிரியர் கிருபைக்காய் நன்றி. இந்த ஊழியர் ஐயா இந்த ஊழியத்தை துடைக்கிற மகேந்திரையாக்கா நன்றி செலுத்தும். கொடுத்த தரிசனங்களுக்கா நன்றி செலுத்தும். இருக்கிற தலை மூடி பாதுகாத்து உறவுகளை பாதுகாத்து அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்தா ஊழியர்களையும் ஆசிரியம் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி போய் செபிக்கும். நாலு மடியால் என்பட திருக்கிறதுக்குள்ள தருகிறேன். வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதன் இரவளவேனும் பெருக நான் சுருகணும் பெற்றுக்கொடுங்க பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை செவி செவிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எத்தனாம் இவை ஒரு பாடலை பாடி வாசனையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம். எத்தனாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. ஆமீன். ரத்தத்தில் மூழ்கிடவன் தீனையா

பரிசுத்தமாக்கும் ஐயா, உன் துயரத்தால் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்கும் ஐயா.

சிரசினுள் முள் மூடி அரைந்தனரோ முட்களால் சிந்திய ரத்தத்தாலே முட்க

0: மூழ்கிட வந்தீன் துயரத்தால் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்கும் ஐயா. துயரத்தால் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்கும் ஐயா. சிலுவை நாடியில் சிந்திய ரத்தத்தில் மூழ்கிட வந்தீன் ஐயா.
1: கர்த்தர் ஒன்றை மையப்படுவதாக என்னோடு பேசிய வார்த்தையை உங்களோடு பேசும் என்று நான் இந்த நாளை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்கள் நாங்கள் பார்த்த பகுதி என்னுடைய மிகுதியான பகுதியை தான் நான் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்யும் இராணுவங்கள், படையினர்கள், எதிரிகள், இவைதான் இராணுவங்கள். இந்த ஆத்மாவுக்கு விரோதமாக ஆத்மாவை மேலோட்டமாக பார்த்துக்கொண்டு ஆவி ஆத்மா ஸ்தலம் கொண்டது நம்முடைய நாங்கள் நாம் நம்முடைய பாகங்கள். அப்ப நமக்குள்ளே ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு விரோதமா, இந்த ஆத்மாவுக்கு விரோதமா போர் செய்தா இந்த ஆத்மா இவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடாது. இவனுக்கு உறவை நினைச்சிருக்க கூடாது. ஆபத்துக்கள் விழுந்தாக்கி கடலுக்கு எரிய வேணும் என்று சத்துருவானவன், நமக்கு எதிராக சூழ்ச்சிகளை திட்டங்களை செய்தவன் தான் இந்த இராணுவம். உலக இராணுவங்கள் இருக்கிறது, அவை போர்படை, விமானப்படை, தரப்படை, கடற்படை என்று சொல். அப்படிப்பட்ட மூன்று வகையான படை இருந்தாலும் அது தேசத்தை தான் பாதுகாக்க முடியும். நம் ஆத்மாவை பாதுகாக்க முடியும். எங்கள் ஆத்மா அழிவுக்கு தப்பு வைக்கிறது நம்முடைய தகப்பன் மாத்திரமே, அவருடைய வசனங்கள் மாத்திரமே, அவருடைய வல்லமை மாத்திரமே, அவருடைய தெய்வீக கரங்கள் மாத்திரமே. அவர் தான் இந்த கோட்டைக்கு வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் நம்மை பாதுகாக்க. அப்படியாக நாங்கள் முதலாவது இராணுவத்தை பார்த்தோம், வசனத்தை தூக்கும் இராணுவம். இரண்டாவது எங்களுடைய கள்ளைகளை விதைக்கும் இராணுவம் எங்களுக்குள்ளே. மூன்றாவது பார்த்தோம் எப்படி நிர்வாணப்படுத்தி பார்க்கும் இராணுவம். இப்படியாக இந்த மூன்று இராணுவங்களை நாங்கள் கடந்த நாட்கள் பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த இராணுவத்தை பார்க்க போகிறோம். நான்காவது இராணுவம் எரிச்சலை கொண்டு வரும் இராணுவம். ஏதாவது சொல்லப்போனா குணாதிசயங்களை மாற்றும் இராணுவம். இந்த குணாதிசயங்கள் ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சி, அடக்கம். இந்த ஆவியின் கனிகளாகிய நற்குணங்கள், ஆவியின் கனிகள் 9 அந்த கலாத்தியர் 25:23 சொல்கிறது. அப்படியான நற்குணங்கள்ல நாங்கள் வளர்ச்சி அடையாத படிக்க, அதாவது என்ன சொல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அது மாத்திரமில்ல பூமிக்குரிய வளர்ச்சி, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுகந்தரித்து நாங்கள் வாழ்றதை பார்த்து எரிச்சலை தூண்டிவிடும் வராமை கொண்டு அதை அபகரிக்க நினைக்கும் அந்த இராணுவம். நான் வளரக்கூடாது, என்னை தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இந்த இராணுவம் தான் இந்த எரிச்சலை கொண்டு வர, இந்த குணாதிசயங்களை மாற்றுகிற இந்த இராணுவம். நம்முடைய குணாதிசயங்கள் சிறுவனுக்கு பிரியமா இருக்கக்கூடாது என்று நினைக்கிற இந்த இராணுவத்தை தண்டைக்கு பார்க்க போறோம். அவ பிரியமா இருக்கக்கூடாது சொல்லி ஏன் நினைக்கிறான் என்று சொன்னால், அவர் சொல் அவர் காலங்களை குறிச்சு சொல்ற, என் பிரியமானவனே, பிரியமானவனே, நீ வேண்டும் பொழுதே உன்னுடைய வேண்டுதல் என்ன செய்யல அங்கு வெட்டி விட்டது, அதனால நான் உனக்கு பதில் தரத்தான் வந்தோம். ஆனா சத்ரு இடையில என்ன செய்து விட்டார், தடை பண்ணி விட்டார். அதே போல அங்கே சொல்லுற, பிரியமானவனே உன் ஆத்துமா நீ வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டும். அப்ப பிரியமானவனே என்று சொல்லி அழைக்கும் போல, என் பிரியமே, என் புற ரூபவதியே, உள்ள பழுதன்றவில்லை. இப்படி அழைக்கும் பொழுது பிரியம் வச்சு, பிரியம் வச்சு பிரியமானவன் என்று அழைக்கிறார்கள். எங்கள் மேல பிரியம், ஏன் பிரியம், அவருக்கு பிரியமான பிள்ளைகளா, கீழ்ப்படிந்த பிள்ளைகளா, குணசாலிகள், அக்கிரிகளை வெளிப்படுத்த நச்சைகள் செய்கிறவர்களா, நானும் நீங்களும் இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமான பிள்ளைகள். அவர் சொல்லுகிறார் யாக்கோவின் வாசஸ்தலத்தை பார்க்க, நான் சியோனின் வாசஸ்தலத்துல பிரியமா இருக்கிறேன் சொல்லி சங்கீதம் 87:2 சொல்லுகிறது. பாருங்கள், அவ பிரியம் வைக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவருக்கு பிரியமாக நான் நடக்காது. தங்களுடைய சிந்தனை, சொல், செயல், ஆவி, அவருடைய எல்லா குணாதிசயம் அவருக்கு ஏற்றதாயிரு. அப்ப இது ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லலாம். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி மாத்திரம் அது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தருது. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஆசீர்வாதமும் பூமிக்குரிய வளர்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுகிற சாட்சியின் கிரியைகளாக, நக்கிரியைகளாக அங்க வெளிப்படும் பொழுது சத்ருவான் பார்க்கிறான், இவற்றை எப்படி கொண்டு வந்தா அதே ஆக்கள் கொண்டு அந்த பிள்ளைகளுக்குள்ளே என்னை விட இவர்கள் வளரக்கூடாது என்ற எரிச்சல குணாதிசயத்தை மாற்று. அப்படியாக நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் அங்கே ஒன்று சுவாமி புஸ்தகம் 18 அதிகாரத்திலே உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று சுவாமி புஸ்தகம் 18 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள், வாசிக்கின்றேன். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய், எந்த வார்த்தை விசனமாய் இருந்து என்று சொன்னால் அங்கே ஜனங்கள் சொல்கிறார்கள். அதுக்கு முதல் வசனம் இப்படி சொல்றது, 7 வசனம் பாருங்கள். அந்த ஸ்திரிகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள். எப்படி பாடினார்கள்? முறை முறையாக பாடினார்கள். யாரையத்தி பாடினார்கள்? ராஜா விட தாவீதை பாடினார்கள். ஒரு ஆடு மேய்க்கிற தாவீதை பாடிவிட்டார்கள். கோலியாத்தை ஜெயித்தது தாவீது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், 1 சாமி புஸ்தகம் 17 அப்ப அங்கே ஜெயித்த உடனே என்ன நடக்குது? அந்த ஜனங்கள் அங்கே தாவீது கோலியாத்தையும் கோலியாத்தின் படை வீரர்களையும் கொன்று விட்டார். கொன்று விட்டு என்ன செய்து விட்டான்? ஜெயத்தை கொடுத்துட்டான். அந்த ஜெயத்தை கொடுத்த கர்த்தர், அங்கே யுத்தம் செய்வர் கர்த்தர். அப்ப தாவீது தன்னுடைய பலத்தை நம்பவில்லை, தேவனுடைய பலத்தை நம்பினான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நற்குணசாலி, அவனின் இதயத்துக்கு ஏற்றவன் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அப்படிப்பட்டவன் கர்த்தரை இக்காலத்தில் சோசரிமே அவரது எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அவரை ஒரு ஒரு நாள்ல 7 தடவை அவன் துதிக்கிற துதி வீரன். அப்படியான வீரன் என்ன செய்து விட்டான்? அந்த சாதாரண கோலியாத்தை எழுத்தி விட்டான். அந்த பெலிஸ்தீன யுத்த வீரன், அவர் சிறு வயது முதற் கொண்டு யுத்த வீரனா இருக்கிறான். பயிற்றுவிக்கப்பட்டான், பழக்க விற்றப்பட்டான், எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் அங்கே தேவருடைய நாமத்தை தூஷித்தான். ஆனால் அந்த நாமத்தை அவன் தூஷித்தான். அதே நாமத்தினால, அந்த தேவனாய சேனையின் கத்திரி நாமத்தினால நின்று ஜெயம் கொடுத்த நம்முடைய தகப்பன் தாவீதுக்கு. அதை பார்த்த ஜனங்கள் எப்படி பாடிவிட்டார்கள்? தாவீது கொன்றது 1000, அவள் கொன்றது 1000. தவுள் யாரு? ராஜா. அப்ப ராஜாவால முடியல, ராஜா படையினால முடியல, சாதாரண ஒரு ஆடு மீத்தவனால முடிந்தது என்று சொன்னால் நிச்சயமா இல்லாத இருக்கிற அழைக்கிற தகப்பன் அசாதாரணங்களை அசாதாரணமா மாற்றுவன், சர்வ வல்லமையில தேவன் என்ன செய்து விட்டார்? அந்த இராணுவத்தை முறியடித்து ஜெயத்தை கொடுத்து விட்டார் தன் பிள்ளைக்கு. இதனால அப்ப அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து அப்ப அவனுடைய குண இயல்பை இங்கே என்ன செய்து மாற்றி விடுகிற சத்து எப்படி இவனுக்குள்ள நுழையலாம்? அவன் நுழைஞ்சு அங்க என்ன செய்து எரிச்சலை கொண்டு வருகிறது, விசனப்படுத்துகிறது, கோபப்படுத்துகிறது. அப்ப என்ன செய்ய? இராணுவத்தை தோண்டி விடுகிறது. அங்கே அடுத்தது பாருங்க, தாவீதுக்கு 10,000, எனக்கும் 1000 கொடுத்தார்களே, இன்னும் இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற் கொண்டு சவுல் தாவீதை காய் மகாராகமாய் பார்த்தான். இப்படி பார்த்தான். அந்த வார்த்தைக்கு உண்மையிலேயே பார்த்தம் என்ன சொல்லுமா? இவனை எப்படியாவது விழுத்தி விட வேண்டும், இவனை எப்படியாவது கொண்டு விடும், இவன் அடுத்த பதவிக்கு தன் பதவிக்கு இவன் வளரக்கூடாது, இவனுக்கு இனி அடுத்தது என்ன? ராஜ மீடுதான், ராஜ சிங்காசனத்துல அமர்றதா? உலகத்துக்கு அவனுக்கு மதிப்பு கிடைத்து விட்டது, கௌரவம் கிடைத்து விட்டது, உயர்வு கிடைத்து விட்டது, ஜனங்கள் அவனை போற்றுகிறார்கள், உயர்த்துகிறார்கள், அப்படியாக அவனை பாடக்கூட வைக்கிறார்களே அவர்களே. அப்ப அவனுடைய மகிமை அங்கு வெளியரங்கமாகிறது இவனுடைய வல்லமையினால். ஆனால் இந்த சவுலுக்கு, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சவுலால ராஜா அவனுக்குள்ள என்ன வந்தது? அன்று முதற் கொண்டு அவனுக்கு அவனை என்ன செய்கிறான்? வித்தியாசம், அவன கோபத்தில், அவனுடைய வளர்ச்சியில பொறாமை கொண்டு எரிச்சல் இன்றைக்கு அந்நிய இந்த சபைகளுக்குள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் தெரியமானவர்கள். அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்து முன்னேற விடாம நீங்க அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை தீண்டாத, ருசி பாராத, தொடாத, அங்க பேசாத, இங்க போகாத, இந்த ஊழியத்துல இப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சக ஊழியர்கள் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், நாங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தேவனுக்கு பிரியமான வளர்ச்சியாகுமா? பெருமை உள்ளவர்கள் எதிர்த்து நிற்க, தாழ்மையுள்ள திருவியர்கள், நாங்கள் எப்பொழுதும் தாழ்மையா எங்களை தாழ்த்தி சமூகத்தை நோக்கி நாங்கள் அவ்வளவு உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் தாவிதை போல நாங்கள் அடங்கியிருந்து அந்த ஆசிரியத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகள் அங்கே இருக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தை யாராலும் பறந்து கொள்ள முடியாது. இங்கே தாங்கள் பிற்பகுதியை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா தாவிதை அந்த நாள் முதற் கொண்டு எப்படியாவது இவனை கொன்று விட வேண்டும், தன்னுடைய பிள்ளையை நிறுத்திவிட வேண்டும் ஜோனத்தானி என்று சொல்லி சவுல் எரிச்சல் கொண்டு பிராமை கொண்டு அங்கே நினைக்கிறான். அங்கே ஈட்டியால குத்துகிறான், ஈட்டியால குத்த நினைக்கிறான். ஆனால் தாவி சவுலால முடியவே இல்லை. தொடர்ந்து தொடர்ந்தும் துடத்து துரத்தி என்ன செய்யறான், தாவீதை பிடிக்க நினைக்கிறான். தாவீதோ கெபிக்குள்ளே போறான், வனாந்திரத்துக்குள்ளே போறான், ஓடி ஒளிகிறான். ஆனா சத்திரம் அவனை இவன் கையில விட்டு கொடுக்கவே இல்லை, இவன் கையில விட்டு கொடுக்கவே இல்லை. அப்ப யான் சொல்ற அவன் சொல்றான், என்ன செய்யறான், அவன் சொல்லுகிறான், நான் அந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாக்கி தந்த அந்த கத்தருக்கு சோஸ்திரம் என்று சொல்றான். என்று சொன்ன தானும் மாற்று, தானும் மாற்று, என் வீடுக்கு மாற்று, என் குடும்பம் மாற்றம் என்று சொல்றான். இவ்வளவு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன், தெவனால அவனிடத்துல அந்த எரிச்சல் இல்லை, பொறாமை இல்லை. அங்கே ஒரு இடத்துல அங்க சம்பவத்து ஒரு கேபிக்குள்ள இருந்து பார்க்கும் பொழுது அங்கே இவர்கள் உறக்கத்தில் இருக்கிறார்கள். சவுலும் படையினரும் அவன் என்ன செய்யறான், அவருடைய சால்வையின் ஒரு ஓரத்தை வெட்டி எடுத்து அங்கே வெளிப்படுகிறான். அடுத்த நாள் காலையில இணைத்திருந்த அந்த இடத்துல தாவீது என்ன செய்யிருக்கான், அவனை கொன்றிருக்கான் சவுலை. ஆனா தாவீதுக்குள்ளே ஒன்று இருந்தது என்ன, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நான் கை போடுவதில்லை என்று சொல்லி தேவ திட்டத்துக்கு தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவனாய் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தொடாத படிக்கு தேவ சிரிப்பை பெற்று தேவனை கீழ்ப்படைந்தவன் செயல்பட்டதுனால அங்க என்ன செய்யறாய், கடைசி வரைக்கும் தாவீது சவுலால தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை. தாவீது வர வர விருத்தி அடைந்தான், சவுலோ வர வர தோல்வி அடைந்தான். இறுதியாக அங்க என்ன செய்யறாங்க, ஒரு யுத்தத்துல சவுலும் அங்கே அவனுடைய படையினரும் யோனத்தான் உட்பட எல்லாரும் வந்து போறார்கள். தாவீதோ புலம்பல் பாடி அதே இடத்துல ராஜாவா உயர்த்தப்படுகிறார். அப்பியமானவர்களே, இப்படிப்பட்ட எரிச்சலின் பெருமை பாராட்டின் அவியல் உண்மை பெருமை பாராட்டி விட்டால் நிச்சயமா அதை தூசி என்று உதறி தள்ளிவிட்டு தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி எங்கள் அவைக்குரிய வளர்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் சுதந்திரத்தோட சொந்தம் கொண்டார்கள். எப்பொழுதும் அந்த சுதந்திரத்துல பங்கெடுத்தக்கதா பரிசுத்தவாங்களா, எப்பொழுதும் திகழ அந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ள வெளிப்படட்டுமே, அந்த தாழ்மையின் உணர்வு நமக்குள்ள வெளிப்படட்டுமே. தாவீதை போல அந்த எரிச்சலின் ஆவி நமக்குள்ள விடாது, அந்த எரிச்சலுக்கு குற்ற இராணுவம் நமக்குள்ள நுழைந்துள்ளார். குணாதிசயங்களை மாற்று அந்த இராணுவம் நம்மை குணாதிசயங்களை நம்முடைய குணங்கள் நற்குணங்களை கெடுத்து விடாதபடி, நற்கிரிகள் செய்யாதபடி தடுத்து விடாதபடி, தேவனுக்காக தேவன் நாம மகிமைக்காக தேவன் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறும்படி அவர் திட்டம் செய்ய சத்தம் கேட்க நித்தம் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாய், அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாய் எங்களை நாங்களே வாழ்வோமா, எங்களை நாங்களே ஒப்பு கொடுப்போமா. அடுத்த நான் இராணுவத்தை பார்க்க போறோம். சிந்தையை சிறைப்பிடிக்கும், சிந்தையை சிறைப்பிடிக்கும் இராணுவம். இந்த சிந்தையை நிச்சயமாக எங்களுடைய அவியாத்துமா சரீரம் சொல் செயல் சிந்தனை, இந்த சிந்தனைகள் நிச்சயமாக நமக்கு முக்கியமானது. நாங்கள் அதைத்தான் தாவிய சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னா 119வது சங்கீதம் 113வது வசனம் இப்படி சொல்றது, 119வது சங்கீதம் 113வது வசனம் இப்படி சொல்றது, வீண் சிந்தையை வெறுத்து நான் உமது வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று தாவிய சொல்லுவார். வீண் சிந்தையை நான் வெறுக்கிறேன், வீண் சிந்தையை வெறுத்து விட்டால் அங்கே தேவ சிந்தை வந்துவிடும், கர்த்தருடைய சிந்தை வந்துவிடும். அதைத்தான் ரோமருக்கு புஸ்தகத்திலே அங்கே ரோமருக்கு பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்லுகிறார். பாருங்கள், உங்களுக்கு வாசிக்கிறேன். 8வது அதிகாரத்திலே அலை அருமையான வசனங்கள் இருக்கிறது. 5, 6, 7 வசனங்கள் 8வது வசனங்களை பார்ப்போம். ரோமருக்கு புஸ்தகம் 8வது அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை வாசிப்போம். பாருங்கள், 5வது வசனம், அன்றையும் மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அங்கே மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் மாம்சத்துக்குரிய சிந்தித்து கொண்டு இந்த வார்த்தையை நாங்கள் கேட்போமா என்றால் இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே சரியான முறையில நுழைய விடாது. அப்ப சிந்தியை எது சிறைப்பிடித்து வச்சிருக்கிறது, மாம்ச சிந்தை. இந்த வேலையை செய்து கொண்டிருக்க கேட்போமா, இந்த வேலை முடியணும், இந்த சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு செய்வோம், இப்படி எங்களுடைய மாம்ச பலவீனத்தை நாங்கள் விருப்பமா இருந்தா நிச்சயமாக அது அந்த மாம்ச சிந்தை என்ன செய்யும், மாம்சத்துக்குரியவளைத்தான் சிந்திக்க வைக்கும். வழிபாடுகள் திரளாது, உயர்த்து அதிசயங்களை காண முடியாது. தேவன் என்னோடு பேசுறார் என்று நாங்கள் உணர முடியாது. வார்த்தையை பற்றி கொள்ள முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இங்க பாருங்க, வார்த்தை தெளிவாக சொல்லுது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்ச சிந்தனைக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தி மரணம், ஆவிக்குரிய சிந்தியோ ஜீவனம் சமாதானம். அப்ப மாம்ச சிந்தையில நடக்காதபடிக்கு, அது மரணத்தை கொண்டு போற வழிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளாதபடிக்கு, ஆவிய சிந்தையில் ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் நடக்கணும் சொன்னா, ஆவிய சிந்தைக்குள்ள நாங்கள் போக மாட்டோம். மாம்ச பலவீனத்தை நாங்கள் விழுந்து விட கூடாது. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான வகை. இன்றைக்கு அன்று ஆதாமுவால் விழுந்து மரணத்துக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணத்துக்குள்ளே கொண்டு போனது என்ன காரணம்? இந்த மனுக்குலமே பாவத்துக்கு கொண்டு வந்த மாம்ச சிந்தை, சிந்தியை கெடுத்து விட்டான் சத்துரு. பாருங்க, கெடுக்க நினைக்கிறான், கெடுத்து விட்டான். பாவம் உலகத்தை ஆண்டது. பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்துக்காக எங்கள் இரண்டாம் மாதமாக இயேசு கிறிஸ்து வந்தார், உலகத்துக்கு இறங்கி வந்தார். எனக்கும் உங்களுக்கா அப்படியாக உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்த்தது வாட்டுக்குட்டியான அந்த மாம்ச சிந்தியை கெடுத்த அந்த சத்ருவை தோற்கடித்து கல்வார் சிலுவையில சேர்த்து தந்தார். ரத்தத்தினால விடுதலை தந்து மீட்பை தந்தார். சத்ருவை காலில மிதித்து போட்டார். அவருடைய வல்லமையை ஒரு அவர் என்ன செய்தார், எடுத்து விட்டார். எங்களுக்கு அதை திரும்ப கொடுத்து விட்டார். அப்ப பாருங்க, அப்ப ஆவிய சிந்திய ஜீவனம் சமாது ஜீவ. இந்த வார்த்தையில் ஒவ்வொன்றும் ஆவிய சிந்தியவர்களாய் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாங்கள் படிப்போமா இருந்தா, தியானிப்போமா இருந்தா, அதை நாங்கள் எடுத்து மற்றவர்கள் சொல்வோமா இருந்தா, நிச்சயமா இந்த வார்த்தை ஒருமனை திரும்பாது. ஏதோ ஒரு ஏதோ ஒரு கிரியை நட்டப்பிக்கும். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லுவோமா இருந்தா, தியானிப்போமா, நிச்சயமா அது எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு விடுதலை கண்டு ஒரு சாதாரண பேதுருவால ஒரு நேரத்துல ஒரு பொழுதுல ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அந்த பரிசுத்தாவின் பெல்ல நடைத்தார்கள். அவருடைய சிந்தி ஆவி ஆத்ம சரீரம் எப்படி இருந்தது, காத்திருந்தது 10 நாள். அதைத்தான் முன்முற்கு கூட்டிய ஊழியர் நமக்கு ஆழமாக சொல்லிவிட்டார். பாருங்கள், அந்த சிந்தை உருமப்பட்டதே அந்த ஆவி சிந்தையால. அந்த சிந்தை ஏன் எங்களுக்கு தவறுகிறது? இங்கே பாருங்க, அப்ப வார்த்தை தெளிவா சொல்றது எப்படி எனில், மாம்ச சிந்தை தேவனுக்குரிய பகை, விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்தை கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியாம கூடாமலும் இருக்கிறது. அது கீழ்ப்படியாமையா இருக்கிறது. அங்கே கீழ்ப்படியாமையினாலதானே அந்த பாவம் விளைஞ்சது ஏதேன் தோட்டத்துல. அதை தானே சிம்சோனும் கீழ்ப்படியாமையினால அவனுடைய கண் கண்டபடி தான் என்ன செய்யறான், அங்கே தன்னை போயிட்டு அங்கே என்ன செய்யலான், ஒரு புறஜாதியான ஒரு பெண்ணிடத்தில் போறான் விசித்திரம்பன். அப்படியே போய் என்ன செய்யறான், அவன் அந்த அவள் மடியிலேயே படுத்திருந்து பாவத்தை வாங்க. அவன் அவனு ஆவிக்குரியவன், ஆவியின் வல்லமையோடு ஒரு எலும்பாலே எத்தனையோ பேரு நொறுக்கினவன். அப்படியான சிம்சோனுடைய தலையின் மயிரில அவ்வளவு பெரிய அபிஷேகம் இருந்தான். அப்படியே அபிஷேகித்தான். அப்ப அவனோடு வல்ல வல்லமை உள்ள வீரனாய்த்தவன் வெளிப்படுத்தினான். நசரேனாகிய வீரத்தை பிடித்தவன். அப்ப அவன் என்ன செய்யறான் சிம்சோன், அங்கே தெரியலான் என்று அவளுடைய வேசித்தனத்தால என்ன செய்யறான், அப்படி அவன் அவளியோடைய அவனுடைய கண்கள் என்ன செய்து பிடுங்கப்படுகிற தரிசனம் பிடுங்கப்படுது. அவன் கொண்டு போய் அவர்களை நடுமரத்திலே கட்டி விடுகிறார்கள் நடு தூணிலே. அந்த இடத்துல தேவனை நோக்கி பார்க்கிறான், இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்குவப்பான். அப்பொழுதுதான் அவங்க தேவன் இரக்கம் செய்கிறார். அந்த இடத்துல அவன் கொன்றது 3000. அவன் உயிரோடு இருந்த நாட்கள் கொன்றதை விட அந்த இடத்துல கொன்றது அதிகம். பாருங்க, தேவன் இறக்கிற தேவன் அவருடைய சிந்தியால் வந்த பாவம் எங்கே கொண்டு போய் விட்டது, மரணத்தை கொண்டு போய். இப்ப சிந்திய சிறைப்பிடிக்கிறான் சத்துரு. இந்த வழியால உங்களை விழித்தலாம், உங்களை சிறைப்பிடிக்கலாம், உங்களை சிறை இருப்புக்குள்ள வைத்து முடக்கி விடலாம், தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி விடலாம். தன் தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் தேவனுடைய வார்த்தையை உங்களை கேளாதபடி பிடிக்காதபடி அங்கே என்ன செய்யறான், சிந்திய திசை திருப்புகிறான், சிறை பிடித்து விடுகிறான். அந்த ராணுவம் அவனுடைய சிந்தியை நாங்கள் துரத்தி அடிக்க வேண்டும். அதுதான் அங்கே எரேமியா புஸ்தகத்துல ஒரு வார்த்தையை பாப்போமா இருந்தான், அங்கே பாப்போம் தான். எரேமியா புஸ்தகம் 47 பாப்போமா இருந்தால் ஒரு எளிமையான வார்த்தை உங்களுக்கான வாசிக்கின்றேன். எரேமியா புஸ்தகம் 47:6 வசனத்தை பாருங்கள், உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா புஸ்தகம் 46 சாரி 47 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம் சொல்றது எரேமியா கொண்டான வார்த்தையை பாருங்கள். பட்டயமே எந்த மட்டும் அமராதிருப்பாய், உன் உரைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு. இன்னைக்கு உரைக்குள்ள சபையாய், உரைக்குள்ள உன்னுடைய ஆவிக்குரிய, உரைக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையின் உரைக்குள்ள நீ அமர்ந்திரு. பட்டியமே நீ வார்த்தை உடையவன் அல்லவா? இங்க சிந்தி எங்கே போயிருக்குது? ஓயாமல் அமர்ந்திராமல் அங்கே வார்த்தை பேசுகிறார். அது எப்படி அமர்ந்திருக்க முடியும்? இப்படி கேட்கிறாய் பாருங்கள். காண்டவர் சொல்ற, கத்திரி பட்டியமே வார்த்தை உடையவனே, எந்த மட்டும் அமராதிருப்பா. இன்னைக்கு சபைக்குள்ளதான் இருக்கிறோம், வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், இந்த வார்த்தையை கொட்டுக்கொண்டு நாம் இணைந்திருக்கிறோம். ஆனா அவங்களோட சிந்த அமர்ந்திருக்கிறதா? ஒருநிலைப்பட்டு இருக்கிறதா? அவரை நோக்கி இருக்கிறதா? சொல்லும் கத்தாவை அடியேன் கேட்கிறேன். சாமுவேல போல அந்த சிறு பிள்ளையான சாமுவேல் சொல்லும் கத்தாவை என்று சொன்னானே, அடியேன் கேட்கிறேன், எங்களை விட்டு கொடுக்கிறோமா? உங்கள் சிந்தை எப்படிப்பட்டவன் சிந்தைக்குள்ளே தவறுகிறது? வார்த்தையுடைய அழைக்கப்பட்ட நானும் நீங்கள், வாக்கிட்டு பெற்ற நானும் நீங்கள் அதான் சொல்றா, கத்தரின் பட்டயமே. பட்டயமானது வார்த்தை, வார்த்தையுடையவனே எந்த மட்டும் அமராதிருப்ப. வீண் சிந்தையில போய் வீணாய் நீ ஓடித்திரியே, உன் உரைக்குள்ள திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு. அமர்ந்து நானே தேவேண்டு அறிந்து கொள். எந்த சிந்தைக்குள்ள போற? அந்த பதவியில இருப்பவனை பாக்குறியா? இந்த பணக்காரனை பாக்குற, இந்த அந்தஸ்துள்ளவனை பாக்குறியா? இந்த ஜாதி என்று பாக்குறியா? ஜாதி, இன, மொழி, மதம் கடந்தது தன்னுடைய வார்த்தை வல்லமை. அவருடைய அழைத்த அழைப்பாய் உரைக்குள்ள, அந்த உண்மை உள்ள அழைப்பாய் உரைக்குள்ள ஓடி வந்து அமர்ந்து ஓய்ந்திரு. வீண் சிந்தையை போட்டு வீணாய் குழப்பி, மற்றவனையும் குழப்பி, வீணாய் காரியத்தை கெடுத்து உனக்குள்ள கிடக்கிற ஆசீர்வாதத்தை நீயே தொலைத்து விடாது. கத்தரை பட்டியமே, சிந்தையை சிறைப்பிடிக்கின்றானோ, சிந்தையை கெடுத்து விடாதபடி. வீண் சிந்தையை வருது தாவிதை போல இதத்துல பிரியமாயிருக்கிற என்று சொல்லும்படியாக பிரியம் வைக்க, பிரியமுடன் அணுகுவோமா? இந்த இராணுவத்தை புறத்துவோம். எங்கள் சிந்திகள் கிறிஸ்துவ சிந்தி விளையாட்டும், மாம்ச சிந்தி அல்ல. ஆவின் சிந்தியோ ஜீவனும் சமாதானம். அந்த ஜீவனுள்ள வார்த்தையை கண்டுபிடிப்போம், ஜீவனுள்ள வார்த்தையை பற்றி கொள்வோம், ஜீவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு செவி மடுப்போம், அந்த ஜீவனுள்ள வார்த்தையை சிந்தையில வைப்போம், அதையே தியானிப்போம், அதுக்கு கீழ்படிவோம். நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த இராணுவம் பிடிக்க முடியாது, பறிக்க முடியாது. அந்த வார்த்தையாலேயே தூக்கி அடிப்போம். தேவன் கிறிஸ்துவ சிந்தியுடையவராய் மாறுவோம். அந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? செபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி சகோப்பரே, நன்றி ஆண்டவரே. திராளிலும் அருமையான வார்த்தையோடு அடியாளோடு இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்க பேசியிருக்கீங்க. இந்த கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களை சிந்திய சிறை பிடிக்கிற இராணுவத்தை, குணாதிசயங்களை மாற்றும் இந்த இராணுவத்தை, இந்த எதிரியை, இந்த படையை நாங்கள் தோற்கடித்து ஜெயித்து, நீங்க ஜெயித்த தகப்ப நாங்களும் ஜெயிக்க எங்களுக்காக சிந்தையில அப்ப அந்த முழுமுடிய சிறசில தரித்தீர சிந்தை பாவங்கள் போற்ற அந்த ரத்தம் எங்களை எழுசை கழுவட்டும். வீண் சிந்தியை வெறுத்து மது வீதத்துல பிரியமாய் தியானமாய் கீழ்படிய வார்த்தையின்படி வாழ சாட்சியாய் விளங்க, தாவீது கற்றுக் கொடுத்த பாடத்தை போல, நீராவின் இதயத்துக்கேற்றவன் என்று சொன்னது போல அப்படி உள்ள சாட்சியாய் மாறட்டுவன். எங்களை அழைச்ச அழைப்பாய் உரைக்குள்ள, ரட்சிப்பின் உரைக்குள்ள, நாங்கள் ஊழிய பாதை என்ற உரைக்குள்ள, குடும்பமாய் உரைக்குள்ள, எங்களுக்கு கொடுத்த குடும்ப ஆசீர்வாதத்து உரைக்குள்ள நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, நடந்து கொள்ள கற்றுக் கொடுத்து அப்பா, கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அழுத செய்யும் ஆசீர்வாதம் மிதியான பகுதியை வார்த்தையும் வெளிச்சத்தை வழி நடத்தும் ஒரு நல்ல கருத்துக்குள்ள தாழ்த்தி போட்டு சுபங்கிற சுபத்துக்களின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நான் ஒன்றை மையப்படுவதாக இந்த வார்த்தையில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். இந்த இராணுவங்களை துரத்தி சேர்த்து பெற்றுக் கொள்வோம். சத்தியம் கொடுப்பார். நாம் தகப்பன் ஆமீன். தொடர்ந்து நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைவோம். சரியா தொடர்ந்து நேரம் 9 மணி. நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்தோடு நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் இணைந்திருக்கின்றோம். வார்த்தையும் வெளிச்சத்தை காண நாங்கள் அடுத்ததாக பாஸ்டர் உங்களோடு இணைப்பில் இருக்கிறார். அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம், இணைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். எடுத்து வாருங்கள்.
2: ஆமென். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய ஆவியானவரையும் மதங்களில காணப்படுகிற மனிதர்களில காணப்படுகிற ஆவிகளையும் பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உண்டானமைத்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி இருக்கிறீர். கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது நீர் பலத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆதியில் இருந்த ஆவியானவர் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து கூடாக எங்களுக்கு எங்களுக்கு 50 இயேசு மடித்து உயிர்த்தெழுந்த 50வது நாளில தந்த பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி எங்களோடு இருந்து உம்முடைய வருகை வரைக்கும் எங்களை உம்முடைய ராஜ்யத்துல சேர்க்கும் வரைக்கும் உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எல்லா ஆவிகளிலையும் பார்க்க பெரியவராக இருக்கிறார். நீர் புறப்படும், நீர் வழி நடத்தும். துதி கன மகிமை ஒன்றானவை தேவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ஆதியாகமம் 2:2 பார்க்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசவாடி கொண்டிருந்தார். இந்த ஆவியானவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்தார்கள். அந்த ஒன்றானமைத்தவரும் அந்த ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் தான் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்ற பெயர்களில் அழைக்கப்பட்ட ஒரே ஆவியானவர். அவரால் நாங்கள் நிரம்பப்படுகிறோம். பாருங்கள், மீண்டும் மறுபடியும் பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றில மகனாக மகளாக பிறக்கிறோம். ஆதாம் ஏவாளின் பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் வந்தது. சரீரத்தில பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம். ஒரு தாயின் வயிற்றில எங்களுக்கு ஒரு சோய்ஸை தந்திருக்கிறார். பாருங்கள், ஆதாம் ஏவாள் தெளிவை தெரிந்து கொண்டார்கள். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தெளிவை தேவன் தந்திருக்கிறார். நன்மையை தெரிந்து கொள்ளுகிற தெளிவு, தீமையை தெரிந்து கொள்ளுகிற தெளிவு. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் நன்மையை தெரிந்து கொள்கிறார்கள். பரலோக பிரஜைகளாக பரிசுத்த ஆவியானவர் பெற்று பரலோக பிரஜைகளாக மாறுகிறார்கள். அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறார்கள். மறுபக்கத்துல பாருங்கள், அவர் எங்களுக்கு 2 சாய்ஸை மனு குலத்துக்கு தந்திருக்கிறார். இயேசுவை தெரிவது, பிசாசை தெரிவது. இயேசுவை தெரியும் பொழுது அந்த பரலோகத்துக்கு எங்களை அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுதோ பாவங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த மக்கள் நரகத்தை தெரிந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கமே இருளில வாழும் மக்கள், பாவ இருள், மரண இருள், பலவிதமான துன்ப இருளுக்கு கடன் தொல்லை இருள், இப்படி ஒவ்வொரு இருளில இருந்தும் இருக்கிற மக்களை விடுதலை கொடுக்கிறதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து கல்வாரி சிலுவையில மடித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படியாக இந்த இப்படியான இருளான பகுதிகளை அகற்றுவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள எங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார். பெந்த கோஸ்து என்ன நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஊரிடத்தில் கூடியிருந்த பொழுது அந்த ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு மக்கள் மேலையும் அவர் ஊற்றப்பட்டு கொண்டு வருகிறார். இப்படியான ஒன்பது விதமான கனிகளை அந்த ஆவியானவர் எங்களுக்கு தருகிறார், அன்பை தருகிறார். எங்களுடைய தேவன் எல்லாரையும் அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அன்பு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் இருக்கிற அவருடைய ஆவியானவர் இருக்கிற இடங்களில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிச்சய அடக்கம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், தயம் இருக்கும், நற்குணம் இருக்கும், சாந்தம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும். இப்படியான ஒன்பது விதமான நல்ல குணங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருகிறார். நாங்கள் இருளில வாழ்ந்தோம், பாவத்தில வாழ்ந்தோம், சாபத்தில வாழ்ந்தோம், இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக அவருடைய ராஜ்யத்திலே, அந்த இரவில்லாத ராஜ்யத்திலே, 24 மணி நேரம் ஒளியுள்ள ராஜ்யத்திலே எங்களை அழைத்திருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் 1 பேதுரு 12:12 பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி இருக்கிறார். மறுபடியும் நாங்கள் பிறந்திருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது எங்களுடைய மறுபடியும் நாங்கள் பிறக்கிறோம். தாயின் வயிற்றில் முதலாவதாக பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம். இந்த சரீரம் தேவன் படைக்கும் பொழுது, ஆதாம் அவளை படைக்கும் பொழுது ஒரு மரணம் இல்லாத சரீரத்தோடு படைத்தார். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த மாமிச சரீரம் வந்தது. இந்த சரீரத்திலே இருக்க பாவ சரீரம், பாவம் இந்த சரீரத்தில் தான் குடிகொண்டிருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. கண்கள் இருக்கிறது சரீரத்துல, கண்கள் இச்சை இருக்கிறது, மாம்சத்துல இச்சை இருக்கிறது, ஈவனத்தின் பெருமை இருக்கிறது. இந்த மூன்று காரியங்களுக்கூடாக பிசாசு எங்களை டெம்டேஷன் தருகிறவனாக இருக்கிறான். பாவம் செய்கிற தோட்சை தந்து யாக்கோப்பு 1 அதிகாரத்துல சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஒரு தோட்சை தருவான். பாருங்கள், எங்களுடைய மனதில உங்களை பாவம் செய்ய வைக்கிறவனாக அவன் இருக்கிறான். பாருங்கள், இந்த தோட்சிகளுக்கு ஏதாவது ஒரு நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படித்தான் பாவம் செய்கிறோம். ஒரு தோட்சை தருவான், பாவ உணர்வான தோட்சை. அதற்கு நாங்கள் முளையிலேயே அதை எதிர்த்து நீ நிற்காவிட்டால், அந்த தோட்சை நாங்கள் எதிர்த்து இயேசுவுடைய தோட்சை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த தோட்சை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் வாழும் பொழுதுதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்வை வாழ முடியும். பாருங்கள், யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு அவன் வாழ்ந்தான். எந்த நிலைமையிலும் அவன் அந்த தோட்சிலே இருந்து விலகாதவனாக, தேவனுக்கு பிரியமாக எப்பொழுதும் வாழ்வுகிறவனாக இருந்தது நிமித்தம் தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றினான். பாருங்கள், அந்த பஞ்சகாலத்திலே 7 வருஷம் பஞ்சகாலம், அதற்கு அடுத்த 7 வருஷம் மிக மோசமான பஞ்சகாலம். அந்த காலத்திலே தேவன் அந்த ஞானத்தை கொடுத்து அந்த செழிப்பான காலத்துல, 7 வருஷம் செழிப்பான காலத்துல அத்தனை ஸ்டோரேஜ் அந்த உணவுகளை எல்லாம் சேமித்து வைத்து இப்படியாக பஞ்ச காலத்துல எல்லாருக்கும் உணவு கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஆவியானவர் அந்த ஞானம் புத்தி அறிவை கொடுத்து தரிசனத்தை தந்தவர். தரிசனத்தை நடத்தி முடிக்கும் வரைக்கும் நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எங்களை நடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு இந்த பலவிதமான ஆவிகள் இந்த மதங்களில காணப்படுகிறது, மதங்கள்ல காணப்படுற இந்த ஆவிகளை எல்லாம் மேலோங்க செய்யற ஆவிதான் பரிசுத்த ஆவி. இயேசுவிடத்துல வரும் பொழுது இந்த ஆவிகளுக்கு இடம் இல்லாமல் போகிறது. பாருங்கள், நாங்கள் சரீர மாம்ச சரீரத்தோடு எங்களுடைய தோற்றுகள் ஒரு மாம்ச சிந்தையோடு வருகிறது. பாவ தோற்றோடு நாங்கள் வாழுகிறோம். பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அந்த தோற்றை நாங்கள் இலகுவாக ஆக்கி கொள்ள முடியும். பாருங்க, பரிசுத்த ஆவி வரும்பொழுது அந்த பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், தீமையான ஆவிகள், திருடுவது, கொல்லுவது, அழிப்பது எல்லா ஆவிகளும் வெளியேறிவிடும். இதற்காகத்தான் இன்றைக்கு மதங்களில் வாழுகிற மக்கள் நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தை வாசித்து நேசித்து இந்த பரிசுத்த ஆவியை பெறக்கூடிய சபைகளுக்கு போய் நீங்கள் தொடர்ந்து அந்த சபைகளில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்குவார். ஜபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அப்படியே அந்த பரலோக சந்தோஷத்தை உணர உணர முடியும். அந்த பரிசுத்த ஆவியான வரும் பொழுது உங்களுக்கு, நீங்கள் படிக்கிற வேதாகமம் உங்களுக்கு ஒரு தேனிலும் இனிமையாக இருக்கும். அந்த வேதாகமம் வசனங்கள் ஒரு பலத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு வாழ்வளிக்கிற வசனங்களாக உங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் பாருங்கள். இரவிலே நீங்கள் தியானித்து ஜபித்து படிக்கும் படுத்து உறங்கும் பொழுது, அதிகாலையில் எழுப்பும் பொழுது தேவன் அந்த பாட்டுகளை தருவார், வசனத்தை தருவார். தியானத்தோடு நீங்கள் எழும்பக்கூடியதாக இருக்கும். அவருடைய வசனங்களோடு, அவருடைய துதியோடு, அவருடைய சிந்தையோடு நீங்கள் அதிகாலையில் எழும்ப முடியும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவரிலே நீங்கள் அவரை அவரில் தியானமாக இருக்க வேண்டும். வேலைக்கு போனால் என்ன, வேறு என்ன காரியங்கள் செய்தாலும் உங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் தேவனுடைய வார்த்தைகளை நிறைத்து கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வார்த்தைகளை தியானித்து தியானித்து நீங்கள் இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் சேர்த்து வைக்கும் பொழுது அது உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு வாழ்வை தருகிறதாக இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் முதலாம் அதிகாரத்தில் உங்களுக்கு பணம் தேவையாக இருந்தால், எது தேவையாக இருந்தாலும் அதற்குரிய வார்த்தையை தேவன் உங்களுக்கு தந்து தந்து அந்த வார்த்தையின்படி நடக்க உதவி செய்து அந்த அந்த வார்த்தை கூடாக ஒரு ஆசீர்வாதம் வரும், குணமாக்கம் வரும், எல்லாம் பிரமிஸாக. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம் என்றுதான் இருக்கிற தேவனுடைய வார்த்தை. இதை நீங்கள் ருசித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த வார்த்தையை ருசித்தவர்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும். பாருங்கள், விசுவாசத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால், விசுவாசமானது ரோமர் 10:17 கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். தேவனுடைய வசனத்தை நீங்கள் பாருங்கள், இந்த ஆடு மாடுகள் உணவை உட்கொள்ளும் பொழுது உட்கொண்டு விட்டு இந்த புல்லை உட்கொண்டு விட்டு திரும்ப அசை போடும். அதே போலதான் நீங்கள் வார்த்தையை உட்கொண்டு விட்டு அதை ஆசை போட வேண்டும். அந்த இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் ஆத்மாவில அடிக்கடி அதை நீங்கள் அசை போட்டு கொள்ள வேண்டும். அதை அப்படியாக இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நீங்களுக்கு கனகாலம் விட்டு விட்டால் அந்த வார்த்தைகள் மறந்து போய்விடும். மீண்டும் மீண்டுமாக அசை போட்டு அந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் கிரிகை செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவன் 2 தீமோத்தேயு 1:7 வசனத்திலே தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் அதுகள் வராமல் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தடுமாற்றங்கள் கன்ஃபியூஷனை தருகிறது, பிசாசாக இருக்கிறது. வார்த்தையிலே குறைவாயிருக்கும் பொழுது, வார்த்தை இல்லாமல் இருக்கும் பொழுது பிசாசானவன் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் தோட்ஸை தருவான். இன்றைக்கு ஜீசு உன்னிடத்தில் இல்லை, ஏதாவது ஒரு நெகட்டிவ் தோட்ஸை தருவான். பாருங்கள், நீங்கள் வசனத்தின்படி அதை ஓவர் ரைட் பண்ண வேண்டும். அவர் சொல்லியிருக்கிறார், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று. அவர் இன்றைக்கும் இருக்கிறார், நேற்று இருந்தவர் நாளைக்கும் இருக்கிற ஆவியானவர் தான் எங்களுடைய ஆவியானவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த நாங்கள் லூக்கா 11:13 பார்க்கும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உணவு, நல்ல உடை, உறையுள் எல்லாவற்றையும் இந்த உலக பிரகாரமான அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளை கொடுக்கிறார்கள். எங்களுடைய அப்பா பரலோகத்தில் இருக்கிறார், ஆவிக்குரிய அப்பா. அவர் சரீரத்தோடு இல்லை, பாருங்கள், அவர் ஆவிக்குரிய அப்பாவாக ஒருவராய் நாங்கள் 1 தீமோத்தேயு 6:16 பார்க்கும் பொழுது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய அவருக்குத்தான் நாங்கள் துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்த வேண்டும். சாதாரண மனித கண்களுக்கூடாக, சரீர பிரகாரமான கண்களுக்கூடாக அவரை பார்க்க முடியாது. ஒருவரும் கண்டிராதவர், இந்த உலகத்து மக்களால பார்க்க முடியாதவர். பாருங்கள், அவருடைய அவரை நாங்கள் உணர முடியும், அந்த பிரசன்னத்தை. இப்படியான ஆவியானவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். அவர் அன்புதான், எங்களுடைய தேவன் ஒரு அன்பான தேவனாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். நன்மையான ஈவுகளும் பரிபூர்ணமான வரங்களும் அந்த அவரிடத்தில் இருந்துதான் எங்களுக்கு வருகிறது. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணின், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்கப்படுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், துன்மார்க்கன் பாவத்திலே அவனுடைய ஆத்மாவும் பரலோகத்துக்கு வர வேண்டும். இந்த ஆத்மாவை திருடுகிறவர் தான் பிசாசாக இருக்கிறார். எல்லா ஆத்மாக்களுக்கும் நீங்கள் மதங்களில வாழலாம், பாவத்தில வாழலாம், சாபத்தில வாழலாம், எப்படி வாழ்ந்தாலும் உங்களுடைய ஆத்மாக்களின் சொந்தக்காரர், அதை உருவாக்கினவர் எங்களுடைய தேவன். அவர் சொல்லுகிறார், எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள், ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. எங்களிடத்தில் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது. இந்த ஆவி கர்த்தர் தந்த எங்களுடைய மெய்யான தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. ஆத்மா எல்லா ஆத்மாக்களும் தேவன் உருவாக்கின ஆத்மாக்கள். சரீரம் பாருங்கள், மண்ணில இருந்து உருவாக்கி மண்ணினால உருவாக்கப்பட்ட சரீரம் தான் எங்களுக்குள்ள இருக்கிற சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரத்தில்தான் பாவம் குடிகொண்டிருக்கிறது. இதனாலதான் நாங்கள் இந்த ஆவி பரிசுத்த ஆவியான ஒரு இணைந்து ஆத்மாவும் ஆவியும் இணைந்து செயற்பட வேண்டும். அந்த ஆத்மாவுக்கு உணவு பரிசுத்த ஆவியான விடத்தில இருந்து கர்த்தருடைய வார்த்தையில இருந்து தான் இந்த ஆத்மா தேற்றப்படுகிறது. துன்பங்கள், உங்களுடைய ஆத்மாவில துக்கம் இருக்கும், துக்கம் வரும். இந்த துக்கத்தை தேற்றுவது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 23:10 சொல்லப்படும் பொழுது, அவரின் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதி, நாங்கள் பாருங்கள், ஒரு தவறான பாதையில

காரணமான காரியங்களாக இருக்கிறது. நாங்கள் அப்போஸ்தலர் ரோமர்களை பார்க்கும் பொழுது இந்த மரண சரீரத்தினம், இந்த பாவம் செய்கிற சரீரம் மரண சரீரமாக இருக்கிறது. இந்த மரண சரீரத்தை இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு வெற்றி சிறந்தார். மரணத்தையும் இந்த மரணம் இந்த சரீரத்துக்கூடாக வந்தது. பாருங்கள், அந்த ஒளியான சரீரத்தோடு தேவன் படைத்தார், நிரந்தரமாக வாழுகிற வாழ்வோடு முதன் முதலாக படைத்தார். ஒளியுள்ள சரீரத்தோடு அவர்கள் நிர்வாணம் இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள். பாவத்தின் முன்பாக இந்த மரண சரீரம் வந்தது. இந்த மரண சரீரத்தை பாவிகளாகிய மனுக்குலத்திற்காக அவர் இரண்டாம் ஆதாமாக வந்து மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்து எங்களுக்கு ஒரு வாழ்வு இமைக்கு பின்பு மறுமையில தேவனோடு கூட வாழுகிற வாழ்வு, இயேசு ராஜாவோடு கூட வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். பாருங்கள், சில நோய்களுக்கு காரணம் இந்த பொல்லாத ஆவிகளாக இருக்கிறது. லூக்கா 18:11 அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரி அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். பாருங்க, பலவீனப்படுத்துற ஆவி, இந்த ஆவியினாலே அவள் கூனியாக இருக்கிறாள். பாருங்கள், ஏற்று அந்த மகளை சுகப்படுத்தினார். இப்படியான பிசாசுதான் இந்த ஆவிகள் பலவீனப்படுத்தும் ஆவி. இன்றைக்கு மனிதர்களிடத்துல பல விதமான ஆவிகள் செயற்படுகின்றது, பலவீனப்படுத்தி அந்த மனிதனை வாழ முடியாதபடி தடுக்கிறது. பாருங்கள், பலவீனப்படுத்தினால் ஒரு நோவோடு வருத்தத்தோடு வாழுகிற வாழ்வு, ஒரு கவலையோடு கண்ணீரோடு வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வை பரிசுத்த ஆவியானவர் அகற்றி விடுகிற தேவனாக இருக்கிறார். பொல்லாத ஆவிகள், பாருங்கள், இந்த சில மனிதர்களிடத்துல பொல்லாத ஆவிகள் செயற்படும் பொழுது அவர்கள் மற்றவர்களுக்கு தீமைகளை எப்பொழுதும் தீமை செய்கிறவர்களாக இருப்பார்கள். பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருந்தான். இயேசு கூட இந்த பொல்லாத இந்த சாத்தானிடத்தில் இருந்து சோதனையை பாருங்கள் வெற்றி சிறந்தார். மத்தேயு 4:1 பார்க்கும் பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியினாலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இப்படியாக சோதிக்கப்படும் பொழுது இயேசு தேவனுடைய வார்த்தை கூடாக வெற்றி சிறந்தார். இந்த அப்பத்தை 40 நாள் அவர் உபவாசம் இருந்தார். கல்லை அப்பமாக்கும்படி உண்ணும் என்று பிசாசு இயேசுவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இன்றைக்கும் பல மனிதர்கள் வேதாகமத்தை அறியாமல் தேவனுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். பாருங்கள், இந்த உலகத்துல இவ்வளவு தீமைகள் நடக்கிறது, எங்களுடைய தேவன் ஒன்று செய்யாமல் இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மதங்களில வாழுகிறவர்கள், இந்த கம்யூனிசங்களில வாழுகிறவர்கள் அவர்கள் மனித பிரகாரமாக திருத்தி கொள்ளலாம் என்று பார்க்கிறார்கள். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். ஒரு காரியங்கள் நடக்கிறது என்றால், ஒரு குடும்பத்தில சில காரியங்கள் நடக்கிறது என்றால், அவர்களுடைய வம்ச வழியில பலவிதமான தவறுகள் தீமைகள் கூடாகத்தான் ஒவ்வொரு இந்த உலகத்தில ஒவ்வொரு தீமைகளும் ஏற்படுகிறது. பாருங்கள், பிசாசு கூடாக தேவனை அந்த மெய்யான தேவனை அண்டி கொள்ளாவிட்டால், இந்த மெய்யான தேவனை நீங்கள் அறிந்து அவருக்கு கீழ்ப்படுத்தி நடங்காவிட்டால் உங்களிடத்துல பிசாசின் கிரிகைகள் தான் செயற்படும். அந்த பிசாசுகள் தான் இப்படியான திருடுவது, கொல்லுவது, அழிப்பது போன்ற பல காரியங்களை அவன் செய்கிறவனாக இருக்கிறான். இதற்காகத்தான் நீங்கள் தேவனிடத்துல வர வேண்டும், அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டால் உங்களுடைய அசுத்த ஆவிகள், தீமையை செய்கிற ஆவிகள் எல்லாம் உங்களிடத்துல இருந்து அகன்று போகும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த ஆவிகள், இந்த தீமைகளை செய்து கொண்டு வருகிற அத்தனை ஆவிகளும் வெளியேறி விடுகிறது.

வாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 12 43 வசனத்தில் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் இப்படியாக பாருங்கள், ஒரு மனிதனை ஒரு ஆவியை துரத்தும் பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அந்த அசுத்த ஆவிகளை துரத்துகிற வேலனை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்படியாக அசுத்த ஆவியை துரத்தும் பொழுது பிறகு அந்த மனிதன் பின் வாங்கி விட்டார். அந்த அந்த அந்த வெளியில போன அசுத்த ஆவிகள் 7 மடங்கான அசுத்த ஆவிகளோடு வந்து தங்கிவிடும். அந்த ஆவி அகற்றப்படும் பொழுது இந்த அசுத்த ஆவிகள் பொல்லாத ஆவிகள் அகற்றப்படும் பொழுது ஜெபத்தினூடாக நீங்கள் பின்வாங்காமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பின்வாங்கினால் திரும்பவும் நீங்கள் அந்த குடிப்பழக்கத்துக்கு, விபச்சார பழக்கத்துக்கு, வேசித்தன ஆவிகளுக்கு இடம் கொடுத்தால், அந்த எந்த ஆவி முதல் இருந்ததோ அந்த ஆவிகளுக்கு மீண்டும் இடம் கொடுத்தால் அந்த ஆவிகள் வெளியில போன ஆவிகள் திரும்பி வரும்பொழுது 7 வகையான ஆவிகளோடு திரும்ப வந்து சேரும். மத்தேயு 12:45 திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுத்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். இதனாலதான் இந்த பின்வாங்க கூடாது. மெய்யான தேவனிடத்தில் இருந்தேன், எங்களுடைய ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். இந்த பொல்லாத ஆவிகள் தோட்ட தீமைகளைத்தான் எங்களுக்கு செய்கிறவைகளாக இருக்கின்றன. இப்படியான அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள், வேசித்தன ஆவிகள், வச்சார ஆவிகள், குடிவரி ஆவிகள், இப்படியான இந்த தீமையான ஆவிகள் ஒரு குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது அது அந்த குடும்பத்தை பாதிக்கிறதாக இருக்கிறது. அந்த அந்த குடும்பம் பாருங்கள், ஒரு கணவன் குடிகாரனாக இருந்தால் அந்த குடிக்கிற ஆவிகள் அந்தந்த நேரங்களில பாருங்கள் அந்த பணத்தை திருடுகிறவனாக இருப்பான். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியான ஒரு ஆவிகள் எல்லாம் தீமையை செய்கிறதாக இருக்கிறது. அதற்காகத்தான் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய பணம் மிச்சப்படுகிறது. சமாதானம் பொத்தலான பைகளில் இந்த ஆவிகள், அந்த அசுத்த ஆவிகள் நிறைந்து வரும் பொழுது இந்த குடும்பங்களில் தீமைகள் அதிகம் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு நன்மைகள் நடக்கும். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பெற என்னை நடத்தும்,

ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற தேசரே. இன்னைக்கு ஐந்து கண்டங்களிலே தமிழ் மக்கள் வாசி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஐந்து கண்டத்தில் வாழ்கிற தமிழ் மக்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் அந்த ஐந்து காயங்களை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக் கொண்டார். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே.

வாக்கு மாறா உண்மை நாதனே வாக்கு.

0: ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரோடு விடப்படும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிறைத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் முழுத்துக் கொள்வீராக. பாவம் பொல்லாதது, சாபம் பொல்லாதது, நரகத்திற்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியை பெற்று உம்முடைய பிள்ளைகளாக, அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய பிள்ளைகளாக மீண்டும் உம்மிடத்துல வந்து அந்த அபிஷேகத்தை பெற்று உம்மை அறிகிற அறிவை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு, இயேசு நாமமே இந்த உலகத்தில் எல்லா நாமத்திலும் மேலான நாமம், இரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்பதை அறிந்து ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை நேரத்தில் நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். அதாவது என்னுடைய ஆவியான மனுஷனுடைய ஆவிக்குள்ளே, மனுஷருக்குள்ளே எவ்வளவு கிரியைகளை நடப்பிக்கிறார். அங்கே ஆதியாமம் 1 அதிகாரம் 2 பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, நிலத்தில் ஆவியான அசைவாடி அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமியை ஒழுங்குபடுத்தினார் வார்த்தையினால. அது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த வார்த்தை தேவனாய் வந்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட வார்த்தையினால வல்லமையினால இவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்தார். ஆவியானவரை கொடுத்தார். இதே போல அந்த விசுவாசம் நமக்குள்ளே பெறுகிறார். அந்த விசுவாசமானது கேள்வியினால், இவர் கேள்வி வாசனத்தினால், இவர் இவருடைய வாசனத்தினால். இப்படியாக ஆவியானவர் எங்களை இன்றும் நிரப்பி எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து தியானித்து அவருடைய வார்த்தைக்கு படி நடக்கும் போது ஆசீர்வாதத்தோடு வாழலாம். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியங்களை, சபை ஊழியங்களை கத்த நிறைவாசிவதிப்பதாக கத்தரி சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர்.
0: God bless you, Subhanallah. God bless you, Neergale. Amen.
1: God bless you too, Pastor. Amen. Nandri. Amen. இந்த வார்த்தைகள் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கட்டும். அது மட்டுமல்ல, சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வெளிப்பாடுகளை ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறார். அந்த ஜலத்தின் மேல் ஆவியான அசை வாடினார். பூமியில் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த அந்த ஒழுங்கின்மையை, அந்த பொறுமையை வார்த்தையினால் ஒழுங்குபடுத்தி வல்லமையால செயல்படுத்தினார். தன்னுடைய கருத்தை தாங்கிய மனிதனுக்கு கீழ்படுத்தி, அந்த கீழ்படுத்தி கொடுத்த அதிகாரத்தை அவர் இழந்து விட்டார். ஆனால் ஆ வார்த்தையானவர் மாம்சமும் ரத்தமுடைய எங்களுக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்ததுமில்ல வல்லமையான வார்த்தையால இன்னும் ஒழுங்குபடுத்தினார். அது அடியாளங்களால் அதிசயங்கள் செய்து வல்லமையான வல்தேவன் வல்லமையான கிரிகளை நட்டப்பித்தார். ஆவியானவர் நமக்குள்ளே ஆளுக சிறந்தார். இந்த வல்லமையின் வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சம் அவளிப்பட்டது, ஆசீர்வாதமாயிருந்தது. இன்றைக்கு நான்கிதமான தேவ செய்தி, நான்கிதமான ஊழியர்களோடு அது ஆவியானவர் என்னோடும் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்ல, 7 தொடங்கி இன்று இப்பொழுது தொன்ற நேரம் 9:35 வரைக்கும் ஆவியானவர் வழி நடத்தி இருக்கிறார். வழி நடத்தின தேவாய் தேவன் இவினேசருக்கு நன்றி செலுத்தி நாங்கள் முட்டி ஜெபமாக நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து நன்றி சொல்லுவோம், ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, கோடி கோடி சோஸ்ரம் தகப்பனே. கிருபியாய் தந்த இந்த நல்ல வானொலிக்காக நன்றி செலுத்துவோம். கிருபியாய் கொடுத்த நல்ல தருணத்துக்காக சோஸ்ரம், அனுகூலப்படுத்த அந்த நேரங்களுக்காக நன்றி ஆண்டவர். இதனாலும் கத்தாவே எங்களை ஒருமுகப்படுத்தி ஒருமரப்படுத்தி அமர்ந்திருந்து நீரை தேவரென்று அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, மோடு உறவாடி கொள்ள இந்த கிருபியாய் கொடுத்தீரியப்பா. இந்த நல்ல சலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. கோடி கோடி சோஸ்ரம் அங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். வானொலி ஆசிரியத்துற கிருபிகளுக்காக நன்றி ஆண்டவரே. காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. அப்பா அந்த ஊழியத்தை செய்த ஊழிய ஸ்தாபகரும் அலசிகளுக்காக நன்றி செலுத்தும். அவருடைய கர்த்தாவை கொடுத்த தரிசனங்கள், வெளிப்பாடுகள், பாரங்கள் ஆத்துவத்து அந்த காத்துவ பாரத்துக்காக நன்றி செலுத்தி நீர் கொடுத்த எல்லா ஈவுகளுக்காய் சோஸ்திரம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர். அப்பாவுடைய கதை நனப்படுத்துங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துருங்க. இயேசு நாமத்தில் போய் செபிக்கிறோம், மனைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வீட்டாசிருக்காய் நன்றி செலுத்துறோம். இந்த பிள்ளைகள் பிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம். மகன் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துறோம். இணைந்து ஒரு கூட்டமாக செயல்படுகிறார்கள். மறைந்திருந்து ஊழியங்களை செய்கிறார்கள். மறை ஒழிப்பு செய்ய வேண்டும் என்று தியாகத்தோடு மகரத்தோடு கட்டாவே அந்த ஒழிப்பு செய்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார்கள், கனப்படுத்துவீரார்கள், மகிமைப்படுவீரார்கள். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஒளிபெற பாகும்போது தடுகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ணுவீர்கள். உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் சங்கமிக்க, அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்க நீர் கிரிய செய்வீரா. அவட கரத்தின் கிரியை நிகழ விடாதிருப்பீரா. அவட கரத்தின் கிரியை உறுதிப்படுத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறான். இந்த நாளிலும் கதாவே இந்த மாலை நேரடித்து வெளிச்சம் யாசுத்த கிருபைக்கா நன்றி செலுத்தும். ஆரம்ப ஜெபம் பாடல கூட அடியாளோடு நடத்தி நீங்களே நன்றியாண்டவர். தியானத்துக்கு வார்த்தைக்கு பேசினீங்களே நன்றியாண்டவர். எல்லாவற்றையும் நானே எல்லாவற்றையும் செய்த கத்திரன் எல்லாவற்றையும் செயல்படுத்தீராண்டவர். அதுக்காக நன்றியாண்ட நாளில் அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களா நிறுத்தி நீங்களே அப்ப அந்த கிருபைக்காய் சோஷம் அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராய் நன்றியாண்ட நாளும் அந்த அழைப்பு கிணங்கு வந்த சகோதரி கிரேசுக்கா நன்றி செலுத்துறோம். உண்மை துதித்து பாடியா மகிமைப்படுத்தினார்கள், நாமத்தை உயர்த்தினார்களே. அவர்களை கனப்படுத்துவீரா. குடும்பத்தை ஊழியங்களை ஆசிரியர்களை விசாலப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி போடி செபிக்க. அதே போல கத்தா ஊழியர்கான ஜபத்தை வேறெடுத்து அப்பா பாடல் பாடி மட்டும் நேர வினைப்பில இருந்து அப்பா வார்த்தைகளை கேட்க சகோதரி கொடுத்த பாக்கியத்துக்கு நன்றி செலுத்தோழிக்கா நன்றி செலுத்தும். அப்பா சௌரி ஆஸ் ஆஸ் குடும்பத்தை ஊழியங்களை இல்லைகளை விசாலப்படும் வழி நடத்துவீராக. நாளைய தினத்திலும் ஊழியத்தை செய்யத்தக்க மேலே சத்தத்தை கொடுப்பீராக. என்னை விட பிரதான கிரிகளை செய்வீர் சொன்னீர். அதே ஆசீர்வாதத்தை நாங்கள் அடிக்கிறோம் சௌரியமே. அப்பா பிரதான கிரிகளை செய்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை நன்றி செஞ்சு கொடி செபிக்கிற. அதே போல கத்தாவே இந்த நாளிலும் தாப்பனே அவியானவர் நீர் வார்த்தையும் வெளிச்சத்துக்குள்ள நடத்தி வந்தீர். அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதனால முதலாவது செய்தியா பாஸ்டர் சுரேஷ்குமாருக்கா நன்றி செலுத்தும் ஐயா. முறையாக இந்த நேரத்துல மாலை நேரத்துல இணைந்து வெளிச்சத்துல அப்பா இணைந்து செயல்படுற ஐயா வார்த்தையை கொடுத்தாரே கத்தாவே. அந்த பிந்தை கொஸ்தே நாள் அப்பா பரிசுத்த ஆவியானவர் காத்திருந்து பெற்று கொண்டார்கள் ஐயா. அப்பா அந்த காத்திருப்பு வீண் போகிறியாண்டவர். புது பலன் அடிய வச்சிரு, புது வல்லமையை கொடுத்தீரு. அப்பா அந்த வல்லமை கிரிய செய்தது அலங்கார வாசல் அலங்கோலமான உதவனை எழுந்து நடக்க பண்ணி துதிக்க வைத்தது. இப்படிப்பட்ட அசைவுகள் எங்கள் தேசத்தில் எங்கள் பட்டணத்தில் எங்கள் சபைகளுக்குள் எங்கள் குடும்பத்துக்குள்ள அயல்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள உண்டாட்டு நாமத்தினார். அப்பா இவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தையான வார்த்தையை கொடுத்த ஊழியக்கான ஊழியத்தை அவர் குடும்பத்தை ஆசீர்வத்து பெருக பண்ணுகிறார். நாமத்தில் ஆசிரியத்து நன்றி செய்து செபிக்கிறோம். அதே போல கத்தா இரண்டாவது வார்த்தை வெளிச்சத்துல இணைந்த சௌரி ஏமிக்கா நன்றி செலுத்தவும் கத்தா. லூக்காவின் சுவிசேஷம் பயணம் அதிகாரத்தை அடிப்படையாக ஆனால் போன ஆட்டு ஆனால் போன வெள்ளிக்காசு ஆனால் போன மகனை குறிச்சு எங்கே இருக்கிறான்னு சொல்லிக்க இன்னைக்கு எங்கே நாங்கள் இருக்கிறோமா இணைந்திருக்கிறோமா ஐயா உண்மைதான். ஆனால் உமோடு இருக்கிறோமா ஒரு வார்த்தையோடு இருக்கிறோமா ஐயா? அவ்வளவு பெரிய கேள்வியாண்டவன் இன்றைக்கு அவன் சிந்தையில கேட்டுக்கொண்டே இருக்கிற இங்கே இருக்காய். நாளிலும் கத்தா உமக்குள்ளே இருக்கு, உமக்குள்ளோடு உம்மோடு வாழ் அப்பா. கிருபை வழி நடத்துங்க. உண்மை விட்டு தூர போகாதபடி, காணாமல் போகாதபடி, காணால் போன ஆட்டை போல போகாதபடி, காணால் போன வெள்ளிக்காசை போல போகாது, காணால் போன மகனை போல நாங்கள் காணாது போகாதபடி. உடைய பார்வை நாங்கள் வெளியேற பெற்றவர்களாம். உடைய பார்வைக்கு நாங்கள் அருமையானவர்களெல்லாம் வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம். திரும்பி மீண்டுமாய் திரும்பி வந்து பாதத்துல இருந்து அமர்ந்து திருபைதான் திருபைதான் சோதரி கற்றுக் கொடுத்த வார்த்தையை வெளிச்சதுக்காய் நன்றி சொல், வழிபாடுகளுக்காய் நன்றி சொல். சோதரி ஊழியத்தை அப்போ எல்லைகளை விசாலப்படுத்தி ஆசை நன்றி சொல். இயேசுவின் நாமத்துல போய் செபிக்கிறோம். அவப்பனே மூன்றாவது வார்த்தையும் வெளிச்சத்தவர் அடியாளர் கொடுத்தீரே நிதானத்துக்காக நன்றி ஆண்டவர். அத்துமாக்கு விரோதம் போர் செய்யும் இராணுவங்களை குறைத்து கத்தாவே. ஐந்து வகையான இராணுவங்களை கற்றுக்கொண்டோம் ஆண்டவர். கடந்த நாட்கள் மூன்று நாளும் கற்றுக் கொடுக்க வைத்து கற்றுக் கொடுத்தீர். அதுக்காக நன்றி ஆண்டவர். சிந்திய சிறை பிடிக்கும் இராணுவம் குண இயல் போல மாற்றுதல் எங்களுடைய ஆவிக்குரிய கனிகள் வெளிப்பட அப்பா கிறிஸ்துவ சிந்தையுடைய ஆவி சிந்தையிலும் ஜீவன சமாதானம் அந்த சிந்தையுடையவர்களாய் இருக்கிற கிருபை உன் சிந்தைய வெறுக்க மாம் சிந்தையில நடக்காத ஆவின் சிந்தையை ஊற்று கிறிஸ்துவ சிந்தையுடைய மாற்றுங்க அப்படியா கற்றுக் கொடுத்தீர் அப்பா அந்த வார்த்தைக்காய் நன்றி சார் அடியாளின் குடும்பத்தை ஊழியங்களை ஆசிரியம் இஞ்ஞான வேலைகள் ஊழியங்களை பொறுப்பட இயேசு நாமத்தை நன்றி சார் ஒப்பு கொடுத்து இதே போல நான்காவது வார்த்தையும் வெளிச்சத்துல கத்தாள் அப்பாவியானவர் கத்தருடைய ஆவியான மனுஷருக்குள் கிரிய செய்வது வெளிப்படுறது அப்பா பாதிசயங்கள் அற்புதங்கள் அடையாளம் வெளிப்படுகிற விதங்களை கற்றுக் கொடுத்தாரே கத்தா வார்த்தையில எப்படி நாங்க தியானிக்க விசுவாசிக்க நினைத்திருக்க வேணும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தாரே அப்பா அந்த வார்த்தைக்கு நன்றி நன்றி ஜலத்தின் மீது அசைவான ஆவியார் பூமி ஒழுங்கி வெறுமை ஒழுங்குபடுத்தி வளப்படுத்தின ஆவியார் மனுஷனுக்கு கீழ்படுத்தி கொடுத்த ஆவியான ஆளுக செய்யும்படியா பலகை பெறும்படியா எங்களை ஆசிரித்த ஆவியார் இதனாலும் உங்களுக்குள்ளே ஆசம் பண்ணி எங்களை ஆசிரியர் வார்த்தையில் இழைச்சிருக்க பண்ணுகிறேன் விசுவாசத்தை கேள்வினால தட்டி எழுப்புகிறீரே கேள்வி வசனத்தினால் வார்த்தையில வசனத்துல உண்டு என்பதை வெளிப்படுத்துகிறீரே அந்த வசனத்தை கேட்க கேட்க கேள்வி எழும்பு எழும்பு உமக்குள்ளே நெருங்க வைக்கிறது அப்பா நெருங்கி உறவாட வைக்கிறது அந்த குமாரின் கிருபைக்காக நன்றி கற்றுக் கொடுத்த ஊழியக்காரன் ஊழியத்தை சபை ஊழியங்களை கைட்டுச்சிற எல்லா கண் ஆசீர்வத்தை எல்லைகளை விசாலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை நன்றி சற்று போய் செபிக்கிறோம் அப்பா இந்த நாளில் நன்றி சொல்கிறோம் நேற்று எல்லாம் தொகுத்து அப்ப வழங்கத்த கடியால கிருபை பாராட்டினேசு நன்றி நன்றி நன்றியான் மறுபடியும் போய் ஆசீர்வதி ஒவ்வொரு உள்ளத்தில் விழுத்து நீங்க கிரிய செய்யுங்க வழி நடத்துங்க அப்பா அவனுடைய நாம வாய்மைப்படுவதா 24 மணி நேரம் ஓயாதாலையாக ஓயாமலிஸ்ட் வெடிந்தவன் உறங்குவதில்லை தூங்குவதும் இல்லையப்பா வணங்காம தூங்காம வழி நடத்துகிறீர்கள் இந்த கிருபைகளுக்காக நன்றி வானொலி அவ்வாறு ஆசீர்வதித்திருக்கிறீரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் கோடி கோடி சோஸ்மி நாளை ஒளிபரப்பு யாவும் இடத்திற்கு கருத்துக்குள்ளாய் தருகிறோம் ஆண்டவரே தகப்பிலேயே விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதிங்க ஸ்கைப் மினிஸ்டர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் பகுதி ஆசீர்வதிங்க எல்லாமும் குறித்து செயல் திட்டமிட்டு வைத்திருக்கிறீரோ உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீரோ அந்த திட்டங்களும் அந்த வரைபடங்களும் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தை நான் செபிக்கிறோம் ஆசீர்வதிக்கும் அதே போல கத்தாவது இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த உலகம் மச் மச் நடந்தது ஐயா கனடாவுக்கும் கத்தா இருக்கும் கத்தாவிலும் ஐயா ஆண்டவரே இன்றைக்கு ஐயா எங்களுடைய தேசம் அப்பா எங்கள் வீரர்கள் ஜெயிக்க வைத்தீரே ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாளைய தின நாளைய மறுதினம் நடக்க போற எல்லா ஐயாதனே அந்த விளையாட்டு காரியங்கள் ஆசிரித்தாங்க ஒவ்வொரு தேசத்திலிருந்து வந்திருக்க பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்க உன்னுற உணவை குடிக்கிற தண்ணி இருக்கிற இடத்த வேலி அடைத்து பாதுகாப்பிடா வழிகளை பாதுகாப்பிடா எல்லாம் நாசம் மோசப்பட்ட விலகி காப்பிடும் மூடுவீராக பட்டணங்களை மூடுவீராக சத்ருவான புதரும் குடியடிப்பது இல்லையண்டாசுமி நாமத்தினால் இந்த கால சூழ்நிலை மாற்றங்களே காண்கிறீர்கள் காலங்களில் சமயங்கள் அறிந்தவர் நீங்கப்பா தேசத்தில் ஒரு சீரான காலையை தாங்க ஆண்டவர் சீர்படுத்துங்க போக்குவரத்தை பாதுகாத்துலுங்க பொருளாதார கஷ்டங்கள் நேரிடாத படிக்கு பொருளாதார ஆசீர்வதிங்க விளைச்சல் ஆசிரியத்து விலைவாசியை குறைக்க பண்ணுங்க அப்பா உங்களுடைய திருக்கிறதுல ஒப்பு வைக்கிறோம் ரட்சிப்பு முட்டுதலை உண்டாவதா அப்பா சமாதான பிரபு நீர் உடைய சமாதானம் தங்கும்படி ஆச்சு அப்பா உன் அலங்கத்துக்குள்ள சமாதான் அரண்மனைக்குள்ள சுகமும் உண்டான்னு சொன்னீர் அந்த வார்த்தை அனுப்பூர்வம் எங்கள் தேசத்துல பட்டணத்துல குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள நீங்க நீங்க எல்லைகளை சமாதானம் உள்ளே நடத்துங்க சுகவலத்தோடு வாழ ஒவ்வொருவருக்கும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆளுநர் உட்பட சாதன குடிமன் வாழ்க்கையில் ரட்சிப்பும் விடுதலை சமாதானம் சுகபலம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் உபகரிச்சிருக்கிறோம் உடந்து மீதியான வேலையில பொருட்படுங்க வழி நடத்துங்க சமாதத்தோடு படுத்துக்கொண்டே திர செய்வீர்கள் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுவீர்கள் சொன்ன வார்த்தை கிடங்க அப்படியாக எங்களை சுகமாய் தங்கி நீர் வாக்கினால் சொன்னது கரங்கள் நிறைவேற்ற நல்ல தெய்வ மாட்டது அந்த கிருபைக்காக நான் நன்றி அப்பா நல்ல கருத்துக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் எல்லாவற்றும் நல்ல தகப்பன் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் ஆமீன் ஆமீன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஏனே, இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படிதான் இருக்கும் போலயே. ஒரு பக்கம் என்னடானா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு, இப்போ என்னடா குண்ட போறேன் அதை போறேன் சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடும் போலயேனே.
1: என்ன பண்றதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது.
2: அவ்வளோ சீக்கிரம் அது நடந்துடாது ப்ரோ.
0: அது எப்படி அப்படி சொல்றீங்கண்ணே?
2: நான் உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்றேனே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

லூக்காஸ் நற்செய்தி 4:8 உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக, நாமும் சேர்ந்து ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்முடைய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஆராதனைக்குரியவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரை துதிப்பதற்காக அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே,

தேவ பிள்ளைகளே, உயிரோடு எழுந்த தேவனே, அவ்வளவு பலத்தோடு ஆராதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 34:10 ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத காரியத்தை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினான் அல்லவா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் பயங்கரமான காரியங்களை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்விலே நினைத்துராத காரியங்களை, அறிந்துராத காரியங்களை இயேசு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். இது கர்த்தர் செயல் என்று பாடப்போகிறீர்கள். ஆமென்.

காரியங்களை உங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த காலவெளியில் விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஆராதிக்கிற தேவன் என் வாழ்விலே பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள், ஆண்டவர் செய்ய முடியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! நான் உம்மை பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உமோடு நான்

ஆவியாத்துமா சரீரம் முழுவதும் உமக்கே தருகிறேன் ஆண்டவரே, என்னையே நான் தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போட சொல்லுவோம்.

ஆண்டவரே, உம்மை பார்ப்பதே எனக்கு ஆசை. தாவீத் சொல்லுகிறாரே, உம்மை பார்க்க ஆசையாயிருங்கள், உமது வல்லமையும் மகிமையும் கண்டே

இயேசுப்பா, உம்மோடு வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசுவோடு நடப்பது, இயேசுவின் முகத்தையே நோக்கி பார்ப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நன்மைகளை அனுபவிக்கிறேன்.

0: ஆண்டவரின் முகத்தை நோக்கி பார்த்து வாழ்வின் நன்மைகளை அனுபவிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
1: ஒவ்வொரு நாளும் நாம் காலையில எழுந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஒன்றை மறந்து போகக்கூடாது. இரவெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நிரூபித்திருக்கிறார். எத்தனையோ பேர் இரவு நித்திரைக்கு போனவர்கள் காலையில் எழும்ப முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பாயிருக்கிறார், எவ்வளவு அக்கறையாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பலவிதமான நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்து போகாதிருங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து உங்கள் கடமைகளை உங்கள் வேலைகளை செய்யுங்கள். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள்.

பலவித நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்து என்னை பலவனாய் மாற்றினார். என் ஆண்டவர் எனக்கு பல உதவிகளை செய்தார். எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார் என்று பாடுகிறாரே. என்னோடு சேர்ந்து நீங்களும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே, தாவீது, சாலமன், மிரியாம், தெபோரால் போன்ற தேவ பக்தர்களெல்லாம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணினதை வேதத்திலே காண்கிறோம். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இருந்த மக்களும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தரை போற்றி பாடுங்கள், சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாடுங்கள், அவர் இரக்கத்தை பாடுங்கள், அவர் மேன்மையை பாடுங்கள், அவர் மகிமையை, அவர் மீட்பை, அவர் தயவை, அவர் நமக்கு செய்தவைகளை எல்லாம் எண்ணி போற்றி பாடுங்கள் என்று வேதத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆரம்ப நாட்களிலே நான் இளம் வயதிலே கர்த்தருக்காக எழுதிய பாடல்கள் சிலவற்றையும், என் மனைவி ஜெயராணியும் எழுதின பல பாடல்களில் சிலவற்றையும் தொகுத்து ஆராதனை என்ற ஒரு MP3 உங்களுக்கு வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பாடல்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கர்த்தரோடு நடந்த அந்த இள வயதின் அன்பிலிருந்து பெற்றவைகள், தேவ பிரசன்னத்திலே கிடைத்தவைகள். கர்த்தருக்காக இருதயம் அடித்து கொண்டிருந்த பொழுது எங்கள் நேசமெல்லாம் அவர் மேலே ஊற்றப்பட்டு அவருடைய சமூகத்தில் இருந்த பொழுது பெற்ற பாடல்கள். அந்நாட்களில் இந்த பாடல்கள் வாலிபர் மத்தியில் அதிகமாய் பாடப்பட்டவைகள். இவைகளை பாடுங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே தங்கி தாபரிக்கும், உங்கள் இருதயம் பூரிக்கும், ஆவி களி கூறும், தேவ பக்தியில பெருகுவீர்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: என்னங்க எல்லாம் சோகமா இருக்கீங்க?
1: அட என்னங்க, எல்லாம் முடங்கி போயிருக்கு. சாதி சனம் எல்லாமே வடித்தராம ரொம்ப தவிச்சிட்டு இருக்குங்க.
0: அட ஒரு அடியை போடுங்க, விசுவாசமா ஒரு பாட்டை பாடுவோம்.

நீங்கள் வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இயேசு உங்களுக்கு இரட்டிப்பாய் தந்திடுவார். ஒருவேளை கண்ணீரினால் விதைத்துக் கொண்டிருக்கிற அனுபவம் இருந்தால் உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் அவர் நிச்சயமாய் பதில் தருவார். கண்ணீரின் விதைகள் எல்லாம் விளைச்சலாய் மாறும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கைகளை தட்டி உன்னத பரலோக அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் இப்பொழுதே உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Praise the Lord.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும் வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

வந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

0: பதினான்காம் பாகம்.
1: அதி சீக்கிரத்தில் வரப்போகிற என் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரித்து பரலோகம் சென்ற என் அருள்நாதர் இயேசு மீண்டு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் அதிகமாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆம், ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். உங்கள் இதயம் குடி வெறியினாலும் களி ஆட்டத்தாலும் உலக கவலையினாலும் மந்தமடையாதபடி மனம் திரும்பி பாவம் மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் வருகையின் போது அவர் முன் நிற்க தகுதி அடையும்படிக்கு ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றும் எச்சரிக்கிறார். எப்படி ஜெபிப்பது என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் உமது நாமம் பரவுவதாக இந்த சப்தம் கேட்கிற ஒவ்வொருவர் இதயத்திலும் அப்பன் குடிகொண்டு ஆளுகை செய்யும். உமது பாவம் மன்னிப்பால் உண்டாகிற சந்தோஷத்தால் என் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம்.

ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்னோடு கூட சேர்த்து. ஒருவேளை நீ தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கலாம், என் அப்பாவின் கிருபை உன்னை தாங்கும் மகளே. என் அப்பாவின் கிருபை உன்னை வழி நடத்தும். என் அப்பாவின் கிருபை உன்னை நிச்சயமாய் தூக்கி சுமக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் இல்லாமல் எதையுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மால் செய்ய முடியாது. ஆகவே ஆவியானவரை அழைப்போம். அவருடைய அபிஷேகம் வேண்டும். அவர் நம் மத்தியில் வர வேண்டும், நமக்குள் இறங்க வேண்டும், நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும், நம்மை அபிஷேகிக்க வேண்டும். விசேஷமாக ஊழியம் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். வேண்டுதல் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் அவரின் அபிஷேகம் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது நாம் அவரை அழைப்போமா? அவர் நம் மத்தியில் வரட்டும், நம்மை அபிஷேகிக்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர் அபிஷேகம் வேண்டும், தினமும் வேண்டும், எப்பொழுதும் வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்போம் அவரை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம்

0: Recording in progress.
1: நமது சிந்தனைக்காக நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளிலும் தெரிவு செய்யப்பட்ட காரியம் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி என்று நாங்கள் அழைக்கப்படுகின்ற அந்த நாள் ஏன் கொண்டாடுகிறோம், அப்படி கொண்டாடுகிறோம், சிந்திப்போம், செயல்படுவோம். நமது நாட்டிலே நான் படித்தபடி மகா சிவராத்திரி என்று ஒரு நாளை கொண்டாடுவார்கள். அந்த நாளிலே இரவு நேரத்திலே நித்திரை முழித்து ஆலயத்திலே காத்திருப்போம். என்ன காரியத்துக்காக நாங்கள் அதற்கே இந்த இரவு நேர நித்திரை முழிப்பு என்று நாங்கள் ஆராய்வோமானால், மூன்று காரியத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நாங்கள் படித்ததிலிருந்து இந்த காரியங்களை எடுத்து வருகிறேன். கேளுங்கள், தெளிவு பெறுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆண்டவர் தாமே இந்த காரியங்களுக்கூடாக உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். மகா சிவராத்திரி அந்த நாள் அப்படிப்பட்ட நாள். கதைகளிலே காண்கிறோம் மூன்று விதமான காரியங்களை நான் இந்த வகையில் எடுத்து வர விரும்புகிறேன். முதலிலே ஒரு வேடனுடைய கதை, அடுத்த காரியம் காக்கும் கடவுள் விஷ்ணு, படைக்கும் கடவுள் பிரம்மா அவர்களுடைய காரியம். அடுத்ததாக மோசஸ் என்ற ஒரு மனிதன் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து அடிமைகளாக இருந்தவர்களை இஸ்ரவேலுக்கு கூட்டி வருகிற காரியம். மூன்று காரியத்தை எடுத்து வர விரும்புகிறேன். முதலிலே நாங்கள் இந்த வேடனுடைய கதையை பார்ப்போம். அது ஒரு கதை தான், வேடனுடைய கதை. ஒரு வேடன் வேட்டைக்கு செல்கிறான். அவன் தன்னுடைய அம்பு அம்பாரா துணியையும் கொண்டு செல்கிறான். அந்த வேளையிலே இரவு வேளையிலே காட்டுக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு புலி அவனை கலைக்கிறது. அவன் அந்த புலியிலிருந்து தப்ப ஒரு மரத்தில் ஏறி அடைக்கலம் போகிறான். அந்த புலியோ அவனை விட்டு போகவில்லை, கீழே இருக்கிறது. அந்த இரவு முழுக்க அவன் நித்திரை தூங்காமல் இருக்க வேண்டும். நித்திரை கொண்டால் சில வழியை விழுந்து விடுவான், கீழே புலி அவனை உணவாக உண்டுவிடும். அதனாலே அவன் அந்த மரத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய நித்திரை வராமல் இருப்பதற்காக ஒவ்வொரு இலையாக பிடுங்கி கீழே போடுகிறானாம். அந்த இரவு முழுக்க அந்த இலைகளை பிடுங்கி போட்டு அந்த நித்திரை காரியத்தை செய்கின்ற பொழுது விடிந்து விடுகிறது. இரவு முழுக்க அவன் நித்திரவில்லை. விடிந்த பொழுது பார்த்தால் அவன் பிடுங்கி போட்ட எல்லா இலைகளும் மரக்கத்துக்கு கீழே இருந்த ஒரு லிங்கத்திலே விழுகிறதாம். அதனாலே அந்த நாள் இரவு நித்திரை முழித்த நாள் சிவராத்திரி என்று சொல்லி அதை கொண்டாடுகிறார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு கதை இருக்கிறது. அது படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு. இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு காரியம் நடைபெறுகிறது. அவர்கள் படைக்கும் கடவுள் தான், ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு ஆணவம் வருகிறது. யார் பெரியவன் என்ற அந்த நான் என்ற எண்ணம். அப்பொழுது இருவரும் பல வருடங்களாக அவருடைய சேனைகளோடு இதுபுறம் இருந்து யுத்தம் செய்து கொண்டிருந்தார்களாம். அதாவது ஆகாயத்திலே பரலோகத்திலே என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்திலே நடைபெறுகிறது. அந்த யுத்தம் பல வருடமாக நடைபெறுகிறது. ஆனாலும் ஒருவர் பன்றி மாதிரி வேடம் போட்டு உலகத்தை கிழித்து தான் பெரியவன் என்று காட்டுகிறது. மற்றவர் பறவை போல பறந்து எல்லா இடமும் பறந்து தானே பெரியவன் என்று இருவருக்கும் பல வருடங்களாக யுத்தம் நடைபெறுகிறதாம். இரு பக்கத்து சேனைகளையும் அணிவகுத்து சண்டை. அந்த ஒரு இரவிலே அவர்களுக்கு முன்னதாக ஒளிப்பிளம்பு வந்து நிற்கிறதாம். அந்த ஒளிப்பிளம்பு சொல்லுகிறது, நான் தான் முழு முதல் கடவுள் சிவன் என்று சொல்லி அந்த நடுவிலே வந்து நிற்கிறதாம். அது இரவு முழுக்க அங்கு ஒளிப்பிழம்பாக நின்றதாம். அதனாலே அவர்கள் யுத்தம் செய்ய முடியவில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் அப்பொழுதுதான் உணர்கிறார்கள், தாங்கள் இருவரும் பெரியவர்கள் அல்ல, அந்த ஒளிப்பிழம்பாக நின்றவர்தான் பெரியவர் என்று ஒரு காரியம் நடைபெறுகிறது. அதனாலே அவர்கள் தோற்றுப்போய் தங்கள் தோல்வியை ஒற்றுக்கொண்டார்கள். அதுதான் சிவராத்திரி என்று, மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறார்கள். இன்னும் ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து வர விரும்புகிறேன். அடுத்ததாக நாங்கள் இரண்டு கதைகளை கேட்டோம். முதலிலே வேடன் தான் மட்டும் தன்னை காப்பாற்றுவதற்காக செய்த அந்த காரியம், அது தனிப்பட்ட காரியம், தனக்காக தன்னை காப்பாற்றுவதற்காக செய்த காரியம், மற்றவர்களுக்கு அதனாலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்ததாக இந்த கடவுள், ரெண்டு கடவுள்மார் சண்டை, கடவுள்கள் சண்டை பிடிக்குமா? அப்படியாக கடவுள்
0: இருக்கிறார்,
1: அவற்றுக்கு முழுமுதல் கடவுள், மற்றது படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள் என்று எத்தனையோ கடவுள்களை வைத்திருக்கிறோம். ஆனால் நமது வேதங்கள் நமது காரியங்கள் சொல்லுவோம்.

0: ரூத்தின் சரித்திரம் முதலாம் அதிகாரம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் இரண்டு மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இந்த இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பிப்போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிலேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வாற்கோதுமை அறுப்பின் துவக்க ரூத் 2 அதிகாரம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமேலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அறுக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ்தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்துவிடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய 1 மரக்கால் வாற்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். பின்னும் மோவாபிய ஸ்திரீயான ரூத், அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோட போகிறது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வாட்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோட கூடியிருந்து.
1: ஏசாயா 44 அதிகாரம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யசூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வரும் காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்கால முதற்கொண்டு நான் அதை உங்களுக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே? ஒருவனையும் அறியேன். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது. அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறதென்று தங்களுக்கு வெட்கமுண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாயிருக்கிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கமடைவார்கள். தொழிலாளிகள் நர ஜீவன்கள் தானே. அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும். அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள். கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புய பலத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியாயிருந்து பலனற்று போகிறான். தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். தச்சன் நூல் பிடித்து மட்ட பலகையால் மரத்துக்கு குறிப்போட்டு உளிகளினால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவமாக்குகிறான். அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான். அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான். ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான். அல்லது அசோக மரத்தை நாடுகிறான். மழை அதை வளரச் செய்யும். மனுஷனுக்கு அவைகள் அடுப்பாகும் போது அவன் அவைகளில் எடுத்து குளிர்காய்கிறான். நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்ளுகிறான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான். ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொறித்து திருப்தியாகி குளிரும் காய்ந்து ஆ ஆ அனலானேன், நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன். அதன் தழலின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொறித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவறுப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. அவன் சாம்பலை மெய்கிறான். வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் தன் ஆத்மாவை தப்புவிக்காமலும் என் வலது கையிலே அபத்தம் அல்லவோ இருக்கிறதென்று சொல்லாமலும் இருக்கிறான். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே, காடுகளே, காட்டிலுள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விவசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு ஐயோ! இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டுப்போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மெய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கேதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் வகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும்

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 14 வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் தேவைகளை சந்தித்து பாதுகாத்து வழி நடத்துகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் தாங்கள் எடுத்த முடிவுகளில், தீர்மானங்களில், எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களில் எப்படியான பதில் வருமோ, காரியங்கள் நன்மையாக நடக்குமோ, தெய்வங்களும் கதவுகளும் திறக்கப்படுமோ என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், தம்முடைய கிருபையை இன்றைக்கு உங்கள் மேல் அளவில்லாமல் பொழிய பண்ணுவேன் என்கிறார். உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடியினால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களில், தேவைகளில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்ல பதிலை பெற்றுத்தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே எலியாவை குறித்து பார்க்கையில், கர்த்தர் எலியாவை நோக்கி, கேரீத்தாற்றண்டையில் ஒளித்திரு, அங்கே உனக்கு காகங்களை கொண்டு 2 வேளையும் அப்பமும் இறைச்சியும் போஷிப்பேன் என்று கூறுகின்றார். காரணம், அங்கே பெரும் பஞ்சம் நிலவ போகிறபடியினால் கர்த்தர் எலியாவை கைவிடாது இருந்து காப்பாற்றும்படியாக சிறிய ஆறாகிய கேரீத்தை தெரிந்து கொண்டு போஷித்து தம்முடைய மகத்தான வல்லமையை விளங்க பண்ணி வழி நடத்துகிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற சூழ்நிலைகளாகிய பற்றாக்குறைகள், சந்திக்கப்படாத தேவைகள், நிறைவேறாத விருப்பங்கள், பெற்றுக்கொள்ள முடியாத சுகங்கள், எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நன்மைகள், இவற்றிலெல்லாம் சத்ருவின் சதிகள் உங்களுக்கு எதிராக செயல்படலாம். சட்டங்கள் சாதகமாய் இல்லாமல் போகலாம். ஆனால் உங்களை நேசிக்கின்ற கர்த்தர் அவர் உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிறவர். இரவும் பகலும் காவல் பண்ணுகிறவர். கைவிடாது காத்து வழி நடத்தும்படி நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் உங்களோடே இருந்து எந்த காரியத்தை நிமித்தமாய் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ, நடக்குமோ நடக்காதோ, சுகம் பெறுவேனோ இல்லையோ என்ற குழப்ப நிலைகளிலெல்லாம் தெளிவான பதிலை தருகின்றார். எலியாவை கத்தர் ஒளிந்திருக்க சொன்ன ஆறு என்னவோ சிறிய ஆறுதான், சீக்கிரத்தில் வற்றி போகக்கூடிய ஆறுதான். ஆனாலும் கத்தர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அற்பமாய் எண்ணப்படுகின்ற காரியங்களிலிருந்து ஆச்சரியமான நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் சிறிய ஆற்றில் ஓரத்திலும் எலியாவை சேதமில்லாமல் சிறப்பாய் நடத்தினார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லை என்றாலும், வழிகள் குறுகலாய் இருந்தாலும், செங்கடலை இரண்டாய் பிளந்து பாதைகளை உண்டு பண்ணின தேவன் இன்றைக்கு உங்களுக்காய் யோர்தானை பிளக்கின்றார், பாதைகளை அமைக்கின்றார், நன்மையான முடிவுகளை சந்திக்கும்படி ஆசீர்வதித்து வழி நடத்திட கர்த்தர் சித்தம் கொண்டுள்ளார். ஆகவே எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் உங்களுக்கு ஆலோசனைகளை தந்து நன்மைகளை செய்து விடுவித்து நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருந்து உங்களை கைவிடாது காப்பாற்றி கரிசனையோடு விசாரித்து மோசேயோடு இருந்தது போல உங்களோடும் இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புலம்பல் 3:22. பிரியமானவர்களே, நண்பனுடைய அன்பு ஒரு நாள் முடிந்துவிடும், உறவினரின் பாசம் முறிந்துவிடும். தாய் தன் குழந்தைக்கு காட்டும் அன்பு கூட மாறி போகும், ஆனால் தேவனுடைய இரக்கம் ஒரு காலம் மாறாதது. சொல்ல முடியாத இந்த இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அது வற்றாது.

0: நம்மை பின்பற்றிய மக்களை போஷிக்க உணர்வில்லாத இருந்ததை கண்டு அவர்கள் மேல் மனதுருகிறார் அல்லவா? உங்கள் மீதும் அவர் மனதுருகுவார். உங்கள் பலவீனங்களில் உங்களை தாங்குவார். உங்கள் துக்கத்தை நீக்குவார். உங்கள் ஆன்மாவை வலுப்படுத்துவார். தம்முடைய மகிமையில் உங்களை சேர்த்து கொள்ளுவார். ஏனென்றால் அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 19ஆம் தேதி 6ஆம் மாதம், 19ஆம் தேதி ஜூன் மாதம், 19ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 7:29 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இத்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வகையிலே கத்தர் தாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய ஆலயத்திலே காணப்படுகின்ற நாளில் கூட கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். இன்றைய நாளுக்கான வசனம், கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று ரோமர் 12:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரம் நியாயாதிபதிகள் 21, ஏசாயா 43, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 யோவான் 3 யோவான். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு வாக்கு தத்தங்கள், ஜீவ வார்த்தைகள், ஜீவ மன்னா, நற்சிந்தனை இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு ஊழியங்களை ஆரம்பிக்க எங்களுடன் தேவ ஊழியர் பஸ்ன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வார்த்தைகளோடு வழிநடத்த இணைந்திருக்கிற தேவ ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காலை நேர ஆராதனைக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்தும், தேவ ஊழியர் சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலும் எங்களுடன் கால வேளையிலே பாசன ஹோமி லோகன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். ஜபங்களோடு வழிநடத்த காலை நேர அபிஷேக ஆராதனை புறப்படுப்பார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். ப்ரைஸ் லோட்டமா.
1: Yes, Lord.
0: Amen. In the world, I'm going to

0: கிறிஸ்துவும் வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
1: Amen. Hallelujah. தகப்பனே அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ராஜா, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் சொன்ன தேவனே ராஜா, இரக்கத்தில் சொன்ன தெய்வமே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உங்களே மகிழ்ந்திருக்கத்தக்கதாக இந்த நாளை ஆசீர்வைத்தருளவனுமா செவிக்கிறோம் அப்பா. தகப்பனே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகியார் தம்மே தந்தவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் என்ன அபிஷேகத்தின் ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த விடமா செவிக்கிறோம். அபிஷேகத்தினால் முகங்கள் முறிகிறதப்பா. என் தகப்பன் ஆகிய தேவனே கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன முகங்கள் முறிக்கப்பட வேணுமோ ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே அப்பா ராஜா, உம்முடைய வல்லமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி ஆண்டவரே தேவனே தகப்பனே அவருடைய நுகங்களை முறிக்கும்படி கேட்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. இதுவே ஆண்டவரே இழைப்படைந்தவனுக்கு அடைந்தவனுக்கு ஆண்டவரே தேவனே இழைப்பாறுதலும் சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. அமக்கு சூத்திரம் ஆவியானவரே வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நாங்கள் காணும்படி உடைய எங்களுடைய கண்களை நீங்க திறந்தருளுவீங்களா ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்தை உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை ஆராதிக்க உண்மை மகிமைப்படுத்த உண்மை பிரியப்படுத்த எங்களுக்கு கிருபாதாரம் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஹலிலுயாம்.

நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா, உமையே கையெடுக்கிறோம், உமையே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீர் அற்புதமான ஆண்டவர், அதிசயமான தேவன் அப்பா. ஆண்டவரே, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களுக்கு காண செய்கிறவர் அப்பா. நன்மையான இந்த ஈவம், பூர்ணமான இந்த வரம், சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் எங்களை நீங்கள் ஆக்கி முட்டுக் கொண்டீர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நல்லவர், நல்லவரப்பா, நல்லவரப்பா, நல்லவரப்பா.

0: பாதம் வாஞ்சிக்குதே என் தேவனே, என் ஆத்துமா உன் பாதம் வாஞ்சிக்குதே. ஆராதனை இசை ஆராதனை ஆராதனை ஆராதனை, உம்மை நான் நேசிக்கிறேன் ஐயா. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐசிமுள்ள தெய்வமே அப்பா, கர்த்தர் இரக்கமும் மனவுருக்கமும் நீதியும் உள்ள தேவனப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே நியாயத்தை நீர் பட்ட பகல் போல மாற்றுகிற தேவனப்பா. உமக்கு ஊழியம் செய்கிறவர்களை நீர் கனப்படுத்துகிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே உடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறவரப்பா ராஜா. ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. ஹாலேலூயா.
1: மணவாளரே புஷ்பம் மறு தோன்றி பூங்கொத்து, என் நண்பரே என் இன்பமே உம் கோடி நேசமே, என்ன

ஆராதனையே உம்மை நான் நேசிக்கிறேன். எந்தேவனே உம்மை நான் நேசிக்கிறேன். ஹாலேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோமப்பா, ஆராதிக்கிறோமப்பா, ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஹாலேலூயா. ஓ ஹாலேலூயா. நாவியானவரே அப்பா, பிதாவே, முக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாவியானவரே எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, பள்ளத்தாக்கில உலர்ந்த எலும்புகளை உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணின எங்கள் ஆவியானவரே ராஜா. ஹாலேலூயா. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உயிரடைவதாக ராஜா. வியாதிகளின் ஆண்டவரே, நோவுகள் வலிகள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ஒவ்வொருடைய சரீரங்களிலும் முறிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவராகிய தேவனே, நீர் ஒருவரே அதிசயங்களை காண செய்கிற தேவன் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா தேவனே ஆபிரகாமின் குமாரர்களாக குமாரத்திகளாயிருக்கிறபடியால் நமக்கு சூத்திரம் ஐயா. கூனியான ஆண்டவரே, ஒரு சகோதரி ஆண்டவரே தேவனே, அந்த கூனிய நிமிர பண்ணிருப்பா ராஜா. இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாயிருக்கிறாளேன்னு சொன்னீரையா. ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடைய பிள்ளைகளுக்கு வருகிறத பாராஜா. ஆண்டவரே, விசுவாசம் மார்க்கத்தார்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு கூட சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஐயா. எந்த ஆவியானவரே ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தும். வியாதிகளிலோ வேதனைகளிலோ கலக்கங்களிலோ இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய அபிஷேகத்தின் ஆவியானவர் இறங்கு வீராக ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே, முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, தகப்பனே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய கரத்திலே ஐயா உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருப்பது ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனாகிய உமக்கு ஆண்டவரே தேவனே அப்பா இவ்வளவு ஆண்டவரே மகிமையாயிருக்கிறது என்பது நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ராஜா. ஹாலேலூயா. ஹாலேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. எஸ் அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹாலேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய உம்மிலே விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, எமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, யோவினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை ரெண்டு மடங்கு ஆசீர்வைத்த தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கம் ஆண்டவரே அனுபவித்த எல்லா இடங்களிலும் நீர் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறீரப்பா. ஆண்டவராகிய தேவனே அப்பா, நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் ஆண்டவரே அப்பா, பாடு அனுபவித்தரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீரப்பா ராஜா. ஆண்டவரே, ஊழியத்திலே இருக்கின்ற அசட்டைகள் அப்பா ராஜா, மனசருடைய அசட்டைகள் ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் நீரங்களுக்காக ஏற்கனவே அசட்டை பண்ணப்பட்டிருந்தீர். நாங்கள் தேவனால் ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்டவர் என்று அசட்டை பண்ணப்பட்டவர் என்று ஆண்டவர் எண்ணினோம். ஆண்டவரே, மக்கு சூத்திரமங்கள், மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டீர், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டீர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கி நம்மேல வந்ததையா, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். ஹாலேலூயா. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன.

அப்பா அவமானமடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹாலேலூயா. ஆண்டவரே, நகோமி அப்பா, ராஜ தேவனே அப்பா, எருசலேமிலே அப்பம் இல்லாத அப்படி நான் மோவாப் தேசத்துக்கு போனாளப்பா, தன் பிள்ளைகளை இழந்து, தன் கணவனை இழந்து, ஆண்டவரே தேவனே, திரும்ப அப்பத்துக்காக எருசலேமுக்கு வந்தாள் ஐயா ராஜா. எல்லோரும் அவளை பார்த்து சொன்னார்கள், ஹாலேலூயா, நகோமியான்னு கூப்பிடுகின்ற வேளையிலே அவள் சொன்னாள், என்னை அப்படி கூப்பிட வேண்டாம், என்னை மாறாதுன்னு சொல்லி கூப்பிடுங்கள்னு சொல்லி மனம் கசந்தாள். ஹாலேலூயா, மனம் கசந்த ஆண்டவரே அப்பா, அந்த நகோமி ஆண்டவரே தேவனே அப்பா, அவள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலிருந்து ஆண்டவரே அவளை வெளிப்பட பண்ணி ஆண்டவரே அவளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வெத்திரம் பாராச்சா. ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஐயா. அதே போல எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே தேவனே மாற்றப்படுகிறதப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களப்பா. வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போறது ஐயா ராஜா. அவள் திரும்பி வந்தாள் அப்பா ராஜா, உங்களுடைய ஆலயத்துக்கு திரும்பி வந்தாள் ஐயா ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு திரும்பி வந்தாள் ஐயா, உங்களுடைய பிரசன்னத்துக்கு அவள் திரும்பி வந்தாள் அப்பா ராஜா. அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதப்பா ஆண்டவரே. எங்கே வெட்கங்கள், துன்பங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், அசட்ட வண்ணப்பட்ட சூழ்நிலைகள் எங்கே இருக்கிறதோ ஆண்டவரே தேவனே அவருடைய வாழ்க்கையை மாற்றும் ஐயா. அவர்களை திருப்பி கொண்டு வாரும், உங்களுடைய முகத்தி ஆண்டவர் அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்பா. நிந்தனைகள், அவமானங்கள் ஒளியட்டும், வெட்கங்கள் இயேசுவின் நாமத்தின ஒளியட்டும் அப்பா. அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவமானம் நிரந்தரம் இல்லையப்பா, துக்கம் நிரந்தரம் இல்லையப்பா, வேதனைகள் வியாதிகள் நிரந்தரம் இல்லையப்பா. நானும் அவைகளுக்கு வாழ்வு கொடுக்கவும் அவர்கள் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன்னு சொன்னீரையா. மறுபடி திரும்ப கட்டுகிற தேவனையா, திரும்ப கட்டுகிற தேவனையா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுகிற தேவனப்பா. ஹாலேலூயா. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கிறீர். பாடுவோம், அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கிறீர், அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கிறீர், அவமானம் அடைவதில்லை. எஸ் அப்பா.

0: வதில்லை. ஹாலேலூய தகப்பனே, அப்பா பிதாவே, முக சூத்திரம் ஐயா, ஆண்டவராக தேவனே, நம்முடைய கரத்திலே ஐயா ராஜா, ஆண்டவரே தகப்பனே ராஜா, அன்னாலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்னாள் ஆண்டவரே தன் ஆண்டவரே ஊரகத்தின் நிமித்தம் ஆண்டவரே நிந்தனைகளை அவமானங்களை அடைந்தால், சமூகத்தின் நிமித்தம் ஆண்டவரே அவமானத்தை அடைந்தாள் ஐயா. ஆண்டவரே தகப்பன், ஆண்டவரே கணவன், ஆண்டவரே 10 பிள்ளைகளை விட நான் ஆண்டவரை அதிகமல்லவோன்னு சொன்னாலும் கூட ஆண்டவரே அவள் நிந்தனைகள், அவளுடைய அவமானங்கள், அவளுடைய வெட்கங்கள் அதற்கு மேலாக நின்றதப்பா. அவள் தேவ சமூகத்துக்கு வந்தாளா ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றினாளப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. சேனைகளின் கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை நான் உமக்கு என்று கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணினாளப்பா. ஆண்டவரே தேவனே அப்பா, ராஜா ஆசாரியன் அவளை நிந்தித்த வேளையிலும் வெட்கப்படுத்தின வேளையிலும் ஹாலேலூயா இது மட்டும் நீ குடித்திருப்பாயிரு சொல்லி ஆண்டவரே செய்யாத குற்றத்தை செய்ததென்று நிரூபித்தாலும் கூட ஹாலேலூயா அன்னாள் ஆண்டவரே தேவ சமூகத்திலே ஊற்றின அந்த கண்ணீர் ஆண்டவரே அவளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்ததப்பா, அவமானம் மாற்றப்பட்டதப்பா. ஹாலேலூயா தகப்பனே, பலவான்களுடைய வில் முறிந்ததுன்னு சொல்லுகிறாளப்பா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிலமுள்ளவனுக்காயிலும் பிலவினனுக்காயிலும் உதவி செய்கிறது உடைய பார்வையில் லேசான காரியம் அப்பா. என் தகப்பனாய தேவனே, அன்னாளை போல அவமானத்திலே வெட்கத்திலே நிந்தனைகளிலே ஆண்டவரே கூனி குறுகி இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை ஆண்டவரே திரும்ப கட்டுவீராக. என் தகப்பனே திரும்ப கட்டுவீராக ராஜா. ஆண்டவரே தேவனே, வேதனையோடு கண்ணீரோடு விளந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுவீராக. ரூத்தினுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டினீரே ஐயா ராஜா. இஸ்ரவேலின் தேவனுடைய ஆண்டவரே சிறைகள் செட்டுகளுக்கு உள்ளே வந்த உன்னை ஆசீர்வதிப்பாராக சொல்லி மற்றவர்கள் சொல்லும்படியாக ராஜா ரூத்தினுடைய வாழ்வை மாற்றி அமைத்தீரப்பா ராஜாமுக்கு சூத்திரம். சமூகத்துல தள்ளப்பட்டவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். போவாஸ் ரூத்தை ஆசீர்வதித்தான் ஐயா ராஜா. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டகளின் நிழலின் கீழே வந்தடைந்த உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக சொல்லி போவாஸ் ஆசீர்வதித்தானப்பா. ரூத்தினுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதப்பா. எங்களுக்கு அன்பானவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே சிறுமை மலிமையான ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விதவைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே துன்பப்பட்டவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அபலைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என் தகப்பனே உங்கள் ஸ்தோத்திரம். அபியூஸ் பண்ண ஜனங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பும்படி அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அநியாயமாய் சிறைப்பட்டு போன ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதித்து வெளியே வரும்படியே நாமத்துல நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. என் தகப்பனே என் தகப்பனே என் தகப்பனே என் தகப்பனே என் தகப்பனே என் தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் மேல் கிருபையாயிரும் உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுமப்பா. நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவனையா ராஜா. ஆண்டவரே எந்த இடத்துக்கும் செல்ல முடியும் ஐயா. உங்களுடைய தேவதூதர்களை அனுப்பி அவர்களை விடுவியும் ஐயா. ஒரு தேவதூதன் ஆண்டவரே அப்பா 185,000 சத்துருக்களை மடங்கடித்தானப்பா. ஒரு தேவதூதனை சிறைச்சாலைகளுக்குள்ளே அனுப்புமப்பா, ஹாஸ்பிட்டல்களுக்குள்ளே அனுப்பும் ஆண்டவரே, ஆவியானவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. நல்லவர் இனியவர் என்ன ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லையே. அப்பா நான் உமது பிள்ளை, எஸ் அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லையே. துதிப்பேன் சோத்தரிப்பேன் வேளையும், நன்றி கீதம் என்னாவில் எந்நேரமும். ஹாலேலூயா. அப்பா நன்றியோடு ஆண்டவரே நாங்கள் வாழ, ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாயிருக்க உங்களுக்கு கிருபதாரம் ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா சூத்திரமையா ராஜா. ஆண்டவரே, நன்றி இல்லாத ஒரு மனுஷன் மிருகத்துக்குப்பா இருக்கிறானப்பா. ஆண்டவரே, இந்த மிருக வாழ்க்கை வேண்டாம், மிருகத்தின் இருதயம் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களா இருக்க உதவி செய்யும் ஐயா. சிறிதும் பெரிதுமான எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு கிருபதாரும் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. துதிப்பேன் சூத்தரிப்பேன் வேளையும், நன்றி கீதம் என்னாலும் இந்நேரமும், என் ஆத்துமா கத்தருக்குள் மேன்மை பாராட்டும். அகமகிழ்வோர்கள் துன்பப்படுவோர் அவமானம் அடைவதில்லை. இயேசப்பா அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹாலேலூயா. ஆண்டவரே, ஜோபப்பட்ட அவ்வளவு கண்ணீரப்பா, அவ்வளவு கஷ்டங்களப்பா, பொருளாதாரத்திலே ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயா, சமூக உறவுகளிலே ஆண்டவரே, அவன் இவ்வளவு நிந்தனைகள் அவமானம் அடைந்தான் ஐயா. குடும்ப உறவிலே அவன் ஆண்டவரே அப்பா அவ்வளவு தூரமாக தூசிக்கப்பட்டான் ஐயா ராஜா. ஹாலேலூயா. சொன்னான் ஐயா ராஜா, தேவரீர் எனக்காக நீர் பிணப்படுவீராக, வேறு யார் எனக்காக பிணப்படுவார்கள் சொல்லி உங்களை நோக்கி கூப்பிட்டான் ஐயா. தேவரீர் எங்களுக்காக பிணப்படுவீராக, எங்கள் பிள்ளைகளுக்காக பிணப்படுவீராக. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஊழியத்திலே எங்களோடு கூட பிணப்படுவீராக ராஜா. ஆண்டவரே, உங்க சூத்திரம் ஐயா ராஜா. தனிமையானவர்களுக்கு நீர் வீடு வாசல்கள் ஏற்படுத்துகிற தெய்வம் அல்ல ஓ ராஜா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குற தேவனப்பா, கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சை கேட்கின்ற தேவனை ராஜா. ஹாலேலூயா. நான் வாயினால் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், அவர் புகழப்பட்டாரும் சொல்லி தாவீது சொல்லுகிறாரப்பா ராஜா. ஹாலேலூயா. நெருக்கங்கள் துன்பங்கள் வியாதிகள் மத்தியிலே ஐயா ராஜா உண்மை கூப்பிடுகிற யாவருக்கு நீ சமீபமாயிருக்கிறீரன்னு சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் இயேசையா, உம்மிடத்தில் எங்கள் குரலை உயர்த்துகிறோம் அப்பா ராஜா. ஹாலேலூயா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹாலேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே, தேவனே, முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பெலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஹாலேலூயா. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. ஹாலேலூயா. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹாலேலூயா. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் ஆகே அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹாலேலூயா. எபிரேயர் 10 அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா. அவர் வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த 11 அங்கே சாராள் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. ஹாலேலூயா. சாராளுடைய காலங்களிலே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை எழுதி நிறைய கொடுக்கவில்லை. ஹாலேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் கொடுத்தார், அதே போல சாராளுக்கும் சொன்னார். ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே அங்கே உனக்கு ஒரு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அந்த ஒரு வார்த்தையை வைத்து ஹாலேலூயா கற்பம் தரிக்க பிளநடந்தாள். ஹாலேலூயா. உமை ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம். நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. மந்தை பெருகிறது போல மனுஷர்கள் எங்கள் வாழ்க்கையில பெருக்கம் அடைகிறார்கள் ஐயா. விளிம்பி பிரகாசிக்கிறோம், உடைய ஒளி வந்தது. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் கத்தரங்கள் மேல் உதிப்பார். உதிக்கிறவர்கள் வெளிச்சத்திடத்துக்கு, ஜாதிகள் கடந்து வருகிறார்கள். கடற்கரையின் திரளான கூட்டம் நம்பசமாய் வருகிறது. ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரப்பா ராஜா. ஆண்டவரே, சாரா நம்ம போற ஒரு பாடுள்ள மனுஷுதானப்பா ராஜா, ஆனா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து வயது சென்றவளாயிருந்தும் கற்பம் மறுத்ததாயிருந்தும் ஹாலேலூயா, அவள் எண்ணின நினைவுகள், அவரை பற்றி எண்ணின நினைவுகள், வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணின நினைவுகள் ஹாலேலூயா அவளுக்கு பெலனை கொடுத்தது, கற்பம் தரிக்க பெலன் கொடுத்தது, ஆண்டவரே தேவனை சரீரத்திலே மாற்றங்களை கொண்டு வந்தது. ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு நிறைந்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீர். ஹாலேலூயா. ஆனாலும் ஆண்டவர் எங்களுடைய மிருதர்கள் நிமித்தம் நீர் காயப்பட்டீர், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினும் மேல வந்ததையா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பிள்ளைகள் குணமானார்கள். வலியே சிவின் நாமத்தை நான் வெளியேறு. ஹாலேலூயா. தடைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், கேன்சர் வருத்தங்கள், டயபெட்டிக் வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி ஆண்டவரே ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே அத்தி மருந்த சபித்தது போல சத்துரு கொண்டு வந்த வியாதிகள் வலிகள், ஆண்டவரே தேவனே திருமண தடைகள் ஐயா, ஆண்டவரே வருமானங்களில் இருக்கிற சோர்வுகள், ஆண்டவரே தடைகள் இயேசுவின் நாமத்தில் நான் சபிக்கிறேன். சத்துருவனுடைய அத்தனை காரியங்களும் இயேசுவின் நாமத்தின சபிக்கப்படுவதாக. ஹாலேலூயா. ஆண்டவரே, பிசாசானவன் சத்துருவானவன் ஒரு வழியா வந்து ஏழு வழியா ஓடி போகிறான். இயேசுவின் நாமத்தின தரித்திரங்கள் ஓடி போகிறது, இயேசுவின் நாமத்தினால் வியாதிகள் ஓடி போகிறது. ஹாலேலூயா. ஏழு வழியா ஓடி போகிறது. ஹாலேலூயா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தடைகள், பிள்ளைகளுடைய குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தகப்பன் இயேசுவின் நாமத்தினால் சத்துரு ஓடி போகிறான். ஏழு வழி ஓடி போறான். ஹாலேலூயா. ஆண்டவரே, மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. எபிரேயர் ஆண்டவரே தேவனே, ஆறாம் அதிகாரத்திலே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஹாலேலூயா. ஆண்டவரே, மை சோத்தரிக்கிறோம் ஐயா. நிச்சயமாகவே எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சபைகளை ஆண்டவரே தேவனே நிச்சயமாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை பெருக்கமாக்குறீர் ஐயா. எங்கள் பிள்ளைகள் பெருக்கமடைகிறார்கள், பேர பிள்ளைகள் பெருக்கமடைகிறார்கள், சபை பெருக்கமடைகிறது ஆண்டவரே தேவனே. 500 ஆத்துமாக்கள் வந்து சேருகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, குழந்தைகள் ஆண்டவரே, அப்பா சின்ன குஞ்சுகள் அப்பா, வயது போன ஜனங்கள் அப்பா, அபலைகள் ஆண்டவரே, சமூகத்தால் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் அப்பா ஆண்டவரே, எதிர்காலம் இல்லாத வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லோரும் கூடி வருகிறார்கள். ஹாலேலூயா. ஆண்டவரே, முக்கு சூத்திரம், இதோ அவர்கள் எல்லோரும் உள்ளத்தில் கூடி வருகிறார்கள். ஹாலேலூயா. ஆண்டவரே, பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் இடம் எனக்கு நெருக்கமாயிருக்கிறது என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். ஹாலேலூயா. நிந்தனைகள் அவமானங்கள் இயேசுவின் நாமத்தின முறிக்கப்படுகிறது ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் இல்லாமல் வருத்தப்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குறத ஆவியானவர் இறங்கி அசவாடுகிறீரப்பா ராஜா. ஹாலேலூயா. சோத்திரம் ஐயா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வது உன் பேரை பெருக பண்ணுவேன் சொன்ன தேவனே, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னீர் ஐயா ராஜா. அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். தகப்பினி முக்கு சூத்திரம் ஐயா. எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு பொறுமை தேவையப்பா. ஆண்டவரே, ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், மிச்சியடக்கம், இப்படிப்பட்ட பொறுமைகள் எங்களுக்கு தேவையப்பா. மனுஷர் பேசுகிற வார்த்தைக்கு பதிலுக்கு பதில் பேசாதபடி ஆண்டவரே தேவனை உதாசீனங்கள் செய்யாதபடி ஆண்டவரே அப்பா, எப்பொழுதும் எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முக்கு பயந்து உண்மை பிரியப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை அருளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலே நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே சாரால் அண்ணவள் ஆண்டவரே தேவனே அப்பா, நீர் உண்மை உள்ள வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பெலனடைந்து ஆண்டவரே தேவனே அப்பா, ஈசாக்க பெற்றெடுத்தாள் ஐயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன தேவனே ஐயா. ஆண்டவரே, ஊழியக்காரர்களுடைய வெட்கங்கள், அவமானங்கள் இயேசுவின் நாமத்தினா நீங்கி போகும்படி செவிக்கிறோம். உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கனப்படுத்தும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தம்முடையவர்களை இன்னார் என்று அறிவார். ஹாலேலூயா. ஆண்டவரே, பரிசுத்தவான்களுக்காக செய்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் அவர் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்லவே. ஹாலேலூயா. ஆண்டவரே, மை சோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே கழிவூர்ந்து மகளக் கடவோம். கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியங்களை வாய்க்கப்படும். இயேசுவி நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். பிளஸ் யூ.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்தினீர்கள். வார்த்தைகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, வழிநடத்தி, வார்த்தைகளை வழிநடத்திருக்கிறீர்கள், வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் திரும்பவும் திங்கட்கிழமை இன்னொரு அபிஷேக ஆராதனையை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன்.
0: ஆமென். பிளஸ் யூ எவரிபடி. பிளஸ் யூ.
1: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோவிலிருந்து இணைந்து காலை வேளையிலே அபிஷேக ஆராதனை கூடாக வழிநடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர்தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர ஜப
2: வேலைக்காக
1: எங்களுடைய ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று 19ஆம் தேதி 6ஆம் மாதம், 19ஆம் தேதி ஜூன் மாதம், 19ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இன்றைய நாளுக்கான வசனம், கூடுமானால் உங்கள் ஆனால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று ரோமர் 12:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர்தாமை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளிலும் வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 21, ஏசாயா 43, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 யோவான், 3 யோவான் இரண்டையும் நாங்கள் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே காண்கிறார். அவர்களை இணைத்து கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் கர்த்தர் தந்த அதிகாரங்களை நாங்கள் எங்களின் நாவினால் அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபங்களுக்கு ஊடாக பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். வெற்றிலாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். நாளைய நாளிலே சௌரன் குணா அவர்கள் தங்களுடைய வீட்டிலே ஒரு புதிய ஆராதனையை ஆரம்பிக்கிறார். அந்த வகையிலே அவருக்காகவும் அந்த ஆராதனைக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். லண்டன் ஒன்டாரியோவிலே அந்த பகுதியில் இருப்பவர்கள் கூட இணைந்து இந்த காரியங்களை செய்யத்தக்கதாக, ஊழியங்களிலே பங்கு பெற்றத்தக்கதாக, அதே வழியிலே ஊழியத்திலே உற்சாகப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த வகையிலே அவருக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிஸ்னஸுக்காக அவர் இந்த நாட்களிலும் எங்களிடமிருந்து ஒரு 180 கிலோமீட்டர் தள்ளி தனது பிஸ்னஸை ஆரம்பித்திருக்கிறார். அங்கு இருக்கிறார். அந்த வீட்டிலே அவர் ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிறார். கர்த்தர்தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. குடும்பத்தாருடனும் கூட இருந்து கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவாராக. அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவரிடம் ஒப்படைப்போம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். வேளையிலும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். சௌரி ஜானட், ப்ரைஸ் தி லார்ட்.
0: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியா நான் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறபடியா நாங்கள் வாடி வஜுவதிகளுக்காக ஜபத்துக்காக நாங்கள் கடந்து வருவோம். ஏனென்றால் இன்றைய வாலிப உலகம் மாற வேண்டும், அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் மாற வேண்டும். ஏனென்றால் முதலாவது பிசாசின் கிரிகள் தேவனுடைய கட்டளையை அவர்களை மீற வைத்து அவர்களை பாவம் செய்ய வைக்கிற காரியமாயிருக்கிறதாகவே அதுக்காக நாங்கள் இந்த வாலிப ஜுவதிகளுக்காக போராடி ஜெபிப்போம். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே தேவனுடைய வாசம் ஸ்தலமாய் அவர்கள் மாறணும். ஒவ்வொருவரும் தேவனுக்கு என்று வாச ஸ்தலமாய் மாற வேண்டும். அதுக்கு மாறுறதுக்கு எத்தனையோ தடைகள் இருக்கிறது. அங்கு அவர்களுக்கு இருதயத்திலே அவர்கள் வசனங்களை பொறுக்கி போடுகிற காரியங்கள், கட்டளைகளை மீற காரியங்கள், வியாதிகளை கொண்டு வந்து இன்றைக்கு பாருங்களேன் அநேக வாலிப யுவதிகள் அநேகர் மனத்தாக்கல்களினால்
3: அங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தேவனுக்கு ஏற்றவைய சிந்திக்க விடாமல் மனுஷனுக்கு ஏற்றதை சிந்தித்து உலகத்துக்குள்ளே அங்கு கரைபடுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்காதபடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தான் அவர்களை மாற்றி அவர்களை நிலைநிறுத்த வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் தேவ கட்டளையை மீறும்படி செய்கிற அந்த பிசாசின் தந்திரங்கள் இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே போக வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், இதுதான் முதலாவது மனுஷனுக்குள்ள செய்யப்படுற காரியம். அன்றைக்கு ஆதாம் ஏவாளி எப்படி தேவ கட்டளையை மீற செய்தானோ அப்படி அந்த கட்டளை மீற வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே பாஸ்டர் அவர்கள், இந்த பிள்ளைகள் தேவ கட்டளையை மீறாதபடி மீற வைக்கிற பொல்லாத சத்துருக்கள் உலகம் இவைகளை விட்டு விலக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். மெய்யான தன்னுடைய அவர் சுத்தாவியை அவர்களுக்குள்ளே பொழிந்தருள வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: பரிசுத்தவன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். விசேடமாக ஒவ்வொரு பாலிபர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அந்த பாலிபர்களுடைய அந்த இளமையில வருகிற பாவ எண்ணங்களை, பாவ சிந்தனைகளை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவரை நிரப்பி உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நடத்துவீராக. அந்த பாலிபர்களை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசின் கண்கள் அகன்று போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஆவியானவரே, இந்த ஒவ்வொரு வாலிபரும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க ஜோசேப்பை போல தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய தேவன் எங்களோ வாலிபர்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ நீர் கிருபை செய்வீராக. நீர் அந்த பொல்லாங்கானை ஜெயிக்கிற பலத்தை கொடுத்திருக்கிறீர் வாலிபர்களுக்கு. ஆண்டவரே, அந்த பலத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் ஓடி இந்த கடைசி கால ஊழியத்தில ஒரு உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஒவ்வொரு வாலிபர்களும் செயற்பட ஆவியானவரே செயற்படுவீராக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிற வாலிபர்களை உம்முடைய ஊழியத்துல எடுத்து பயன்படுத்துவீராக. என் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களோடு கூட இருந்த அந்த வாலிபர்கள், மற்ற வாலிபர்கள் இவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அவர்களும் மாற நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். குணா பிரதருக்காக ஜெபிக்கிறேன். அவர் செய்கிற அந்த வியாபாரத்துல அந்த ஆராதனையில நீர் கூட இருக்கும்படியாக. யோசேப்போடு கூட இருந்த தேவன் குணாபிரதோடும் இருந்து அவர் கையடி செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. உம்முடைய ஆராதனை செய்கிற நாளைய நாளில நிம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருந்து ஆராதிக்கும் பொழுது அந்த தடைகள் எல்லாம் அகன்று போவதாக. எரிகோ போன்ற என்ன தடைகளும் இயேசுவின் நாமத்தில அந்த ஆராதனையில அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் உமக்கு பிரியமாக வாழ, உம்முடைய வார்த்தையின்படி வாழ, தாவீதை போல, யோசேப்பை போல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல, தானியேல போல வாழ்ந்து ஒரு கடைசி காலத்துல உமாக்கு எழும்பி பிரகாசிக்க ஒரு வாலிபர்களையும் இழுத்துக் கொள்வீராக. துதிக்கான மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
3: மேனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஆலயத்திலே இருக்கிற வாலிப ஜோதிகளோடும் கூட இருந்து அவர்கள் தேவ கட்டளையை மூறாதபடி காத்து கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன்,
4: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
3: ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்
3: பிரைஸ் தி லார்ட். இந்த வாலிய ஜோதிகளின் இருதயத்தில் இருந்து தேவனுடைய வசனத்தை பொறுக்கி போடுகிற அந்த சத்ருவின் திட்டங்களை நீங்கள் முறியடித்து ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்வான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த இருதயத்தில் வசனங்களை பொறுக்காதபடி தேவ சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் யுவதிகள் வசனத்தை கேட்கிறதை போல இருக்கிறார்கள். ஆனால் அதை கேட்டாலும் அங்கு அவர்களுக்குள்ளே அந்த உணர்வு இல்லாதபடியினால் பொல்லாங்கன் அவதை எடுத்து போட்டு அங்கு தன்னுடைய காரியத்தை அந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே காரியங்களை செய்கிறார். ஆகவே இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.
6: நன்றி நன்றி எஸ்வே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் உங்களுடைய புதிதான கிருபையின் மூலமாக எங்களை வழிநடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த வாலிபர்களுக்கான வருடம் உலகம் அங்கும் இருக்கிற வாலிபர்களுக்கும் இலங்கை தேச, இந்தியா தேச, ஜெர்மன், நார்வே எல்லா தேசங்களும் அந்தவரே இந்த ஸ்ரீலங்காவில் உள்ள வாலிபர்களுக்கு வருகிறோம் அப்பா. அவங்க வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களோட திரு ரத்தத்தினால் அவங்களை மீட்கும்படியாக ஜொபிக்கிறேன் அப்பா. பெலன் பிளத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் உங்களுடைய ஆவியினாலும் மட்டுமே ஆகும் ஐயா அப்பா. உங்களோட கரத்துல கொட்டுக்கிறோம் அப்பா. உங்களுடைய நாங்க அப்பான்னு கூறும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய தயவின் மூலமாக உங்களுடைய இரக்கத்தின் மூலமாக இவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் அபிஷேகத்தையும் அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படி ஜபிக்கிற நான் அவர்கள் வார்த்தையில பொதுவாக ஆண்டவரே விசுவாசத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ பேர் அப்பா பிலிவர்ஸோட பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. அவர்கள் சபையில போய் இருந்தாலும் ஆண்டவரே அவங்க மனங்கள் எல்லாம் இங்கேயோ உலாவி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா அப்பா. உங்களோட வார்த்தை அப்பா, உங்களோட வார்த்தை, உங்களோட வார்த்தை, உங்களோட வார்த்தையில எவ்வளையோ ஜீவன் உள்ளது அப்பா. அவர்கள் எங்கே இருந்தாலும் எந்த நிலபரத்துல இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அன்பு கூறுற தகப்பன் அவர்களை ரட்சிங்க. அந்த வார்த்தையில அப்பா அவங்களுக்குள்ள அவங்களோட உள்ளங்கள் அந்த உங்களுடைய வார்த்தை பதிவுப்பட்டு அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குற தகப்பன் நீங்க மட்டும்தான். மனுஷரால் செய்ய முடியாத காரியத்தை நீங்க செய்ய வல்லவராயிருக்கிறீங்க அப்பா. நீங்க வழி தப்பி போற ஆத்மாவை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. உங்களோட வார்த்தையில பலனுண்டு சத்துவம் கொடுத்து பலவீனத்துல அவங்களுக்கு சத்துவத்தை பலனை கொடுத்து அவர்கள் அப்பா அவங்களை அறியாம இருக்கிற அந்த கண்களை மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் அப்பா. இத்தனை விதத்திலே எல்லா வல்லமை நிறந்த தகப்பனே அப்பா, வல்லமை குறைவில்லாத தகப்பனே. அந்த ஸ்திரீ உங்களை தொடும் பொழுது அந்த வல்லமை குறைந்ததை இயேசு பார்த்தார். அவருக்கு அது குணரக்கூடியதா இருந்தது. அதே போல ஆண்டவர் உங்களோட வார்த்தை அப்பா அவர்களுக்குள்ள போகும் பொழுது அவர்கள் அதை உணர்ந்து உங்களோட திரு ரத்தத்தினால அவங்க பாவங்களை அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய இருதயத்தை இருதயத்தின் ஆழத்தில் உள்ள எல்லா விதமான கசப்புகளை மன்னிக்க முடியாத இருக்க எல்லா விதமான பாவங்களை ஆண்டவரே விலகும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் தாழ்த்தி ஜபிக்கிறேன் ஐயா அப்பா. ஜபமே ஜபமே ஜெயம் என்று கூறும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தகப்ப நீங்க மட்டும்தான். இந்த வாலிபர்கள் அப்பா இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு இரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து அவர்களுக்குள்ள ஒரு உணரக்கூடிய ஒரு அன்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆமேன் ஆண்டவரே. கூப்பிடும் பொழுது எங்களுக்கு பாதி கொடுக்கிற தகப்பனே, குறைகள் எல்லாற்றையும் நிறைவாக்குற தகப்பனே, மக்கள் நன்றி நன்றி நன்றி சாமி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ரத்தம் தான் ஜெயம். ரத்தத்தினால தள்ளிங்க அவங்க இருக்கிற இடத்துல எல்லா இடங்களும் உங்களுடைய ரத்தத்தை துள்ளித்து அவர்கள் நடக்கும் பொழுது அவங்களே உங்களுடைய பிரசனத்தை அவங்க உணரக்கூடியதாக அந்த பாவங்களை மன்னித்து ரத்தம் போல சிவப்பா இருந்த பாவங்களை மன்னித்த தகப்பன், எங்களுடைய பாவத்தை மன்னித்த தகப்பனே, இவர்களை மன்னித்து இவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்க வல்ல எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தரும்படியாக ஜெபிக்கிறே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை அப்பா. உங்களுடைய அநாதி சிநேகத்தினால எங்களை ரட்சித்த தகப்பனே, இவர்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறீங்க. யாவரும் உங்களுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே அவர்கள் உயர்த்தக்கூடியதாக அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. திருப்பாதம் நம்பி வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே நீங்க ஒரு தரையும் மனம் தளர விட மாட்டீங்க அப்பா, ஒரு தரையும் வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க அப்பா. அதுக்கான நன்றி செலுத்துறேன் பிரதர் லெஸ்லி, லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற இந்த ஊழியங்கள் ஒவ்வொன்றிலையும் ஆண்டவரே, சாட்டர்டே சண்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்பா நடக்கிற இந்த வல்லமின் அபிஷேகத்தின் உபவாசத்தின் ஜபத்தை மறுபடி எங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நேற்று நடந்ததை நாங்க இன்று அனுபவிக்காத வண்ணமாக்க உங்களோட வல்லமை இன்று இந்த காலை நேரம் புதிதாக இருக்கிறபடியா இன்று அப்பா ஒரு புதிதான வல்லமையின் மூலமாக உங்களோட தரிசனங்களை பிரதருக்கு கொடுத்து நீங்க அழைத்த அந்த அன்பு ஆண்டவரே மங்கி போகாத வண்ணமாக அவர்களை இன்னும் அதிகமாக அப்பா உங்களை பேல நேசத்துவத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. நாளைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரும் அப்பா உங்களோட வல்லமை உங்களோட பிரசனத்தை உணரக்கூடியதாக உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நிவாமி லோகன் பாஸ்டர் காணி வருகிறேன் அப்பா. அவர்கள் துதி செய்யும் பொழுது ஆண்டவரே உங்களோட நாமத்தை அப்பா உயர்த்தும் பொழுது ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிங்க. உங்களோட போக்கிலும் வேரத்தில் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட பிரசனை அவங்க கூட இருந்து அவங்க கூட இருந்து அவங்களோடையும் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் கணவனுக்கு அவனி வருகிற ஆண்டவரே அவர்களுக்கு இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. என்ன விதமான அப்பா ஆபத்தான காலங்கள் வந்தாலும் ஆண்டவரே நீங்க அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர். அதன்படி ஆண்டவரே அவர்களையும் வழி நடத்துங்க. உங்களோட சித்தத்தின்படி செய்யுங்க. வரப்போற ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு திருக்கரத்துல ஒப்பு கொடுக்குற உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட தேவ பயத்தையும் எங்களுக்கு மனத்தாழ்மையும் கொடுத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே பாஸ்டர் ஆண்டன் ராசநாயக்கம் வருகிற அவர்களையும் அவருடைய ஊழியத்தில இருந்து அவருடைய போக்கிலும் வரத்துல இருந்து அவர்களையும் ஆசீர்வதிங்க. யாவரையும் கூட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. முதலாவது ராஜ்யத்தை நீதியின் தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கு அப்படியா. நன்றி. யாவருக்கும் பதில் யாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற தகப்பனே உட நாம மட்டுமே மகிமை போட வேணும் என்று கூறி யாவருக்கும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: இனங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்களுடைய பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
6: ஆமேன். God bless you sister.
3: God bless you. ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். குணா பிரதர் பிரைஸ் லார்ட். ஓகே, நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
7: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட். வாலிப ஜோதிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு குணா பிரதர் அவர்கள் தங்களுடைய வீட்டிலே ஒரு ஜெப கூட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். அது அந்த நாள் அற்பமா இல்லாதபடி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நாளாய் இருக்க கல்கி பெருக கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். கலாசீலன் அவர்களுக்கும் அங்கு வியாதிப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். அதோடு வாலிப ஜோதிகளுக்கு தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க விடாதபடி அங்கு வாலிப ஜோதிகளுடைய இருதயங்களை அங்கு தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்க விடாதபடி தடை பண்ற எல்லா சத்துருவின் திட்டங்களும் உலகத்தின் திட்டங்களும் மாற்றப்பட
8: ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே, எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே ஜப வேலைக்காய் உமக்கு நன்றிகள் எடுக்கிறங்க தாவே. கர்த்தர் நல்லவராய் இருந்து ஆண்டவரை இமட்டமாய் எங்களை வழிநடத்தி ஆண்டவரை பாதுகாத்து பராமரித்து தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை நினைக்கிறவளாகவும் நடக்கிறவளாக வைக்கிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே உமால் கூடாதது ஒன்றும் இல்லையா. நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், நீர் பெரியவர் என்பதை ஆண்டவரே அப்பா உங்களுடைய வேதத்திலே அநேக இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா அதே மட்டும் அல்லாமல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் எடைப்படுகிற கா பா ஆண்டவரே பல காரியங்களிலே எங்களுக்கு ஜெயத்தை தந்து ஆண்டவரே நித்தமும் நாங்கள் நிற்பதும் நிற்கக்கூடாததுமான ஆண்டவரே அநேக இடங்களிலே நீர் நிற்க வைத்து ஆண்டவரே எங்களை நிலைப்படுத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா அதோ விண்ணப்பத்திற்காகவும் ஜெபத்திற்காகவும் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் சமூகத்திலேயே நாங்கள் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. அந்த விண்ணப்பங்களுக்கு என் தேவன் ஆண்டவரை செவிசாய்த்த ஆண்டவரே அவைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா உருவாக்கி ஆண்டவரே பல விதமான எழுச்சிகளினால் ஆண்டவர் உருவாக்கி அதை பெருக செய்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக முடி சமூகத்துக்கு வருகிறையா தேவ நீர் ஆண்டவரே நல்லவராயிருந்து ஆண்டவரே மொத்தமாய் காத்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறங்க தாவே. அப்ப அந்த வேளையில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் அப்பா. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே எல்லா வழியிலும் துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சீரோடும் சிறப்போடும் வாழாதபடிக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழாதபடிக்கு அப்பா இந்த உலகத்திலே ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே அநேக உபத்திரவங்களும் கஷ்டங்களும் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே நினைக்க கூடாதபடிக்கு உம்மிடத்தில் சேரக்கூடாதபடிக்கு உம்முடைய வசனங்களுக்கு கேட்க கூடாதபடிக்கு இவர்கள் காதுகள் இல்லையெல்லாம் மன்னமாக்கி போட்டு இருக்கிற சாத்தானுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் ஆண்டவரே நிர்மூலமாக்கும்படியாய் சுபிக்கிறாயா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாக ஆண்டவர்களை தெரிந்து கொள்ளுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்த ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தத்தோடு ஆண்டவரே துதிக்கிறவர்களாகுமான் உமை ஆராதிக்கிறவர்களாகும் ஆண்டவரே முழு வசனத்தை தியானிக்கிறவர்களாகும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஏற்படுத்தி ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே என் தேவன் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை எடுத்துரைக்க இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பயன்படுத்தி அப்பா நீர் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் நேசிக்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் இந்த வாழ்ந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாய் சுபிக்கிறையா. அப்படியாக தேவன் ஆண்டவரே இவள் பக்கமாய் ஆண்டவரும் இறக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இப்பொழுது வீக்கிற இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே மறந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை மறந்து ஆண்டவரே உடைய வார்த்தைகளை மறந்து ஆண்டவரே வாழ்கிற பிள்ளைகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சாத்தான் பக்கம் போகாதபடிக்கு சத்ரு கொண்டு வருகிற சூழ்ச்சியில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அப்பா இந்த பிசாசின் வஞ்சனையிலே ஆண்டவரே இவர் வலையிலே விழுந்து போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே நல்ல ஆலோசனை கர்த்தராயிருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் மனம் திரும்பி மனம் மாறி உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே அப்பா இவர்கள் எல்லாம் ஆண்டவர மனம் மாறி ரட்சிப்படைந்து உடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. அப்படியா இந்த உலகம் ஆண்டவரை இவர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு என் தேவ சமூகமே இவர்களை மேற்கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையிலும் நோக்கி சபிக்கிறோம் கர்த்தர் நீங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும்படியாய் சபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா அருமையான குரா சகோதரனின் சமூகத்தை கொண்டு வருகிறோம் கர்த்தர் தாமியன் மகனுக்கு நீங்க துணையாயிருங்கப்பா. அப்பா நீர் ஆண்டவரே வானத்தினுடைய பல கனிகளை திறந்து ஆண்டவரை இடங்கொள்ளாத மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனாகி கர்த்தர் மகனோடு கொடுத்து வழிநடத்தும்படி ஆயிச்சுக்கிறோம். நாளை தினத்திலே ஆண்டவரே அவர்கள் வீட்டிலே ஆண்டவரை ஏற்படுத்தி இருக்கிறதான அந்த ஜப குழுவை ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் நீர் முன்னின்று நடத்தும்படி ஆயிச்சுக்கிறோம் ஐயா. அந்த மகனுக்கு ஆண்டவரே நீங்க துணையாக இருங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் நினைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவரே தேவனுக்கு நான் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்ற அந்த முயற்சி அந்த எண்ணம் அந்த ஏக்கம் அந்த மகனுக்கு இருக்கிறபடியால் ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் மகனு எந்த விதத்திலும் சுத்து போகாதபடிக்கு தேவ சமூக மகனை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உற்சாகத்தோடு ஆண்டவரே நீர் எழுப்பி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக அநேக ஜனங்கள் அந்த இடத்திலே வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லுகிறவர்களாக மாற்றி ஆண்டவரே அந்த கூடாரத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குணா சகோதரனுடைய அந்த கூடாரத்திலே ஆண்டவரே தேவ மகிமை இறங்கி வந்து ஆண்டவரே அப்பாவுடைய கிரியைகளை செய்த ஆண்டவரே எல்லா மக்களும் ஆண்டவரே அங்கே மகிழ்ந்திருக்கும்படியாய் உமை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவரே அவரை உற்சாகத்தோடு வரும்படியாய் அநேக ஜனங்களுடைய வியாதிகள் ஆண்டவரே போராட்டங்கள் துன்பங்கள் தேவைகள் எல்லா ஆண்டவரே இடத்துல நிவர்த்தி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மகனுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே சமூகத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். அந்த மகனுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே துணையா இருந்து ஆண்டவரே அபிநாத் வீட்டிலே ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா அருமையான ஆண்டவரே பெட்டி இருந்தபோது அந்த குடும்பத்தை நீ ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே இந்த வேளையிலும் குணா சகோதரனுடைய வீட்டை நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தினால அந்த மக்களை எல்லாம் ஆசீர்வதித்து உமக்காக எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அப்படியாய் ஆண்டவரே அங்க வருகிறவர்கள் போகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக ஆண்டவர்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமூகம் ஆண்டவரே நித்தமாய் அந்த கூடாரத்தில் தங்கி ஆண்டவரே இவர்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் எந்த விதமான பாதிப்பும் எந்த விதமான தடைகளும் வராதபடிக்கு கர்த்தர் தாமே மகனுக்கு துணையாக இருந்து அவருடைய ஏக்கங்களை நிறைவேற்றுகிற தேவன் அப்பா அந்த உலக பிரகாரமான காரியத்திற்கு ஆண்டவர் அவர் எங்கவில்லை ஆண்டவர் எனக்கு பணம் வேண்டும் என்று எங்கவில்லை ஆண்டவர எனக்கு உயர்ந்த பதவி வேண்டும் என்று எங்கவில்லை ஆண்டவர அந்த மகன் எங்குவது ஆண்டவர தேவனுக்காக அங்கே ஒரு குழுவை ஆண்டவர் ஒரு ஜெப கூட்டத்தை செய்ய வேண்டும் என்று எழுதுகிறார். அந்த மகனுக்கு நீங்க துணையா இருங்கப்பா அப்படியே தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். தேவனுடைய பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் வல்லமை எப்போதும் அந்த வீட்டிலே தங்கும்படி ஆய்ச்சிக்கிறோம். தேவ பிரசன்னத்தினால் வழி நடத்துங்க கர்த்தர் அப்படி ஆயினி செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே கலாசின் சிஸ்டரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அப்பலவீனம் பட்டிருக்கிறதான மகளுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே பலத்தை தாங்கப்பா சோர்வுகளை எடுத்து போடுங்கப்பா. எந்த ஆண்டவரே பலவீனமா இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த விளையில் நாங்கள் தெளிக்கிறோம். அந்த மகள் உச்சம் தலை முதல் உள்ளம் காவரி நாடி நரம்புகளில் ரத்தம்

0: தேவன் விடுதல் தருகிற தேவன் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோங்க. தாம் அந்த விடுதலை இந்த வேளையில் ஆண்டவரை அனுப்பும். ஆண்டவர் மால் கூடாதது ஒன்றும் இல்லப்பா. அந்த மகளுக்கு சுகத்தலை கட்டளை எடுங்க. நாளை தினத்தில் எங்களோடு கூட வந்து அடைந்த ஜெபிக்கிற மகளாக அந்த ஆண்டவரை பலத்தை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் அந்த மகளை சுற்றிலும் அந்த குடும்பத்தை சுற்றிலும் அவர் செய்கிற ஆண்டவர் ஊழியத்தை சுற்றிலும் தேவனுடைய எப்போதும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டங்கத்தான். உடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் அப்படியாய் நீ செய்வதற்காய் மக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவும். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த சமூகத்துல கொண்டு வருகிறங்க தாவே. இவர்கள் பிள்ளைகள் இவர்கள் வீட்டில் இருக்கிறத வாலிப பிள்ளைகளை கொடுக்க அத்தர்றீங்க ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த உலகம் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு, இந்த உலகம் அவர்களை திசை திருப்பி கொண்டு போகாதபடிக்கு தேவ சமூகம் அவர்களை அந்நித்தமாய் காத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறவங்க தாவும். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே செய்ய போகிறதான ஒவ்வொரு காரியத்தையும் தேவனாக கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் நல்ல விடைகளை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இவர்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தோடு வழிநடத்துங்கப்பா. கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் மண்டபரே தர்மியான ஜெப வேலையை நடத்தி கொண்டு வருகிறதான தேவ அப்பா மகனே ஆண்டவரே இந்த சமூகத்துல கொண்டு வருகிற லெஸ்லி சகோதரனையும் சமூகத்தில் கொண்டு வருகிற மகனுக்கு ஆண்டவரே நீங்க துணையா இருங்க. நீங்க ஆறுதலும் தெருதலுமா இருங்க. அவர் கையெழுத்து செய்யற வேலையை ஆசீர்வதிங்க. அவருக்கு நீங்க பாதுகாப்பா இருங்க. அவர்கள் வாழ்கிறதான இடத்தில் ஆண்டவரே மக்களே ஆண்டவரை உயர்த்துங்கப்பா. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஆண்டவரே அவர் இனஜன பந்துகள் ஒவ்வொருவரையும் தேவனியர் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாச்சு. தர்மியான ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவர் கணவனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறான். பிள்ளைகளே நீ ஆசீர்வதிங்க. அவர்கள் வீட்டில் இருக்கிற இரண்டு வாலிப பிள்ளைகளும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளும் கத்தாவே ஊமுடிய ஆண்டவரே அப்பா வழி நடத்தியதிலே அந்த பிள்ளைகள் ஆண்டவர் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே ஜெபிக்கிறதா அந்த வேலையில அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு கூட நீங்க துணையா இருந்து அந்த பிள்ளைகளும் கர்த்தாவும் சமூகத்தில் ஆண்டவர் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்ய தேவனாகிய கர்த்தர் அப்படி ஆய் செய்ய போவதற்காக கொடான துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா அமெரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய வாலிப பிள்ளைகள் அங்கு வியாதியை கொண்டு வருகிற காரியங்கள் படிப்பிலே அங்கு வியாதிகள் மனச்சோர்வு அடைந்து போத வஸ்துகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கட்டுக்கள்லே இருக்கிற இந்த பிள்ளைகளை தேவன் தாமே அவிழ்த்து அவர் தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே கூட கர்த்தர் எங்களை நீர் பாதுகாத்து நீர் வழி நடத்தின அன்பிற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்டில் முழுவதுமா கண்ணின் மணியை போல பாதுகாத்து உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒரு ஜபங்களை கேட்கிறவர். நீர் ஒருபோதும் ஜபங்களையும் எங்களை நீர் தள்ளிவிடாத தேவனா இருக்கிறீர் ராஜா. அப்படியாக எங்களுடைய ஜபங்களும் கூட ஆண்டவரே அவைகள் அப்பா ஸ்தோத்திர அப்பா உமது செவிகளிலே வந்து சேராத படிக்க தடையா இருக்கிற எல்லா பாவ சாபங்களை கூட ஆண்டவராகி தேவர் நீர் விலக்கி போட்டு எங்களை உமது பரிசுத்த ரத்தத்தினால கூட நீர் கழுவும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஜபிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் எங்களுடைய மடியிலே விழுந்து விடாதபடி ஆண்டவராக தேவன் நீர் ஆசீர்வதித்து ஜபங்களை கேட்டு உதவி செய்யும்படியா உம்மை நோக்கி பார்க்கிறோப்பா. எங்களுடைய வாலிப ஆண் பெண்களுக்காக உமது சமூகத்திலே இந்த நாளிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இந்த நாளில் வாலி

0: ஆண் பெண்கள் யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்காங்களோ கர்த்தாவே, அவர்களுக்கு எல்லாம் என் வார்த்தை அனுப்பி உன்னை நான் சுகமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி அவர்களை நீர் தாமே சுகமாக்குங்க ராஜா. ஏற்கனவே அப்பா நீ சிலுவையிலே எல்லா நோய்களையும் பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களை எல்லாவற்றையும் நீ சுமந்து தீர்த்திருக்கிறீரே அப்பா. ஆசீர்வாதங்களை பெற்று கொடுத்திருக்கிறீரே, அந்த ஆசீர்வாதங்களை அப்பா எல்லா வாலிப ஆண் பெண்களும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அப்படியாக சுதந்திரிக்க முடியாத இருக்கிற எல்லா பாவங்கள் விலகி போகும்படியா இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளின் பலவீனங்களை எல்லாவற்றையும் தேவன் நீர் விலக்கி போட்டப்பா, நீர் பலவானாய் மாற்றி ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம் ராஜா. நீர் பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியமா இருக்கிறதப்பா. எத்தனையோ விதமான நோய்கள் அப்பா இந்த நாள்ல மருந்து கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையிலே இருக்கிறதான நோய்களுக்கு எல்லாம் ஆண்டவராகிய தேவன் நீரே தீர்வா இருக்கிறீர் அப்பா. உமக்கு சோத்திரம். மருத்துவமனையிலும் வீட்டிலும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற எல்லா வாலிபான் பெண்களையும் முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு வியாதியா இருந்தாலப்பா முத நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரங்களை விட்டு ஆண்டவரே விலகி போகவும் திடகாத்திரமான சரீரங்களை வாலிப ஆண் பெண்களுக்கு கொடுத்தப்பா, அவர்களுக்கு காண்டாமித்த மிருகத்தை போன்ற பலனை கொடுத்தப்பா, அவர்களின் அப்பா எல்லா வறட்சி மாறிய ராஜா பிரகாசிக்க செய்வீராக. உம்மை உற்று நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக எல்லாம் மாறவும் ஆண்டவரே. அவர்கள் முகங்களை எல்லாம் தேவன் நீங்க பிரகாசிக்க செய்து திடகாத்திரமான சரீரத்தை தேவன் தாமே கட்டளிடும்படியாக ஜபிக்கிறோம். வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான்? உடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே உடைய வார்த்தையின்படி அவர்களை எல்லோரையுமா அப்பா நீ பாதுகாத்து நோயிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் படிப்பு விஷயத்திலே முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தேவன். அவர் உமது ஞானத்தை கொடுங்க. சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல எல்லா பிள்ளை ஆண் பெண்களுக்கும் நீர் அப்பா ஞானத்தை கொடுத்து நல்லபடியாய் படிக்க ஆண்டவரே படிப்பிலே ஞானத்தை படிப்பிலே கவனத்தை செலுத்த அவர்களுக்கு கர்த்தரின் ஞானத்தை கொடுக்கும்படியா அப்ப கொடுக்கிறார் ராஜா. படிப்பை விட்டு ஆண்டவரே திசை திருப்புகிற எல்லா வேண்டாத தீய வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகும்படியா ஜபிக்கிறாப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் நல்ல படித்து ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா தேசங்களிலும் சமுதாயங்களிலும் நல்ல ஒரு பா சாட்சியாய் நிற்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்கப்பா. மற்றபடியாய் கூடப்பா போதை பொருளுக்கு அடிமை ஆகியிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியேற்பட்ட பிசாசானவன் அவர்களை கட்டி போட்டிருக்கிற எல்லா போதை வஸ்துக்களை தயாரிக்கிறவர்களையும் வேரோட புடுங்குறப்பா. அவர்கள் முதலாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் அப்பா. அப்படியே அப்படியாக அப்பா அதனை தயார் செய்கிற யாவரும் ஆண்டவரே மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பிள்ளையும் போதை பொருளுக்கு அடிமை ஆகாத படிக்கு. அப்படி ஒருவேளை அடிமைகளா இருந்தால் அவர்களை எல்லாம் கர்த்தர் நீர் அவர்கள் கரங்களில் இருந்து நீர் பிடுங்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். அப்படியாக எல்லா கட்டுகளிலும் ஆண்டவரே வேண்டாத தீய பழக்க வழக்கங்கள் அன்சு ட்ரக்ஸு பீடி சிகரெட்டு போன்ற ஆன்லைன் கேம்பிளிங் பப்ஜி போன்ற காரியங்களிலே அநேகமா ஈடுபட்டிருக்கிற எல்லா வாலிப ஆண் பெண்களும் அப்பா இந்த வேலையிலே நாங்கள் விடுவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்கிறோம் அப்பா. தேவன் அவர்கள் எல்லோரையுமாய் பாதுகாத்து ஆண்டவர் தாமே நீர் அவர்களை பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க வியாதியின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி நல்ல படித்து பட்டம் பெற்று நல்ல சமுதாயத்திலே ஒரு நல்ல சாட்சிகளாய் நிற்க ஆட்சியாளர்களாய் வர தேசங்களை ஆளுகை செய்கிற பிள்ளைகளாய் மாற எல்லா விதமான தீய போதை வஸ்துக்களில் இருந்து பிள்ளைகள் விடுதலை ஆகவும் இந்த வேலையிலே நீர் செய்து அவர்கள் எல்லோரையுமா அப்பா பிரகாசிக்க செய்து அக்னி ஜுவாலைகளாய் எடுத்து நீர் பயன்படுத்துறதுக்காக சோத்துறோம். அப்படியாக சபைகளிலும் குடும்பங்களிலும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் ஆண்டவரே பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளாய் மாறணும் ஆண்டவரே. இதனை காண்கின்றப்பா நாங்கள் இப்போ சந்தோஷித்து உமத நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆய் ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகளின் வாழ்வாதாரங்களை எண்ணி காத்து கொண்டிருக்கிற வேலையிலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை காண கிருபை செய்யும்படி ஆய் ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேலையிலப்பா எல்லா பிள்ளைகளின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு பரிசுத்தம் பரிசுத்த ரத்தத்தினாலே அவர்களை மூடி மறைத்து அப்பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுக்கு துணை புரிந்து எல்லா நேரத்திலேயும் அவர்களை வழி நடத்தி கண்ணை வைத்து போதித்து ஆலோசனை சொல்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படின்னு சேர்த்துக்காய் நன்றி. ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்தை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்படியே இருக்கிற அவங்க குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களையும் தேவன் நீங்க ஆசிர்வதிங்க. அதே போல அப்பா இணைந்து பணிபுரிகிற எல்லோருடைய பிள்ளைகளையும் அப்பா தெய்வ பிள்ளைகளின் வீடுகளில் இருக்கிற வாலிப ஆண் பெண்களை ஆசிர்வதித்து அவர்களே நீர் உயர்த்தி வழிநடத்தும்படியாக ஓப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் அபரிவிதமாய் ஆசிர்வதிங்கப்பா. இவர்களும் ஆண்டவரே அப்பா அநேகருக்கு ஆசிர்வாதமாக இருக்க எடுத்து இவர்களை பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். மற்றபடி அப்படியே நிச்சயத்துக்காய் சோத்திரம். இனியப்பா ஜெபித்த யாவருக்காய் சோத்திரம். அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான வாலிபான் பெண்களையும் இனி ஜெபிக்க வருகிறதான இருக்கிற குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களையும் தேவன் நீங்க அளவில்லாமல் ஆசிர்வதித்து தேசங்களுக்கு ஆசிர்வாதமாக எடுத்து பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. அப்படியாக கூட இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். தேவன் தாமே மக்கள் மகளை கூட ஆசிர்வதிங்க, ஊழியத்தை ஆசிர்வதிங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை ஆண்களை ஆசிர்வதிங்கப்பா. அப்படியே கூட குணா சகோதரன் நாளைக்கு நடத்துகிறதான அந்த ஜப கூட்டத்திலே தேவ மகிமை இறங்கட்டப்பா. இந்த இடத்தை கர்த்தர் அந்த இடத்தையிலே ஜபிக்கிற ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறதுமா இருக்கும் என்ற வார்த்தையின்படி அந்த இடத்துல அற்புதங்களே அடையாளங்களே செய்யுங்க ஆண்டவர். அநேகர் வந்து பயன்பெறப்பா சாட்சியின் பிள்ளைகளாய் எடுத்து நீர் நிறுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ரத்த கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்கினி கோட்டையிலும் மூன்றாண்டவரே தேவன் தாமே அந்த முழு ஜப கூட்டத்தை வல்லமையா எடுத்து செய்ய கர்த்தர் ஞானத்தை எல்லாவற்றையும் அருளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். கலா சிஸ்டருக்காய் சூத்திரம். கலா சீலன் மகளை ஆசிர்வதிங்க. இந்த மகளுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் அன்றுவரே விலகி பலவானாய் மாற்றி ஆசிர்வதித்து வருகிற நாட்களிலே வந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதித்து வழி நடத்துற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரேசலோட்
2: ஐரீன்
1: நீங்கள் இந்த வாலிப இருதயங்கள்லே பாவம் செய்ய தூண்டி வைக்கிற பொல்லாத சத்துருவின் கிரிகள் அவர்களை விட்டு விலக வேணும், அகல வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம். தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா வாலிபு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் வழி தவறி போய்விடாதபடிக்கு தேவன் அவர்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய இருதயங்களை தேவன் நீங்க உடைய கல்வாரி ரத்தத்தினாலே சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கெட்ட சிந்தனைகள் எல்லாம் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை பாவத்துக்கு தள்ளுகிறதான அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் அவர்களுக்கு வேண்டிய நல்ல சிந்தனைகள் நல்ல யோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு தவறான எண்ண சிந்தனைகள் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா உடைய வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகளோடு தேவன் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி அப்பா அந்த பிள்ளைகள் நடக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். மக்கெண்டு எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா உடைய வழியிலே செல்ல முடியாதபடிக்கு வருகிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை தேவன் நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுங்க தகப்பனே. அப்பா அவங்களுடைய இருதயத்திலே இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே, அப்பா அந்த போனுக்கு அடிமையா இருக்கிற கர்த்தாவே, வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே, அப்பா அநேகமாய் தவறான காரியங்களே போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் மூலமாய் கர்த்தாவே அப்பா அதிகப்படியான கர்த்தாவே, அப்பா கொலை வெறியின் ஆவிகள் கர்த்தாவே அவர்களை துரத்தி கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா அவற்றிலிருந்தெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தவறான வழிகளிலே போகிறபடியால் கர்த்தாவே அப்பா அவங்க தேவையில்லாத அப்பா நோய்களுக்கு அடிமையாகி போறாங்க தகப்பனே. இப்படியாய் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொட்டு சுகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயங்களையும் பகுத்தறிந்து கொள்ள தேவன் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே, பெற்றோர் கீழ்படி உள்ள பிள்ளைகளா இருக்க, ஆசிரியர்கள் கீழ்படி உள்ள பிள்ளைகளா இருக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற எல்லா தாளந்துகளையும் மக்கண்டு அந்த பிள்ளைகள் பயன்படுத்த பிரயோஜனப்படுத்த தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா முக்கேற்ற பாத்திரமாக தேவன் நீங்க வணைந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே தவறான காரியங்களிலே அதிகமான வாலிப பிள்ளைகள் போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. உலக காரியங்களிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க மீட்டு கொடுக்கும் கர்த்தாவே சத்தியத்தின்படி வளர தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜாவே. அப்பா குணா பிரதர் செய்ய போகிற கர்த்தாவே அப்பா அந்த கூட்டத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த இடத்திலே உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு அந்த இடத்திலே விடுதலை கிடைக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். அநேக நோயாளிகள் கர்த்தாவே சுகமடைய தேவன் உதவி செய்ய தகப்பனே. அந்த இடத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிற சகோதரனை கொண்டு தேவன் அப்பா பெரிய காரியங்களை அந்த இடத்திலே செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு அதை ஆரம்பித்து வைத்திருக்கிறீரோ கர்த்தாவே அந்த நோக்கம் நிறைவேற தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இடத்துக்கு வருகிற ஒரு பிள்ளைகளும் வெறுமனே செல்லக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களை சமாதானத்தை பெற்று செல்ல தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரி கலாசெல்லினை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்ன பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க அப்பா. எங்களுடைய பலவீனங்களில் எல்லாம் உம்முடைய பலன் பூரணமா இருக்கிற படியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா சகோதரியுடைய கர்த்தாவை உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரையிலும் இருக்கிற எல்லா வலி வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியா சுபிக்கிறோம். ரத்தத்தினாலே மூடி மறைத்து கொள்ளும்படியா சுபிக்கிறோம். ரத்தம் நாடி நரம்புகளினூடா கடந்து சென்று கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம். சகோதரிக்கு பரிபூரண சுகத்தை விடுதலையே தேவன் இந்த நாளிலே கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதிலே பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவை. அவங்களோட குடும்பங்கள், மனைவி, பிள்ளைகள், கணவன் கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவை பரிசுத்தாவியானவர் நீர் அவர்களோடு கூட இருந்து ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் பேசுகிற பாடுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் அவர்களை மறைத்து ஆவியானவர் நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பானது அநேக தேசங்களுக்கு சென்று கர்த்தாவை அநேக பிள்ளைகளுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நடத்துகிற லெஸ்லேனாவை கூட உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் அதிகமாய் சகோதரனை எடுத்து தேவன் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா அந்த ஜெப வேலையிலே என்னையும் இணைத்துக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு இந்த சிறிய ஊழியத்தை செய்ய தேவன் என்னை பயன்படுத்துறீங்க, அதுக்காய் நன்றி ராஜாவே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துகிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிச்சு வழி நடத்தும்படியா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியத்தோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார்.
1: ஆமேன், ஆமேன். அங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
4: பிரைஸ் லார்ட் அப்பா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். நீங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்கள்லயே இந்த வாலிபர் ஆலயங்கள்லயே இருக்கிற வாலிப பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு சோதனை வரும்போது எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு விடுகிறார்கள். ஆகவே இந்த காரியத்திலே இது சோதனை என்று சகித்து கொண்டு அங்கு திரும்பமாய் தேவனுக்குள்ளே எழுந்து கட்ட அவர்கள் உதவி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானத்தையுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. பர்வதங்களை உண்டாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வழிபடுத்துகிறவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிறவருமாயிருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த உலகத்துல இந்த வாலிப பிள்ளைகள் படுகிற பாடுகளை நீர் அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் பிரவேசிக்கிற சூழல்களை அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய கர்த்தாவை வாழ்க்கை முறைகள் மாற்றங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் தங்களுக்கு வருகிற சின்ன சூழ்நிலைகளில ஆண்டவரே தகப்பனே ஒரு பொறுமையை இழந்து ஆண்டவரே இந்த உலகத்தின் ஓட்டத்தை போலவே தாங்களும் கர்த்தாவே ஆண்டவரே திசை திரும்பி ஓடுகிற அநேக காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஒரு பிள்ளையோடு கூட ஆண்டவரே பேச முடியாத ஒரு சூழல்கள், ஒரு பிள்ளைக்கு விளங்கப்படுத்த முடியாத ஒரு சூழல்கள், ஆண்டவரே ஒரு பாசத்தை சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சூழல்கள், ஆண்டவரே தகப்பனை பொறுமையை கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு சூழல்கள், பெரியவர்களை மதிக்க ஆண்டவரே சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சூழல்கள் ஆகிய ஆண்டவரே ஒரு பொல்லாத கொடூரமான இந்த காலகட்டங்களில இருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கிருபையின் தேவனாயிருக்கிறவரே, இரக்கத்தின் தேவனாயிருக்கிறவரே, பொறுமையாய் நீடிய பொறுமையோடு இருங்கள் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தாவே, இது இதோ இந்த பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. தாங்கள் செய்கிறது சரியானதையும் ஆண்டவரே கெட்டதையும் புரிந்து கொள்ளுகிற அந்த கிருபையை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. பாசம் என்றால் என்னென்று உணர்ந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுப்பீராக செவிக்கிறோம் ஐயா. சகோதரத்துவம் என்றால் என்னென்று ஆண்டவரே புரிந்து கொள்ளுகிற கிருபையை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஐக்கியம் என்றால் என்னென்று புரிந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பெரியவர்கள் சிறியவர்கள் என்கிற கனவீனங்கள் என்றால் என்னென்று ஆண்டவரே புரிந்து கொள்ளுகிற அந்த கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து இதோ தாங்களும் அதிலே நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே முந்தி இருந்த அன்பு பாசங்கள் எல்லாம் விலகி ஆண்டவரே இப்பொழுது கர்த்தாவே ஒரு ஆண்டவரே சுய விருப்பமுடைய உலகத்துல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டபடி ஆண்டவரே பாடசாலைகளில் கற்றுக் கொடுக்கிறபடி இதோ இந்த பிள்ளைகள் தானும் தன்னுடையதும் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து தங்களுடைய வாழ்க்கைகளை அழித்து கொண்டு போகிற இந்த காலத்துல கத்தாவே இந்த பிள்ளைகள் மீது எண்ணம் கிருபை பாராட்டி வீராக. இவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் என நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இவர்களுடைய மனங்கள் திறக்கப்படட்டும் என நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இவர்களுக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்படுத்தும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இதோ தாய் தகப்பனை கனம் பண்ணத்தக்கதாக, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, பெரிய மனுஷர்களை பார்த்து கற்றுக்கொண்டு கத்தாவே தகப்பனே இந்த உலகத்துல கத்தாவே நன்மை தீன்மைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபைகளை கொடுப்பீராக செவிக்கிறோம் ஐயா. எத்தனையோ மக்கள் அழிவின் பாதைகளில் நிற்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் அழிந்து போயிருக்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் தங்களை தாங்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிற பொழுது ஐயா கொஞ்சம் உணர்வடைந்த இந்த பிள்ளைகள் தங்களை திருத்திக் கொள்ள உதவி செய்வீராக, கேள்படிய உதவி செய்வீராக, ஆண்டவரே பாசங்களை காட்ட உதவி செய்வீராக, மற்றவர்களை தாங்கத்தக்கதாக உதவி செய்வீராக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே நிறைந்த இந்த பிள்ளைகளுக்கு தேவ ஆறுதல்கள் உண்டாகட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எத்தனையோ ஆபத்துகளில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இதோ படிப்பதற்காக போய் கர்த்தாவே தங்களை கெடுத்துக்கொண்டு நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பாதுகாக்கப்படுத்தும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தூர தேசங்களில் போய் நிற்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பெரியவர்களுடைய சூழல்களுக்கு தங்களை மாற்றி கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே தங்களை காத்துக்கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். தாமே இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தங்களுக்கு குடும்பம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். தாங்கள் கத்தருடைய திட்டங்களை செய்ய வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். சத்தியத்தை கொண்டு போக வேண்டிய என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த பிள்ளைகள் காத்துக் கொள்ளப்படட்டும், அந்நிய நுகங்களுக்குள்ளே பிணைக்கப்படாதபடிக்கு தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும், அந்நிய தேவர்களை சேவிக்க போகாதபடிக்கு தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. இதோ தகப்பனை வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக, கீழ்படுகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே தேவ செய்திகளை கேட்கிற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக செவிக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக் கொள்வீராக செவிக்கிறோம் ஆண்டவரே. பாடசாலைக்கு போகிற வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் ஐயா. பெரியவர்களுடைய கர்த்தாவே ஆதாயங்களுக்காக ஆண்டவரே தகப்பனே அவர்கள் கொடுக்கிறவைகளை எல்லாம் வாங்கி கத்தாவே தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தப்பிக் கொள்ளப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய கரத்துல இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் படிக்கிற பாடங்களில் கவனங்களை செலுத்த உதவி செய்வீராக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த சங்கம ஊடகத்துக்காக நான் செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி ஊடகத்தூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியங்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த தேவ ஊழியங்கள் மூலம் தொடுகிற கிருபைகளுக்காக உண்மை சோதரிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கைகளை மாற்றுகிறதற்காக உண்மை சோதரிக்கிறோம். அநேக ஆபத்துகளை குறைக்கிறதற்காக உண்மை சோதரிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் லெஸ்லி என்ன குடும்பத்தையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் பாதுகாப்பீராக. அவர்களும் நல்ல சுகபல ஆரோக்கியங்களோடு தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்களுடைய
5: அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். ஊழிய வாஞ்சிகளில் இருக்கிறது ஆண்டவரே, ஆண்டவரே வேண்டுதல்கள் தேவைகள் சந்திக்கப்படணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ ஏன் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த குடும்பத்தோடு இருந்து ஆண்டவரே செய்து வருகிற உன்னத கிருபைகளுக்காயுமே சோதரி தொடர்ந்து அவங்கள் பயணிக்க உதவி செய்வீராக. அவர்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். தேவ சமாதானம் அவர்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ வந்து சேர்ந்த ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். தேவதாஸ் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவத்தாமே அவர்களையும் அவர்களுடைய வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய ரத்த கொடுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவரே அந்த பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் உம்முடைய பாதுகாப்பு கூட இருந்து உலகத்தின் கேடுகளுக்கு தப்பி ஆண்டவரே கூட்டி சேர்ப்பீராக செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கும் காத்துக் கொள்ளுங்க, ஆசிர்வதிங்க. ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் செபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென். ஆமென். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து நிறைய நாள்ல நடக்க போகிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட உங்களை எடுத்து ஆண்டவர் பிரயோசனப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றி பிரதர். கர்த்தரும் நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தி எங்கள் ஜெபங்களை கேட்டு விண்ணப்பங்களுக்கு செவிசாய் தீரப்பா. ஆண்டவரே தகப்பனே, நீ செய்ய போற காரியம் மகா பெரிதன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தேவ கிருபையினால் கர்த்தாவே ஆண்டவரே இவைகளை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசம் ஆண்டவரே எங்களை கர்த்தாவை ரட்சிக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளும் தகப்பனே இந்த வாலிப ஜோதிகள் வாலிப உலகங்கள் மாறட்டும் ஐயா. உலகத்துக்குள்ளும் விசுவாசுக்குள்ளும் ஆண்டவரே அவர்கள் போய் தங்களை மாய்த்து கொள்ளாதபடி அந்த ஆத்துமாக்களை பாதாளத்துக்கு விடாதே ஆண்டவரே. அப்பா அவர்களை மனம் திருப்பி துக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமா போல் இவர்கள் இருதயங்கள் சிந்தைகள் உம்முடைய வார்த்தையின் பக்கமாய் திசை திருப்பப்பட உம்முடைய கட்டளையின் பக்கமாய் திசை திருப்பப்பட கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்குள்ளே இருதயத்திலே விதைக்கிற அந்த வார்த்தைகள் ஆண்டவரே சத்துரு பொதுக்கி போடாதபடி கர்த்தாவே ஆண்டவரே வியாதிகள் மனத்தாக்கல்கள் படிப்பு அல்ல குறைவுகள் இதனாலே ஆண்டவரே இவர்கள் சோதனைக்கும் வேதனைக்கும் ஆண்டவரே இந்த நாடுகளில் இருந்து கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே கஷ்டப்படும் ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தாய் தகப்பனை விட்டு தூர இடங்களுக்கு போய் இருந்து கர்த்தாவே ஆண்டவரே சேதப்படுகிற எல்லா பிள்ளைகளே நீர் ஒரு கண நினைத்தள்ளும் ஐயா. ஒப்பு கொட்டுக்கிறேன் ஐயா. பாவத்தை செய்ய தூண்டிவிக்கிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே நீர் எங்கிருந்தாலும் நீரும் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து அறிந்து கொண்டு செயல்பட உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப உலகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் பேர் பெயராய் குடும்பம் ஆண்டவரே குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமவானொலிக்காய் நேசியண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களோடும் கூட இருந்து கர்த்தாவே அங்கூலியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து நீர் வழி நடத்தும் ஐயா. குணா பிரதற்காய் ஜெபிக்கிறோம். நாளைய நாளிலே அவர்கள் செய்ய போற ஒவ்வொரு காரியத்தை நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய ஏழு கண்கள் பூமியை நோக்கிறது ஆண்டவரே அந்த கூட்டத்தை நோக்கிறதுக்காய் ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் விருப்பத்தோடு தாகத்தோடு வரக்கூடியதாய் என் தேவனே அந்த இடம் உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட கர்த்தாவே கிருப செய்யும் ஐயா. ஆண்டவரே வார்த்தைகள் வசனங்கள் ஆண்டவரே கிதிய நடப்பிக்க கூடிய கிருபைகளை கொடுத்து கர்த்தாவே நீ நடத்தும்படி அந்த இடத்தை உம்முடைய ரத்தத்தினாலும் அக்கினியினாலும் தேவதூதனாலும் ஆண்டவரே நீர் மூடி காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை வண்ணலாம் ஆண்டவரே. ஒருவனும் இல்லையே கர்த்தாவே. அது உம்மால் உண்டாகட்டும், உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும், உம்மால் பல்கி பெருக பண்ணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சுவிசேஷ விதைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஒன்றும் பத்து நூறும் ஆண்டவரே ஆண்டவரே ஆயிரமாய் பலன் தரக்கூடியதாய் கர்த்தாவே விசுவாசம் எல்லாம் விதைக்கப்பட கர்த்தாவே கிருப செய்யும். விசுவாசத்தை இருதயங்களிலும் சிந்தைகளிலும் கட்டவிழ்த்து விடும் ஆண்டவரே. பிரிக்கிறோம், தடைகளை நீக்கும் ஆண்டவரே, சத்துருவின் தடைகள் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே பலவானி முந்தி கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால், கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால், மந்திரங்கள் ஏமாற்றுகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டுவதால், உமக்கு விரோதமா, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, உம்முடைய பிள்ளைகளின் வீடுகளுக்கு
4: விரோதமா,
1: இயேசுவின் நாமத்தினால் கட்டப்பட்டு பாதாளத்திலே போடப்பட்டுவதாக உம்முடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த யுவ கூட்டத்தை ஆசீர்வதிக்கிறேன். அங்கே இருக்கிற ஒவ்வொரு அந்த இடங்கள்ல இருக்கிறவர்களும் வந்து பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க பொறுப்பேருங்க கர்த்தாவே, நீங்க வழி நடத்துங்க. இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறேன், நீ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஜபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் எல்லாம் கூட இருந்து வழி நடத்தும். கலாசில நீ ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பிள்ளையோட பலவீனங்கள்ல உம்முடைய பல பூரணமாய் விளங்க செய்யும். இயேசுவின் நாமத்தினா குணமாக்குற தேவன் நீராண்டவரே, ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம். சகல துதி கனமாயுமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
6: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாரம் முழுவதும் இந்த வானொலி ஊழியத்தை ஆசீர்வதித்ததுக்கா எங்களுக்கு நன்றியப்பா. இந்த வாரம் முழுவதும் இணைந்து வார்த்தை கொடுத்த தாசர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே பாடலை பாடின தேவ பிள்ளைகளில் ஒரையும் கூட எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே வரப்போன்ற புதிய வாரத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை நீங்கள் அப்படியாக ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி உலக தேசங்களிலே உள்ள வாலிப பிள்ளைகளுக்கா எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். அந்த வாலிப பிள்ளைகளோடு நீங்கள் பேச வேணுமா, அவர்கள் மனம் திரும்ப வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு தூரத்திலே இருந்து ஆண்டவரே தூர தேசம் சென்று படிக்க சென்றிருக்கிற வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே இன்றைக்கு பெற்றோரை பிரிந்து கத்தாவே சுவாமி ஊழியங்களுக்கு சென்றிருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் சென்றிருக்கிற தேசங்களை ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய படிப்பு காரியங்களோடு கூட இருந்து இந்த ஞானத்தை கொடுத்து இயேசப்பா அந்த பிள்ளைகளை அந்த இடத்திலே ஒரு சாட்சியாய் ஒரு வல்லமையாய் நிறுத்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரி ஜெனட்டுடைய குடும்பத்திலே இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜெப குழுவிலே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளும் சபையில சாட்சிகளாய் ஆண்டவரே இந்த ஊழியங்களிலே பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளாய் வரும் காலத்திலே உங்களுக்கு என்று எழும்பி பிரகாசிக்க வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளும் சகோதரி ஜனத்தை குடும்பத்தாரை எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கணவருடைய தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள், ஆண்டவரே வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் கூட உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரி கலாசீலனுடைய பலவீனங்களில் இருந்தும் ஆண்டவரே சகோதரிக்கு நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நீங்க வழி நடத்த வேணுமாய், ஆண்டவரே கூட இருந்து அவாவை பாதுகாக்க வேணுமாய், ஆண்டவரே திரும்பமாக இந்த இடத்துல வந்து ஜெபிக்க கிருபை செய்ய வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய தழும்போல் உள்ள கரத்தினாலே நீங்கள் குணமாக்கினதுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த புதிய நாளும் சகோதரி வினோவுக்காய் ஜசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த திருமண காரியத்திலும் உங்களை கரம் கூட இருந்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் நடத்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் பிரதகுணாவை ஒப்பு கொடுக்கிறோம். நாளைய நாளிலே அவர் நடத்துகின்ற அந்த ஜெப கூட்டத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் ஆண்டவரே அந்த பகுதியில இருக்கிறவர்கள் அந்த ஜெப கூட்டத்திலே கலந்து இயேசப்பா எல்லோரும் ஒரு மனத்தின் ஆவியோடு இயேசு சுவாமி அந்த ஜெப கூட்டத்தில் இணைந்து அவர்கள் எதற்காக ஜெபிக்கின்றார்களோ அந்த ஜெபங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே தூபமாய் பரலோகத்துக்கு வர வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலே அந்த விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரங்களுக்கு நீங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுக்க போற பதிலுக்கா எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக அவரை வல்லமையாக இன்னும் எடுத்து பயன்படுத்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல தகப்பனே அவருடைய பிசினஸ் காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அந்த பிசினஸ் காரியங்களிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருந்து அதிலே தேவ சித்தம் செய்யப்பட வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிரதர் டோனாலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருந்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். பாச சார்ஸ் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த இந்திய தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களிலும் உள்ளேக்கரம் கூட இருந்து அவர்களை ஆற்றி தேற்றி நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே தாய் ஆசிஷிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். அவர்களை ஆண்டவரே ஆசிர்வதித்து இந்த நாட்களிலும் உங்களேக்கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்த ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி ஆண்டவரை கூட இருந்து நடத்த வேணுமா. இந்த சகோதரி தயாவை ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். தயாவுடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தயாவையும் பொறுப்பேற்று ஆண்டவரே அற்புதமாய் ஆச்சரியமாய் நீங்கள் நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தயாவையும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பாஸ்டர் பால் லூயிசரனுக்காய் சோத்திரம் அப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். அன்பு தகப்பனே இந்த நாளிலும் அவரோடும் கூட இருந்து அவருடைய சபையை ஆசிர்வதித்து உயர்த்தி வழி நடத்த வேணுமாய். அந்த சபையிலும் புதிதான நாட்டு மக்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த மாக தாயார் பத்மா ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்களையும் கூட உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தாய்மாருடைய இருக்கிற வாலிப சந்ததிகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பத்திலேயும் ஆண்டவரே அந்த வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு நிலம்பி பிரகாசிக்க ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே பாதுமாக ஊழியர்வாணியா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தார் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மறு பிரதேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். சாதிரி ஐரனுக்காய் சோத்திரம் அப்பா, ஐரினோடும் கூட இருந்து நீங்கள் வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாதிரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம், கான்சியோடும் விடைப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாதிரி ஜான்சி ஆண்டனுக்காய் சோத்திரம் அப்பா, அந்த ஊழியங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் சாதிரி ஐரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சாதரி வாணி வெங்கட்டை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. தர்மியான ஊழியர்களுக்காய் சோத்திரம். பாசாயன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சாதரன் மகேந்திரன் ஐயா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைய போகின்ற வாலி தாசர்கள், வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், இந்த மாக பாடல்களையும் துதிகளையும் வேண்டெடுத்து வரப்போகின்ற தேவ பிள்ளைகள், ஜபிக்கிற ஜப வீரர்கள், ஜப வீராங்கனைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி ஸ்தாபகர் தேவோலியர்லாசி எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பிற பிள்ளைகளை எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். விருப்பங்கள் இருந்த வாஞ்சிகள் ஒவ்வொன்றும் நிறைவேற ஜபிக்கிறோம். இந்த இடத்துல இவர்களை ஆசிர்வதித்து நீங்கள் உயர்த்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போகின்ற இந்த விடுமுறை நாட்களிலும் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செல்லுகின்ற நேரங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக அந்த குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதார தேவைகள், ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோக ஞானத்தினால் நிரப்ப வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலை இடத்திலே நீங்கள் கொடுத்த அந்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதனால் அநேக ஆத்துமாக்கள் அதில் அறுபடை செய்யப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாதாரண மாக்கையும் குடும்பத்தாரையும் இந்த வேலையிலே நினைவு கொண்டு உங்களை கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தாப்பனே சுவாமி ஜோபலுக்காய் நன்றியப்பா, அவருமாக அந்த பிள்ளையை பொறுப்பேற்று அவனை வழி நடத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஷியாமியை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சாதகமான குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே தந்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தாப்பனே. ஆமீன்
7: ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து நிறைவு ஜபங்கள் எடுத்து வந்த ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜாவுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சனி ஞாயிறிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையையும் காக ஜபித்துக் கொள்ளுங்கள். நீங்களை விண்ணிய முடியும். காலையில் 8 மணிக்கு ஆரம்பமாகிறது சனி ஞாயிறிலே. நீங்கள் சூமுக்கூடாக இணைய முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இவங்களை எடுத்து வேறெடுத்து சகோதரி ஜெனட் அவர்களையும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெனட் அவரையும் அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜபித்த அதே வேளையிலே பிரதர் குணா அவர்கள் ஆரம்பிக்கின்ற அந்த ஊழியத்திலே காக ஜெபித்த உங்களெல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே அவருடனும் கூட இருந்து அந்த பகுதியிலே உள்ள தமிழ் மக்களை விசேடமாக இணைத்து ஜபங்களை வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு 8 மணிக்கு சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதக்கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ப்ரைஸ் லார்ட். நன்றி அம்மா, நன்றி சகோதரி ஜானட், சகோதரி ஏமி, நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தடி கரத்தில் உங்களை ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற ஊழியம் செய்த ஊழியர்கள் வீடியோ பாடல்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை கேட்போமா? ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.

பிரியமானவர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி தொடர்ந்து நீங்கள் கேட்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக ஒவ்வொரு நாளும் அவரை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் இந்த வசனங்களின் மூலமாய் நம்மோடு பேசுகிற காரியங்களுக்கு நாம் அவ்வப்பொழுது கீழ்ப்படியும் பொழுது அவருக்குள்ளே வளருவதற்கு ஆண்டவர் நமக்கு இன்னமும் அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கிறார். தொடர்ந்து நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். இன்றும் இந்த நிகழ்ச்சி நமக்கு பயனுள்ளதாயிருக்கும்படியாக ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு, எங்கள் சமுதாய வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ளதாய் அமையத்தக்கதாக தூயாவியானவரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மனிதனுடைய சத்தத்தை அல்ல கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை இருதயத்தின் ஆழத்திலே நாங்கள் கேட்க நீதி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.

0: இன்று நாம் யாக்கோபு 4 அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே சில முக்கியமான கேள்விகளுக்கு அப்போஸ்தலனாய யாக்கோபு பதில் கொடுக்கிறார். உலக பிரகாரமான வாழ்வு என்றால் என்ன? பிசாசை மேற்கொள்வது எப்படி? உங்கள் வாழ்வு எப்படிப்பட்டது? இவை யாவுமே இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. மூலமாக உலக பிரகாரமான வாழ்வு என்றால் என்ன என்பதற்கு இந்த அதிகாரத்திலே பதிலளிக்கிறார். இதை குறித்து ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாய் சொல்ல முடியும். நாம் விழாக்களிலே எந்தெந்த நேரப்போக்கு அம்சங்களிலே கலந்து கொள்கிறோமோ அதுவே உலக பிரகாரமான வாழ்க்கை என்று சொல்ல சொல்லலாம். நீங்கள் திரைப்படம் பார்க்கிறீர்களா, நடனம் ஆடுவீர்களா, போதை பழக்க வழக்கம் உண்டா, இவற்றை செய்கிறவர்களே உலக பிரகாரமாக வாழ்கிறவர்கள் என்பது சிலருடைய கருத்து. அருமையானவர்களே, யாக்கோபு இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மற்றவர்கள் ஒருவேளை இவ்வாறு இது குறித்து பதில் சொல்லலாம். நாம் எந்த மக்களோடு இணைந்திருக்கிறோமோ அதற்கு ஏற்றபடி ஒத்துப்போகிற வாழ்க்கை நடத்துவதை உலக பிரகாரமான வாழ்க்கை என்பார்கள். ஏனென்றால் நாம் உலக மக்களோடு வாழும் பொழுது அதற்கேற்ற காரியங்களிலே ஈடுபடும் பொழுது நாமும் உலக பிரகாரமானவர்களாகிவிடுகிறோம். நீங்கள் இந்த விதமான பதிலை யாக்கோபு அப்போஸ்தலனின் கல்லூரியிலே சொல்வீர்கள் என்றால் நீங்கள் தேர்ச்சி பெற முடியாது என்று வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன். இன்னும் சிலர் சொல்வார்கள், நாம் பேச்சுகளிலே எவ்வாறு காணப்படுகிறோம் என்பதை உலக பிரகாரமான வாழ்வு என்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா போன்ற வார்த்தைகளை தேவையான வேளைகளிலே மட்டும் பயன்படுத்த கற்றுக்கொண்டு மற்ற வேளைகளிலே நாம் உலக பிரகாரமான காரியங்களை பேசும் பொழுது அது உலக பிரகாரமான வாழ்வாகி விடுகிறது என்பார்கள். இப்படிப்பட்ட பதிலை நீங்கள் பரீட்சையிலே எழுதுவீர்கள் என்றால் அதிலே வெற்றி பெற முடியாது. சிலர் நாம் எவ்வாறு உடை உடுத்துகிறோமோ அதுதான் உலக பிரகாரமான வாழ்வு என்பார்கள். வேறு சிலர் சபையை தவிர்த்துவிட்டு தவறான வழிகளிலே பணம் சம்பாதிக்கும் ஒருவனே உலக பிரகாரமான மனிதன் என்பார்கள். இந்த விதமான பதிலை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கும் தேர்விலே வெற்றி இல்லை. வேறு சிலர் ஒருவன் சபைக்கு செல்லாமல் தன்னுடைய நேரங்களை நேரப்போக்குகளிலும் கிரிக்கெட் விளையாட்டுகளிலேயும் மற்றவற்றிலும் செலவழிப்பானால் அவனே உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிறவன் என்று சொல்கிறார்கள். இங்கே கூறப்பட்ட யாவுமே உலக பிரகாரமான காரியமல்ல. இவைகள் பாவம்தான், ஆனால் அவை மாம்ச பிரகாரமான பாவங்கள் தானே ஒழிய உலக பிரகாரமானவை அல்ல. இந்த உலகத்திலே எவரும் நோயின் அறிகுறியிலே இறந்ததில்லை, நோயினாலேயே இறந்திருக்கிறார்கள். முன்பு பார்த்த காரியங்கள் எல்லாம் வெளிப்பிரகாரமானவை. பிரச்சனை அங்கே இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கிறது. ஒரு தேவாலயத்தில் இருந்த கடிகாரமானது எப்பொழுதுமே சரியான நேரத்தை காண்பிப்பதில்லை. ஆகவே அந்த சபையின் போதகர் அந்த கடிகாரத்தின் அருகிலே ஒரு வாசகத்தை எழுதி ஒட்டி வைத்தாராம். அது என்ன தெரியுமா? நீங்கள் கடிகாரத்தின் முள்ளை குறை சொல்லாதிருங்கள், பிரச்சனை உள்ளே இருக்கிறது. ஆம், நாமும் கூட இதே காரியத்தையே உணர வேண்டியது அவசியம். உலக பிரகாரமானது என்று நாம் அழைப்பது எல்லாமே கடிகாரத்தின் முள்ளை போலத்தான். உண்மையான பிரச்சனை உள்ளத்திலேதான் இருக்கிறது. வில்லியம் தாக்கரே என்பவர் தன்னுடைய புஸ்தகத்திலே இதை குறித்து அழகாக எழுதியிருக்கிறார். இவர் தேவனை பின்பற்றின ஒரு மனிதன். இவருடைய புத்தகம் உலகத்தை பற்றியது. நெப்போலியனுடைய புத்தகங்களின் பின்னணியை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். இதிலே வரும் எல்லா பாத்திரங்களுமே பலவீனமானவர்களாயும் சிறுபிள்ளைத்தனமானவர்களாயும் வைராக்கியம், விரோதம், பிரிவினை மற்றும் பொறாமை கொண்டவர்களாயுமே சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே ஒருமுறை ஒருவர் இந்த புஸ்தகத்தை எழுதிய வில்லியம் தாக்கரேயிடம் இவ்வாறு கேட்டார், ஐயா, நீங்கள் ஏன் உங்கள் புத்தகத்தை சிறந்த கதாநாயகர்களை வைத்து எழுதியிருக்க கூடாது? நீங்கள் இப்பொழுது எழுதியிருக்கிற புத்தகத்திலே எல்லாருமே ஒழுக்கத்திலே சிறியவர்களாக காணப்படுகிறார்கள் என்று கூறினார். அதற்கு வில்லியம், நான் ஒரு கண்ணாடியை பிடித்திருக்கிறேன். அதிலே மனிதர்களிலே எந்த ஒரு கதாநாயகனும் நான் காணவில்லை. இவர்கள் யாவரும் பாவத்தினாலும் விரோதத்தினாலும் குறுகிய மனப்பான்மையுடனும் தான் காணப்படுகிறார்கள் என்றார். மனிதர்கள் இவ்விதமாகவே காணப்படுகிறார்கள். ஷேக்ஸ்பியர் கூறியது போல, கர்வமும் எரிச்சலும் மேடையின் மீது இடம்பெற்றிருக்கும் வேளை இது. இதேபோல இந்த உலகத்தை குறித்து தேவனுடைய மனிதர் ஒருவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். அவரிடத்திலே ஒருவர் ஒருமுறை வந்து, இந்த உலகம் கிறிஸ்தவ மயமாகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டாராம். அதற்கு அந்த ஊழியர், இது உண்மை என்று எனக்கு தோன்றவில்லை. இந்த உலகம் சிறிதளவு சபை மயமாகிறது என்று நினைக்கிறேன். ஆனால் சபையானது பெருமளவு உலகமயமாகிவிட்டது என்று எண்ணுகிறேன் என்று கூறினார். இரண்டாவது உலக போருக்கு பின்பு சபைக்கும் உலகத்திற்கும் இடையே இருந்த தடுப்பு சுவர் தகர்ந்து விட்டது என்று சொல்லலாம். சபையானது ஒரு சிறுவன் கடல் நீர் தன் ஊருக்குள் வந்துவிடாதபடி தடுத்ததை போலிருந்தது. கடல் நீர் உள்ளே வந்துவிடாதபடி ஹாலந்து நாட்டிலே ஒரு தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நாடு கடல் மட்டத்தை விட தாழ்வானது. ஒருமுறை அந்த சுவர் அருகே நடந்து சென்ற ஒரு சிறுவன் அந்த சுவரிலே ஒரு துளை இருந்ததையும் அதன் வழியாக சிறிது சிறிதாக நீர் உள்ளே வருவதையும் கண்டான். ஆகவே தன்னுடைய பட்டணம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் கைகளை துளையிலே வைத்து அடைத்து பாதுகாத்தான் என்று ஒரு கதையை நீங்கள் ஒருவேளை பாடத்திலே படித்திருக்கலாம். அதேபோல இரண்டாம் உலகப் போருக்கு முன்பு சபை காணப்பட்டது. ஆனால் போருக்கு பின்பதாக ஊருக்குள் வந்துவிட்ட கடல் நீரைப் போல தொலைக்காட்சி, சட்டமீறுதல், ஒழுக்கமின்மை மற்றும் பலதரப்பட்ட புதிய தத்துவங்கள் சபைக்குள்ளே வந்துவிட்டன. போதை பழக்க வழக்கம், இளைஞர்கள் வழி தவறுதல் போன்றவை நடந்துவிட்டன. ஒரு பெரிய அலை அடித்தது போல அந்த தடுப்புச் சுவரும் உடைந்து அந்த சிறுவனும் அடித்துச் செல்லப்பட்டு விட்டான். உலக பிரகாரமானது எது என்ற கேள்விக்கு நாம் மிகவும் எளிதாக பதில் சொல்ல முடியாது. இதை குறித்து யாக்கோபு கூறுவதை கவனிப்போம். உலக பிரகாரமான வாழ்க்கை என்றால் என்ன? யாக்கோபு சொல்கிறார், வைராக்கியமும் விரோதமும் உள்ளதே உலக பிரகாரமானது என்கிறார். நாம் யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தை சற்றே திருப்பி பார்ப்போம் என்றால், யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் 13 வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம், உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். யாக்கோபுவின் பல்கலைக்கழகத்திலே விசுவாசம் என்பதே மிகவும் முக்கியமான பாடம். அதேபோல மற்ற எல்லா பாடங்களுமே விசுவாசம் தொடர்புடையதாகவே இருக்கிறது. விசுவாச கிரியையானது சாந்தத்தை கொண்டு வருகிறது. அடுத்ததாக யாக்கோபு 3:17 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் உடையதாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். சாந்தம் அல்லது தாழ்மை, இதற்கு சரண் அடைவது என்று பொருளாகும். ஆனால் யாக்கோபு 3:16 வசனத்திலே நாம் வாசித்தது என்ன, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இது உலக பிரகாரமான வாழ்வு. சபையிலே இந்த உலகம் காணப்படும் பொழுது அங்கே பலதரப்பட்ட பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள், சபை பிரிவுகள், சிறு சிறு குழுக்கள் போன்றவை பெருகி வளர்ந்து வருகின்றன. இன்றைய நிலை இதுதான். சபையிலே விரோதமும் வைராக்கியமுமான ஆவி அதிகமாக காணப்படுவதை நாம் உணர முடியும். இதற்கு முந்தின 15 வசனத்திலே இதை லௌகீக சம்பந்தமானது என்று சொல்கிறார். அதாவது பூமிக்குரியது மட்டுமல்ல ஜென்ம சுபாவத்திற்குரியது என்றும் அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது என்றும் சொல்கிறார். இது பயங்கரமாயிருக்கிறது இல்லையா? அடுத்ததாக இந்த வைராக்கியமும் விரோதமும் உலகத்திலே எதை பிறப்பிக்கிறது? கலகத்தையும் சகல துர்ச்செய்கைகளையும் பிறப்பிக்கிறது. இந்த ஒரு பின்னணியத்தோடு இப்பொழுது நாம் அப்போஸ்தலன் யாக்கோபு எழுதிய 4 அதிகாரத்திலே பிரவேசிக்கிறோம். யாக்கோபு 4:1 வசனத்தை பாருங்கள், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதுனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? யுத்தங்களும் என்பது தேசங்களுக்கு இடையே உள்ள போர்களை குறிக்கிறது. சண்டைகளும் என்பது சில்லறை சண்டைகளை குறிக்கிறது. சபை உறுப்பினர்களுக்கிடையே, மூப்பர்களுக்கு இடையே காணப்படும் சிறிய சண்டைகளை பற்றி தான் நீங்கள் அறிவீர்களே. உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அதாவது எல்லாமே உங்கள் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகள் என்று சொல்லப்படுவது சரீர இச்சைகளின் மயக்கத்தை குறிக்கிறது. விரோதமும் வைராக்கியமும் கலகத்தினால் உண்டாக்கப்படுகிறது. மேலும் சரீரத்தின் அவயவங்கள் திருப்தி அடைவதற்காக கொள்ளும் மிகவும் அதிகமான விருப்பங்களாலும் இவை உண்டாக்கப்படுகிறது. வசனம் 2 பாருங்கள், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. அருமையானவர்களே, சுயநல ஆசைகள் போருக்கு வழிவகுக்கும் என்று அப்போஸ்தலன் யாக்கோபு இங்கே தெளிவாக கூறுகிறார். விரோதமான ஆவி உலக பிரகாரமானது. இது கிறிஸ்தவத்திற்குரியது அல்ல. அது கிறிஸ்தவ அணுகுமுறையும் அல்ல. இவை பழைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலம் மறுபடியும் பிறக்க வேண்டும். அவனிலே பரிசுத்த ஆவி வாசம் பண்ண வேண்டியதும் அவசியமானது. இந்த வசனத்திலே அப்போஸ்தலன் யாக்கோபு உலகத்திற்கு அடுத்த ஆவியை குறித்து சொல்கிறார். இந்த உலகத்தின் ஆவி சபைக்குள்ளே நுழைந்தால் உலகத்திற்கு அடுத்த சபை உருவாகும். இது ஒரு மோசமான விளைவு இல்லையா? சபைக்குள்ளும் தனிப்பட்ட சில நபர்களின் இருதயத்திற்குள்ளும் இந்த விதமான காரியங்கள் காணப்படுவதால் அது மோசமானதாக இருக்கிறது. வியாபார உலகத்திலே சாதாரணமான ஒரு நாய் மற்றொரு நாயை கடிப்பது போல போட்டிகள் காணப்படுகிறது. இது உலகத்தனமானது. குழுக்கள் பிரிந்து எதிரெதிராக அமர்ந்து சண்டையிடுகின்றன. சமுதாயத்திலே மேலே ஏற விரும்புகிறவர்கள் போட்டியிட்டுக் கொண்டு ஏணியிலே மற்றவர்கள் கையிலே மிதித்துக் கொண்டு ஏறி போகிறார்கள். ஒரு குடும்பத்தார் மற்றொரு குடும்பத்தாரோடு அருகிலே உள்ள குடும்பத்தாரோடு பேசுவதில்லை. குடும்பத்திற்கு உள்ளேயும் சண்டைகள். சகோதரன் சகோதரனுக்கு விரோதமாக காணப்படுகிறான். பின்னர் இந்த ஆவி சபைக்குள்ளேயும் நுழைகிறது. இதுதான் உலக பிரகாரமான காரியம். பிரியமானவர்களே, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய விருப்பங்களை ஜபத்திலே தேவனிடத்திலே எடுத்துச் செல்ல வேண்டியது அவசியம். பின்னர் அந்த ஜபத்திற்கு அவர் தரும் பதிலை ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் முக்கியமானது. அது திருப்தி அளிக்கக்கூடிய மறுக்கப்பட்ட இல்லாவிட்டால் திருத்தப்பட்ட பதிலாக இருக்கலாம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உலகத்தினருக்கு சுகமளிக்கும் மருந்து எங்கே இருக்கிறது? ஜபத்தில் இருக்கிறது. அதாவது அவர்கள் தேவன் பேரிலே வைக்கும் விசுவாசத்திலே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் இதை குறித்து சொல்லும் பொழுது 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதுகிறார். தேவனை முற்றிலுமாக நம்ப வேண்டும் என்பதே இந்த பதில். தேவனிடத்திற்கு ஜபத்தோடு சென்று நம்முடைய இருதயத்தில் உள்ளதை அவரிடத்திலே அப்படியே ஒப்புவித்து ஜபிக்க வேண்டும். உங்கள் இருதயத்திலே விரோதமும் வைராக்கியமும் காணப்பட்டால் தேவனிடத்திலே அதை குறித்து பேசுங்கள். ஆனால் அநேகர் நாம் தேவனிடத்திலே சென்று நாம் எவ்வளவு நல்லவர்கள் என்று சொல்லவே விரும்புகிறோம். நாம் சிறுவயது முதற்கொண்டே ஞாயிறு பாடசாலை சென்று வந்த நல்ல பிள்ளைகளாக இருப்பதனாலே அவர் நமக்கு செவிசாய் தருளுவார் என்று நம்புகிறோம். இல்லை பிரியமானவர்களே, அவர் நம்முடைய நற்கிரியின் நிமித்தமாக நமக்கு இறங்காமல் அவருடைய கிருபையின் நிமித்தமாக இறங்குவார். ஆகவே அவர் முன் நாம் மண்டியிட்டு பணிய வேண்டியது அவசியம். மத்திய காலகட்டத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான் ஒருவர் சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். உங்கள் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் தேவனிடத்தில் சொல்லுங்கள். ஒருவன் தன் இருதய பாரத்தை எல்லாம் மகிழ்ச்சியை எல்லாம் வேதனைகளை எல்லாம் தனது அருமை நண்பரிடம் இறக்கி வைப்பதைப் போல வைத்து விடுங்கள். அவரிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்கள் மகிழ்ச்சிகளை எல்லாம் அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்களை கட்டுப்பாடு உள்ளவராக மாற்றுவார். உங்களுடைய ஏக்கங்களை அவரிடத்திலே சொல்லுங்கள். அவர் சுத்தப்படுத்துவார். உங்கள் வெறுப்புகளை சொல்லுங்கள். அவற்றை மேற்கொள்ள அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் சோதனைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள். அவர் அவைகளில் நின்று உங்களை காப்பார். அவரிடத்தில் உங்கள் இருதயத்தின் காயங்களை காண்பியுங்கள். அவர் அதை குணமாக்குவார். நல்ல காரியங்களுக்கு தூரமான உங்களையும் தீமையோடு உள்ள சீர்கேடான அனுபவங்களையும் உங்களுடைய ஸ்திரத்தன்மையற்ற நிலைமையையும் அவருடைய பாதத்திலே வைத்து விடுங்கள். உங்களை நீங்களே நேசித்ததினாலே எவ்வாறு மற்றவர்களை நீங்கள் அநீதியுள்ளவர்களாக்கினீர்கள் என்பதை அவரிடம் சொல்லுங்கள். கிரமமற்று இருக்கும்படி எவ்வாறு மாயை உங்களை சோதித்தது என்றும் பெருமை எவ்வாறு உங்களின் உண்மையான நிலையை மற்றவர்களுக்கு மறைத்தது என்பதையும் அவரிடம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, நீங்கள் இவ்வாறு உங்களுடைய பலவீனம், தேவைகள், பிரச்சனைகள் போன்றவற்றை அவரிடத்திலே கூறிவிட்டால் அவரிடத்தில் என்ன சொல்வது என்ற குறை இருப்பதில்லை. ஒருவருக்கொருவர் பேசுவதற்கு எந்த ஒரு ரகசியமும் இல்லாதவர்களுக்கு பேசுவதற்கு எந்த ஒரு தலைப்பும் தேவையில்லை. அவர்கள் வார்த்தைகளை எடை போட்டு பார்ப்பதில்லை. எதையும் மறைத்து வைக்க வேண்டுவதில்லை. எதையாவது சொல்ல வேண்டுமே அன்றி தேட வேண்டியதுமில்லை. அவர்கள் தங்கள் இருதயத்தின் நிறைவிலிருந்து பேசுவார்கள். தங்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை எந்த தடையும் இன்றி பேசிவிடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான தடையில்லாத ஒரு உறவை தேவனிடத்தில் உடையவர்களாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஊழியர் ஒருவருக்கு ஒருமுறை உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. அப்பொழுது சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்பதை அவர் கண்டுகொண்டாராம். அவ்வாறு அவர் உடல் நலம் சரியில்லாத நாட்களிலேதான் அவரும் அவருடைய மனைவியும் வெகு நாட்களாக அமர்ந்து மனம் விட்டு பேச முடிந்தது என்று சொல்கிறார். திருமணம் முடிந்த நாளிலிருந்து அவர்கள் இவ்வாறு மனம் விட்டு பேசியதில்லை. அந்த சுகவீனமான நாட்களிலே நேரம் எடுத்து பேசியதால் அவர்கள் அநேக தவறான புரிந்து கொள்ளுதல்களை சரி செய்து கொள்ள முடிந்தது. இது ஒரு சந்தோஷமான அனுபவம் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உறவே தேவனுக்கும் நமக்கும் இடையே மிகவும் அவசியமானது. நாம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே எல்லாவற்றையும் மனம் திறந்து சொல்வோமாக. பாவமான கேள்விக்குறியான எல்லாவற்றையும் அவரிடத்திலே நாம் பேசலாம். அவர் நம்மை அறிவார், புரிந்து கொள்வார், நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். உங்கள் இதயத்தில் இருக்கிற வைராக்கியம், விரோதம் மற்றும் பொறாமை போன்றவற்றை வெளியேற்ற ஒரே வழி, நீங்கள் கர்த்தரிடத்திலே வர வேண்டும். ஒரு மனையியல் மருத்துவரிடம் செல்ல வேண்டியதில்லை. அவர்கள் உங்களுடைய பிரச்சனையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குத்தான் மாற்ற முடியுமே ஒழிய அதனை வெளியேற்ற முடியாது. நீங்கள் இவற்றிலிருந்து விடுதலை பெற இயேசுவினிடத்திலே சென்று அவரிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லிவிடுங்கள். உங்களுக்கும் எனக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஜபம் ஒன்றே என்று யாக்கோபு கூறிய பிறகு, நாம் அநேக வேளைகளிலே சுய நோக்கத்தோடு ஜெபித்து வருகிறோம் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். பாருங்கள், யாக்கோபு 4:3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நாம் தேவனிடத்திலே சில காரியத்தை கேட்கும்பொழுது நம்முடைய சுய வழிகளுக்காக, சுய லாபத்திற்காக செலவழிக்க கேட்டுவிடுகிறோம். இவ்வாறு கேட்பதுதான் நம்முடைய ஜபத்திற்கு பதில் வர தடையாயிருக்கிறது என்று சொல்கிறார். பாருங்கள், யாக்கோபு 4:4, விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நாம் நம்முடைய லட்சியத்தை அடைவதற்காக உலகத்தோடு ஒத்துப்போக விருப்பமுடையவர்களாக இருப்பதனாலே யாக்கோபு நம்மை பார்த்து விபசாரரே, விபசாரிகளே என்று அழைக்கிறார். உலகத்தின் வழி இதுதான். நீ விரும்புகிறதை உன்னுடைய வலிமையினாலே எடுத்துக்கொள். எந்த வழியிலாவது அதை பெற்றுக்கொள். மற்றவர்கள் மீது வைராக்கியமாகவும் பொறாமையாகவும் இரு. விரோதத்திற்கு காரணமாக இரு. இதுதான் உலக பிரகாரமான வாழ்க்கை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று சொல்கிறார். நாம் உலகத்தோடு சிநேகமாயிருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. சிலரை பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் தேவபக்தி உடையவர்களாக இருந்தாலும் உலக மக்களை தயவு பண்ணுவதற்காக உலக பிரகாரமான அமைப்புகளிலும் உறுப்பினர்களாக இருப்பார்கள். நமக்கு சபைகளில் இருக்கிற உலக பிரகாரமான மக்களோடு இருக்கிற பிரச்சனைகளையே தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது, இன்னும் உலக சங்கங்களிலும் கழகங்களிலும் குழுக்களிலும் கூட்டமைப்புகளிலும் சேர்ந்து கொள்வதனாலே பிரச்சனையை அதிகமாக்குகிறோம். நமக்கு உலக சிநேகம் தேவையில்லை. பிரியமானவர்களே, உலகத்திலே மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய கூட்ட அமைப்புகளிலே நம்மை நாம் அர்ப்பணித்துவிடக்கூடாது. தேவனுடைய சிநேகம் வேண்டுமென்றால் மனித சிநேகம் கூடாது. மனிதர்களோடு நாம் நெருக்கமான உறவு கொள்ளும் பொழுது தேவனோடு நெருங்கி செல்ல இயலாது. அதே வேளையிலே நாம் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ள வேண்டியதும் அவசியம். விசுவாசிகளின் ஐக்கியம் பக்தி விருத்தியை கொடுக்கும். அவிசுவாசிகளின் ஐக்கியம் தேவ பக்தியை இழக்க வைக்கும். ஆகவே நம்முடைய நட்பை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டியது அவசியம். இன்று யாக்கோபு நமக்கு ஞாபகப்படுத்திய காரியங்களை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே வைத்து, இன்னும் அதிகமாக நம்முடைய உள்ளத்திலே வருகிற எல்லா எண்ணங்களையும் அவருடைய பாதத்திலே சொல்லி, தேவனுக்கும் நமக்கும் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாதபடி நமது மனதில் உள்ள எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரிவித்து அவரோடு நெருங்கி நாம் வாழும் பொழுது, இந்த உலகத்திற்கு விலகினவர்களாக வாழ, உலக சிநேகத்திற்கு விலகினவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். இந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே நமது தவறான பழக்க வழக்கங்களோ தவறான உறவுகள் எதையாவது குறித்து உணர்த்தியிருப்பார் என்றால் அதை கல்வாரியிலே நாம் வைப்போமா? அதை அவரே நம்மை விட்டு எடுத்து போட்டு நமக்கு பரிபூர்ணமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, யாக்கோபு அப்போஸ்தலன் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவரே எங்கள் அவயங்களிலே உள்ள போர் செய்கிற இச்சைகளினாலே என்பதை நினைவுபடுத்தினீர் ஐயா. நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாக சந்தோஷம் உள்ளவர்களாக வாழ விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுக் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் உம்மிடத்திலே வந்து எங்கள் உள்ளத்தின் எல்லா எண்ணங்களையும் எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்திலே வைக்கிறவர்களாக காணப்பட காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்கள் தகாத விண்ணப்பங்களாக இல்லாதபடி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற விண்ணப்பமாயிருக்க அருள் புரியும். எங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நாங்கள் செலவழிக்க வேண்டும் என்று தவறான விதமாய் ஜெபிக்காமல் சாந்தமுள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக மாயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீரே எங்களுக்கு உதவி செய்ய உம்முடைய சமூகத்திலே வர எப்பொழுதும் எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நீர் நினைவுபடுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் பகைஞராகும்படி எங்களை கட்டி வைத்திருக்கிற உலக பிரகாரமான உறவுகளோ பழக்க வழக்கங்களோ எதுவாயிருந்தாலும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு எங்களுக்காக சிந்தின இரத்தத்தினாலே அது எங்களை விட்டு அகற்றப்படவும் நாங்கள் தேவனோடு சரியான உறவுள்ளவர்களாய் காணப்படும். நீரை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123.
1: ஆண்டவரே, நீங்கள் பாதைகளை திறக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா, நீ சிருஷ்டித்த சந்ததி அப்பா, இவர்கள் அழிந்து நரகம் போய்விடாதபடி இவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம் அப்பா. ஆண்டவரே, அது தூர தேசமா இருக்கட்டும், நாங்கள் வாழுகிற தேசங்களாக இருக்கட்டும், ஆண்டவரே ஸ்காண்டினேவியாவாக இருக்கட்டும், ஐரோப்பாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட் நாடுகளாக இருக்கட்டும், தகப்பனே இஸ்ரவேல் தேசமாக இருக்கட்டும் அப்பா. எந்த தேசங்களிலும்

0: சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொண்டர்களின்படி திங்கள், செவ்வாய், புதன், புதன் வியாழன் வெளி ஆகிய நாட்களில் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இன்றைய நாளே நிகழ்ச்சி நிரல் ஆரம்ப ஜபம் சிஸ்டர் கருணா ஸ்காபரோ உண்டாரியோ, துதி ஆராதனை வேத பாடம் சிஸ்டர் கிரேஸ், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, உள்ளிற்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இன்று முதலாவது செய்தி ஏஸ்டர் ரூபி இந்தியா, 8 மணிக்கு சிஸ்டர் அருந்ததி உஷாவா கனடா, 8:30க்கு பாஸ்டர் ஞான பிரதாசம் கொழும்பு ஸ்ரீலங்கா, 9 மணிக்கு பாஸ்டர் அண்டன் டாஸ்னாம், 9:30க்கு பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பெட்டிகோ செய்து கொடுக்கிறார். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்த சிஸ்டர் டோலியிடம் ஒப்புக் கொடுப்போம். பிரசவ சிஸ்டர் டோலி,
1: இனிமையாகவும் இன்பமாகவும் இருக்கிறது ஆண்டவரே, அதுக்காண்டி நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட சமூகத்துல உங்களோட பிரசுரத்தை நாங்க அப்பா இன்னும் அதிகமாக உங்களுக்கு

0: ருசித்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களை அழைத்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு கொடுத்த தாளந்தின் படி ஆண்டவரே, யாவரே உங்களோட சித்தத்தின் படி அப்பா ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். ஒவ்வொரு ரத்த கோட்டைகளை அனைத்து மறைத்து வைத்திருக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க உண்மையில தகப்பன், ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நான் நன்றி செலுத்துறேன். யாவரே ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்கப்பா. நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுந்து கொள்ளுங்கள். பூலோகத்தார் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்கும்படியாக கர்த்தர் அவருக்கு முன்பாக நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் அவரை நாங்கள் தேவ பயத்தோடு உண்மையோடும் அவரை ஆராதிப்பதற்கு அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரரும் அப்பா, நீங்க ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட கிருபையினால முடிசூட்டி உங்களோட சித்தத்தின்படி அழைத்து வர்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. வார்த்தையினாலே நேரத்தை வீணாக்காமிக்காண்டவரே, உங்களோட சித்தத்தின்படி உங்களோட நாமத்தை மட்டுமே தொழுந்து கொள்வதற்கு ஆண்டவரே நாங்க தந்த இந்த நேரத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவரே உங்களோட சித்தத்தின் பண்ணுங்க, உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் வரவழைக்கிறேன். இயேசு நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. சகோதர சகோதரிகளே, சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவழைக்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் ஜெபம் பாடல்களை எடுத்து வருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமீனப்பா. நீங்க எங்களுக்கு மகிமைப்படுத்த தந்த இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இப்போ நாங்க யாவரும் அன்புடன் ஒரு மனதோடு சிஸ்டர் கிரேஸ் ஜெய ரஞ்சன் அவர்களை வரவழைப்பமாக. அவர்கள் துதி பாடல்களை அவர்களை நாங்க அன்போடு வரவழைப்பமாக. அநேக நாளுக்கு பிறகு அவங்களோட குரலை கேட்க புறம் வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீக் இருந்தாலும் அவங்களோட குரலை கேட்க இன்பமா இருக்குது. அவங்க இன்பமாக பாடுவாங்க. அதுக்காக அவர்களை நாங்க அன்போடு வரவழைப்பமாக.
1: நல்லவரே வல்லவரே, வாக்கு மாறாத தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா, வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டு பார்த்து நீத்திய வழியில எங்களை நடத்தும்படியாய் தாவி இது கேட்டது போல கத்தாவே நாங்களும் இடத்துல கேட்கிறோம். உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு உமக்கு ஏற்ற பிரகாரமாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கத்தர் ஒவ்வொருவரோடைய வார்த்தையினாலே பேசுகிறவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கத்தாவே ஒவ்வொரு தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய திருப்பாத தண்ணியில வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்ட அழைப்பில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாயிருந்து தொடர்ந்து உமக்காக உம்முடைய ராஜ்யத்துக்கு திச்சனங்களை கொண்டு வரும்படியாய் ஆத்தும பணிகளிலே கத்தாவை ஈடுபடும்படியாய் கத்தர் அவர்களுக்கு பலம் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் உப்புகுடுதி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இதுவரை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து தகப்ப நாண்டவரே அப்பா, நிறைந்த நாளிலே முறியாதவரும் மங்கியறுகிற திரியை நீ அணைக்காமலும் இருக்கிறவர் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய பலவீனங்களில் உம்முடைய பலம் பூரணமாய் விளங்குகிறது ஆண்டவரே அப்பா. எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பவர் ஆண்டவரே. உமது கரத்தின் கிரியைகளை நீர் நெகிழ விடாமல் பாதுகாக்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் விழுந்தாலும் கத்தர் நீர் எங்களை தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறீர். எங்களை கழுவி சுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறீர். உம்முடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது ஆண்டவரே. உம்மை தாழ்த்தி பரலோகத்தில் இருந்து இறங்கி கத்தாவை எங்களுக்காக மனிதரோடு மனிதராய் வாழ்ந்து உம்முடைய ஜீவ பலியை எங்களுக்காக கொடுத்து கத்தாவே தகப்பனே நீ பரத்து கேறி போயிருக்கிறேன். மீண்டும் நான் வருவேன். உங்களை என்னோடு அழைத்து செல்ல உங்களுக்கு ஓர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்து சென்று வர மீண்டும் வந்தேன். எங்களை நீங்க கூட்டி செல்ல போகிறதுக்காக நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கழுவி சுத்தம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த வானிலை நடத்துகிற சொரலஸ்ரீ பிரதற்காகவும் அவருடைய மனைவி ரிட்டா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவற்றையும் சந்திக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் உம்முடைய
2: திருக்கரணத்தினாலே
0: ஏற்றப்பிரகாரமாய்
1: ஒவ்வொருவரை நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுப்பது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் நாங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். அப்பா அவனுடைய பலம் சுகம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்து தான் வழி நடத்தும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்துக்கிறோம். இன்னும் மேல போற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். டோலிக்காக செபிக்கிறோம், அஞ்சமிக்காக செபிக்கிறோம். அப்பா சௌரியர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போது கத்தர் நீர் அவர்களுக்கு நீர் வழிபடுகிறவராயிருக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்த வேண்டுமாங்க நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா இன்னும் வர போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உங்களுடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும். அவருடைய சபைகளோடு கூட இருக்கட்டும், விசுவாச மக்களோடு கூட இருக்கட்டும். அப்பா வருகையிலே தகுதியுள்ளவர்களாய் கரை திரையற்றவர்களாய் அவர்கள் உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய மன்னாவினால் போஷிக்கப்பட கத்தர் நீர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களினை கொடுக்கிறவராயிருக்கிறேன். காலை தோறும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க முடியாமுடைய வார்த்தைகள் உதவட்டும் ஆண்டவரே. அவர்களையும் அவருடைய சபைகளையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் உடைய ரத்த குட்டிக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. எலும்பி பிரகாசிக்க உம்முடைய ஒளி வந்தது என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கவும் தொடர்ந்து உமக்காக பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலும் எருசலேம் நகரத்துக்காக செபிக்கிறோம். அந்த நகரத்தை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையினாலே கத்தாவே ரட்சிப்பை காணும்படியாய் அவர்களை நீர் இழுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உமக்காக பிரித்தெடுத்த அந்த சிறு கூட்டங்கத்தாக இன்னைக்கு பழகி பெருகி இந்த உலகத்தை நிரப்பி இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற கூட்டமாக நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அவர்களை தண்டாயுதமாக இந்த உலகத்துக்கு நீர் அறிவித்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களை வைத்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறீர் சுவாமி. தொடர்ந்து அவர்கள் உண்மை அறியாதபடி அந்த இருதயங்களை கடினப்படுத்தாதபடி அவர்களோடு பேச வேண்டும் ஒப்பு கொடுக்கிறோம். அயனுள்ள ஒரு தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த யுத்த காலங்களிலும் கத்தாவே கண்ணீரை துடைக்கிறவர் நீர் ஆண்டவரே. நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அந்த ஜனங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாங்கானவன் விதைக்கிற எல்லா பொய்யான காரியங்கள் இருந்த அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டவரே. இரட்சிப்பை காணட்டும். இன்னும் கத்தாவே இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களிலும் திறனி உம்முடைய துணை இந்த தேசங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறவர் நீர். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவே போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க, ரட்சிப்பை காண்பீங்க. அது போல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய அன்பின் கரத்தை ஆணி பாய்ந்த கரங்களினாலே தொட்டு சுகமாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ரட்சிப்பை காண வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அது போல சிறையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளும்படியாய் கத்தருமுடைய வார்த்தைகள் அங்கே விதைக்கப்படட்டும். அந்த சிறை கதவுகளுக்கூடாக ரட்சிப்பை அவர்கள் காணும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு அதிபதியையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீங்களே அவர்களை ஆளுகை செய்கிறவர்கள். அவர்கள் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படியாய் அவருடைய இருதயங்களை கடினப்படுத்தாதபடி கத்தர் எங்கள் மேல் மனதுருகிய அந்த ராஜாக்களை ஆசீர்வதிங்க. ரட்சிப்பை காணும்படியாய் அவர்களை வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபை எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறது. உங்களுடைய சத்தியம் இந்த ரகசிய வருகையில கத்தாவே எங்களை எடுக்கும்படியாய் விடுதலை ஆக்கட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்துவினியை பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன்
0: ஆமேன் ஆமேன். அருமையாக ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களை இன்னும் என் மேலும் ஆசீர்வதித்து புதிய பாடல்களோடு பாடி எங்களுக்கு ஆசீர்வதிக்க போற கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் நாமம் உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
0: ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். அருள் கர்த்தர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இப்பொழுது மறுபடியாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜே ரஞ்சன் அவர்களை வரவழைப்போமாக. அவங்க ஆராதனை துதி பாடலை எடுத்து வருவார்கள். அத்தோடு தேவ தியானத்தையும் எடுத்து வருவார்கள். நாங்கள் யாவரும் அன்போடு அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர் கிரேஸ்.
3: பிரைஸ்லா சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி.
0: ஆமேன். வாருங்கள் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்களுக்கு. நன்றி.
3: தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி தகப்பனே. இந்த நாளுக்காய் தேவன் இந்த நாளை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை கீர்த்தனம் பண்ண, தேவனை உயர்த்த உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு நாமம் எல்லாம் ஆண்டவரே முழங்கால் ஜாவம் முடங்கும், நாவுகள் ஜாவும் நீர் கத்தரென்று அறிக்கை பண்ணுமென்று சொன்ன பிரகாரம் இந்த நாட்களில் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை உயர்த்துறோம். எங்கள் பலத்தினால் ஒன்றுமில்லை, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாமாகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கத்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. விடுதலை ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். எபினேசரே.

ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, அபிநேசரே, உங்கள் நல்ல மெய்ப்பரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் மன மகிழ்ச்சி உன்னை சோர்ந்திடும், போமையின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மன மகிழ்ச்சி எம்மை சோர்ந்திடும், போமையின் உயர்விடங்கள் எம்மை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு பலன்.

ரெட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய், நீ இழந்ததே ரெட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். உனை ஒடுக்கும் கட்டைகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனை ஒடுக்கும் கட்டைகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரியதை

0: நிபச்சொல்லை நடுநின்று நீக்கி கிருபையனும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதிசை மனமே உண்மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரே கைவிட மாட்டார், துதி போரே கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, ஹாலேலூயா. இந்த வேளையிலும் நாங்கள் ஆண்டவருக்கு துதிகன மகிமை அவருக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். நான் வேத பாடத்துல ஒரு வசனத்தை எடுத்து நான் இதை வாசிச்சு, 6வது அதிகாரம் உபாகமம். நீயும் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டிய என்று தேவனாகிய கர்த்தர் போதிக்க வேண்டும். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பிக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருக்கும். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின் படி செய்ய தாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவருகே கர்த்தர். நீயும் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கும் போதும் படுத்துக் கொள்ளும் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்ற ஆபிரகாம் ஈசாக்கு ஜாக்கோபு என்பவர்களாகி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் நீ உனக்கு தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆவான். இந்த வார்த்தையின் படி ஆண்டவர் என்னோடு நிகழ்ந்தியானத்துக்கு ஏற்ற வார்த்தை வந்து அந்த உபாகமத்திலே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் அந்த பிள்ளை குடும்பங்களுக்காக நாங்கள் ஜபிச்சு கொண்டிருக்கும் போது இந்த குடும்பத்திலே எப்பவும் வந்து நாங்கள் இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் போது அந்த பிள்ளைகள் இந்த நாட்கள்ல இருக்கிற பிரகாரமாக நாங்கள் அவர்களோட கீழ்ப்படிவை நாங்கள் எப்படியாக வளர்க்க வேண்டும் என்றதே ஒவ்வொரு தாய்மார் ஒவ்வொரு தகப்பன்மார் என்னண்டு அவர்களுக்கு முன்மாதிரியா இருந்து ஜபிக்கும் போதும் ஞாபகக்குரியா இந்த வார்த்தைகளை இருதயத்திலே வச்சு வார்த்தைகளை பற்றி கற்றுக்கொள்ளும் போது இந்த உலக இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷமா இந்த உலகத்திலே என்ன நடக்குதுன்றதை தீர்மானிக்க எல்லாருக்குமே தெரியும். உலகம் வந்து பொல்லாங்கில சூழ்ந்திருக்கின்றதுக்காக இந்த குழந்தைகளை இந்த பிள்ளைகளின் வளர்ப்பு எப்பவும் வந்து பெரியவர்களா இருந்தாலும் வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் குடும்பங்கள்ல கூடிய பிரிவினைகள் எல்லாம் வருகிறபடினால இந்த நாட்கள்ல நாங்கள் குடும்பத்துக்காக கூடுதலா ஜபிக்கணும் எனக்கு ஆண்டவர் அந்த இதை வெளிப்படுத்தினார். என்னென்னா குடும்பம் வந்து ஒருதருக்கு ஒருதர் சில நேரம் சச்சரவுகள் சண்டைகள் பிரிவினைகள் கசப்புகள் அப்படியான இதுகள் இல்லாமல் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டிய வழிகளை நாங்கள் காண்பிக்கும் போது நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன இந்த வார்த்தைப்படி நாங்கள் நித்தமும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கும் போது நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த பாதுகாப்புக்காக ஜபித்து அதோட நாங்கள் அந்த 2வது எபேசியர்ல பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை உயிர்ப்பித்தார். அவைகளின் நாங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விடுமுறைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவளை போல கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். ஆனா இப்பொழுதோ தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த எங்களை உயிர்ப்பித்தார். அப்ப அந்த ஒவ்வொருத்தரும் நாங்கள் அவருடைய கூட கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரம் செய்தார். இந்த வார்த்தையின்படி எபேசியர்ல சொன்னப்பட்ட வார்த்தையின்படி குடும்பங்கள் எப்படி இருக்க வேணும் என்றதை நாங்கள் முன்மாதிரியா இருக்கணும். பிள்ளைகளுக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கணும். போகும்போதும் வரும்போதும் பாடசாலைகள் போனாலும் வெளியே போனாலும் ஜெபத்தில பிள்ளைகளை நாங்கள் வழி நடத்த வேணும். மற்றது இருதயத்திலே 119 சங்கீதத்துல சொன்னது போல வாலிபன் இதனால் தன்னை சுத்தம் பண்ணுவா. இருதயத்திலே அவர் அந்த வார்த்தைகளை காத்து கொள்ள வேணும். அதன்படி நடக்கும்போது இந்த உலகத்துக்கு உத்தவச உலகத்திலே என்ன புள்ளாங்கிருந்தாலும் அவர்கள் அந்த நேரம் தப்பித்துக் கொள்ளும்படியாக இந்த நாட்களை நாங்கள் அந்த குடும்பத்தில உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கண்டா அன்று பேசினார். அதன்படி அதை தொடர்ந்து நாங்கள் இதை குடும்பத்துக்காகத்தான் இந்த நாளில நான் இந்த வார்த்தையை எடுத்தேன். ஆண்டவருக்கு சோஸ்திரம். ஒவ்வொரு தரும் இதை வழி நடத்தப்பட நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவை நம்பி நன்றி.
1: ஆமென் ஆமென் ஆமென். அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்க. அழகான துதி பாடல்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்க. சிஸ்டர், கத்தடைய வார்த்தை என்றும் என்றும் உயிருள்ளதாக இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன். அமேன். அவருடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறதாகவும் தீபமாகவும் எங்கள் பாதைக்கு இருக்கிறபடியா நான் அவருக்கு நன்றி செலுத்துறேன். கத்தடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர், நன்றி. காட் பிளஸ் யூ. அமேன். இப்போது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை, ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை வரவேற்பமாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. காட் பிளஸ் யூ.
1: வாருங்க.
2: ஆமென் ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மை சேவியர். தேங்க் யூ லார்ட், பிகாஸ் யூ ஆர் லார்ட். Lord, moving, Lord, through your spirit, Lord Jesus, on the face of this earth, Lord, just like you said, Lord, your spirit, oh Lord, is the only one, Lord, that can give us, Lord, such love, joy and peace. And Lord, the spirit, Lord, that has come, brought forth, Lord, your very life, Lord, into your people, oh God, that you might, Lord, reveal yourself, who you are, the very creator of the creator beings that you created, Lord, that they will have that love and fellowship with you, Lord, most of all. So we thank you, Lord, for the mighty power of the Holy Spirit, Lord, that emanating, Lord, through the very ways, Lord, in even as Nithya Valicham is, Lord, arriving right from Toronto, Canada, Lord, into the nations of the world, Lord. So we thank you for the hearers, for the listeners, Lord, that have come and joined, Lord, at this time. Father, even as you have, Lord, opened their hearts, Lord, to bless them, Lord, to Lord, all that has been, Lord Jesus, bestowed through this very program, till the end of this program, Lord, through all the devotionals and all the songs and the very prayer had been going on, Lord, right from Sister Esther Elendra, Lord, who has been coming back, Lord Jesus, and joining us, Lord, with a blessing to pray, Lord, and start this program, Lord. I pray, Lord, that you would touch the larynx of her very throat, that she'll be able to be completely be made whole in the name of Jesus, that she'll be able to bring back that beautiful voice and sing once again. I pray in Jesus' name. I also thank you, Lord, for the devotionals and the way, she, Lord Jesus, the praise and adoration and worship has been going on, Lord, from Sister Grace Jayaranjan, Lord, who has been coming and praying also, Lord. Thank you, Lord, for that blessing. Thank you, Lord, for that ministry. Thank you, Lord, for using her, Lord, and bringing her, Lord Jesus, from a place, Lord, where, Lord, you found her, you chose her and brought her, Lord, to use her in such a way. So we thank you, Lord, for her life and her call as well. So, Lord, we bring, Lord Jesus, the rest of the program, even as Sister Dolly is hosting today, Lord. Be with her leader and guide her, Lord, each step of the way, Lord. Anoint her, Lord Jesus, from the crown of her head to the soles of her very feet, Lord, that your guidance and the anointing power of the Holy Spirit alone will bless, Lord, through this very channel, this very evening, Lord, through Nithya Valicham. Thank you, Lord, for your guidance. And even as Brother Mahendran, who has been working alongside, Lord, and right from beginning till evening, till the end, oh God, to be able able to, Lord. Make it possible, Lord, for this program to go well and smoothly. Lord, use him, guide him, be with him, lead him, guide him every step of the way, and anoint him too, Lord. It's nothing but the power of the Holy, anointing power of the Holy Spirit alone that emanates and makes it all possible. So we thank you, Lord, that you rest upon and give such wisdom and knowledge and understanding, and lead and guide him each step of the way, Lord. And we thank you for that, Father. Now we also give the rest of the program into your hands, Lord, as the ones that are going to come and bring forth the word, Lord. Give them all to you, Lord. Sister Esther Ruby, Sister Arundhati, Pastor Jnana Prahasam, and Pastor Anton Rasahanayam, all of them coming and bringing forth the word, O God. Anoint their lips, Lord, that not a single word would be dropped, Lord, to the ground, but bring forth much fruit upon people's lives. And Lord, for blessing them and bringing forth, Lord, that which is of yours, Lord, through the word that you have, Lord, prepared through them, in Jesus' name. Now we bring forth, Lord, the hearers, the listeners, Lord, even at this very moment, Lord, they are coming and listening, Father. Lord, and all that is going to go on through, oh Father, that you have, Lord, assigned in such a way, Lord, oh God, at this time, Father, is nothing but your the way in which you are going to, Lord Jesus, come through. So we thank you, Lord, even as they open their eyes of understanding, Lord, and Lord, bless them, Father, for whatever reason, Lord, oh God, that they feel, Lord, in a place, Lord, where they have been, Lord Jesus, bombarded by the enemy, Lord, any other way, Lord Jesus. We pray, Lord, that you would give them, Lord, where the Spirit of the Lord is, there is victory, there is freedom, that they will come into the alignment of your power and your presence, Lord, in their lives, and completely be made whole, mind, body, soul, and spirit, thought, word, and deed, completely take control of all their five senses, six senses, Lord, oh God, that they would, Lord, align the obedience of your word as it goes forth, Lord, and respond to it, I pray in Jesus' name. Father, I also thank you, Father, whatever the Lord Jesus, the reason, Lord Jesus, that you have behooved it, Lord, for this program, Lord, enter into their homes, enter into their business places, industrial places, wherever they might be even traveling, in the hospitals, in the prisons, in wherever places, Lord, that their friends have, Lord, ordained it, Lord, to come into their lives and their friends to make it as a witness, Lord, these programs to go in, Lord, at this moment, Lord, make it a mighty blessing. This is the purpose behind it, Lord. This is not of man, this is of your Spirit, this is of the anointing power of the Holy Spirit that is doing the work of Calvary upon their hearts and lives for complete deliverance, Lord Jesus. You are the only one, Lord, who can bring forth that deliverance. You are the only one, Lord, who paved the way, where you said, Lord, I am the way, the truth, and the life. Lord, the images created by the hands of man cannot bring them, Lord, deliverance and purpose in life. Only you can, Lord, because they cannot hear, they cannot speak, they cannot bring forth, Lord, that which is of yours, O God. Only a creator God can do this, the God of heaven and earth. Let thy will be done on earth as it is in heaven. Lord, I thank you, Lord, for Brother Leslie and Sister Rita, even as they are doing, Lord, morning till evening, Father, all that it takes, O God, by the guidance of the anointing power of the Holy Spirit upon their lives as well, leading and guiding each step of the way, Lord, and to do all the recordings of the programs and the production of the programs by Brother Leslie, Lord, and all the rest, Lord, with the coordination of the programs along with Sister Rita and also Brother Mahendran working alongside for the evening programs as well, Father, with Nithya Velicham, Bharti and Velicham. So we thank you, Lord. These are, Lord, none of us, Lord, nothing that we can accomplish, but it is all through the mighty guidance of the power of the Holy Spirit alone. And the anointing, Lord, works and moves, Lord, just like you, Lord. Impress my heart, Lord, how your Spirit is moving upon the face of this earth until you come, accomplish the task in which you have purposed it. In Jesus' name I pray. Amen and amen.
1: ஏமேன் ஏமேன். அருமையா ஜபித்திருக்கா கத்திர, நான் மட்டுமே மகிமைப்படுவதாக கத்திர உங்களை மென்மேலும் மக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். மறுபடியாக சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியர்களுக்கு ஜபித்து சிறிய பாடலை கொண்டு வருவார்கள். நன்றி நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா, நீங்க பேர் சொல்லி அழைத்து ஒவ்வொருவரையும் நித்திய வெளிச்சத்துக்கு கொண்டு ஒளியாக பிரகாசிக்க தந்திருந்த மகா பிரிதன அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, வாக்கு தத்தம் செய்தவரை இன்னும் எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு ஆண்டவரே, நீங்க எடுத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவனே சுத்தமில்லை இருதயத்தை எங்களிலே சுற்றியும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரே, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருமப்பா. ஐயா நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் அனுப்படி எங்களுக்குள்ள உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே புதிதாக அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அப்பா எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே புதுப்பித்து உற்சாகமான ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்தர் நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் எங்களை அப்பா இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்குவதற்கு நீங்க அழைத்து வந்த ஒவ்வொரு பாஸ்டர் சிஸ்டர் பிரதர் யாவரையும் ஆண்டவர் உங்களோட கரத்துல கொடுக்கிற உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கானவரே, எங்களுக்கு ஒரு மன தாழ்மையான ஆவியையும் அப்பா தேவ பயத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவதற்குள்ளையும் ஆண்டவரே ஒரு புதிதான அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தின் மூலமாக உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்தபடி வைத்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி சிறியொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஒத்துறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசு நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
3: பிதாவே ஆரா

பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்கள்

0: அப்பா, உங்கள் மேல அன்பு வைத்த அந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. என்ன அதிகமாக உங்களுடைய அன்பை கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமை படுவதாக. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் எஸ்தர் ரூபி அவர்களை அவர்களுடைய பதிவு செய்யப்பட்ட செய்தியை அமைதியோடு இருந்து கேட்போமாக. நன்றி. காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன்,
1: ஆமேன். Praise the Lord, Sister Dolly.
0: Amen.
1: Sister Dolly.
0: Praise the Lord, yeah.
1: பாசாண்டா 30 மினிட்ஸ் எடுக்க சொல்லி சாமியல் ராஜ் வராரு இல்லோ சொல்லுங்க. பாட்டு ஜெபம் எல்லாம் 30 மினிட்ஸ்க்குள்ள செய்ய சொல்லுங்க.
0: ஓகே ஓகே, நான் சொல்றேன். பாசாண்டா ஓகே.
1: எஸ்தர் ரூபின் செய்தியை கேட்போமா. இந்தியா
0: ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், எது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தர் எதிலே பிரியப்படுகிறார். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருக்கு மிகவும் பிரியமான காரியம் எது. நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அன்றாட வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பிரதானமான காரியம் ஒன்று உண்டு. எந்த காரியத்திலே? நம்முடைய மக்கள் மத்தியிலே பாருங்க, விசுவாசிகள் மத்தியிலே எந்த காரியத்திலே கர்த்தர் மிகவும் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க, நம்ம ஜபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம், முழங்கால் ஜபம் பாருங்க, அநேக காரியங்கள்ல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் இவ்வாறாக கூறுகிறது, கர்த்தர் ஒரு காரியத்துல பிரியப்படுகிறவராயிருக்கிறார். அது என்ன காரியம்? வேதத்தின் ஆதாரத்திலிருந்து எபிரேயரின் புஸ்தகம் 11:6, எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இங்கே போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு எது மிகவும் பிரியமான காரியம், எப்படி தேவனிடத்துல பிரியமா இருக்கலாம், தேவனுக்கு பிடிச்சவங்கள பிரியமா, அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், அவருடைய உள்ளத்திற்கு ஏற்றவர்களாய், எந்த காரியம் அவரிடத்துல நம்மை கிட்டி சேர்க்கிறதா இருக்கிறது? விசுவாசம். இதை இப்படி வாசிக்கலாம் பாருங்க, விசுவாசம் உள்ளவனை பாருங்க, தேவன் வந்து அவர்கள் மேலே, விசுவாசிக்கிறவர்கள் மேலே, விசுவாசம் உள்ளவர்கள் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார், பிரியப்படுகிறார். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே இங்க எழுதி வச்சிருக்கிறார். இந்த வசனங்கள்லாம் பாருங்க, யாரோ ஒரு தனிப்பட்ட மனுஷர்கள் எழுதப்பட்ட வசனம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இங்கே போடப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பாருங்க, அநேக காரியங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆனா தேவனுக்கு பிரியமான காரியம் அவரை விசுவாசிப்பது. அவரை விசுவாசிப்பது என்றால் என்ன? விசுவாசம் என்றால் முதலாவது என்ன? விசுவாசிங்க விசுவாசிங்கன்னு சொல்றீங்களே, என்ன விசுவாசம்? அப்படி விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயரின் புஸ்தகம் 11:1 இந்த விசுவாசத்தை குறித்து விளக்குகிற வசனமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இன்னும் ஒண்ணுமே நம்மளுடைய வாழ்க்கையில தோன்றவே இல்லைங்க, அதை குறித்த ஒரு நிச்சயம், உறுதி, அதுதான் பாருங்க விசுவாசம். நம்பிக்கைன்னு வந்து பாருங்க, உலகத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் நம்புறத எப்படியாவது அடைஞ்சே தீருவேன். பாருங்க, கர்த்தருடைய கர்த்தரை அல்லாமல் பாருங்க இருக்கிற மனுஷர்கள் கூட பாருங்க, ஏதோ ஒரு காரியத்தை குறிச்ச நம்பிக்கை, உறுதி, வாழ்க்கையில எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துருவோம், ஜெயிச்சிருவோம். ஆனா இங்க சொல்றாங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. முதல்ல இந்த விசுவாசம் பாருங்க, ஒரு உறுதிய உள்ள ஒரு உறுதியான நம்பிக்கையை கொண்டு வருகிறது. ஏதோ ஒரு ஒன்றின் மேல் காணப்பட, இன்னைக்கு கண்ணுக்கு தெரியல, கையிலால் தொட்டு பார்க்க முடியல, ஆனா நாம் ஒரு நம்புகிற காரியத்தை உறுதியாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம், அதுதான் விசுவாசம் பாருங்க. இந்த விசுவாசம் எப்படி வருகிறது நமக்கு பாருங்க, இந்த விசுவாசம் எங்க இருந்து வருகிறது என்று ரோமர் 10:19 போடப்பட்டிருக்கும், விசுவாசம் வார்த்தையை கேட்கிறதுனாலே வரும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்பதினாலே இந்த விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? இந்த தேவனை பிரியப்படுத்துகிற இந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமா இருக்கிறது? ஏன் இதன் மேல தேவன் பிரியம் வைக்க பிரியமா இருக்கிறார் பாருங்க. ஒன்னியவான் புஸ்தகம் 5:4 இப்ப இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, கர்த்தர் நம்ம இந்த பூமியில நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த பூமியில வாழ வச்சிட்டு இருக்காரு. ரட்சித்த உடனே பாருங்க, நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போறது இல்ல. இந்த பூலோகத்திலே 70-80 ஆண்டுகள் இந்த உலகத்திலே பாருங்க நாம் வாழ வேண்டியதா இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நாம் வெற்றிகரமான ஒரு வெற்றியாளராக எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொள்வதற்கு இந்த விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கிறது. அதனாலதான் இங்க யோவான் சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, நம்ம விசுவாசிகளாக பிறந்த போதே பாருங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது, அவருடைய பிள்ளைகளாய் மாறின போது, இந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலே துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துவக்கப்பட்ட விசுவாசம் பாருங்க பெருகி நாளடைவிலே உலகத்தை ஜெயிக்கிறது, பிரச்சனையை ஜெயிக்கிறது, எல்லா சவால்களையும் மேற்கொள்ளுகிற தக்கதாக விசுவாசம் பாருங்க உருவெடுக்கிறது, வளர்கிறது. இந்த விசுவாசம் யாரின் மேலே நாம் வைக்க வேண்டும்? 5 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது, 1 Corinthians 5:5. இதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, எங்களுக்கு லூத்தரன் ஃபைத் இருக்கு, கத்தோலிக் ஃபைத் இருக்கு, அந்த ஃபைத் இருக்கு, இவர் மேல ஃபைத் இருக்கு, அவர் மேல ஃபைத் இருக்கு, நாங்க அந்த பாஸ்ட் மேல நாங்க ஃபைத் வச்சிருக்கோம், அவர் ஜெபிக்கிறது மேல ஃபைத். எந்த ஃபைத்தும் எந்த விசுவாசமும் உங்களை ஜெயிக்க வைக்க முடியாது. இதுல போடப்பட்டிருக்கு பாருங்க, வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, 1 Corinthians 5:5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அருமையானவர்களே, உலகத்தை ஜெயிக்க வேண்டுமா? எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கடந்து நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமா? அதற்கு முறை முக்கிய ஆதாரம் அச்சாணி பாருங்க, இயேசுவானவரை விசுவாசிக்க வேண்டும். அதை எப்படி விசுவாசிக்க வேண்டுமா? தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கும், வியாதிகளை தகர்க்கும், பிசாசுகளினுடைய கோட்டைகளை இடிக்கும், உங்களுடைய எல்லா தேவைகளையும் இந்த விசுவாசம் சம்பாதித்துக் கொண்டு வந்து கொடுக்கும். அருமையானவர்களே, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர்னாலையும் முடியாது. பாருங்க, ஏன் இந்த இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும்? அவர் தான் பாருங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் பாருங்க பரலோகத்தை விட்டு, தங்க பட்டணத்தை விட்டு இறங்கி கீழே வந்து கடைசி சொட்டு கல்வாரி சிலுவையிலே சிந்தி இந்த விசுவாசத்தை பாருங்க கனப்படுத்தி இருக்கிறது மாத்திரமல்ல, உறுதிப்படுத்தி இருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அவ்வளவாய் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். இவர் எனக்காக வந்த மீட்பர், என்னை தூக்கும்படி வந்த இரட்சகர். இவர் மேல வைக்கிற விசுவாசம், இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசம் பாருங்க, அவர் மேலையும் இவர் மேலையும் யார் மேல வேணாலும் நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் உங்களை பாருங்க உயர்த்துவதோ மேன்மைப்படுத்துவதோ உங்களுடைய தேவைகளை சந்திப்பதோ பாருங்க முடியாத காரியம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று வைக்கிற விசுவாசத்தின் பேரிலே தேவன் உங்கள் மேலே பிரியப்படுகிறவரா இருக்கிறார். இந்த விசுவாசம் என்னெல்லாம் செய்தா பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசம் என்ன செய்கிறது? மத்தேயு 8:8 போவோம். வசனங்கள் 5:10-10 மத்தேயுவின் புஸ்தகம் 8:5-10. இந்த விசுவாசம் என்னெல்லாம் செய்கிறது பாருங்க, 5 பாருங்க, கப்பர்நகூம் என்ற ஊர்ல ஒரு 100 பேருக்கு அதிபதியா ஒரு மனுஷன் இருக்கான். இங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேக்குற, ஆண்டவர்கிட்ட வர்றான் 8:1, ஆண்டவரே பாருங்க வந்தோடனே அந்த மனுஷன் 100க்கு அதிபதி பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்த பாருங்க கேள்விப்பட்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். இயேசு என்கிற ஒரு நபர் வருகிறார், அவர் குருடரை சுத்தமாக்குகிறார், சப்பானிகளை நடக்க செய்கிறார் பாருங்க, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறார். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த பாருங்க அற்புதங்களை கேட்டு கேள்விப்பட்டு அதை மட்டும்தான் பாருங்க, அது மட்டும்தான் அந்த 100க்கு அதிபதிக்கு தெரிஞ்சிருக்கு. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். நான் சொன்னேன் பாருங்க, இயேசுவை குறித்த அந்த விசுவாசம் எப்படி உருவாகிறது? வார்த்தையை கேட்க கேட்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டதினாலே 100க்கு அதிபதி வந்த மாத்திரத்துல சொல்றார், ஆண்டவரே பாருங்க எல்லாவற்றிற்கும் பாருங்க, நீர் தான் காரணம் ஆண்டவரே, நீங்க நீங்க மட்டும்தான்ப்பா, ஃபுல் சரண்டர் ஆண்டவரேன்னா அப்படிதான் அர்த்தம் பாருங்க. அவர் சொல்றாரு, அவருடைய வேலைக்காரன் பாருங்க, கொடிய வேதனை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் வீட்டுக்கு வரேன்ப்பா அப்படின்றாரு. வீட்டுக்கு வந்து சுஸ்தமாக்குறேன். இவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க வீட்டுக்கெல்லாம் வரவேணாம்ப்பா, ஒரே ஒரு வார்த்தை, எட்டாம் வசனத்துல போடப்பட்டிருக்கோம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். பாருங்க, இன்றைக்கு அநேகர் பாருங்க, இந்த வேத வல்லுநர்கள் வேத பகுதிகளை பாருங்க, தீர ஆராய்ந்து படிக்கிறவர்களுக்கு கூட இப்பேற்பட்ட விசுவாசம் இல்லை. ஆண்டவரே எங்க சொல்றாரு பத்தாம் வசனத்துல, இதை கேட்டு ஆச்சரியப்படுகிறார். இயேசுவையே பிரமிக்க வச்சுட்டார் பாருங்க. இங்க போடப்பட்டிருக்கோம், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவரையே பாருங்க அசத்திட்டார், அப்படிதான் சொல்லணும், ஆண்டவரையே பிரமிக்க வச்சுட்டார். இந்த விசுவாசம் பாருங்க, நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா, அப்பா நீங்க வாங்கப்பா, நான் கூடவே இருந்து உங்களை கூட்டிட்டு போறேன்ப்பா. பாருங்க, அது ஒரு விதமான கர்த்தர் மேல உள்ள ஒரு பற்று, பாசம், உறவு. ஆனால் அதற்கெல்லாம் மேல அப்பாற்பட்ட நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு கூட வர வேண்டாம், நீங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா. அந்த வார்த்தை கடல் கடந்து மயில் கடந்து அப்பார்களுக்கு அப்பாற்பட்டு அந்த வார்த்தை சுகத்தை சுமந்து கொண்டு சென்று என் வேலைக்காரனை குணமாக்கி அவனை ஜீவனடைய செய்கிறது, பிழைப்படைய செய்கிறது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைச்சுக்குவான். இப்படி நாம் விசுவாசிக்கிறோமா? இதுதான் பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார். ஆண்டவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய குமாரனே, தாவீதின் குமாரனே, ஆண்டவரே. அருமையானவர்களே, அவருடைய நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, அவரே சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசிக்கிற ஒரு மனுஷனை நான் பார்க்கவே இல்லையே. அப்ப ஆண்டவரை பிரியப்படுத்துகிற, இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துகிற, அது மாத்திரம் இல்ல, நூற்றுக்கு அதிபதி பிரியப்படுத்தினது மாத்திரம் இல்ல, கண்டிப்பா அவனுடைய வேலைக்காரன் பாருங்க, அந்த சன பொழுதிலே அவன் குணமாக்கப்பட்டவனாய் பிழைத்து கொண்டான், ஆரோக்கியம் அடைந்தான். கர்த்தருக்கு பிரியமானது விசுவாசத்தை கொடுத்த மாத்திரத்துல சுகம் ஆட்டோமேட்டிக்கா கடந்து செல்கிறது பாருங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டு இயேசு பிரியப்படுகிறவரா இருக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னும் ஒரு வேத சம்பவத்தோடு கூட நாம் பார்ப்போம், யோவானின் புஸ்தகம் 11 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11 வசனங்கள் 11-44 வசனம் வரை. யோவான் புஸ்தகம் 11 வசனங்கள் 1-44 வசனம் வரை இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க. ஒரு பெரிய சம்பவத்தை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. மார்த்தாள், மரியா, லாசரு அப்படின்ற ஒரு சகோதரி, ரெண்டு சகோதரிகள், ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அந்த லாசரு பாருங்க வியாதிப்பட்டு மறிச்சு போயிட்டார். மறிச்சது மாத்திரமல்ல, அவங்க எல்லா காரியங்களையும் செய்து அவரை கலரையிலே வச்சுட்டாங்க, செத்து 4 ஆயிருச்சு. இது பாருங்க, இது பெரிய, இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆன விஷயம். நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரர் கூட மரண அவசியப்பட்டு இருக்கார், கொடிய வேதனைப்பட்டு இருக்காரு, ஆனா சாகல பாருங்க. சாவாமல் அவர் வந்து பாருங்க உயிரோட இருக்காரு, ஆனா அவஸ்தப்பட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை பாருங்க, குணப்படுத்துறதுக்காக நூற்றுக்கு அதிபதி விசுவாசித்தார் பாருங்க. வியாதிப்பட்டு இருக்கிற மனுஷன் கூட விசுவாசிக்கல, அவருக்காக அவருடைய அதிபதி, அந்த நூற்றுக்கு அதிபதி அதிகாரி விசுவாசத்தை மாத்திரத்திலே அங்க சுகம் உண்டாயிற்று. இங்க பாருங்க, இந்த லாசரு வியாதியா இருக்கிறான், கடைசியில பார்த்தா மறித்து போயிட்டான், செத்து 4 ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆயிடுச்சு. இப்ப இதுல பாருங்க, யோவான் புஸ்தகத்துல பாருங்க 11:27 வசனத்துல போடப்பட்டிருக்கு, 21 வசனங்க. ஏ ஆண்டவர் வந்து பாருங்க அந்த ஊருக்குள்ள வராரு அப்படின்னு கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பாருங்க, 21 யோவான் 11:21 மாத்தாளம்மா வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே. அந்த அம்மா பாருங்க உள்ள போகுது, சகோதரி இல்ல உள்ள பொங்குது, ஆண்டவரே நீங்க மாத்திரம் இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் லாசரு மறிச்சே போயிருக்க மாட்டான், உயிரோட இருந்திருப்பான், எப்படியாவது நீங்க காப்பாத்திருவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். ஆனா பாருங்க பின்னாடி அப்படியே தொடர்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. யோவானின் புஸ்தகம் 11:40 வசனத்துல அவர் அவளும் அந்த மரியாதமாவும் பாருங்க ஆண்டவர்கிட்ட பேசி அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ அவ வந்து சாகல, உயிர் தெழுந்திருப்பான், அவனை உயிரோட எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றா, ஆமா ஆமா, ரெண்டாம் வருகை இல்லைனா எழுந்திருப்பான், அந்த கடைசி நாட்கள் எழுந்திருப்பான், நான் அதெல்லாம் நம்புறேன். ஆனா இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது பாருங்க 40 வசனத்துல அந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்க, பாருங்க, உயிரோட இருப்பான், எழுந்திருப்பான், இதை மன்னித்துக் கொள்ளுங்கள். 26வது வசனத்திலிருந்து, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றும் விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இங்க பேசிட்டே வர்றாங்க, அந்த மரியாதைக்கு பாருங்க, விசுவாசத்தை படிப்பிச்சு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் கேட்டே வர்றாரு. அந்த அம்மாவும் பதில் சொல்லிட்டே வர்றாங்க. இப்ப அவர் கேக்குறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல 27வது வசனத்துல அந்த அம்மா மரியாதைமா சொல்றாங்க பாருங்க, யோவான் 11:27, அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவர குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இதுதான் அங்க பாயிண்ட் பாருங்க. அந்த அம்மா ஏதோ நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாங்க, ஆனா ஆண்டவர் கேக்குறாரு, நீ விசுவாசிக்கிறாயா? அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, எதை விசுவாசிக்கிறாங்க பாருங்க, பாயிண்டடா அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே, நீர் தான் தேவனுடைய குமாரன், இந்த உலகத்துக்கு வந்த ரட்சகர், மரித்து கிடக்கிற எல்லாரையும் உயிர்ப்பிக்க வந்த மீட்பர், ரட்சகர், கை தூக்க வந்தவர், மேசியாவாகிய கிறிஸ்து. 1 யோவான் புத்தகத்துல 5:5 படிச்சோம் பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனே அன்றி. இங்க அந்த அம்மா அதே வார்த்தையை சொல்றா பாருங்க, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு பாருங்க. இந்த மார்த்தாள் அம்மா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே பாருங்க, அங்க நேரம் போறாங்க இவங்க. இந்த லாசரோ பாருங்க, அடக்கம் பண்ண கலர் இப்ப ஊராரெல்லாம் வர்றாங்க. என்ன நடக்க போகுது, இப்ப ஆண்டவர் வந்து என்ன செய்ய போறாருன்னு மார்த்தாள் மரியாதமாக இருக்கிற அந்த சந்தேகத்தை பாருங்க. அந்த அவங்களுடைய காரியத்துக்கு ரெண்டு பேர் மட்டும் வந்தா பத்தாதுன்னு சொல்லி ஊரெல்லாம் இவர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார், அதை பார்க்க வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறான்னு ஊராரெல்லாம் வர்றாங்க, கலரைகிட்ட போயிட்டாங்க. 40வது வசனத்துல அங்க போடப்பட்டிருக்கும் பாருங்க, இதை நீங்கள் 1 வசனம் முதல் 44வது வசனம் வரை நீங்கள் முழுவதுமாக படியுங்கள். 40வது வசனத்துல போடப்பட்டிருக்கும், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பாருங்க, வந்துட்டாங்க கல்ற பக்கத்துல எல்லாம் வந்துட்டாங்க. கல்லறை அந்த யூதர்கள் பாருங்க, அவர்களுடைய வழக்கத்தின்படி நம்ம ஊர்ல அடக்கம் பண்றது மாதிரி எல்லாம் இல்ல பாருங்க. ஒரு பெரிய குகையை வெட்டி அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, ஒரு பெரிய கல்லை புரட்டி மூடி வச்சிருவாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து, நல்ல பலசாலிகள் சேர்ந்து திறக்கிற மாதிரி. அப்படிதான் இன்றைக்கு யூதர்களுடைய முறைமைகள் இருக்குது பாருங்க. நம்ம நாட்டுல அடக்கம் பண்ற மாதிரி இல்ல, அங்க போடப்பட்டிருக்கோம். ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த கல்லை நகட்டி போடுங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே, செத்து 4 நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாத்த எடுத்திருக்குமே, நாரி போயிருக்குமே. அருமையானவர்களே, 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பாடியே டீகம்போஸ் ஆயிருக்கும், 4 நாள் ஆயிடுச்சுன்னா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறதை காண்பாய். சாவுக்கேதுவான சரீரங்களை பாருங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் டீகம்போஸ் ஆன பாடிய கூட என்னால உயிர்ப்பிச்சு, மண்ணுக்குள்ள மண்ணா போனவன கூட உயிர்ப்பிக்க முடியும். நீ தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றால் நீ விசுவாசிக்கிறியா? அது 4 நாள் ஆயிருச்சா, 40 நாள் ஆயிருச்சா, இல்ல பாடி மொத்தமா சிதைந்து போயிருச்சா, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத மரியாதை. நீ என்ன செய்கிறாய்? என்னை விசுவாசிக்கிறாயா? தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உலக ரட்சகர், சாபக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வந்த ஆண்டவர், இவர் தான் என்னுடைய மீட்பர். எல்லா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னார். அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, விசுவாசிக்கிறாங்க. முதல்ல மார்த்தாள் அம்மா சொல்லிட்டாங்க, ஆண்டவரே, நீங்க தான் தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்ப மரியாள் அம்மாவும் சொல்லிட்டாங்க, 43வது வசனத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க, அந்த லாசருவ சேலைகள் எல்லாம் சுத்தி அந்த கல்லறைக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆண்டவர் வந்து கல்லறை வாசல்ல நின்று, இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவனை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாதையில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அருமையானவர்களே, இந்த சம்பவம் எல்லாம் பாருங்க, நம்ம வேதாகமத்துல படிக்கும் போது நாம வந்து அப்படியே கடகடன்னு வாசிச்சுட்டு போயிருவோம், அப்படியே வாசிச்சு விட்டு போயிருவோம். அவரு சொன்னாரு, கல்ற முன்னாடி வந்து நின்னாரு, லாசருவே வெளியே வான்னு சொன்னார் பாருங்க. இது ஒரு லேசான காரியம் இல்ல. ஒரு தன்னுடைய சகோதரன் பாருங்க வியாதிப்பட்டு இருக்கும் போது சுகத்தை விசுவாசிப்பது பாருங்க, ஒரு ஒரு சில ஒரு 50% பாருங்க இயற்கைக்கு ஒரு இயற்கையோடு ஒத்து போகிற காரியம். ஆனால் செத்து 4 ஆயிருச்சு, கல்லறையில கொண்டு போய் வச்சு கல்லை வச்சு மூடியாச்சு, அவனுடைய சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சு. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த லாசருக்காக மார்த்தாலும் மரியாளம்மாவும் பாருங்க விசுவாசித்தார்கள். விசுவாசத்ததுனாலதான் லாசர் அங்கே வெளியே வந்தார். லாசர் வெளியே வருகிறதுக்கு பாருங்க கத்தரங்கே பாருங்க இவர்களுக்கு, இவர்களோடு கத்தரங்க பெரிய விசுவாசத்தை வச்சிருந்தார். இந்த மக்களுக்கெல்லாம் விசுவாசத்தை படிப்பிச்சு கொடுக்கணுமே.

ரத்தத்தினாலே நாம் பாருங்க பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிழைப்பு உள்ள ஆவியில ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, பிழைக்க வச்சிருக்கிறாரு. அன்றைக்கு லாஸ்டர் பாருங்க சரீரத்துல மறிச்சு போய் கிடந்தா, இன்னைக்கு அநேகர்கள் இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் இல்லாமல் அவருடைய ஜீவன் இல்லாமல் மறித்த நிலைமையிலே கிடக்கிறார்கள். அவர்களை உயிரோடு எழுப்பது, மீட்பது, உயிரோடு ரட்சிப்பது எது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவே நேரு ஆண்டவர் என் உள்ளத்துல வாங்கப்பான்னு நீங்க கூப்பிட்டா, அழைப்பு கொடுத்தா மாத்திரம் போதும், ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், ரட்சிக்க விரும்புகிறார், ஜீவனடைய விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட அற்புதத்தை அதிசயத்தை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். நாம் இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பாருங்க, ஒரே ஒரு காரியம், விரும்புகிறது என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவரை விசுவாசிப்பது. நீங்க தான் பாருங்க உலக ரட்சகர் ஆண்டவரே, என்னை வந்த மீட்க வந்த மீட்பர், எனக்காக ஜீவன் கொடுத்தவர். பாருங்க உங்களுடைய இனஜன பந்துக்கள் சொந்தக்காரர்கள் யாரும் உங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்தலைங்க, உங்களுக்காக மீட்பதற்காக எந்த ஒரு இதையுமே பாருங்க செய்யல. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது ஒரு பிரதி உபகாரம் செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அவர் அப்பேற்பட்ட காரியத்தை செய்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், அவரை விசுவாசிப்பது. அவரை விசுவாசிப்பது என்றால் என்ன? வேதத்துல எழுதப்பட்ட அவருடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்பது. அவரை பாருங்க அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னார் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை, என் வேலைக்கார சொஸ்தமாவான் ஆண்டவரே. இன்னைக்கு நாம அப்படி விசுவாசிக்கிறோமா? இயேசுவின் தலைமைகளால் நான் சுகமானேன் என்று உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது யாருக்கோ வியாதிப்பட்டிருந்தால் அந்த வார்த்தையின் பேர்ல நீங்கள் விசுவாசத்தை வைக்கிறீர்களா? அந்த விசுவாசம் பாருங்க கடல் கடந்து எல்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பாருங்க அந்த ஆற்றலோடு சென்று அவர்களை குணப்படுத்துகிறதா இருக்கிறது, சொஸ்தமாக்குகிறதா இருக்கிறது, ஜீவன் அடைய செய்கிற வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அதனாலதான் அவருடைய வார்த்தையை அனுப்ப சொன்னார் பாருங்க. அது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, இந்த லாசருவை மறிச்சு போய் கடந்தவனையும் உயிரோட எழுப்ப முடியும்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த தேவனுடைய தேவனை பற்றும் விசுவாசம், தேவனுடைய கரத்தை, அவருடைய அற்புதத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்யாமல் இருப்பது எப்படி? ரெண்டு தீமத்தையில தீமத்தைய சொல்லுகிறார் பாருங்க, 1:12 நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பாருங்க நமக்கு இன்னைக்கு ஒண்ணு தெரியல, நாம விசுவாசிட்டு இருக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவர் என்னெல்லாம் செய்ய முடியும், அவர் என்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட நன்மைகளை அவர் கொடுக்க முடியும், எதுவுமே தெரியல. பாருங்க அவரை குறிச்சு நான் பாருங்க சில நேரங்கள் பிரச்சனைகள் சவால்கள் வந்த மாத்திரத்துல சமாளிக்க முடியாம கண்ணீர் விட்டு கலங்கி அங்கலாய்த்து இருக்கிற எல்லாருக்கும் கார்டு எழுதி போட்டு ஜெபிங்க ஜெபிங்க எனக்காக ஜெபிங்க. அருமையானவர்களே, நம்ம கூட இருக்கிறவரு, நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறவரு, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? 2 தீமோத்தேயு 1:11 பின்பகுதி என் முழுசாவை வாசிப்போம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தம் இருக்கிறேன். நான் விசுவாசிட்டு இருக்கிற என்னுடைய இயேசு கிறிஸ்து மகா பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். எந்த பேயை பார்க்கலாம், நோயை பார்க்கலாம், சாபத்தை பார்க்கலாம், எல்லா பிலிசூனியத்தையும் மாந்திரிகத்தையும் பார்க்கலாம், எப்பேற்பட்ட கொடிய பாருங்க நோயை பார்க்கலாம், எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். நான் நம்புகிறவர், நான் விசுவாசிக்கிறவர், இந்த உலகத்துல அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறவர், அவர் எப்படி எப்பேற்பட்டவர் என்று எனக்கு தெரியும். அருமையானவர்களே, இந்த பிரச்சனை எம்மாத்திரம் பாருங்க இப்படி விசுவாசிப்பது. இந்த எவருக்கிட்ட சொல்லுவார் பாருங்க, மக இறந்து போயிருவா, செய்தி வரும், ஆண்டவரோட அவர் வந்து என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பார், ஆண்டவர் எப்படியாவது கூட்டிட்டு போய் தன்னுடைய மகளை சுஸ்தப்படுத்தி விட வேண்டும், எப்படியாவது குணமாக்கிடலாம் சொல்லி எவரு கூப்பிட்டு இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, மக பிழைச்சுக்கிருவா. இன்னைக்கு நாம இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களா இருக்கிறோமா? இந்த விசுவாசம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது, இந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமா இருக்கிறது, இந்த விசுவாசம் பாருங்க உங்கள் விருப்பத்தை நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை, கலங்கி பாருங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பாருங்க. இந்த விசுவாசம் பாருங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொண்டு வந்து கொடுக்கும். அருமையானவர்களே, குடும்பத்துல பிரிவினையாய் பிரிந்து கிடக்கிற குடும்ப உறவுகளை ஒன்றாக இணைக்கிற விசுவாசமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிள்ளை இல்லையா, எனக்கு ஒரு பிள்ளை கூட

0: இல்ல உங்க கற்பத்திலே பாருங்க, கற்ப பையை திறக்கக்கூடிய விசுவாசம், கற்பத்திலே கனியை உண்டாக்குகிற விசுவாசம், இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நீங்க விசுவாச போதும். அந்த விசுவாசம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை, கடன் பிரச்சனையை மாற்றிவிடும். தரித்திர குழியிலிருந்து உங்களை தூக்கி விடுவார். நீங்க விசுவாசிச்சா மாத்திரம் போதும், கர்த்தர் அங்கே மாபெரும் காரியங்களை செய்யும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, உள்ளத்துல இடம் கொடு. அது மாத்திரமல்ல, என்னை விசுவாசி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் தான் ரட்சகர்னு விசுவாசி. அருமையானவர்களே, கடைசியாக ஒரு வசனம், மத்தேயுவின் புத்தகம் 6:30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்க வந்து சொல்லிக்கிட்டே வருவார், ஆகாயத்த பட்சிகளை பத்தி சொல்லிட்டே வருவாரு. அது மாத்திரமல்ல பாருங்க, வரிசையா ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டே வருவாரு. எப்படி பழக போறோம், கவலைப்பட்டு கலங்குகிறோம், அங்கலாய்க்கிறோம், உடைக்காக சாப்பாடுக்கு என்ன செய்வோம், சரீர உடைக்கு என்ன செய்வோம், வேலைக்கு என்ன செய்வோம், பிள்ளைக்கு என்ன செய்வோம், இந்த இஎம்ஐ காரியத்துக்கு என்ன செய்வோம். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கோம் அற்ப விசுவாசிகளே, கொஞ்சோன்னு விசுவாசம் அங்க பைபிள போடப்பட்டிருக்கோம். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும், ஒரு சின்ன மஸ்டர்ட் சீட் அளவுக்கு விசுவாசம் இருந்தா போதும். இங்க போடப்பட்டிருக்கோம் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய். காட்டு புல்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அழகழகா பாருங்க, பச்சை பசேன்னு கொரியன் புல்லெல்லாம் வளர்ந்து கிடக்கும். ஆனா நல்லா வெயில் ஏறின மாத்திரத்திலே ஒரே நாள்ல அப்படியே பட்டு போயிரும், காஞ்சு போயிரும். அந்த காட்டு புல்லு, காட்டு புஷ்பம் அழகழகா பூத்து குலுங்குகிற பாருங்க, ரோஜா தோட்டங்கள், மலர்வன தோட்டத்தை பாருங்க, அழகழகா காலையில பூத்திருக்கும், மாலை நேரத்துக்குள்ள அப்படியே சுருங்கி காஞ்சு சூரிய வெளிச்சத்துல கருகி போயிரும். அப்பேற்பட்ட காட்டு புல்லின் மேலும் காட்டு புஷ்பங்களின் மேலேயே தேவன் இவ்வளவு அக்கறை வைத்திருப்பார் என்றால், உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்தும் குடும்ப உறவுகளை குறித்தும் உங்களுடைய வேலைகளை குறித்தும் உங்களுடைய சரீர சுகத்தை குறித்தும் நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து கவலைப்பட்டு அங்கலாய்த்து கலங்கி கொண்டிருக்கிற ஆத்துமாவே, நீ ஏங்கி தவிக்கிற ஒரு நன்மைக்காக இந்த நன்மை எனக்கு கிடைச்சிடாதா? அருமையானவர்களே, இந்த தேவன், அதனாலதான் அங்க 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு எழுதப்பட்டிருக்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிட்டு இருக்கிற, நான் நம்பிக்கிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர், காட்டு புல்லு மேலேயே இவ்வளவு அக்கறை வைத்து அதற்காக இவ்வளவு கரிசனைப்படுவார் என்றால், அவருடைய ரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மீட்டெடுத்த உங்களையும் எங்களையும் பாருங்க, அப்படியே விட்டு விடுவாரா? கண்ணீரிலே மூழ்கி விடு, கவலைப்பட்டு கலங்கி கஷ்டத்திலே நீ அப்படியே போயிருன்னு விட்டுட்டு போய்வாரா? அருமையானவர்களே, இந்த தேவன் எப்பேற்பட்ட தேவன். விசுவாசம் பெருக்கெடுக்கும் போது யோர்தான் போன்ற நதிகள் கரை புரண்டு ஓடும் போது பாருங்க, 2 மதில் சுவராய் பிரிந்து நிற்கும். செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிரித்தவர், கற்பாறையிலிருந்து தண்ணீரை உங்களுக்கு பாருங்க ஓடி வர செய்தவர், வானத்திலிருந்து தூதர்களுடைய மன்னாவை கொட்டினவர், இறைச்சி கேட்டாங்க, அது மாத்திரம் காடைகளை கொண்டு வந்து குவித்தவர். இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த விசுவாசம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே உங்களை ஜெயிக்கிறவர்களாய், வெற்றி சிறக்கிறவர்களாய், எல்லா சவால்களையும் மேற்கொள்ளுகிறவர்களாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாக இந்த விசுவாசம் உங்களை மாற்றுகிறதா இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. வாய திறந்து இயேசுவே நீரன் ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா, நான் உண்மை விசுவாசிக்கிறேன்பா அப்படின்னு நீங்க அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்க. உள்ள பாருங்க, உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார், அவருடைய எல்லா நன்மைகளுக்கும் உங்களை சொந்தக்காரர்களாக மாற்றி விடுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களின் பேரிலே இயேசு ஆண்டவரை வேர்த்துகிறோம். ரட்சகரை, பரிகாரியை, யெகோவா ராப்பாவை, எல்ஷடாய் தேவனை, கர்த்தாவே இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் செய்வார், இவ்வளவு அக்கறை வைத்திருப்பீர் என்றால், உம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தாவே உம்முடைய கரிசனை அக்கறை எவ்வளவு அதிகம், எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம். கர்த்தாவே குடும்பத்திலே எல்லாருடைய வீட்டின் பேரிலே கர்த்தாவே இயேசு ஆண்டவரே, இயேசு என்கிற நாமத்தை, உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே உயர்த்துகிறோம். மற்ற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் தாழ்த்தப்பட்டு போவதாக, நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. கர்த்தாவே ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வானொலியிலே கர்த்தாவே செய்ய செல்லுகிற எல்லா செய்திகளின் மூலமாக தீவட்டியை போல கர்த்தாவே பரம்புவதாக, எல்லா குருட்டாட்டங்களையும் எல்லா கர்த்தாவே பேதங்களையும் மேற்கொள்வதாக. இவ்வளவு பலமாய் வசனம் மேற்கொண்டது, விருத்தி அடைந்தது கர்த்தாவே. குடும்பத்திலே எல்லா குடும்பங்களின் பேரிலே வானொலியோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லா குடும்பத்தின் பேரிலே உம்முடைய நன்மையை கட்டவள் தொடுகிறோம். குடும்பத்திலே கர்த்தாவே நன்மையும் கிருபையும் ஜீவனும் சுகமும் ஐஸ்வர்யமும் பலனும் நீடி ஆயுசும் கர்த்தாவே உண்டாவதாக. இயேசுவ நாமத்தினாலே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நன்மை கடந்து வருகிறதற்காக நன்றி. உம்முடைய கர்த்தாவே சர்வத்தையும் தாங்கி கொண்டிருக்கிற உம்முடைய வல்லமையில வார்த்தைக்கு இந்த வானொலியும் வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே கர்த்தாவே ஆளுகை செய்கிறபடியால் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை மூலமாக சிஸ்டர் எஸ்தர் ரூபி அவர்கள் எங்களை ஆசீர்வதித்தார்கள். ஆமேன். விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை தேடுவது அது கூடாத காரியம். அவர் நாங்கள் கடுகளவு விசுவாசத்தோடு வரும் பொழுது கர்த்தர் அவர் இயேசு கிறிஸ்து குமாரனின் மூலமாக எங்களை விடுதலையாக்கி சுகத்திலிருந்து விடுதலையாக்கி எல்லா விதமான கட்டுகளிலும் இருந்து எங்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். லாசரை அவரை மரணத்திலிருந்து விடுதலையாக்கின தகப்பன் எங்களையும் எங்களுடைய வியாதிகள் எல்லா விதமான நிலப்பரத்திலிருந்து விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். அருமையான வார்த்தையிலுமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அவருடைய குடும்பத்தாரும் கர்த்தர் இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார் என்று கூறி ஆசீர்வதிக்கிறோம். அப்பே நன்றி, நன்றி. அமைய கர்த்தர் கேளுங்கள், அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கர்த்தரை நாங்கள் தேடும் பொழுது அவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் அருந்ததி அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ்ல சிஸ்டர் அருந்ததி.
2: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட,
1: பிரைஸ் தி லார்ட். அருமையான குரல் கேட்க இன்பமா இருக்கிறது. கர்த்தர் நாமத்தில் வந்த உங்களை கர்த்தர் இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வேறுங்க ஆவலோடு உங்கள் வார்த்தையை கேட்பதற்கு காத்திருக்கிறோம். வேறுங்க சிஸ்டர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.
2: தேங்க்யூ சிஸ்டர். உலக ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவின் சங்கமம் நித்திய வெளிச்சம் தமிழ் வானொலி ஊழியர்களுக்கும் விசேஷமாக மகேந்திரன் ஐயா, லெஸ்லி ஐயா, மற்றும் டாலி சிஸ்டர், ரஞ்சினி சிஸ்டர் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு நேயர்களையும் அன்புடன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் முன்பதாக நாங்கள் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் செல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

0: துதிக்கிறோம் அப்பா. அன்பின் தகப்பனே, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் உதவியோடு ஜபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அளித்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு நேயர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமா இந்த ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே, இந்த சங்கமம் ஊழியத்தை செய்கிற உடைய ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் உடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களினால் நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சத்தியத்தை கேட்கிற, வசனத்தை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்தி ஆசீர்வதிங்க சுவாமி. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய சிலுவைக்கு பின்னாக நீ மறைத்து ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா. சகலவற்றை உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே அவர் சீஷர்களே சொன்ன ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம். அதாவது சுவிசேஷங்களிலே அவர் மார்க்கு சுவிசேஷம், மத்தேயு, லூக்கா எல்லா அதிகாரத்திலே, லூக்கா 21 அதிகாரம், மார்க்கு 13 அதிகாரத்திலும், மத்தேயு 24 அதிகாரத்திலும் அவர் இந்த பூமியிலே நடக்கிற காரியங்களை தம்முடைய சீஷர்களுக்கு முன்கூட்டியே அறிவித்ததை பார்க்கிறோம். இயேசு தம்முடைய சீஷரிடத்திலே சொன்னார், நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களிலும் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்களுக்கு முன்பாக அதிகாரிகளுக்கு முன்பாக இழுத்து உங்களை துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று சொன்னார். இன்னும் அநேக காரியங்களை குறித்து அவர் தம் சீஷரோடு பகிர்ந்து கொண்டார். அன்பானவர்களே, இது உண்மையான சம்பவம் இல்லவா? இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். இவ்விதமான செய்திகளை நாங்கள் எல்லா மீடியாக்களிலும் டிவிகளிலும் நாங்கள் கேட்கிறோம் அல்லவா? அவர் சொல்லிய காரியங்கள் எவ்வளவு சீக்கிரமாக நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம். நான் கடந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்காக பல துன்பங்களை சபைகள் அனுபவிப்பதை நான் கேள்விப்பட்டேன். நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இந்த கால கட்டத்திலே அவர்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் துண்டிக்கப்பட்டு அவர்கள் சித்திரவதைக்குள்ளாவதை கூட நாங்கள் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நமது வாழ்க்கையை வாழ கால கட்டத்திலே நாம் எப்படி இந்த வாழ வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் இப்போ விசேஷமாக நான் இந்த என்னுடைய இந்த வார்த்தையின் தியானத்திலே ஒரு மனத்தை பற்றி, அதாவது ஒரு மனமே உலகத்தில் வெற்றியான வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் என்று சொல்லி நாங்கள் கூறிக்கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த உலகம் இப்படி மாறிக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அங்கே ஒரு மன ஒற்றுமை இல்லாதது தான். ஆனபடியாத்தான் நாங்கள் குடும்பங்களிலே பிரிவினைகள், சபைகளிலே பிரிவினைகள், நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், எல்லா காரியங்களையும் நாங்கள் கேட்டு கொண்டே இருக்கிறோம். குடும்பத்திலே அதாவது ஒரு மனம் இல்லை. அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்குள்ளே, கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோருக்குள்ளே ஒரு மன ஐக்கியம் இல்லை. சபையிலே ஊழியக்காரருக்கு விரோதமா விசுவாசிகள் ஒரு மனம் இல்லாமல் வேலை செய்கிற இடங்களிலே ஐக்கியம் இல்லை. டிபார்ட்மெண்ட் செய்கிறாங்கள் பார்ப்போமானால், பிசினஸ் காரியங்களை பார்ப்போமானால், ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மன ஒற்றுமை இல்லாததினாலே பிரிவுகளும் சண்டைகளும் குழப்பங்களும் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம், கர்த்தரை அறிந்த நாங்கள் எவ்விதமாக இந்த வெற்றியுள்ள ஜீவியத்தை ஜீவிக்கலாம்? ஆண்டவரை அறியாத ஜனங்களும் எவ்விதமாக இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அங்கே சீஷர்கள் பார்த்து கொண்டிருந்த வேளையிலே அங்கே தேவதூதன் ஒரு வார்த்தையை கூறுகிறதை பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், எப்படி அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தி பிளப்படுத்தினான். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றையும் சீசர்கள் நினைவு கூர்ந்து அப்போஸ்தலர் 14:14 பார்க்கலாம். இஸ்திரிகள் சீசர்கள் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அங்கே அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒருமனப்பட்டு என்னவா ஜபத்திலும் வேண்டுதலிலும் தனித்திருந்தார்கள். அன்னார்களிலே சீசர்கள் ஏறக்குரிய 120 பேர் அந்த இடத்திலே கூடியிருந்ததை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபித்ததன் விளைவாக அங்கே யூதாஸ் மரித்து போனான். ஆகவே அந்த இடத்துக்கு ஒரு சீஷரை தெரிவு செய்யும்படி அவர்கள் அந்த இடத்திலே ஒருமனப்பட்டு அவர்கள் ஜபித்தார்கள். அந்த ஜபத்தின் விளைவாக அங்கே ஒரு நல்ல தெரிவு செய்தலை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அங்கே மத்தியாவை அவர்கள் தெரிந்தெடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நல்ல நன்மையான காரியங்களை நல்ல தெரிவுகளை செய்வதற்கு அந்த சபையாருக்கு அன்று ஒருமனத்து ஜபம் தேவையாயிருந்தது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து நாங்கள் அப்போஸ்தலர் 2 பார்ப்போமானால் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அங்கே அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர், அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்தார்கள், அந்த வேளையிலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசையிலே பேச தொடங்கினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அப்படி பேச தொடங்கிய வேளையிலே சீஷராகிய பேதுரு அங்கே அவர்களுக்கு அந்த காரியத்தை குறித்து விவரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் 17 வாசிப்போமானால் அப்போஸ்தலர் கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரரும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி அங்கே பேதுரு பேசுகிறதை பார்க்கிறோம். அங்கே தீர்க்க தரிசனத்தை அங்கே நினைப்பூட்டி அங்கே அவர் அந்த இடத்திலே பேச தொடங்குகிறார். பாருங்கள் அன்பானவர்களே, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, அப்போஸ்தலர் நாங்கள் வாசிக்கும் பொழுது 2 அங்கு கூறப்படுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு தான் அந்த இடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் அந்த சபையார் அந்த சீஷர்கள் ஒருமனப்பட்டு இருக்கிற வேளையிலே அங்கே பார்க்கிறோம், அன்றைய தினம் அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பாருங்கள், ஒருமனது படுதல் ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல, ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் கொண்டு வருகிறது. அன்பானவர்களே, நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனத்தினாலே அங்கே அந்த உலகத்திலே உள்ள ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறியாத ஜனங்கள் அன்று அந்த சீஷர்கள் ஒருமனப்பட்டு இருந்ததன் நிமித்தமாக அங்கே அன்று 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் தொடர்ந்து வாசிப்போமானார், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்னியோனியத்திலும் அப்பம் பிடித்துதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆகவேதான் ஒருமனம் என்னவாம், தாங்கள் செய்கிற அந்த நன்மையான காரியங்களை செய்யும்படி அவங்களுக்கு உறுதியை கொடுக்கிறது. நாங்கள் அன்பானவர்களே, நாங்கள் ஒருமனப்பட்டு எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் ஜபிக்கிற ஜபம், ஒருமன நாங்கள் சபையிலே ஜபிக்கிற ஜபம், அங்கே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியதாயிருக்கிறது. ஒரு மனம் சபையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே 46 வசனத்திலே பார்ப்போமானால், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. பாருங்கள், அங்கே ஆலயத்துக்கு வருகிற ஜனங்களுடைய தொகை கூடுகிறது. அவர்கள் அனுதினமும் தரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், நம்முடைய உலகத்திலே தேவாலயத்துக்கு வருகிறதுக்கு ஜனங்கள் ஆண்டு படுகிற பாடுகள் எவ்வளவு தடைகள். அவர்களை கேட்டால், ஐயோ ஐ அம் பிஸி. சில பேர் சொல்வார்கள், இன்று எனக்கு வேலை. சில பேர் சொல்வார்கள், இன்றைக்கு தான் எனக்கு டபுள் போர்ஷன் சம்பளத்தில். இவ்விதமாய் எவ்வளவோ தடைகள் இன்றைக்கு சாக்கு போக்கு சொல்லி தேவாலயத்துக்கு வருவதையே ஜனங்கள் என்று அறுத்தி போவதை நாங்கள் பார்க்கிறோம். மறந்து போவதையும் விட்டு விடுவதையும். அன்றுதான் அவர்கள் பிக்னிக் போவார்கள், அன்றுதான் அவர்கள் ஜொலி பண்ணுவார்கள். அவ்விதமான காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் ஆதி திருச்சபையிலே அவர்கள் ஒருமனப்பட்டு சபையில் ஜபித்ததன் பலனாய் அங்கே பார்க்கிறோம், அவர்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அனுதினமும் தரித்திருந்தார்கள். வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். ஒரு மனம் அங்கே என்னத்தை கொண்டு வருகிறது? சபையிலே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இன்றைக்கு சபை கூடுதல் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் விஷயமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே கபடம் இல்லாத இருதயத்தோடு அவர்கள் போஜனம் பண்ணினார்கள். சபையில் மகிழ்ச்சி மட்டுமல்ல, கபடம் இல்லாத இருதயத்தை உடையவர்களாய் ஜனங்கள் மாறுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே பார்க்கிற குழப்பங்களுக்கு காரணம் என்ன? ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை. இதனால் தன்னுடைய சமாதானத்தையும் கெடுத்து மற்ற நாட்டவருடைய சமாதானத்தையும் கெடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு குடும்பத்திலே குழப்பங்களை உருவாக்குறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய சமாதானத்தையும் கெடுத்து குடும்பத்தில் இருக்கிற மற்ற அங்கத்தவர்களுடைய சமாதானத்தையும் கெடுத்து விடுவார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் ஆணித்தரமாய் கூறுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் மத்தியிலே நாங்கள் ஒரு மனமாய் தேவனை தேட வேண்டும். ஒரு மனமாய் குடும்பத்தில் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு மனமாய் சபையார் இருக்க வேண்டும். இன்றைக்கு சபைகளிலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஒரு மனம் இல்லை. அன்பானவர்களே, நாங்கள் ஒரு மனமாய் தேவனை துதிக்கிற வேளையிலே அங்கே பார்க்கிறோம், கபடம் இல்லாத இருதயம் அங்கே சிருஷிக்கப்படுகிறது. மனிதர்கள் மாறுவதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு மனத்தின் பலன். அது மட்டுமல்ல, ஜனங்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனிதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பின் சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாருங்கள், ஒருமனப்பட்டு சபையார் ஜெபிக்கிற வேளையிலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அனிதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனிதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எங்களுடைய சபை பெருகிறதை பார்க்கிறோம். சபையை தேவன் பெருக பண்ணுகிறார். ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கத்தரை அறிகிற அறிவுக்கு வருகிறார்கள். தேவனை அவரை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. மெய்ப்பொருள் ஆகிய தேவனை, அவர் அனுப்பின குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது ஜீவன். இன்றைக்கு சபையிலே ஒரு மனத்தின் ஜபம் அங்கே ஜனங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, சபைகளிலே பெறுகிறதையும் பார்க்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நம்முடைய சபையிலே சேர்ப்பதினாலே அங்கே பார்ப்போமானால், தொடர்ந்து 3 அற்புதங்களை நடத்தி செல்லப்படுகிறது. அற்புதங்களை அது கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். அங்கே யோவானும் பேதுருவும் அங்கே போகிற வேளையிலே பார்க்கிறோம், தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனுக்கு பேதுரு அங்கே கூறுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, உனக்கு என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னபோது, அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டு அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பின் தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் இல்லையா? ஒரு மனம் தேவை. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் இல்லையா? அற்புதங்கள் தேவை, ஒரு மனம் தேவை. அற்புதங்கள் தேவையா? ஒரு மனம் வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போது, எங்களுடைய சபையிலே விசுவாசிகள் நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போது, அங்கே பார்க்கிறோம் அந்த மனிதன் அந்த அற்புதத்தை பெற்றுக் கொண்டான். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் உலகத்திலே ஜனங்கள் வியாதிகளோடும் வேதனைகளோடும் பிரச்சனைகளோடும் குறைகளோடும் அன்பில்லாதபடி குடும்பங்களிலே பிள்ளைகள் பிரிக்கப்பட்டவர்களாய், கணவன் மனைவி உடைக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் வாழ்கிறது என்று பார்க்கிறோமே. ஆகவே எங்களுடைய ஒரு மனத்து ஜபம் அங்கே அவர்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் என்று கூறுகிறேன். அன்பானவர்களே, அன்று நடந்தது என்ன தெரியுமா? இந்த அற்புதமான இந்த சாட்சியை கேட்ட அவர்கள், வசனத்தை கேட்டவர்கள் அநேக தேவனை விசுவாசித்தார்கள். இந்த சாட்சியை இந்த மனிதன் நடக்கிற அந்த தாயின் வயிற்றிலேயே பிறந்து சப்பானியாய் பிறந்த அந்த மனிதன் நடக்கிற அந்த அற்புதத்தை பார்த்தவர்கள் அநேகர் விசுவாசித்து அன்றைக்கு ஏறக்குறைய 5000 பேர் அவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அன்பான தேவனுடைய ஜனங்களே, பார்த்தீர்களா? இன்று தேவன் அங்கே சபையிலே செய்கிற காரியங்கள், இயேசு கிறிஸ்துவே வானத்திலும் வேறொருவர் நம்முடைய பூமியிலும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே, அவருடைய இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்ற உண்மையை அந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறொரு நாளும் ரட்சிப்பு இல்லை என்ற அந்த வசனத்தை அன்று பேதுரு சொன்ன வேளையிலே அது விசுவாசித்து அந்த வானத்தின் கீழங்கும் உள்ள அந்த ஜனங்கள் மனுஷர்கள் அவருடைய நாமத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவே என்று உண்மையை அறிந்து கொண்டார், அவரே தேவன் என்று அறிந்து கொண்டதை பார்க்கிறோம். அன்றைக்கு சபையிலே அந்த அற்புதத்தின் மூலமாக 5000 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் அற்புத நாமம், இயேசுவின் நாமம் அதிசய நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பேய்களோடும் நோய்கள் அகன்று போகும் அவ்விதமான வல்லமையுடைய நாமம். அன்று பேதுருவும் ஜோவானும் அன்று சொன்னது ஆலயத்திலே வைத்து பேசிய அந்த பிரசங்கத்தினாலே அநேகர் கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை பார்த்த ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் எவ்வளவும் பேசக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளை அடித்து துன்புறுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் பின்பாக வந்து தங்களுடைய சீஷர்களோடு சேர்ந்து, நாங்கள் அப்போஸ்தல 4:31 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர்கள் ஒரு மனப்பட்டு ஜபம் பண்ணிய போது அங்கே தங்களுக்கு நடந்த இந்த துன்புறுத்தலான காரியம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று சேனை தலைய இந்த தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் எங்களுக்கு அடித்து போம் வற்புறுத்தி இவ்விதமாய் கூறினார்கள் என்று சொன்ன போது சீஷர்கள் தயங்கவில்லை, சோந்து போகவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரே ஒரு காரியம் செய்கிறார்கள். அங்கே மற்ற சீஷர்களோடு வந்து, மற்ற விசுவாசிகளோடு வந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணிய போது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன நடந்ததாம்? அசைந்தது. அன்பானவர்களே, அந்த இடம் அசையத்தக்கதாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் தேவ வசனத்தை இன்னும் தைரியமாய் சொன்னார்கள். அங்கே பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியினால் வரும்போது நிறையும் போது நமக்கு என்ன உண்டாகிறதாம்? அந்த சீஷர்கள் தைரியமாய் சொன்னார்கள். தைரியம் வருகிறது ஒரு மனது ஜபம். ஒரு மனத்தின் ஆவியினால் நாங்கள் நிறைந்து ஜபிக்கும் போது அன்று சீஷர்களுக்கு தைரியத்தை கொடுத்து அதே பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களுக்கும் நமக்கும் அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் தைரியத்தை கொடுத்தார். விசுவாசிகளாகி திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று நாங்கள் 32 வசனத்திலே பார்க்கிறோம். இதுதான் அங்கே அவருடைய இருதயத்தின் ஒரு பியூட்டி. அவர் விசுவாசிகளுடைய இருதயத்தின் பியூட்டி என்னென்றால், ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. அவருடைய இருதயத்தை பாருங்கள். கர்த்தர் ஆவியினால் நிறைந்து அவர்கள் தைரியம் உள்ளவர்களாய் வந்த பிறகு அவர்கள் விசுவாசத்தினாலே நிறைந்தவர்களாய் இன்னும் அதிகமாய் தைரியமாய் தேவ வசனத்தை பிரசங்கித்தது மட்டுமல்ல அதை கிரியைகளில் செய்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிறகு பிரசங்கித்ததோடு விட்டு விடுகிறோமா, அல்லது நாங்களும் கிரியைகளை செய்கிறோமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்தவர்கள், கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்த அந்த சபையார் என்ன செய்தார்களாம்? ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலவும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. சுயமற்று போயிற்று. ஒரு மனம் எல்லோரும் எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவிப்போம் என்று அவர்களை தீர்மானிக்க வைத்தது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் குடும்பங்களில் ஏன் பிரச்சனைகள், நான் என்ற அந்த சுய பாவம், அந்த சுயம் என்ற அந்த ஆளுகை இருப்பதினால், இந்த சுயம் என்ற ஆசை இருப்பதனால் இன்றைக்கு சகோதரர்கள் மத்தியிலே பிரச்சனைகள், குடும்பங்கள் கணவன் மனைவியிலே பிரச்சனைகள், பிள்ளைகள் பெற்றாரிலே சொத்து பிரச்சனைகள். இவ்விதமாய் வந்து என்ன செய்கிறது தெரியுமா? அது சபைக்கும் வந்து சபையிலேயும் அந்த பிரச்சனைகள் பெருகி இன்றைக்கு அது உலகம் முழுதும் பரவுகிறதை பார்க்கிறோம். சுயம் அதிகமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சுயம், நான் என்ற அகம்பாவம் இன்றைக்கு ஜனங்களிடத்திலே இருக்கிறது. இதனாலதான் இன்றைக்கு நாங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறோம், பெரிய பெரிய அழிவுகளை கேள்விப்படுகிறோம். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் அனாதையாக போகிறார்கள், பெற்றார் குழந்தைகளை இழந்து போகிறார்கள், கை கால்களை சரீரத்தின் அங்க அங்களை எல்லாம் இழந்து போகிறார்கள். அதை குறித்து அங்கே அதிகாரிகளுக்கு கவலை இல்லை. நான் என்ற அந்த சுயம் பாவம் இருக்கிறபடியினால், அந்த அகம்பாவம் இருக்கிறபடியினால் இன்றைக்கு யுத்தத்தின் சத்தங்களை நாங்கள் எங்கு கேட்கிறோம் அன்பானவர்களே? அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு மனத்தின் ஜபம் எங்களுடைய சபையிலே ஏறெடுக்கப்பட வேண்டியது அதிக நிச்சயம் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஆவியானவர் அதைத்தான் கூறுகிறார். ஒரு மனத்தினாலே நாங்கள் ஜபிக்கும் பொழுது அன்பானவர்களே, இந்த யுத்தம் என்ன, இந்த குடும்பங்களில் வருகிற பிரச்சனைகள் என்ன, சபைகளிலே நடக்கிற குழப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி பொதுவாய் அனுபவிக்கவும், மற்றவர்களை நேசிக்கவும், என்னை போல பிறனை நேசி என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அவ்வளவுமாய் நாங்கள் நேசிக்கத்தக்கதாக தேவன் தாமே அந்த ஒரு மனத்தின் ஆவியை நாம் சபை மத்தியிலும் குடும்பம் மத்தியிலும் ஊற்றும்படியாக நாங்கள் ஜபிப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது அன்பானவர்களே. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனம் அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்க வைத்தது. அங்கே நாங்கள் தொடர்ந்து வாசிப்போமானால் அப்போஸ்தலர்கள் ஆவியை பெற்ற பின்பு அவர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பாருங்கள், இந்த ஒரு மனத்தினாலே அவர்கள் சாட்சி கொடுத்தது மட்டுமல்ல, அங்கே தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் இறங்கி வந்தது. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கிருபையுள்ள தேவர், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன், பெருமை உள்ளவர்களை எதிர்க்கிற தேவன். அங்கே அவருடைய வார்த்தை கூறுகிறபடி அங்கே பார்க்கிறோம் அப்போஸ்தலர் சபையிலே அன்று பூரண கிருபை அவர்கள் மேலே இறங்கி இருந்ததையும் உண்டாயிருந்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒரு மனத்தினாலே சீசர்கள் சாட்சி கொடுக்க வைத்தது போல நாமும் அவருடைய கிருபைகளை பெற்று நாம் ஒவ்வொருவரையும் தாமே சாட்சி கொடுக்க தம்முடைய பூரண கிருபையை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் இருக்கிறது. எங்களுடைய சபைக்காகவும் எங்களுடைய குடும்பத்துக்காகவும் எங்களுடைய அன்பானவர்கள் நாங்கள் அறிந்தவர்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் நாங்கள் சாட்சி, கர்த்தரை பற்றிய சாட்சி கொடுப்பது மட்டுமல்ல அவர்களுக்காக அவர்கள் மேல் தேவனுடைய கிருபை பெருகும்படி, அவர்களுக்கும் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டியது அதிக நிச்சயம் அன்பானவர்களே. அடுத்தது தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமானால் அப்போஸ்தலர் 12 அதிகாரத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்துகிறான். துன்பப்படுத்தினது மட்டுமல்ல, அது ஜனங்களுக்கு பிரியம் என்று பார்த்து, யூதருக்கு பிரியம் என்று பார்த்து பேதுருவை சிறைச்சாலையிலே 4 போர்ச்சேரவர்களாக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்து அங்கே சிறைச்சாலையிலே பேதுருவை அடைத்து வைத்திருக்கிறான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த வேளையிலே என்ன நடக்கிறது? அவர் சிறைச்சாலையிலே அங்க காக்கப்பட்டிருக்கிற வேளையிலே சபையார் எல்லாரும் அவருக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணுறதை பார்க்கும். சபையார் என்ன செய்தார்கள்? ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள். ஆருக்காக ஜபம் பண்ணினார்கள்? சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த பேதுருவுக்காக அவர்கள் ஒருமனப்பட்டு அங்கே சபையார் ஜபம் பண்ணினார்கள். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? நாங்கள் வாசிப்போம் அப்போஸ்தலர் 12 அதிகாரத்திலே, கர்த்தருடைய தூதன் அங்கே இறங்கி வந்து நின்றான். அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அன்பானவர்களே, ஒரு மனத்தின் ஜபம், ஊக்கமான ஜபம், அங்கே ஒரு மனத்தோடு நாம் ஜபிக்கிற ஜபம் என்ன நடக்கிறது? பரலோகத்திலிருந்து தூதனை பூமிக்கு இறங்கி வர செய்கிறது. பாருங்கள், அந்த ஜபம் அவ்வளவு வல்லமையுடைய ஜபம் என்று. அந்த ஒரு மனத்தின் ஜபத்தினாலே தூதன் அங்கே இறங்கி வருகிறான். அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. 8-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். 10 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முதலாம் காவலையும் 2 காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனத்தின் ஜபம். அன்று அவர்கள் அங்கே யோவானுடைய தாயுடைய வீட்டிலே அவர்கள் ஒருமனப்பட்டு, மரியாளுடைய வீட்டிலே ஒருமனப்பட்டு ஜபித்த வேளையிலே அந்த ஊக்கமான ஜபம் பத்தருடைய பூமிக்கு தூதனை அழைத்து வந்தது மட்டுமல்ல, பூட்டப்பட்ட சிறைச்சாலை கதவை திறக்க செய்தது. அங்கே பார்க்கிறோம், 4 பேராக அங்கே சிறைச்சாலையிலே காவல் காத்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அதையும் கடந்து அவர்கள் அங்கே இரும்பு கதவு அவர்களுக்கு தானாய் திறப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட வழிகள், அடைக்கப்பட்ட வாசல்கள், சத்துருக்கள் நமக்கு எதிராக வந்த போதும் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே எவ்விதமாய் தூதன் அங்கே பேதுருவை அழைத்து சென்றானோ, எவ்விதமாய் அந்த கதவுகள் திறக்கப்பட்டதோ, ஒரு மனத்து ஜபம் நமக்கு அடைக்கப்பட்ட வழியையும் வாசலையும் திறக்கும். அன்பானவர்களே, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். 4 கூட்டமாக 4 இருந்த அந்த கூட்டத்தையும் அங்கே அவர்கள் கடந்து சென்றதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு மன ஜபம் நமக்கு அற்புதங்களை செய்வதை பார்க்கிறோம். ஒரு மனத்து ஜபம் உங்களுடைய குடும்பங்களிலே அற்புதங்களை செய்ய வைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை அது சிதறடிக்கப்பட்ட வழி திறக்கும். அன்பானவர்களே, சத்துருக்கள் சிதறடித்து ஓடி போவார்கள். எனக்கு எதிராய் வருகிற ஏத்தியனை இனி காண்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே, அவ்வளமாய் உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருவின் சகல நாச மோசங்களிலும் இருந்து, சகல தீமையான காரியங்களிலும் இருந்து தேவன் உங்களை ஒரு மனத்தின் ஜபத்துக்கூடாக அங்கே அதை சிதறடிக்க பண்ணுவார். அந்த வெற்றியை நாங்கள் அந்த ஜபத்திலே பார்க்கிறோம். பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட வழியை தேவன் அங்கே திறக்கிறார், தானாய் திறக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜபத்திலே ஒரு மனத்தின் ஜபத்தின் வல்லமையை பார்க்கிறோம். அந்த வல்லமையை பார்த்தீங்கண்டா, எவ்விதமாய் அந்த கதவு திறந்ததோ அவ்வளமாய் உங்களுடைய குடும்பத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அடைக்கப்பட்ட கதவு தானாய் திறக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கதவுகள் திறக்கப்பட்டு புதிய காரியங்கள் ஆரம்பிக்கும். புதிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் வல்லமையான வரங்களினாலே உங்களை நிறைத்து அற்புத அடையாளங்களுக்கூடாக சாத்தானுடைய பிடியிலிருந்து நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். சத்துருவின் திட்டங்களை நிர்மூலமாக்குவீர்கள். அங்கே உங்களுடைய குடும்பத்திலே அற்புதமும் அதிசயங்களும் நடக்கும். ஆகவே அது மட்டுமல்ல, நீங்கள் சபையிலும் ஒருமனப்பட்டு ஜபிக்கும் போது சபையிலே அங்கே அநேகர் சேர்க்கப்படுவது மட்டுமல்ல, அற்புத அடையாளங்கள் நடக்கும். அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்கும் போது அநேகர் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். புதிய புதிய காரியங்கள் உண்டாகும். புதுமையான காரியங்கள் உண்டாவதனால் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்து அங்கே சபையிலே பெருக்கம் அடைவதில், சபையின் எல்லை விஸ்தாரம் அடைவதையும் நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் அப்போஸ்தலர் 16:25 நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜோம் பண்ணி கொண்டு தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும் படியாக பூமி மிகவும் மதுந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயின. சிறைச்சாலைக்காரன் தன் வீட்டார் அனைவரோடும் அங்கே தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாகி அவன் மன மகிழ்ச்சியாயிருப்பதை பார்க்கிறோம். பாருங்கள், பவுலும் சீலாவும் ஒருமனப்பட்டு ஜபித்து துதித்த அந்த ஜபம், அந்த ஒருமனத்தின் துதி, அந்த ஒருமனத்தின் ஜபம், அந்த ஒருமனத்தின் ஆராதனை, அந்த ஒருமனத்தின் அந்த பாடலின் சத்தம் அங்கே ஒரு ரட்சிப்பை உண்டாக்குறது. ஒரு குடும்பத்தில் அந்த சிறைச்சாலை காரனுடைய குடும்பமே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படி அற்புதம் நடக்கிறது. அவன் விசுவாசிக்கிறான், அவனுடைய வீட்டுக்கு அன்று ரட்சிப்பு வருகிறது. சந்தோஷம், மனமகிழ்ச்சி அடைகிறான். அன்பானவர்களே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஆராதித்து துதிக்கின்ற வேளையிலே, பரிசுத்தாவியின் அபிஷேகம் நமக்கு கடந்து வருகிற வேளையிலே, அந்த சத்தத்தை கேட்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த சத்தத்தை கேட்கிற யாவரும் மனம் திரும்புவார்கள். அந்த சத்தத்தை கேட்கிற அறியாத ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறியாத மக்கள் அன்று மனம் திரும்புதல் அவருடைய வாழ்க்கை உண்டாகும். புதிய வாசல் திறக்கும், புதிய அற்புதங்கள் நடக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் சந்தோஷம் அடைந்து தேவனுடைய குடும்பத்திலே அங்கத்தவர்களாகி விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரராகும் சலாக்கியத்தை அடைவார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜபமும் நம்முடைய ஒருமனத்தின் ஜபம் அவ்விதமாயிருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய ஜபம் அவ்விதமாயிருக்கிறது. நம்முடைய சபையிலே நாங்களுடைய ஒருமனத்தின் ஜபம் அவ்விதமாயிருக்கிறது. இந்த உலகத்திலே நடக்கிற இந்த துன்பமான செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு என்ன செய்கிறோம்? நாங்கள் ஜபிக்கிறோமா? அவற்றுக்காக போராடி கர்த்தருடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டு விசுவாசிகளாகிய நாங்கள், கர்த்தரை அறிந்த நாங்கள் ஏனோ தானோ என்று வாழாதபடி, அன்று பவுலும் சீலாவும் அந்த துன்பப்பட்ட வேளையிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழுந்திருந்து அந்த காயங்களோடு கூட, அந்த வேதனைகளோடு கூட அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபம் பண்ணின வேளையிலே அங்கே கதவு திறக்கப்படுகிறது, அசைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, சிறைச்சாலையின் அத்திவாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. இவ்விதமான காரியங்களை உங்களுடைய ஜபங்கள் செய்ய வைக்க முடியும். அன்பானவர்களே, நீங்கள் ஜபிப்பதினால் இன்றைக்கு அசையாத காரியங்கள் உங்கள் குடும்பத்திலே அசைக்கப்படும். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே நடக்க முடியாத அற்புதங்கள் நடக்கும். வியாதிகள் சுகமடையும். இவ்விதமான அசைவுகளை தேவன் உண்டு பண்ணுவார். பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். எந்தெந்த வழியெல்லாம் வேலை இல்லை என்று சொல்லி அடைக்கப்பட்டதோ அந்த இடங்களிலே உங்களுக்கு வழி பிறக்கும். அன்பானவர்களே, கதவுகள் திறக்கப்படும். அதற்கு இந்த ஒரு மனத்தின் ஜபம் வேணும். இந்த ஒரு மனத்தின் ஜபம் அற்புதங்களை கொண்டு வரும். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் தீர்மானிப்போம். உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிப்பதினாலும், ஆண்டவரே நாங்கள் விடாப்பிடியாக ஜபிப்பதினாலும், அங்கே எவ்விதமாய் அவர்கள் பாடல் பாடி அந்த வேதனை வேளையிலும் அந்த சீலாவும் பவுலும் ஜபித்தார்களோ அவ்வளவாய் ஜபிப்பதினால் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தின் தடைகள் நீங்கட்டும், சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து இந்த நாளிலே முற்றுமாய் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த ஒரு மனத்தின் ஜபம் உங்களுடைய குடும்பத்தின் மட்டுமல்ல, உங்களுடைய அன்பானவர்களிலேயும் உங்களுடைய சபையிலே மட்டுமல்ல, நீங்கள் யாரு யாருக்காக ஜபிக்கிறீர்களோ அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு அற்புதம் நடக்கும். கற்பத்தின் கனிகள் கிடைக்கப்படும். மிரட்டு கற்பங்கள் திறக்கப்படும். நிரப்பப்படும், அற்புதம் உண்டாகும். இன்றைய நாளிலே நாங்கள் தீர்மானித்து ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், ஒரு மனத்தின் ஊடாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற வேளையிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. உடைய குடும்பங்களிலே ஆண்டவரே அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். அத்திவாரங்கள் அசைந்தது போல ஆண்டவரே இன்றைக்கு என்ன காரியங்கள் அங்கு கடினமாய் காணப்படுகிறதோ அவையெல்லாம் அசைக்கப்படட்டும் ஐயா. உம்முடைய ஆண்டவரே வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்தது போல உம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஆவியினால் நிறைத்து ஆண்டவரே அந்த ஆவுதலினாலே அவர்கள் ஜெபிக்கிற போலையிலே பரிசுத்த ஆவியின் ஆவுதலினாலே என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபிக்கிறார்களோ அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ஐயா. அன்று பிறவி சப்பாணி எழுப்பி நடந்தது போல ஆண்டவரே அந்த அற்புதத்துக்கூடாக அறியாத ஜனங்கள் அறியப்படும்படியாய் இந்த ஊழியங்களிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதி சுவாமி. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியானுடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கி நிறைத்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அடி ஆண்டவரே என்னையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். சகல ஆண்டவரே என்னை தாழ்த்தி உம்முடைய உயர்த்தி சகல துதி கனம் மகிமை யாவையும் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவே உமக்கே செலுத்தி வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். வல்ல சிறந்த அற்புதமான ஆவியினுக்குள்ளாக நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் இப்பொழுதும் எங்களுக்கு எங்கள் மத்தியில் அந்த விசுவாசத்தை கொடுத்து அவர் இன்னும் எங்களை சுகமாக்கி இன்னும் ஒரு மனத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அமே கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். அருமையான வார்த்தை சிஸ்டே, என்னுடைய உள்ளத்தை கர்த்தர் அது தொட்டது, கர்த்தருடைய வார்த்தை தொட்டது. நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. டைம் எடுத்து வந்து கர்த்தருடைய நாமத்தை பயந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்பத்தை
0: Thank you, sister. God bless you, sister. Thank Amen. you.
1: God bless you. God bless you. Nandri, sister. God bless you. ஆமேன். அருமையான வார்த்தை மூலமாக கர்த்தரங்களை ஆசீர்வதித்தார். அமேன். ஒருமனப்பட்டு ஜபிக்கிற ஜபத்துல அதிகமாக வல்லமையின் வல்லமையின் கிருபையும் உள்ளது. அதுக்கான நன்றி செலுத்துறேன். இப்ப பாஸ்டர் அன்டன் ராஜசன் அவர்களை அன்போடு வரவழைப்பமாக
2: இப்பொழுது பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்கள் கொழும்புல இருந்து செய்தி எடுப்பார். பேசுவார் பாஸ்டர், செய்தியை தொடருங்கள்.
3: எங்களை சேர்த்துக் கொண்டதற்காக கோடான கோடி தோசனம் ஆண்டவரே. சுவாமி, ஆவியை ஒவ்வொருவர் மேலும் ஊட்டிக் கொண்டு இருக்கிறதற்காக தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் செய்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரை சுவாமி பாடல்கள் ஊடாக, ஜபங்கள் ஊடாக, செய்திகள் ஊடாக சுவாமி உமது பிரசனத்திலே ஒவ்வொருவரையும் கொண்டு வர காதுபுலவன் கேட்க கடவான் என்று சொன்னீரே. வனமாக நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காக சோத்திரம் ஆண்டவரே. மூத்த ஊழியக்காரராகிய மேண்டனையே கூப்பிடும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இந்த காலை வேளையிலே சத்தத்தை கேட்பது ஆண்டவரே எங்களை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமைகின்றது என்று சொல்வதோடு இந்த மிஷனரியை நடாத்தி கொண்டு வருகிற சகோதரன் அவருடைய பாரியாரையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே, அவரோட கை ஓத்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே, உமது பாத்திர ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரே ஆசீர்வாதமா அவருடைய வாயினூடாக நீரே பேசும் மனமாய் சுவாமி அவருடைய உதவிகளை சுத்தப்படுத்துங்கள் சொல்லி உமது பாத்திர இந்த உடலில கெஞ்சியில் வரை செய்திருக்கா கோடான கோடி தோசை நமஸ்கார பணிகளை உமது பாதத்துல வைக்கிறேன். அதை வனமாக சுவாமி இந்த வழியிலும் அழியானோடு இடைப்பட்ட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இந்த நிறுத்திய பட்ச நேரத்துக்குள் நான் வருகிறேன். எனவே பசி ஆவியானவர் அழியானை பெறப்பட்டுவார். என்னுடைய விரதனால என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தை மட்டுப்படுத்தாதீர்கள் என்கின்ற தலையங்கத்தில இன்றைக்கு நான் உங்களோடு பேசப்படுகிறேன். அவர்கள் திரும்ப திரும்ப தேவனை பறித்து பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதாவது சங்கீதம் 78வது அதிகாரத்துல 41வது வசனத்திலே மனமாக வாசிக்கிறது. Again and again, again and again, they tempted God and limited the Holy One of Israel. விசுவாசம் என்பது ஆக்கப்பூர்வமான ஒரு வலிமையான ஒரு சக்தி அன்பானவர்களே. அது அணுகுண்டுகளை பார்க்கிலும் வல்லமையானது. மின்சார சக்தி, நீராவி சக்தி, பெட்ரோல் டீசல் சக்திகளை பார்க்கிலும் வல்லமை உள்ளது. ஆகவே விசுவாசத்தை மட்டுப்படுத்தாதீர்கள். அந்த விசுவாசத்தின் வல்லமை அறிந்திருக்கிற யோசுவா தெரிந்த சூரியனையும் சந்திரனையும் அசைய விடாதபடி வானத்திலே தடுத்து நிறுத்தினார். எலியா 3.5 ஆண்டுகள் மழை பனி பெய்யாதபடி கூட தடுத்து நிறுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. விசுவாச வீரர்கள் விசுவாசத்தினால என்ன செய்தார்கள்? விசுவாசத்தினால அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு திட்டங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கரத்தை அபித்தார்கள், பட்டையனுடைய கருத்துகளுக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவர்கள் ஆனார்கள், அநேருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்பதை நாங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 33-34வது வசனத்திலே வேதம் பணமாக சொல்லுகிறது. விசுவாசத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டோ அவ்வளவுக்கும் எதிர்மறையான வல்லமை அபி சுவாசத்திற்கும் உண்டு. அபி சுவாசம் தோல்விகளையும் வியாதிகளையும் மரணத்தையும் எங்களுக்கு கொண்டு வருகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனிதனுடைய விசுவாசம் தேவனை செயலாற்ற விடாதபடி அவரை மட்டுப்படுத்துகிறது. இயேசு மனதுருக்கத்தோடு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய விரும்பினார். ஆனால் மத்தேயு 13:58 சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே ஒரு அற்புதங்களையும் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இடத்துல நீண்ட நாட்கள் மழை இல்லாமல் திடீரென்று மழை பெய்கிறது என்று வைத்துக் கொள்வோமே, ஞாங்கள் என்ன செய்வார்கள்? பீப்பாய்களை உண்டாருவார்கள், அண்டாவை உண்டாருவாங்க, கொடம் செம்பு இதுகளை எல்லாம் வச்சு மழை தண்ணியை பிடித்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு பாட்டி அம்மா என்ன செய்தார்களாம், ஒரு டம்ளரை எடுத்துக்கொண்டு வந்து மழையில் வெளியே வைத்தார்களாம். ஆனால் அந்த டம்ளர் வந்து நிரம்ப இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் அந்த டம்ளரை தலைகளாக கவிழ்த்து வைத்து விட்டார்கள். அவிசுவாசம் டம்ளரை கவிழ்த்து வைத்தது போல அலலோவியம் தமிழரை கவிழ்த்து வைப்பது போன்ற காரியங்கள் தேவன் நிரப்ப நினைத்தாலும் நிரம்பி போதுமானவராக இருந்தும் ஜனங்களை விசுவாசத்தினால ஒன்றும் பெற முடியாத காரியத்திலே கொள்கிறார்கள். கத்திரத்தில் கேட்கும் பொழுது எப்பளவாயும் சந்தேகப்படாதபடி விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அன்பானவர்களே, சந்தேகப்படுகிறவன் காற்றினால அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்படி ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் எதையாக்கிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வேதம் சொல்கிறது. இருமானம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவராகவே இருக்கின்றான் என்று யாக்கோப்பு 1:6-7 யாக்கோப்பு 1:6-7 வாசிக்கின்றோம். கானானை சுதந்திரமாக தருவன் என்று கர்த்தர் வாக்களித்து ஜெயமாக வழி நடத்தி சென்று கொண்டிருந்தார். சுதந்திரம் 2 பிளந்தது, வானத்தில் இருந்து மண்ணா பொழிந்தது. ஆனால் அவர்களோ எகிப்தில் உள்ள கொமட்டி காய்களையும் வெள்ளவெங்காயங்களையும் பூண்டுகளையும் நினைத்து அழுதார்கள். கானானை நாங்கள் ஜெபிக்க முடியாது என்றார்கள். அங்குள்ளவர்கள் ராட்சச பிரவிகள், ஏனோக்கின் புத்திரர்கள், அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி அழுதார்கள். அவர்கள் திரும்ப திரும்ப திரும்ப தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று சங்கீதம் 78:41 புலம்புகின்றான். மட்டுப்படுத்தினார்கள், தேவனை செயலாற்ற விடாதபடி தடுத்தார்கள். ஒரு குதிரையை மட்டுப்படுத்த கடிவாளத்தை வைத்திருக்கிறவர்கள் ஒரு கடிவாளத்தை இழுத்து பிடித்துக் கொண்டு குதிரையை விரட்டினால் அந்த குதிரையினால ஓட முடியாது, வேகம் தடைப்படும். பிரயாணத்தின் போது பிரேக்கை மிதித்து கொண்டு எக்ஸிலரேட்டரை மிதித்தால் வண்டி எப்படி ஓடும்? பிரேக் அதனுடைய வேகத்தை மட்டுப்படுத்தி கொள்கிறது. அவி சுவாசத்தினால தங்களை தாங்களை மட்டுப்படுத்தி கொள்கிறார்கள். தங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்துகிறார்கள். கருத்தரை மட்டுப்படுத்து கருத்தரையே மட்டுப்படுத்துகிறார்கள். இதனால கவலைகள் வருகின்றது. கவனியுங்கள், கவலைகள் வருகின்றது. அற்ப விசுவாசிகளே, காட்டு புஷ்பத்தை உடுத்துவிக்கின்ற நான் உங்களை உடுத்துவிக்க மாட்டேனோ என்று இயேசு கேட்கிறார். மிகமிழந்த சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை பாருங்கள். தண்ணீர்களை மூங்கின பேதர்வை தூக்கி எடுத்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார் என்று கேட்டார். மத்தேயு 14:31 இன்னொரு முறை கடலையும் காட்டையும் அதட்டிவிட்டு அற்ப விசுவாசிகளே ஏன் பயன்பட்டீர்கள் என்று அவர் கேட்டார் என்று மத்தேயு 26 வாசிக்கின்றோம். நம்பிக்கை இல்லாதபடி இருந்த தோமாவை தன்னுடைய கைகளையும் கால்களையும் காயங்களையும் காட்டிவிட்டு நீ அவி

நம்பிக்கை வச்சிருக்காரு ஏச கிருஷ்ண நம்ப மேல. இவைகளை பார்க்கணும் பெரிய காரியங்களை செய்வான். அதாவது ஏச கிருஷ்ணோட பெரிய காரியங்களை நம்ம செய்வோமா அப்படின்னு ஏசகிற சொல்றாரு. இது வந்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 14 அதிகாரத்துல 12 வசனத்திலே தெளிவாக எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கின்றது. நாளிலே தேவனை மட்டப்படுத்தாதீர்கள். தேவனை மட்டப்படுத்துகின்ற 4 காரியங்களை உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு வைக்க நான் தெரியப்படுகின்றேன். அதாவது 1 அடி சுவாசம். உங்களது விசுவாசத்தினாலே கடைக்கு விதையாக விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்க இந்த மலையை பார்த்து இவ்விடத்தை விட்டு அப்புறமாக போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியமும் ஒன்றுமே இல்லை. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், பொய்யாக இல்லை, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காரியத்தை யாரு இயேசுவிட்டு சொல்றாரு? Matthew 17:20 சீசர்களை ஏற்றிடத்திலே தனியே வந்து அதை தூத்தியோட எங்களாலே கூடாமல் போனதே சுவாமி என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் அவிசுவாசத்தினாலே தான் என்றார் என்பதை நாங்கள் Matthew 17 அதிகாரத்திலே 19:20 வேதம் வண்ணமாக சொல்கிறது. விசுவாசத்தினாலே நாம் கர்த்தர் காரியபடிய காரியங்களை செய்ய முடியும். விசுவாசிகளால் நடக்கின்ற அடையாளங்கள் என் நாமத்தினாலே விசுவாசத்தை துரத்துவார்கள் என்று கர்த்தர் வரிசையாக அநேக காரியங்களை பற்றி சொல்கிறார். அதை நீங்கள் வந்து Mark 16 17 வாசித்து தியானியுங்கள். பிசாசை துரத்த கர்த்தர் அதிகாரமும் வல்லமையும் தந்திருக்கிறார். பிசாசு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் எப்பொழுது நம்முடைய பட்சத்தை நின்று நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் வைத்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவிசுவாசம் வருகிறதுனால இதனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகின்றது. பிசாசுகள் போவது இல்லை, விசாரிச்சுகள் போவது இல்லை. சாதாரணமாக ஒரு விசுவாசி என்னங்கிறான், நான் ஜெபித்து இந்த விசாரிச்சு போகுமா? அவனே யோசிக்கிறான், இதற்கு வரம் பெற்ற வல்லமை பெற்ற பெரிய ஊழியக்காரர்கள் தேவை, அதிகமாக உபவாசம் இருந்தால் இந்த விசாசு போகும். முழு நேர ஊழியக்காரர்கள் பிசாசை அவர்களால் மாத்திரம் துரத்த முடியும் என்னெல்லாம் எண்ணுவார்கள். சில பிசாசுகள் தந்திரமாக என்னை துரத்த உன்னால முடியாதப்பா, நீ ஒரு சின்ன குட்டி பய, இப்பதான் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறாய் என்று அவனை பயன்படுத்துவான். என்னை துரத்த நீ முயற்சித்தால் நான் உன் குடும்பத்தை அழைத்து விடுவேன் என்று அவனை அதே எரியப்படுத்துவான். அவிசுவாசம் வந்துவிட்டால் நீங்கள் விளவிஞராக மாறி போய் விடுவீர்கள். காட்டு போன பெலூனை போல என்று சொல்லலாம், நனைந்த கோழியை போல என்று சொல்லலாம், பரிதானமான ஒரு நிலையிலே நீங்கள் நிற்பீர்கள். உங்களுடைய விசுவாசம் உங்களை மட்டுமல்ல கர்த்தரையும் மட்டுப்படுத்துகிறது. அன்பானவர்களே, தேவதனங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் நமக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. விசுவாசத்தால் பிழைத்து ஓங்க வீர பாதையை காண்பித்தீரே என்று பாட்டு படிக்கிறீங்க தானே. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி என்னுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:17 வாசிக்கின்றோம். விசுவாச போராட்டங்கள் வரும் பொழுது வேத வசனத்தை ஞாபகப்படுத்தி விசுவாச அறிக்கை செய்து ஊக்கமாக ஜெபியுங்கள். விசுவாசத்தை கொண்டு சாத்தனுடைய வல்லமையும் முறியடிக்கலாம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். ஆமேன், அல்லேலூயா. விசுவாசத்தை ஆத்ம நங்கூரம் என வேதம் சொல்கிறது. Hebrews 6:19 அப்பொழுதாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, நீ விசுவாசமுன்னால் மனசாட்சி உடையவனாக இரு. சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தி விடுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். 1 Timothy 1:18-19 நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் புயல் வீசினாலும் சரி, எவ்வளவுதான் கடல் கொந்தளித்தாலும், எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு ரோதமாக எழுந்தி வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நான் பயப்பட மாட்டேன். ஆகையால் பூமியிலே மாறினாலும் மலைகளும் நான் சமுத்திரத்திலே சாய்ந்து போனோம்.

0: நாட்டை ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதனுடைய பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 46:2-3 வசனங்களிலே. இரண்டாவதாக கேளாமை, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் புவியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று வேதம் சொல்கிறது என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 2:8 வசனத்திலே வாசிக்கின்றோம். உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். சரி, தேவனை மட்டுப்படுத்தக்கூடிய 2வது காரியம் கேளாமை. நாம் கர்த்தரிடத்திலே பல காரியங்களை கேட்காததினால நாங்கள் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கின்றோம். கேளுங்கள், தரப்படும் என்று அவர் சொன்னாரே. கேளுங்கள், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று அவர் வாக்குத்தம் பண்ணி இருக்கிறாரே. மலைவாழ் மக்களை கேளுங்கள், ஆசீர்வாதத்தை கேளுங்கள். கர்த்தர் கொடுப்பதில் பிரியப்படுகிறார். அவர் வாக்கு தத்தம் அதுதான். ஆனால் நாம் கேட்காமல் பெற்றுக்கொள்ள போவதே இல்லை. ஒருமுறை கிறிஸ்தவனுடைய சீர்களை பார்த்து எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள் என்றார். உங்கள் கால்கள் மிதிக்கும் இடத்தை சொந்தமாக தருவேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். கால் மிதிக்க வேண்டியது, கால் மிதிக்க வேண்டியது நம்முடைய கடமை, எங்களுடைய வேலை அது. சொந்தமாக தர வேண்டியது கர்த்தருடைய கடமை. சொந்தமா வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருந்தா கிராமங்கள் சொந்தமாக போவது இல்லவே இல்லை அன்பானவர்களே. ஆகவே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து நீ உன்னுடைய சொந்த தேசத்தையும் இனத்தாரையும் அவனுடைய வீட்டையும் விட்டுவிட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் சேதத்திற்கு ஓ என்றார். ஆதியாகமம் 12:1-2 வசனத்தை வாசியுங்கள். பூமி எல்லைகள் வேண்டுமா, ஜாதிகள் வேண்டுமா, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை ஒரு தடையிலே சேருங்கள் என்று மத்தேயு 28:18-19:20 வசனங்களிலே வாசிக்கின்றோம். மத்தேயு 28:18-19:20 நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாக இருக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக ஈட்டு உனக்கு ஈடாக யோப்பாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையான வழியினால கனம் பெற்ற நான் உன்னை சிநேகித்தேன். ஆனால் எனக்கு பதிலாக மனிதர்களையும் நீ ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று அவர் சொன்ன காரியத்தை எசாயா தீர்க்க தரிசி சொல்லுகிறான். எசாயா 43:3 உனக்கு பதிலாக மனிதரையும் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்றாரு. 43:3-4 வசனத்திலே ஏற்றுக்கிட்டு சொன்னார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றுமே கேட்க இல்லையே, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக பெற்றுக் கொள்வீர்கள் என்று யோவான் எழுதிய நிருபம் 14:24 24வது வாசிக்கின்றோம். கூட இந்த வாக்குறுதியை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று யோவான் 14:14 வாசிக்கிறதை மறந்து போகாதீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று மத்தேயு 7:7-8 பகுதியிலே நாங்கள் வாசிக்கிறோம். நம்முடைய பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கின்ற யாருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்பதை நாங்கள் லூக 11:13 வசனத்திலே வாசிக்கின்றோம். கொடுப்பது நிச்சயம் சொல்லுகிறது. நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நான் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவருடனே கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர் 8:32 வசனத்திலே வாசிக்கின்றோம். ரோமர் 8:32 நாம் ஜெயத்தில நாங்கள் ஜெபத்தில தொடர்ந்து விட கூடாது. கர்த்தர் திறக்கிற வரையிலும் பல்வேறு கதவை நாங்கள் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். தட்டிக்கொண்டே இருங்கள். பெற்றுக்கொள்ளும் வரை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மூன்றாவதாக, இது ஒரு நல்ல ஒரு வசனம், எனக்கு பிடிச்ச வசனம், கொடுக்காமை. அதாவது, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று. அதனால பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு, அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். அவரு தான் எங்களை சோதிக்கணும். அவரு சொல்றாரு, என்னை நீங்க சோதிச்சு பாருங்கள் என்று தேனி என்கிறத சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மல்கியா 3:10 தேவன் சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள். சிலர் அபி சுவாசத்தினால கர்த்தரை மட்டுப்படுத்துகிறார்கள். சிலர் கர்த்தரிடத்தில் கேட்காதபடி ஜெபிக்காதபடி அவரை மட்டுப்படுத்துகிறார்கள். சிலர் கர்த்தருக்கு என்று கூடாதபடி கர்த்தரை மட்டுப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர் அன்பானவர்களே. கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தையும் சூரியனையும் கொடுத்திருக்கிறார், கொடுத்துட்டார்கள். தண்ணீருக்காக மழையையும் ஆறுகளையும் கொடுத்திருக்கிறார். சுவையான பழங்களை தர பழ மரங்களை கொடுத்து இருக்கிறார். பாலை இறைச்சியும் தர மிருக ஜீவன்களை கொடுத்து இருக்கிறார். தலைவரையும் நமக்காக சிருஷ்டித்து கொடுத்து இருக்கிறார். மட்டுமல்ல, அவருடைய அதாவது இயேசுடைய அவர் சிலுவையிலே நம்முடைய இரத்தத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். மாமிசத்தை எல்லாம் பிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக பாவ மன்னிப்பையும் கொடுத்தார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார், பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்தார். நித்தியத்திலும் நமக்கு கொடுப்பதற்காக ஜீவ கிரீடம், வாழாத கிரீடம், வாசஸ்தலங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்காரு நமக்காக காண்பானவர்களே. எல்லாம் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. நாம் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டாமா? தசம பாகத்தை கர்த்தருக்கென்று கொடுக்க அவரையும் கடப்பட்ட வேண்டாமா? அவரை ஊழியங்களை செய்ய நாங்கள் தாங்க வேண்டாமா? வேலை செய்து சம்பாதிப்பதற்கான ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் அவரே நமக்கு தந்திருக்கிறாரு. அறிவு, ஞானம், சாமர்த்தியம் எல்லாவற்றையும் அவர் அருளை செய்திருக்கிறார். ஆகையினால நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வந்து இந்த 10% ஆகும் தேவனுக்கு கொடுக்க சொல்றாரு. நாம் கர்த்தருக்கு கொடுப்பது அவரை கனப்படுத்துவதாகும், அவரை சந்தோஷப்படுத்துவதும் வரை. என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்றாரு. அவருடைய வாக்குத்தம் அப்படி அல்லவா இருக்கின்றது. கர்த்தருக்கு கொடுப்பது அவர் தந்தது நல்ல பொக்கிஷத்து சாலைகளை, வானத்தை திறப்பார், அதை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ கடன் கொடுப்ப, ஆனால் நீயோ கடன் வாங்கவே மாட்டாய். நீ கடன் வாங்காமல் இருப்பாய் என்று கடன் கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கிறார் என்று உபாகமம் 28:1 கணித வசனத்தில் வாசிக்கின்றோம். அல்லாமலும் விசுவாசத்தினாலும் போதிப்பதிலும் அறிவிலும் எல்லா ஜாக்கிரதையாயும் எங்கள் மேலும் கூட அன்பினாலும் மற்ற எல்லா காரியங்களினாலும் நீங்கள் பெருகி வருகிறது போல இந்த தர்ம காரியத்தையும் நீங்கள் பெருக்க வேண்டும் என்று 2 Corinthians 8:7 பவுலடியார்கள் சொல்கிறார்கள். 2 Corinthians 8:7 சிலர் எப்பொழுதும் கர்த்தரிடத்துல வாங்கி கொண்டே இருக்கத்தான் பிரியப்படுகிறார்களே ஒழிய அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு நீண்ட ஒரு பட்டியலை தயாரித்து பரலோக வாசல் மீன் வைத்து விடுவார்கள். ஆனா நாம் எந்த அளவில் அளக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நமக்கு கிடைக்கும் என்று மறந்து போகாதீர்கள். வாங்கிறதே பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று அப்போஸ்தலர்களுடைய நிருபம் 20:35 வாசிக்கின்றோம். வாங்கிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது முதலாவது நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு அர்ப்பணிக்க, அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் எனக்குரிய எல்லாம் கர்த்தர் கூறியது என்று பிரதிச்சனை செய்ய வேண்டும். மிகத்தவைய நாட்டு சபை விசுவாசிகள் முன்பு தங்களை தானே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. 2 Corinthians 8:5 அப்படி இருக்க, அவர்களே நீங்களும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இதுவே நீங்கள் செய்யக்கூடிய புத்தியான ஒரு ஆராதனை. Romans 12:1 உற்சாகமாக கொடுக்கிற மனுஷனிடத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 Corinthians 9:7 இறைக்கிற கிணறு ஊறும், ஆனால் இறையாத கிணறு நாறும். ஒரே நாத்தம். அநேகர் கர்த்தருக்கு கொடுக்காதபடி கஞ்சதனமாக பிசினிதனமாக வாழ்ந்து தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள். 4 Corinthians 8:1 அவர்கள் திரும்ப திரும்ப தேவனை பரிட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று சங்கீதம் 78:41 வாசிக்கிறோம். அதான் என்னுடைய செய்தியின் தலையங்கமே. தேவனை மட்டுப்படுத்துகின்ற 4 காரியங்கள், அதாவது அவிசுவாசம், கேளாமை, கொடாமை, பரீட்சை பார்த்தல். பரீட்சை பார்க்கும் பொழுது தேவனை மட்டுப்படுத்துகிறது என்றும் மட்டுமல்ல, அவர்களை தேவனை கோபப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களை கடந்த இஸ்ரவேலர்கள் நேரே கானானுக்கு சென்றிருப்பார்கள் என்றால் 40 நாட்களுக்குள் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வழியிலே கர்த்தரை பரீட்சை பார்த்து தேவ வழி நடத்துதலை மட்டுப்படுத்தினார்கள். மாசாதிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்று மோசே சொல்லுகிறார். Exodus 6:16 மாசாதிலே என்ன செய்தார்கள்? அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். கர்த்தரை அன்பாக கொடுத்த மன்னாவை ஆடைகளையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எழுத்தில் உள்ள கொமட்டி காய்களையும் பூண்டுகளையும் வெங்காயங்களையும் அந்த மாதிரி காரியங்களை எண்ணி எண்ணி ஏங்கினார்கள். அதையே அவர்கள் மிச்சி கொண்டார்கள். மன்னாவை கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு கொடுத்து ஒரு கொடுத்தது ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கு. உண்மையிலே அது தேவ தூதர்களின் உணவு. அது ருசியான தேனீட்ட பலகாரம் போல் இருந்தது. அவர்கள் அதை சாப்பிட்டு பெலன் கொள்ளவும் காணாநிலை யுத்த வீரர்களுக்காக எதிர்த்து நிற்கவும் பெலன் கொள்ள வேண்டும் என்று இந்த மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் உள்ள 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் துரத்தி விடுவதற்கு அந்த மன்னா கர்த்தர் விசேஷித்த உணவாக அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் தேவனை பரீட்சை பார்த்து மட்டுப்படுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரையே பரீட்சித்து பாராது இருப்பாயாக என்பதை Matthew 4:7 Luke 4:12 வாசிக்கிறோம். கர்த்தர் எதை சொன்னாலும் உங்களுடைய நன்மைக்காகவே சொல்லுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள் அன்பானவர்களே. அன்றிகுமாருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கின்றது என்பதை Romans 8:28 வாசிக்கிறோம். கர்த்தர் எதை சொன்னாலும் அன்போடு ஏற்றுக்கொண்டு எதை செய்தாலும் நன்றியோடு அவரை துதிக்கும் பொழுது அவர் இன்னும் நமக்கு செயலாற்றுவார், இன்னும் அதிகமான நன்மைகளை பொழிந்தழுவார், இன்னும் ஆவியின் வரங்களை வல்லமையினாலும் நிரப்பி பயன்படுத்துவார். மகா மகிமை உள்ள தேவன் உங்கள் அருகிலே நிற்கிறார் அன்பானவர்களே. அவி சுவாசத்தினாலே அவரை மட்டுப்படுத்தாதீர்கள், கேளாமையினாலே அவரை மட்டுப்படுத்தாதீர்கள், பரீட்சை பார்த்து அவரை மட்டுப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகிறேன். இதோடு கூட விசுவாசத்தின் பரீட்சை எங்களுக்கு வரும்பொழுது, விசுவாசத்தின் பரீட்சை எங்களுக்கு வரும்பொழுது பொறுமையோடு அது உண்டாகும் என்று, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையுடனே உண்டாகும் என்று அறிந்து அதை மிக சந்தோஷமாக எண்ணுங்கள் என்பதை நாங்கள் Jakobu 3:3 வாசிக்கின்றோம். அவர் சொல்றாரு, திராணிக்கும் மேலாக நான் உன்னை சோதிக்க மாட்டேன்னு சொல்றாரு என்பது 1 Corinthians 10:13 நாங்கள் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய விசுவாசத்திலும் கூட கர்த்தர் சோதிக்க நாட்கள் வரலாம். கர்த்தர் இந்த ஊழியத்தை உறுதியாக சார்ந்து கொண்டது போல நீங்கள் சார்ந்து கொண்டு ஜெபம் செய்து ஜெயம் பெறுவீர்களாம். பரீட்சையிலே பொறாமைய படாதபடி பொறுமையோடு வெற்று ஆசீர்வாதத்தை பெறுங்கள் என்பதை நாங்கள் Romans 5:3 வாசிக்கிறோம். விசுவாசத்தின் பரீட்சை ஏற்படும் வேளையிலே ஜெயம் கொடுக்க வல்ல தேவன் மீதே உங்கள் நம்பிக்கையை உறுதியாக வைக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு வேண்டிய பொறுமையை தந்து அதன் மூலமாக பாக்கியமும் உங்களுக்கு அருள்வார் என்று சொல்லி ஒரு சிறிய ஜபத்தோடு என்னுடைய செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பு ரட்சகரே, எங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது நீரே எங்களை திடபலம் கொள்ள பொறுமையாக இருக்க நம்பிக்கையாவையும் தந்து எங்களை நீர் ஆதரவு கொண்டு இருக்கிறதுனால் உங்களுக்கு தோஷனம் ஆண்டவரே. இன்று விசேஷமாக எங்களை நிறைந்தருளும் விசுவாசத்தை மட்டுப்படுத்தாதபடி இயேசுடைய காரியங்கள் அவர் செய்தபடி நாங்களும் செய்ய எங்களை ஆசீர்வதிங்க சாமி என்று எல்லோரும் ஒருமுறைப்பட்டு கெஞ்சி நிற்கின்றோம். மேலும் தங்க வானொலியின் ஊடாக கேட்கும் வார்த்தைகள் மூலம் புறஜாதிகளும் தேவனை மட்டுப்படுத்தாதபடி ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தாவே, நீரே அவனமாக அருள் செய்கிறதனால் சுவாமி உமக்கு நன்றி தோஷம் செலுத்துகிறோம். நீரே எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும், எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, தேவனை மட்டுப்படுத்தாதபடி அவரை எப்பொழுதுமே நாங்கள் தொழுது கொள்ள எங்களை பலப்படுத்தும் என்று கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறோம் அன்பின் பரலோக தகப்பனே ஆமென் என்று சொல்லி அம்மா ஐயா உங்களிடம் இருந்து மறுபடியும் சந்தேகம் வரை விளை பெறுகின்றேன். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் பாஸ்டர் ஞான பிரகாசம் கொள்முதல் செய்து கொடுத்தார். நாங்கள் அடுத்ததாக பாஸ்டர் சாமுவேல் ராஜா அழைக்க போறோம். காரணம், அவர் அநேக இலங்கையில இருந்து காத்து கொண்டிருக்கார். அதற்கு பிறகு பாஸ்டர் அண்ணன் ராசன் அழைப்போம். பாஸ்டர் அண்ணன் ராசன் எங்கட தேசத்தில் இருக்கிறார், அவர் கொள்முதல் இருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் மெட்டிகுலோ ஸ்ரீலங்கா அவர் அழைக்க போறோம். பிரசிடன்ட் பாஸ்டர் சாமுவேல் ராஜ். நேரம் காத்து கொடுக்குறீர்கள், அதுக்காக நன்றி. இன்றைய நாளிலே இந்த நித்திய வளர்ச்சி நேரத்தில் என்ன செய்தி நாளா அஞ்சா தெரியவில்லை, இப்போது உங்களோட ஒப்பு கொடுக்க பாஸ்டர் நீங்க வழி நடத்துங்க. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். சங்கமம் வானில் வழியாக நித்திய வெளிச்சத்தினூடாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம நெகேமியாவின் புஸ்தகம் 5:19 நாம தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம். நெகேமியா 5:19, என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியாவுடைய செபத்தை நாம் இங்க வாசிக்கிறோம். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியா ஒரு ஆலயத்தின் அலங்கத்தை கட்டுகிற ஒரு வேலையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். தேவன் அவரை அந்த வேலைக்காக எழுப்பியிருக்கிறார். ஆண்டவர் அவரை கொண்டு அந்த வேலையை மிக அழகாக நேர்த்தியாக செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்கிறார். ஆனாலும் நெகேமியா அவருடைய ஜெபம், ஆண்டவரே, இவ்வளவு வேலைகளை நான் தனியாக அல்லது குழுவாக நான் சேர்ந்து திறமையாக செய்தாலும் நீர் என்னை நினைக்காவிட்டால் எதுவும் சாத்தியமாக போவதில்லை. ஆகவே நெகேமியா அத ஒரு ஜெபமாக சொல்கிறார், ஆண்டவரே நீங்க நினைக்கணும், எந்த வேலை நிறைவு பெற வேண்டுமா இருந்தாலும் நீங்க நினைக்கணும், சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் நீங்க நினைத்தால் அது உண்மையாகவே சாத்தியமா. ஏன்னா நாம நம்மட வாழ்க்கையில நாம வாழ்கிற இந்த உலகத்துல எவ்வளவோ மறந்து போகிற ஒரு உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ மனுஷர்கள், நம்மள நினைக்க வேண்டிய மனுஷர்கள் எல்லாம் நம்மை மறந்து விடுகிற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த செய்திக்குள்ள நான் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரம், ஆதியாகமம் 41 வசனத்துல நாம இப்படி வாசிக்கிறோம். நாம யோசேப்பினுடைய கதையிலிருந்து நாம் இப்படி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், அவங்க சிறையில இருக்கிற பொழுது ரெண்டு பேர் ரெண்டு சொப்பனம் காண்றாங்க. இந்த இடத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு அழகா அர்த்தம் சொல்லி அவங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறார். அவங்க கலங்கி போய் நிக்கிற பொழுது அதை அர்த்தம் சொல்லி அதை தெளிவுபடுத்துகிறார். அப்படி செய்து முடிச்சதுக்கு பின்பு அவர் 14 வசனம், ஆதியாகமம் 40 அதிகாரம் 14 வசனம், ஆதியாகமம் 40:14 இப்படி வாசிக்கிறோம். இதுதான் அதனுடைய அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று அந்த அந்த சொப்பன அந்த அந்த என்ன சொல்றது அந்த பானபாத்திர காரணத்துல தயவாக யோசேப்பு ஒரு காரியத்தை சொல்லிவிடுகிறத நம்ம பார்க்கணும். அதே அவர் சொன்னது போலவே அந்த பானபாத்திரக்காரன் விடுதலையாகி மறுபடியும் அவன் பார்வோனிடத்துல போய் வேலை செய்கிறான். ஆனால் யோசேப்பை பற்றி அந்த பார்வோனிடத்துல அந்த பானபாத்திரன் சொல்லுகிறத மறந்து விட்டான். இப்ப நல்லா கவனிங்க, அந்த வசனம் சொல்லுகிறது 23 வசனம், அந்த கடைசி வசனத்தை பாருங்க, 23 வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இந்த மறந்து விடுகிற ஒரு காலம், இன்னைக்கு நாம நிறைய நேரங்களில நாம் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தேடி சென்று அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறான். அவங்க கேட்கல, இவனா போய் அவங்கள தேடி சென்று என்ன துக்கமா இருக்கிறீங்க என்ன உங்களோட பிரச்சனைன்னு கேட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறான், தேடி சென்று உதவி செய்கிறான். ஆனால் அவர்களோ யோசேப்பை மறந்து விட்டார்கள். சில நேரங்களில நான் என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்கள்ல சில மனிதர்கள் நம்மளை மறப்பது நல்லது. நமக்கு நம்ம நினைக்கிறோம், துக்கமாக எடுத்துக்கொள்கிறோம், கவலையாக அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படுகிறோம். சில நேரங்களில நாம அதை குறித்தே யோசித்து இப்படி செய்துட்டார்களே அப்படி செய்துட்டார்களே முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா என்னுடைய கணிப்பின்படி சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மை மறந்து விடுவது நல்லது. அது நன்மைக்கு ஏதுவாகவே நாம எடுத்துக்கொள்ளணும். நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், இப்ப இந்த யோசேப்பு இப்ப என்ன செய்யறாரோ அவர் மறுபடியும் அந்த ஸ்தானத்துல போய் நிற்கிறார், அவர் வேலையை செய்கிறார். அந்த யோசேப்பு சொன்ன காரியத்தை உண்மையாகவே இந்த பானபாத்திரக்காரன் அந்த பார்வோனுக்கு யோசேப்பை பற்றி சொல்லி இருந்தால் என்ன செய்திருப்பார் அந்த பார்வன், சரி நல்லது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நாம என்ன செய்வோம், விடுதலையாக்கி நமக்கிட்ட இன்ன எந்த எங்கேயாவது நம்முடைய டிபார்ட்மெண்ட்ல நம்முடைய அரண்மனையில ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடுப்போம், அவரை நம்ம பக்கத்துல வெற்றி கொள்வோம், அப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்திருப்பான், அந்த ரெண்டு இடம் இப்ப காலியாக இருக்கிறது, ரெண்டு பேர் அந்த அரண்மனையில வேலை செய்தவங்க ரெண்டு பேர்ல ரெண்டு பேரை சிறையில அடைக்கிறாங்க, அந்த இடம் இப்ப காலியா இருக்கிறது, அதுல ஒரு இடம் என்னன்னா இந்த ஒருத்தன் விடுதலையாகி அதை நிரப்புறான், இன்னொரு இடம் காலியா இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அந்த பார்வோன் அந்த யோசேப்பை அந்த இடத்தை அந்த இடத்துல யோசேப்பை வைத்து அவன் அதை நிரப்பியிருப்பான். அந்த யோசேப்பு ஒரு குறுகிய வட்டத்துக்கு தான் ஆசீர்வாதமா இருந்திருப்பார். அதாவது ஒரு அரண்மனைக்குள்ள மாத்திரம்தான் அவர் ஆசீர்வாதமா இருந்திருப்பார். ஆனா தேவனுடைய திட்டம் அது அல்ல. தேவன் முழு தேசத்துக்கும் யோசேப்பை ஆசீர்வாதமாக உயர்த்த வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருந்தார். நான் தான் ஆரம்பத்துல சொன்னது போல நான் மறுபடியும் சொல்றேன், சில நேரம் சில மனிதர்கள் நம்மை மறந்து விடுவது நல்லது. ஏன்னா தேவன், நான் இப்படி யோசிக்கிறேன், அது எப்படின்னா இந்த தேவன் தான் இந்த பானபாத்திரக்காரன் மறக்கவும் வச்சிருக்க கூடும். ஏன்னா அது தற்செயலா நடக்கிற ஒரு விஷயமும் அல்ல. ஏன்னா அவன் அதை மறந்துட்டான். என்ன அலுவலர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் தெரியல, மறந்துட்டான். ஆனா தேவன் நம்மை நினைக்கிற ஒரு தேவன். இன்னொரு வசனத்தை பாருங்க, எபிரேயர் புத்தகம் 6வது அதிகாரம். எபிரேயர் 6வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா வேற சொல்லுகிறது, தேவன் நம்முடைய தான தர்மங்களை, நம்முடைய ஊழியங்களை, நாம ஆண்டவருக்கு செய்கிற காரியங்களை தேவன் மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல என்று எபிரேயாக்கியன் சொல்லுகிறார். அப்போ தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல. நான் வசனத்தை வாசிக்கிறேன், 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதனால் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மை மறக்க மாட்டார். நாம் ஆண்டவருக்கு செய்கிற சின்ன காரியமா இருந்தாலும், பெரிய காரியமா இருந்தாலும், அவருடைய பரிசுத்தவான்களுக்கு செய்கிற எந்த காரியமாயிருந்தாலும் தேவன் அதை கணக்கு வைத்திருக்கிறார். தேவன் ஒரு நேரத்தை, காலத்தை ஆண்டவர் அதுக்கு நியமித்திருக்கிறார். அந்த காலம் வரும்பொழுது, அந்த நேரம் வரும்பொழுது தேவன் யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் என்னையும் தேவன் உயர்த்த முடியும். ஆகவே நான் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், நெகேமியாவுடைய ஜெபத்துக்கு நாம கடந்து செல்வோம். பாருங்க வசனம் சொல்லுகிறது, நெகேமியா எப்படி ஜெபிக்கிறாராம், ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தாலும். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களில கொஞ்சம் ஒரு மாற்றத்தை நாம ஏற்படுத்தி நாம ஜெபித்து பார்ப்போம். வேதாகம பக்தர்கள் எப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அதை தேடி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய இந்த காலத்துல நம்முடைய ஜெபங்களை அந்த வேதாகம பக்தருடைய பக்கமாக திருப்பி அவர்கள் காரியங்களை சாதித்து கொண்டார்கள், காரியங்களை தேவனுக்காக வைராக்கியமாய் செய்தார்கள் என்பதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது அது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அது தேவையா இருக்கிறது. ஆகவே நெகேமியா சொன்னது போல, தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தார்கள். எந்த தேவையில நீங்க இருந்தாலும், எந்த பிரச்சனையில இருந்தாலும், எந்த கஷ்டத்துக்கு மத்தியில நீங்க நடந்து சென்றாலும், நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன், இந்த ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்க. ஆண்டவரே என்னை நினைத்தார்கள், ஆண்டவரே நீர் என்னை நினைத்தார்கள். சரி, வேதாகமத்துல இருந்து தேவன் நினைத்த 4 மனிதர்களை நான் உங்களுக்கு காண்பி தருவேன். வேதாகமத்துல இருந்து தேவன் நினைத்ததான 4 நபர்களை மிக வேகமாக நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். வேகமா எல்லாவற்றையும் நாம தியானிக்க முடியாது, ஒரு காரியத்தை மட்டும்தான் நாம தியானிக்க போகிறோம். அந்த 4 நபர்களை காண்பித்து தந்துட்டு நம்ம ஒரு நபரை பற்றி நாம தியானிக்கலாம். முதலாவது வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேலே இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினை தருகினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. முதலாவது தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தினர் அனைவரையும் தேவன் நினை தருகினார் என்று நாம வாசிக்கிறோம். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா யாத்ராகமத்தின் புத்தகத்துல இப்படி வாசிக்கிறோம், 2வது அதிகாரம் 25வது வசனத்துல இப்படி வாசிக்கிறார், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தள்ளினார். வசனம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நினைத்தள்ளினார் என்று நம்ம வாசிக்கிறோம். 3வதாக நாம வாசிக்கிறோம் 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம், அவர்கள் அதிகாலையில் இருந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்க தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாலை அறிந்தான், கர்த்தர் அன்னாலை நினைத்தறிந்தார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கிற சங்கீத புத்தகம் 115வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். 4 நபர்களை வேதத்துல இன்னும் நிறைய நபர்களை ஆண்டவர் நினைத்திருக்கிற சம்பவங்கள் நிறைய இருக்குது. நம்ம அவைகளெல்லாம் நாம ஆய்வு செய்ய போகிறது இல்ல. ஆனா உங்களுடைய சிந்தனைக்காக நீங்க இதை அசை போட்டு பார்க்கும்படியாக நான் உங்களுக்கு காண்பி தருகிற இந்த 4 நபர்கள், நோவாவை நினைத்தறினார், இஸ்ரவேலரை நினைத்தறினார், அண்ணாலை நினைத்தறினார், ஆண்டவர் இஸ்ரவேல், அதாவது அவருடைய சங்கீதம் 12 நூற்றி 115:12 அந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரே ஆண்டவர் நினைத் தள்ளினார் என்று நாம் அதை வாசிக்கிறோம். அதன் இந்த நாளிலே நாம இந்த 4 நபர்கள்ல ஒரு நபர் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம கிடைக்கிற நேரத்துல நம்ம சீக்கிரமாக சில விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது நபரை நாம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா தேவன் நினைத்தள்ளினார் என்றால் வருகிற தேவன் நினைத்தா என்ன நடக்கும்? அதனால் மிக வேகமா சொல்லுகிறேன்னா, தேவன் நம்மளை நினைச்சார்னா என்ன நடக்கும்? தேவன் நினைத்தள்ளினால் நம்மட வாழ்க்கையில என்ன நடக்கும்? நெகேமியாவுடைய ஜெபத்தை பாருங்க. நெகேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை எங்களை நினைத்தள்ளும். நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, தேவன் நினைத்தள்ளினால், தேவன் நம்மளை நினைச்சா என்ன நடக்கும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போவோம். முதலாவது குறிப்பு மிக வேகமாய் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேலே அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. நலகவனிங்க, தேவன் நம்மை நினைத்தார். சமத்தரையில இருந்து அரராத் மலை வரை தேவன் நம்மளை உயர்த்து. நலகவனிங்க, தேவன் நம்ம நினைச்சிட்டா போதும். நம்மளை எந்த பள்ளத்துல இருந்தாலும், எந்த குழியில இருந்தாலும், எந்த உலையான சேற்றுக்குள்ள நாம சிக்கி தவித்தாலும், எந்த சமத்தரையில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உங்களை ஆண்டவர் நினைச்சிட்டா போதும், அவர் சிகரத்துக்கு உங்களை உயர்த்தி விடுவார். எந்த மலை உச்சிக்கும் தேவன் அவங்களை கொண்டு போக முடியும். இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நோவா இந்த பேலையை கற்றார். நோவாவுக்கு கூட நான் நினைக்கிறேன் தெரியாது, இந்த பேலை ஒரு நாள் ஒரு அரலாத் மலையில போய் நிற்கும் அப்படின்னு நோவாவுக்கு கூட தெரிந்திருக்காரு. அல்ல, நோவா அந்த அந்த அந்த பேலையில மிருகஜீவன் இருக்குது, தன்னோட குடும்பம் இருக்கிறாங்க, இவ்வளவு ஜனக்கூட்டத்தோடு இவ்வளவு மிருக ஜீவன்களோடு அவர் தான் நினைத்திருந்தால் அந்த அரராத் மலைக்கு கொண்டு போயிருக்க முடியாது. ஆனா தேவன் நினைத்தால் எப்படி நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. எப்படி ஆகும் என்று தெரியாது. ஆனா தேவன் கொண்டு போகணும்னு நினைத்தார் உங்களை அந்த உயரத்துக்கு கொண்டு போவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய சனமே. தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்கிற செய்தி என்னவென்றால், அவர் நினைத்தால் சரி, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருந்து தேவன் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போக முடியும். இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில இருந்து தேவன் உங்களை உயரத்துக்கு கொண்டு போக முடியும். சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷன் தாவி யாருக்கு தெரியும் ஒரு நாள் சிங்காசனத்துல உட்கார்ந்திருப்பாருன்னு சொல்லி? சாதாரணமான மனுஷன்தான். ஆனால் தேவன் நினைத்தால் சரி, அவர்களை அவர் எந்த அரியணையிலும் தேவன் உயர்த்தி வைக்க முடியும். ஆகவே நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ஒரு உயரத்துக்காக, ஒரு உயர்வுக்காக, அல்லது தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரு, என்னோட வாழ்க்கை மாறும். நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரு, என்னுடைய நிலைமை மாறும். நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரு, என்னுடைய சூழ்நிலை மாறும். நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரு, நான் இருக்கிற இந்த நிலைமையில இருந்து நான் உயர மேல போக முடியும் ஆண்டவரு. தேவன் உங்களை நினைக்கும். ஆகவே நாம நம்மளோட வாழ்க்கையில தேவன் நம்மளை எந்த உயரத்துக்கும் கொண்டு போக அவராக முடியும், ஆனால் அவர் நம்மளை நினைக்கும். அப்ப ஆண்டவர்ட்டப்பா நாம என்ன சொல்லணுமா? நெகேமியாவை போல சொல்லணும், ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க. ஆண்டவரே எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்க. கத்த பெரிய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில அவர் செய்ய முடியும். ரெண்டாவது அது பாருங்க, அந்த வசனத்துல இன்னொரு காரியத்தை நாங்க பாக்குறோம். வசனம் சொல்லுகிறது ஆதியாகமம் 8:2 பாருங்க. ஆதியாகமம் 8:2, ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதுகளும் அடைபட்டன, வானத்து மலையும் நின்று போயிற்று. எதெல்லாம் நின்று போகணுமோ அவர் நினைச்சா போதும், எல்லாம் நின்று போயிடும். இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனைக்கு நீங்க முகம் கொடுக்குறீங்க, எந்த சவாலுக்கு நீங்க முகம் கொடுக்குறீங்க, எந்தெந்த பயங்கரமான சூழ்நிலையில நீங்க கடந்து போகிறீங்க, இது இது இது இது என்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுமோ, இது என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமோ, இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, ஒரு பரிகாரம் கிடைக்காதா, இதுல இருந்து நான் வெளியே வர முடியாதா அப்படின்னு நீங்க ஏங்கிக் கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன், தேவன் நினைத்தார் எல்லாம் நின்று போய். அதுல வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது வசனம், அப்படியே எல்லாம் நின்று போயிட்டு, இது வரையில மதகுகள் திறக்கப்பட்டிருந்த மதகுகள், ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிற ஊற்றுக்கண்கள், தேவன் நினைத்தா எல்லாவற்றையும் நின்று போக முடியும். உங்களோட வாழ்க்கையில அங்க அங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒரு காற்றை அனுப்பினார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, தேவன் நினைச்சிதாராம், ஒரு காற்றை அனுப்பினார். அந்த காற்று அந்த ஜலங்கள் எல்லாவற்றையும், அந்த காற்று எல்லாவற்றையும் நின்று போக செய்தது. தேவன் உங்களோட வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதமான காற்றை ஊற்றுவார். ஒரு ஆசீர்வாதமான காற்று உங்களோட வாழ்க்கை படகுல, அல்லது நீங்க இருக்கிற ஸ்தலத்துல, நீங்க செய்கிற வேலை ஸ்தலத்துல, நீங்க பயணிக்கிற திருச்சபையில தேவன் ஒரு காற்றை வீசும் பொழுது அங்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நின்று போகும், எல்லா கஷ்டங்களும் நின்று போகும், எல்லா தடைகளும் நின்று போகும், எல்லா காரியங்களும் உங்களை விட்டு விலகி போகும். வேதம் சொல்லுகிறது, அவர் நினைக்கும், அவர் நினைத்தால் போதும் எல்லாம் நின்று. இதுவரை சீறி எழுப்பி வந்த காற்றுகளும் அலைகளும் தண்ணீர் வெள்ளங்களும் இப்போ என்ன நடந்ததான், எல்லாம் நின்று போக ஆரம்பித்தது. தேவன் நினைத்தார். அப்ப ஆண்டவரை நாம பார்த்து என்ன சொல்லணுமா, நெகேமியாவை போல, ஆண்டவரே என்ன நினைத்தருளும் அப்படின்னு நாம சொல்லுவோமா இருந்தா, தேவன் அந்த எல்லா ஜலங்களையும் காற்றுகளையும் நின்று போக செய்வார். அதுக்கு பிறகு மூன்றாவதாக இன்னொரு சம்பவத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, மூணாவது அதிகாரம் வசனத்தை பாருங்க, எட்டாவது அதிகாரம் மூணாவது வசனம், எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. அதுக்கு அப்ப நீங்க வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கு ஒரு நல்ல செய்தி காலைக்கு வருது. என்ன அந்த நல்ல செய்தினா, ஜலம் படிப்படியா படிப்படியா வடிந்து கொண்டே வருகிறது. இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்லச்சி, உங்களோட காதுகளுக்கு இதுவரை நீங்க கேட்டிருந்த செய்திகள் துக்கமான செய்திகளா இருக்கலாம், நீங்க கேட்டிருந்த செய்திகள் உங்களோட காதுகளுக்கு மிக கடினமான செய்திகளா இருக்கலாம். இந்த உலகத்துல நீங்க கேட்கிற செய்திகள் எல்லாம் பாருங்களேன், வசனம் சொல்லுகிறது அது எல்லாம் மோசமான செய்தி. ரேடியோ திறந்து பாருங்க, யூடியூப்பை திறந்து பாருங்க, எங்கு பார்த்தாலும் அழிவுகள், துக்கங்கள், சண்டைகள், யுத்தங்கள், பிரச்சனைகள், இப்படிதான் நாம செய்திகளை கேட்கிறோம். ஆனால் இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, தேவன் உங்களை நினைத்தால் உங்கள் காதுகளுக்கு நல்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்க நல்ல செய்திகளை கேட்பீங்க, மருத்துவரிடத்திலிருந்து உங்க நல்ல செய்திகளை கேட்பீங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்து நல்ல செய்திகளை கேட்பீங்க, நீங்க போகிற திருச்சபையில இருந்து நல்ல செய்திகளை கேட்பீங்க. வசனம் சொல்லுகிறது பாருங்க, நாளுக்கு நாள் ஜலம் வற்றி கொண்டே போகிறது அப்படிங்கிற செய்தி நோவாவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை, பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்க கூடுது. இதுவரையும் அங்கும் இங்கும் அலை அலைந்து அலைந்து போய் கொண்டிருக்கிற கப்பல் என்னவாக போய் முடியுமோ, எப்படி இந்த கப்பல் எங்க போய் மோதி செதறி விழுந்து நாமெல்லாம் அழிந்து போயிருமோ, எப்படியோ பல வகையான பயங்கள் நோவுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய காதுகளுக்கு இப்போ நல்ல செய்தி வருகிறது. என்ன அந்த நல்ல செய்தி என்றால், ஜலம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. நல்லா கவனிங்க, இந்த பகுதியில இருந்து இந்த நல்ல செய்தி எப்படி வசனம் சொல்லுகிறது, ரெண்டு பறவைகளை நோவா வெளியே விடுகிறார். முதலாவது காகத்தை விடுகிறார். காகம் போயிட்டு அந்த நல்ல செய்தியை கொண்டு வரல, அது என்ன செய்யறான், போகிறதும் வருகிறதுமா போகிறதும் வருகிறதுமா அப்படியேதான் இருந்ததை ஒழிய ஒரு நல்ல செய்தியை காகம் கொண்டு வரல. ரெண்டாவதாக அந்த ஒரு புறாவை அந்த நோவா அனுப்பி பார்க்கிறான். வசனம் சொல்லுகிறது, புறா போய் ஒரு நல்ல ஒரு ஒளிவ இலையை தூக்கி கொண்டு வந்தேன், நல்ல ஒரு செய்தி அது கொண்டு, நான் என்ன சொல்ல பாருங்கன்னா, இன்றைக்கும் தேவன் உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவார். அந்த புறா ஒரு ஒளிவேலையை கொண்டு வந்தது போல ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவார். உங்களோட பிரச்சனைகளுக்கு, உங்களுடைய மருத்துவ தேவைக்கு மத்தியில ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவார். உங்களோட பிள்ளைகளை குறித்து நீங்க பயந்து நடுங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியங்களை, அவர்களை குறித்த ஒரு நல்ல செய்தியை தேவன் கொண்டு வருவார். தேவன் நினைத்தால் போதும், தேவன் நினைத்தால் போதும், தேவன் நினைத்தால் கூட வாழ்க்கையில நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இந்த நாளில நான் உங்களுக்கு ஒரு சவாலாக சொல்ல முடியும், ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்ல முடியும், ஒரு நல்ல செய்தி ஏதோ ஒரு ரேடியோ வழியாக உங்களை தேடி வரலாம், ஒரு பத்திரிகை வழியாக உங்களை தேடி வரலாம், ஒரு ஊழியக்காரன் வழியாக தேடி வரலாம், அல்லது ஒரு துண்டு பிரதி கூடாக உங்களை தேடி வரலாம். ஏதோ ஒரு வகையில தேவன் உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தியை அனுப்பிவிடுவார். வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு தேவன் ஒரு நல்ல செய்தியை கட்டளையிட்டார். வசனம் சொல்லுகிறது தேவன் அவர்களை நினைத்தருளினார். அது மட்டுமல்ல, அடுத்ததாக இன்னொரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது ஏழாவது வசனம், நோவாவனுடைய கதையிலிருந்து நம்ம பார்க்கிற இன்னொரு காரியம், 7:17 வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமம் 7:17 வசனம், ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. பாருங்க, தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். தேவன் நினைத்தால் எந்த தீமையும் அவர் நன்மையாக மாற்ற முடியும். தேவன் அந்த சாபங்களை கூட ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். இப்ப இந்த வசனம் பாருங்க, இந்த ஜலம் ஒரு கூட்ட ஜனத்துக்கு அது அழிவு. அந்த ஜலமானது அந்த நோவாவுடைய செய்தியை கேட்காம போன மக்களுக்கு அந்த ஜலம் நாளுக்கு நாள் ஜலம் பெருகி பெருகி வருகிற பொழுது அது அவர்களுக்கு ஒரு அழிவாகவே இருந்தது. ஆனா அதே ஜலம் வேதம் சொல்லுகிறது பேழையை கிளம்ப பண்ணிட்டு, தேவன் இதுவரையில பேழை அசையாம இருந்த பேழை, இப்ப தண்ணி தரையில அமர்த்தப்பட்டிருந்த இந்த பேழை, இப்ப தண்ணி என்ன செய்ததான், அந்த பேழையை கிளம்ப பண்ணிட்டு நோவா இல்ல, தேவன் அந்த பேழையை கிளம்ப பண்ணுகிறார். நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த ஜனங்கள், அந்த நோவான சத்தத்தை கேளாம போன ஜனங்களுக்கு அது அழிவாக இருந்தது, அந்த ஜலம் அவர்களுக்கு ஒரு அழிவாக இருந்தது. ஆனா அதே நேரத்துல தேவ சத்தத்தை கேட்ட நோவாவும் அந்த குடும்பத்தினருக்கு அந்த அந்த ஜலம் அவங்களை அந்த இடத்துல இருந்து கிளம்ப பண்ணிட்டு. சில இடங்களில ஒரு பெரிய அழிவு வரப்போகுதுன்னா தேவன் அந்த இடத்துல இருந்து உங்களை கிளப்பி போடுவார், தேவன் அந்த இடத்துல உங்களை தூக்கி விடுவார், தேவன் அந்த இடத்துல இருந்து நீங்க இராதபடிக்கு அந்த இடத்துல உங்களை அப்புறப்படுத்தி போடுவார். நாம சில நேரம் நினைக்கலாம், என்ன தேவன் இந்த இடத்துல இருந்து நம்மளை தூக்கிட்டாரு, இந்த இடத்துல இருந்து நம்மளை மாற்ற பண்ணிட்டாரு. இல்லை, அங்க ஏதோ ஒரு அழிவு வரப்போகுது, ஏதோ ஒரு தாக்கம் வரப்போகுது, ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட போகிறது. அதுதான் தேவன் உங்களை என்ன செய்யறார், அவர் அந்த இடத்துல இருந்து உங்களை கிளம்ப பண்ணுகிறார், தூக்கி விடுகிறார். நமக்கு அது கஷ்டமா தெரியலாம், அது நமக்கு சில நேரம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த பேழை கிளம்பினால்தான் அந்த ஜலத்தின் மேல அது மிதக்க முடியும். அல்லாது அது தரையிலே இருந்து கொண்டே இருந்தால் அந்த ஜலம் அந்த பேழையும் மூடி அழித்து விடும். ஆகவே தேவன் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஆசீர்வாதம், அந்த தீமை, அந்த மற்ற மக்களுக்கு தீமையாக இருந்த அந்த ஜலத்தை அந்த நோவாவுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். உங்கள் சாபங்கள் கூட தேவன் நினைத்தால் ஆசீர்வாதமாக மாறும். உங்களுக்கு எதிராக நிற்கிற தீமைகள் கூட தேவன் நினைத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அடுத்ததாக இன்னொரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்ல முடிக்கிறேன். பாருங்க, 9:1 இப்படி சொல்லுகிறது, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். வசனத்தை பாருங்க, வேலையில எத்தனை பேர் இருந்தாங்களாம்? வசனத்தை பாருங்க, 13வது வசனம், 7வது அதிகாரம், 13வது வசனத்தை பாருங்க. பைபிள் வசனம் சொல்லுகிறது, அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய கேமும் காமும் யாப்பேத்தும் அவனோடு கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரனுடைய மனைவியும் மூன்று மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆகவே இந்த இடத்துல அந்த எண்ணிக்கையை பாருங்க, நோவாவும் அவரோட மனைவியும் மூன்று பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய மனைவிமார், ஆக மொத்தம் 8 பேர் அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்களாம், அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. நான் இதுல என்ன உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன் என்று சொன்னான், வசனம் சொல்லுகிறது அப்படியா இருந்தால் நோவாவுக்கும் நோவாவோட பிள்ளைகளுக்கும் மூன்று பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் இல்லாம இருந்திருக்கிறாங்க. நல்லா நீங்க கவனிக்கணும், அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லாம இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மனைவியும் அந்த மகன், மனைவியும் அந்த மகன், அப்படித்தான் நாம் அங்க வாசிக்கிறோம். ஆக நோவாவுடைய மனைவியும் நோவாவும் ரெண்டு பேரும், பிள்ளைகளுடைய மனைவியும் அங்க மூணு பேருடைய பிள்ளைகளுடைய மனைவி 6 பேரு, ஆக மொத்தம் 8 பேர் அந்த பிள்ளைகள். அப்ப அங்க யாரு இல்லைன்னா பிள்ளைகள் இல்லை. இப்ப 9வது வசனத்தை பாருங்க, தேவன் நோவாவை அவருடைய குடும்பத்தாக நினைத்தருளினார். வசனம் சொல்லுகிறது, இந்த இந்த 9வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நோவாவையும் அவனுடைய குமாரரையும் ஆசீர்வதித்து பழகி பெருகுங்கள் என்றார். தேசத்துல இந்த நோவா இந்த பேர் இந்த ஜலப்பிரயாணத்துக்கு பின்பு தேவன் இந்த நோவாவின் பிள்ளைகளின் ஊடாக, நோவாவோட குடும்பத்தின் ஊடாக தேசத்துல மனுஷர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். தேவன் நினைத்தால் பிள்ளைகள் இல்லைன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? அதுக்காக நீங்க வேண்டிக் கொள்கிறீங்களா? அதுக்காக காத்திருக்கிறீங்களா? அதை ஒரு பெரிய காரியமாக நினைத்து கவலைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நான் சொல்ல உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல முடியும். வேதம் சொல், தேவன் நினைத்தார், எது நடக்கல, எது வரல, எது கிடைக்கல, எது எனக்கு உண்டாகல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாம் தேவன் நினைத்தால் அது உங்களுக்கு சாத்தியப்படும். தேவன் நினைத்தால் அது உங்களுக்கு கைகூடிப்படும். தேவன் நினைத்தால் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். வசனம் சொல்லுகிறது, தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பழகி பெருக செய்வார். இந்த நாளிலே நான் உங்களுக்கு நான் சாட்சியாக சவாலாக தீர்க்க தரிசனமாக நாங்கள் சொல்லணும், நீங்க பழகி பெருகுவீங்க. உலகம் உங்களை பார்த்து நீங்க அப்படியே தான் இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் வராது, ஒன்றும் நடக்காது, நீங்க அப்படியே தான் இருப்பீங்கன்னு உலகம் சொல்லும், மனிதர்கள் சொல்லுவார்கள். ஆனா வேதம் சொல்லுகிற தேவன் நினைத்தால் இந்த பூமியை நிரப்புகிற அளவுக்கு தேவன் உங்களை பழகி பெருக பண்ணுவார். ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான நல்ல செய்தி, நீங்க பழகுவீங்க, பெருகுவீங்க. எந்த இடத்துல இருந்தால் திருச்சபையிலையா உங்களுடைய திருச்சபை பழகி பெருகும், நீங்க குடும்பத்திலையா நீங்க பழகி பெருகுவீங்க, வேலை செய்யற ஸ்தலத்திலேயா நீங்க பழகி பெருகுவீங்க. ஏனென்றால் தேவன் நினைத்துட்டார்னா அதை எந்த மனுஷனாலும் தடுக்கவே முடியாது. ஆகவே இந்த நல்ல நாளிலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய 4-5 காரியங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் நினைத்தார், சமத்தரையிலிருந்து சிகரத்துக்கு உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களை நினைத்தார், எந்த ஜலத்தையும் எந்த ஊற்றுக்கண்களையும் நிறுத்தி போடுவார். தேவன் உங்களை நினைத்தார், தேவன் உங்களை நினைத்தால் வசனம் சொல்லுகிறது, நல்ல செய்திகளை உங்களை காதுகளை கேட்பீங்க. தேவன் உங்களை நினைத்தால் நீங்க கிளம்ப பண்ணுவார். எந்த இடத்துல நீங்க ஆபத்து நிறைந்த இடத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். ஆகவே தேவன் அந்த ஆபத்து நிறைந்த இடத்துல நீங்களும் அழிந்து போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல உங்களை கிளம்ப பண்ணுவார், தூக்கி விடுவார், வேற இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விடுவார். 5வதாக வசனத்துல இப்படி வாசிக்கிறான், அவர் உங்களை பழகி பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பிள்ளைகளை உயர்த்த வேண்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். அரா மலைக்கு உயர்த்துங்க ஆண்டவரே, சிகரத்துக்கு உயர்த்துங்க ஆண்டவரே, சம தரையிலிருந்து ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானத்துக்கு பிள்ளைகளை கொண்டு செல்லுங்கப்பா. எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க நினைத்தால் போதும், நீங்க நினைச்சிட்டா போதும், எல்லாம் மாறும் ஐயா. நீங்க நினைச்சிட்டா போதும், அந்த ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க நினைச்சிட்டா காரியம் வாய்க்கும், நீங்க நினைச்சிட்டா நடக்காதது கூட நடக்க ஆரம்பிச்சிடும், நீங்க நினைச்சிட்டா எங்களுக்கு பயம் இல்லை கலக்கம் இல்லை எல்லாம் சரியாக நேர்த்தியாக அழகாக நடக்கும். ஆண்டவரே ஒரு கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், ஒரு சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதித்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: அருமையான வெளிப்பாடு. இன்று எனக்கு பிடித்த வெளிப்பாடு இந்த பானபத்திரக்காரன் மறந்துட்டான். மறக்கிறது நல்லது, மறந்தபடியாத்தான் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது. இந்த பானபத்திரக்காரன் உடனே சொல்லியிருந்தான்டா சின்ன வயதான் கிடைச்சிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி கர்த்தருடைய திட்டம். இப்ப இன்னும் யாரும் மறந்தாலும் இப்ப கவலைப்படுறது இல்லை. ஒரு நாள் அருமையான செய்தி வாசல் ஆசிரமா இருந்தது, நல்ல விளக்கத்தை கொடுத்தீர்கள். உங்களை உங்களோட மோம்பாக்கு சிரிப்பாரு சிரிச்சு கொண்டே சொல்லியிருக்க மிகவும் ஆசிரியமா இருக்கு பாசர். கத்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியம் ஆசிரியப்பாராக. இது யூடியூப்ல அனுப்பி வைக்கிறது பாசர். ஆமே, வெல்கம். இதுவரை செய்து கொடுத்து பாஸ்டர் சாம்பல் ராஜ் பேட்டிகுலர் ஸ்ரீலங்கா. நாங்கள் தொடர்ந்து பாச அஞ்சன் ராசனா இருக்க போறோம். பிரஸ் லோட் பாச அஞ்சன் ராசனா.
3: ஓ பிரஸ் லோட் மகேந்திரன் ஐயா. பிரஸ் லோட் நேயர்களே,
1: மணிக்கவனும் பாச அவருங்க ஒரு அவசரமா போக வேண்டிய உடையதான் உங்களை நான் மாறி கொடுத்தேன். அப்படி
4: இட்ஸ் ஓகே பிரதர்.
1: ஓகே, என்ற ஊழியக்காரருக்கு ஊழியக்காரர்கள் சொல்லும்போது விளங்க வேணும், அவர் வேறு கூட்டத்துக்கு போக வேண்டியிருக்கிற அப்படினால
3: நாங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல மெசேஜை கேட்டோம். அவர் தேவனங்களை நினைத்தருள வேண்டும். அவர் நினைக்காவிட்டால் எங்களுடைய வாழ்வு நெகட்டிவா தான் போகும். தேவன் எங்களோடு கூட இருக்க வேண்டும். ஒரு நல்ல மெசேஜை பாஸ்டர் தந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மெய்யான தேவன் தேவனங்களை நினைக்கும்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களில் இருக்கிற தவறுகள் குற்ற குறைகளை அந்த மெய்யான தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு நோவாவை நினைந்தருள தேவன். இப்படியாக இந்த ஊழியம் செய்த வேத அகமத்தில் வாசிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நினைந்தருளினார். இந்த காலத்தில கடைசி காலத்தில ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நிச்சயமாக தேவன் நினைந்தருளுவார். அவருக்கு பிரியமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும். அவருக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஊழியத்தை கடைசி நாட்களில அவருடைய சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியானவர், எங்களை இருளிலே இருந்து ஒளி கலைத்த தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் ஒன்று தீமோத்தேயு 6:16 பார்க்கும் பொழுது எங்களுடைய தேவன் ஒருவராய் சாவாமை உள்ளவர். எங்களுடைய தேவன் சாவாமை உள்ள தேவன், இயேசு சாவாமை உள்ள தேவன், பரிசுத்த ஆவியானவரும் எங்களுக்குள்ள இருந்து இம்மோர்டல் ஒரு மரணம் இல்லாதவர் தான் நாங்கள் ஆராதிக்கிற ஒன்றான மெய் தேவன். ஒரு சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், யாரும் அவரை நெருங்க முடியாது, அவரை காண முடியாது. ஆவியாக இருக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக. அவருக்குத்தான் அந்த ஒன்றான மெய் தேவனுக்கு சாவாமை உள்ளவருக்கு சேரக்கூடாத ஒளியில் உள்ள வாசமா இருக்கிறவருக்கு காணக்கூடாதவர், யாரும் அந்த ஒளிக்குள்ள நெருங்க முடியாதவராக அவர் இருக்கிறார். என்னுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். பாருங்கள், இயேசுவும் அப்படித்தான், எல்லாரையும் அன்பு செய்கிறவராக எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தவராக, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல
4: பாவம் செய்யும் பொழுது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும், முடியாத பலியாக தொடர்ந்து செலுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழுகிற உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு அந்த சிலுவையில் ரத்தம் செஞ்சு மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட தெய்வம் அவர் ஒருவர் தான். அவர் தான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்தவர்கள். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26 வசனத்தை நீங்கள் ஆழமாக வாசித்து பார்த்தீர்களாக இருந்தார், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கிறார்கள். லெட் அஸ் மேக் அவர் இமேஜ் நமது ரூபத்தின்படி நமது சாயலின்படியும் நாங்கள் மனுக்குலத்தை உருவாக்குவோமாக. பாருங்கள், இயேசுவும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் ஒன்றாக இருந்து அந்த அந்த உலக படைப்பில ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் புரோவெர்ப்ஸ் நீதிமொழிகளிலே

படைத்தவர். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் படைப்பின் போது நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர் தான் ஆவியானவராக இருக்கிறார். இப்படியான தேவன் முதல் முதலாக உண்டாக்கினது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சம் எங்களுக்கு அவருடைய வார்த்தை வெளிச்சத்தை தருகிறதாக இருக்கிறது. நாங்கள் இருளில வாழுகிற வாழ்வு, அது பிசாசோடு இணைந்து வாழுகிற வாழ்வு, அது நரகத்துக்கு இழுத்து செல்கிற வாழ்வு, இன்னைக்கு மதங்களில காணப்படுகிற வாழ்வு ஒரு இருளான வாழ்வு. இந்த இருளான வாழ்வில இருந்துதான் இயேசு எங்களை பிடித்தெடுக்கிறார் ஒளியான ராஜ்யத்திற்கு, ஒளியான வாழ்வுக்கு. பாருங்கள், இயேசுதான் அந்த விளக்காக ஒளியாக இருக்க போகிறார். ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வரும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது, அவனுக்குள்ளே இருந்த இருள் வெளியேறுகிறது, ஒளி வருகிறது. அதுதான் ரட்சிப்பு. பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் இயேசு அவனுக்குள்ள வரும் பொழுது அவனுடைய இருளான பகுதி அகன்று போகிறது. அந்தகாரத்தில் இருந்து எங்களை ஆச்சரியமான ஒளி கலைத்தவர் தான் இயேசு. சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஜீவனை தந்தவர் எங்களுடைய தேவன். அவர்தான் எங்களுடைய ஜீவனுக்கு பலனை தந்து இந்த ஜீவனுக்கு பின்பு நித்திய ஜீவனோடு வாழுகிற வாழ்வை அந்த ஒன்றான மெய்த்தேவன் எங்களுக்கு தருகிறார். யோவான் 17:3 நாங்கள் ஒன்றான மெய்த்தேவன், ஒரு தேவன் தான் மெய்யான தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு மதங்களில காணப்படுகிற தெய்வங்கள் எல்லாம் தண்டிக்கப்பட போகிற தெய்வங்கள் என்று எரேமியா 10:11 சொல்லுகிறது. பாருங்கள், அவர்களுடைய தேவன் ஒரு நாள் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தெய்வங்களை எல்லாம், அந்த தேவர்களை எல்லாம் ஒரு நாள் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். பாருங்கள், முடிவு வரும், முடிவு அதன் பின்புதான் முடிவு வரும். இந்த வார்த்தைகள் தான் என்று அழியாததாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட எல்லாம் அழிந்து போகிறதாக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாத வார்த்தைகள் தான் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. 2 Corinthians 4:4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவன் தான் விழுந்து போன தூதனாக, ஆதாம் ஏவாளை வஞ்சித்த தேவனாக, லூசிபரசும் அவனுடைய தூதர்களுமாக இந்த உலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் தலைவனாக அவன் இருக்கிறான். இப்பிரபஞ்சத்தில மனிதர்களை குருடாக்குறவனாக. பாருங்கள், எங்களுடைய மூதாதையர்கள், பழைய மூதாதையர்கள் மதங்களை உருவாக்கினார்கள், சிலைகளை உருவாக்கி வணக்கங்களை ஆரம்ப காலங்களில், ஆபிரகாமின் காலங்களில இருந்து இப்படியான விக்கிர ஆராதனை வணக்கங்கள் இருந்து, அதனாலதான் சில மனிதர்கள் தங்களுடைய மதம் ஆரம்ப காலத்தில் இருந்த மதம் என்று அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அது மதம் அல்ல. இப்படியான ஒரு மத வழிபாடுள்ள இடத்திலே இருந்துதான் ஆபிரகாமின் தகப்பன் இப்படியான விக்கிர ஆராதனை செய்கிறவன், வியாபாரம் செய்கிறவராக இருந்தான். ஆனால் அந்த ஒன்றான மெய்த்தேவன் ஆபிராமை பிரித்தெடுக்கிறான். ஆபிராமை பிரித்தெடுத்து ஒளியான தேசத்துக்கு, ஒரு ஆசீர்வாதமான தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு, குறைவுகள் இல்லாத தேசத்திற்கு, பள்ளத்தாக்கு நீர் எப்பொழுதும் இருக்கிற தேசம். பாருங்கள், இப்படியான பச்சை பசேல் என்று இருக்கிற தேசம், மலைகளில் இருந்து தண்ணீர் தொடர்ந்து அந்த பிரதேசத்துக்கு வந்து கொண்டிருக்கிற தேசம், இரும்பு உருக்கி எடுக்கிற தேசம், அப்படியான மில்க் அண்ட் கனியுள்ள தேசம். பாருங்கள், இந்த திராட்சை குலைகள் எல்லாம் ஒரு 4 அடி உயரமான குலைகளாக அந்த

தேசத்தை பார்த்தவர்கள் பாருங்கள், இப்படியாக இந்த தேசத்தை வேவு பார்த்து பாருங்கள், இப்படியாக தேவன் ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக ஆபிரகாமோடு பேசினார், உன்னுடைய ஜனங்கள் 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள், அவர்களை பாருங்கள் மோசே மூலமாக செங்கடலை பிளந்து ஜோர்தானை பின்னட வைத்து எரிகோ கோட்டையை நிகழ்த்தி அந்த அக்தஞாதி ஜோர்தானின் அக்கறையில் உள்ள அந்த மத வழிபாடு உள்ள மக்களை எல்லாம் பாருங்கள் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். பாருங்கள் அதுல உண்மை உத்தமமாக நாங்கள் எங்களுடைய மெய்யான தேவனை தேவனங்களை நினைத்தருளும்படியாக நாங்கள் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது தேவனங்களை நினைந்தருள்வார். தேவனங்களை நினைந்தருளினால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வு ஒரு வெற்றி உள்ள வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு, மற்றவர்களுக்கு இயேசுவை போல நற்கிரிகைகளை செய்கிற வாழ்வு வாழ்வுதான் எங்களுடைய வாழ்வாக மாறும். இதை நீங்கள் இழந்து விடக்கூடாது. யோசேப்போடு தேவன் கூட இருந்தார். பாருங்கள் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், உயர்த்தப்பட்டான். குடும்பத்தில் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் தேவனுடைய திட்டத்தின்படி அவன் வாழ்ந்ததன் நிமித்தம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறினது. அத்தனை துன்பங்களிலே இருந்தும் அவன் உண்மை உத்தவமாக நடந்தது நிமித்தம் தேவன் அவனை உயர்த்தி அந்த பஞ்ச காலத்தில அத்தனை மக்களுக்கு எகிப்து மக்கள் இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்கும் உணவு கொடுத்து பாருங்கள் இந்த பஞ்சத்தில தேவனுடைய ஞானம், இந்த பஞ்சம் வந்தாலும் தேவன் தான் இந்த உலகத்தில மழையை கொடுக்கிற தேவன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன், அந்த ஒன்றான மெய்த்தேவன் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எங்களை உருவாக்கின தேவன் பாருங்கள் 5 நாள் எங்களுக்கு தேவையான மனுக்குலத்துக்கு தேவையான அத்தனை படைப்புகளை படைத்து 6வது நாள் மனிதனை படைத்து 7வது நாள் தேவனை மகிமைப்படுத்துகிற நாளாக ஓய்வு நாளாக உருவாக்கின தேவன் அந்த ஒன்றான மெய்த்தேவன். இன்றைக்கு நாங்கள் அவருக்கு விரோதமாக சிலைகளாகவோ மதங்களாகவோ அவர்கள் தேவனை நாங்கள் உருவாக்க கூடாது. பாருங்கள் அவர் விக்கிற ஆராதனையில பிரியமில்லாத தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவனாக மாறுவார் விக்கிற ஆராதனை செய்யும் பொழுது. இதற்காகத்தான் ஆபிராமை பிரித்தெடுத்து அப்படியாக ஒரு மத வழிபாடு உள்ள இடத்துல இருந்த அந்த மெய்யான தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவனுடைய சந்ததி கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்ததை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும் பாருங்கள் அபிஷேகம் இந்த உள்ளத்தில இருந்து எல்லா மக்களுக்கும் பரவும். இப்படித்தான் இந்த எவாஞ்சலிசத்துல நீங்கள் நன்கு ஜெபித்து துதித்து போகும் பொழுது அவங்களுடைய உள்ளத்தில இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலேயும் அவர்களும் பரிசுத்தமாக ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் யூனிட்டியாக ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது அவர் எல்லாரையும் நிரப்புறவராக இருக்கிறார். பாருங்கள் இந்த உலகத்தின் ஒளி இயேசு. யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் இந்த ஒளிதான் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். இருளை நீங்கள் தொடர்ந்து விரும்புவீர்களாக இருந்தால், தீமையை தொடர்ந்து விரும்புவீர்களாக இருந்தால், இயேசுவை விட்டு விடுவீர்களாக இருந்தால் ஆக்கினை தீர்ப்பு. அது பிசாசுக்குத்தான் தேவன் ஆக்கினை தீர்ப்பு கொடுத்து விட்டார். நரகத்தை உருவாக்குறது பிசாசுக்கு மட்டும்தான், மனுக்குலத்துக்காக தேவன் நரகத்தை உருவாக்கவில்லை. விழுந்து போன தேவ தூதர்களாக இருந்தவர்கள் லூசிபரசும் அவனுடைய தூதர்களும் விழுந்து போன தூதர்களுக்காக உருவாக்கப்பட்ட நரகம். அதுல மனிதர்கள் மனம் திரும்பி எங்களுடைய ஆத்துமாக்கள் எங்களுடைய ஆவி எல்லாம் தேவனுடையது, இந்த ஆத்துமா பிசாசினால பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்ற விருப்பத்தோடு தான் இயேசு இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கடமையை தந்துவிட்டு போகிறார்.
சகல ஆதாம் ஏவாள் இழந்த அதிகாரத்தை மீண்டுமாக இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்து சிலுவையில மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்து மீண்டும் அந்த அதிகாரத்தை எங்களிடத்துல தந்து விட்டு போயிருக்கிறார். ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல ஊழியம் செய்யற ஒவ்வொருவரிடத்திலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள். இப்படியாக அவருடைய வார்த்தையை நாங்கள் போதிக்கும் பொழுது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்துல தேவன் பரிசுத்த ஆவியானவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். வசனம் பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்ட வசனம், அந்த வசனம் வாழ்வை மாற்றுகிறதாக இருக்கிறது. இருளில் உள்ள மக்கள், அடிமைத்தனத்தில் உள்ள மக்கள், பாவ அடிமைத்தனம், சாப அடிமைத்தனம், இப்படியான ஒவ்வொரு அடிமைத்தனத்திலே உள்ள மக்களையும் விடுதலை தருகிறது தான் எங்களுடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவராக இருக்கிறார். 3:17 கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்குண்டு அங்க விடுதலை உண்டு. பாருங்கள், நீங்கள் விடுதலை வேணுமாக இருந்தார், இந்த உலக விடுதலை அல்ல, இந்த இயேசு விடத்தில இருந்தான் விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுடைய வீடுல இருக்கிற பாவ பழக்கங்கள், சாப பழக்கங்கள், ஒவ்வொரு குடி பழக்கங்கள், இப்படியான இந்த அசுத்த ஆவிகள் அதிக அளவு தீமையான ஆவிகளை கொண்டிருக்கின்றன. எங்களுடைய தேவனுடைய ஆவி ஒரே ஒரு ஆவி, பரிசுத்த ஆவி, அது நன்மை செய்கிற ஆவி, அன்பின் ஆவிதான் எங்களுடைய ஆவி. தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, எங்களுடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். நாங்கள் இப்போ ஏசாயா 6:2 சேரா மீன்களும் கேரி மீன்களும் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருக்கின்றன. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். 24 மணி நேரமும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனை அந்த தூதர்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தர் பரிசுத்தர், நீங்கள் உங்களுக்கு அவருடைய அபிஷேகத்தை பெற வேண்டுமாக இருந்தால் துதித்து பாருங்கள். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஹோலி ஹோலி ஹோலி. பரலோகத்தில் இப்படித்தான் இந்த தூதர்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலிருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது தேவன் இறங்கி எங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். பாருங்கள், 1 பீட்டர் 12 பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்துல எங்களை இன்றைக்கு நிரப்பி இருக்கிறார். எங்களுடைய பெயர்களை அவருடைய லேப் புக்கில எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், இதுதான் நாங்கள் பரலோகத்துக்கான கடவுச்சீட்டாக சிட்டிசன்ஷிப்பை பரிசுத்தாவியை பெற்ற ஒவ்வொருவருக்கு தந்திருக்கிறார். நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7:12 எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் தோத்திரமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இறந்த காலம் முடிந்தது, நிகழ்காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலம் இயேசுடைய வருகை மட்டும், அதன் பின்பு நாங்கள் 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு நித்திய காலமாக சதா காலத்துல நாங்கள் இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்துல நீங்கள் ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்வு 80 ஒரு 100-120 வாழ முடியும். இந்த வாழ்வை நம்பி நீங்கள் இந்த 1000 வருட ஆட்சியில 10 ஜெனரேஷன் வாழுகிற வாழ்வு, ஒரு மனிதன் 100 வருடங்கள் வாழ்வனாக இருந்தால் 10 ஜெனரேஷன் 1000 வருடம் இந்த உலகத்துல நாங்கள் வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசு ராஜாவுடைய வாழ்வில வாழ முடியும். அதை நீங்கள் இழந்து விடக்கூடாது. Matthew 5:14 சொல்லப்படுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நாங்கள் இந்த கடைசி காலத்துல மறைந்திருக்க கூடாது, அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வர வேண்டும். பாருங்கள், அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த முஸ்லிம் மகன், அந்த முகமதியர்கள், இந்த இந்து மக்கள், இப்படியாக அந்த நரகத்துல ஒரு வேதனை உள்ள இடம், போனால் திரும்பி வர முடியாத இடம், அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு அவர்களும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுவைக்க வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய பரலோக சந்தோஷத்தை நாங்கள் ருசித்திருக்கிறோம். இந்த உலகத்துல அற்ப பாவங்களுக்கு கூடாக வருகிற
அந்த பாவத்துக்கு பின்பு உங்களுக்கு நஷ்டம் வரும், பண நஷ்டம், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் வரும். இந்த பரலோக சங்கோசத்துல சமாதானம் வரும், அன்பு வரும், ஒரு நம்பிக்கை வரும். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய பலன் உண்டு என்ற ஒரு உணர்வு வரும். பாருங்க, நாங்கள் ஜீரோவாக இருக்கிறோம். இயேசு எங்களுக்குள்ள வந்த பொழுது அவர் எங்களை ஹீரோவாக எங்களை மாற்றுகிறார். முடியாத காரியங்களை அவர் ஞானத்தை தந்து, புத்தியை தந்து, அறிவை தந்து அவர் எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, மத்தேயு 5:16 விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. எங்களுடைய நற்கிரிகையை மற்ற மக்கள் காண வேண்டும். அவர்கள் மதத்தில் வாழுகிற மக்கள் எங்கள் இயேசுவை போல இந்த கடைசி காலத்தில் எங்களை மாற்றும். இந்த இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறார், என்ன விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். ஆண்டவரே, இந்த கடைசி கால ஊழியர்களை இப்படியாக ஒரு எழுப்புதலை உருவாக்குவதற்காக எங்கள் ஒவ்வொருவரை உம்மை போன்ற காரியங்களை, உம்மிலும் பெரிதான காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். யோவான் 8:12 இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பாருங்கள், இயேசு உங்களிடத்துல வந்துவிட்டால் உங்களுக்கு ஒரு ஜீவ ஒளியை தந்து உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றில பிசாசின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். பாருங்கள், நாதாம் பிசாசே தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டதன் நிமித்தம், தேவனுக்கு உபய பண்ணாமல் அவருடைய கட்டளையை மீறினபடியால், பிசாசுக்கு இடம் கொடுத்த விட்டபடியால் பிசாசின் பிள்ளைகளாக நாங்கள் பிறக்கிறோம், ஒரு இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். பாருங்கள், இயேசுவிடத்துல இயேசுவுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அந்த பிசாசின் ஆவிகள் எங்களுடைய தீமைகள் நாங்கள் அந்த அந்தகார இருள் எங்களுக்கு அகன்று ஆச்சரியமான ஒளி எங்களுக்குள்ள வந்து இயேசுவை போன்ற குணங்கள் எங்களுக்கு வருகின்றது. இதற்கு தான் இயேசு எங்களுக்கு வேண்டும். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். பண்படித்தான் எங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இப்படியான ஒரு ராஜ்யத்தில நாங்கள் வாழப்போகிறோம். 1 Yohan 1:5 சொல்லப்படுகிற தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு இருள் இல்லை. இருள் இல்லாத தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீத 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. பாருங்கள், இருளையும் ஒளியையும் வைத்தால், இருள் ஒளிதான், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாருங்கள், இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை லைட்டை போடும் பொழுது வெளிச்சம் வருகிறது, இருள் அதை பற்றி கொள்ள முடியவில்லை. பாருங்கள், இயேசுதான் அந்த ஒளி, ஒளிதான் இருள் பிசாசுக்கு ஒரு நரகத்துக்கு நரகத்தின் முடிவாக இருக்கிறது, இருளான தேசம். பாருங்கள், பிசாசு கண்களை குருடாக்கி வைத்திருப்பான். பாருங்கள், மன கண்களை அவர் குருடாக்குறவனாக இந்த இயேசு அறியாதபடி மனிதர்களுடைய, இன்னைக்கு மதங்களில் வாழுகிற அத்தனை மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி அந்த தோற்சுகளை போடுவார். மதத்தை விட்டு நீ போகாதே, நீ இயேசுவிடத்துல வருவதற்கு பிசாசானவன் என்ன தீமைகளை செய்ய முடியுமோ, அடிமைப்படுத்தி விட முடியுமோ, அடிமைத்தனங்களுக்கூடாக கண்களை குருடாக்கி அவன் இன்றைக்கு மதங்களுக்குள்ளேயே வச்சிருப்பான். மதங்களுக்குள்ள பிரிவினைகளை ஏற்படுத்துவான். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் சொல்லுவது, இது இப்படியான காரியங்களை மனிதர்களுக்கு தோற்சாக கொடுத்து அவன் ஒரு அழிப்பவனாக இருக்கிறான். திருடுறது, கொல்லுறது, அழிப்பது, இதற்கு தான் இயேசு வேண்டும். இயேசு 1:4 தேவன் வெளிச்சம், வெளிச்சத்தை உண்டாக்கினார், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தை இருளை தேவன் வெவ்வேறாக பிரித்தார். பரலோகத்திலே
பாருங்கள், இராக்காலம் இல்லாத ராஜ்யம், இயேசுதான் ஒளியாக விளக்காக இருக்கிற ராஜ்யம், இடவில்லாத ராஜ்யம், இப்படியான ஒரு ராஜ்யத்துல திருடர்கள் இல்ல, பிசாஸ் இல்ல, அப்படியான ஒரு ராஜ்யத்துல தான் நாங்கள் வாழப்போகிறோம். நாங்கள் சங்கீதம் 27 அதிகாரம் 1 வசனத்திலேயும், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பாருங்கள், அவர் ஜீவனுடைய உயிரில பலனை தருகிறவர் அவர் தான். பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு எங்களை தைரியப்படுத்துகிற, துன்பமோ துயரமோ நாசமோ சுமோ பட்டியமோ எதுவும் அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு ஊழியக்காரன் மரிக்கும் பொழுது கூட நாங்கள் எங்களுடைய தேவனிடத்தில் எங்களுடைய உயிரை விட்டுவிட வேண்டும். அவர் தன்னுடைய பலிபீடத்தில் எங்களை வைத்து எங்களை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவனை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. பாருங்கள், 1 ஜோவான் 1:7 அவர் ஒளி, இயேசு ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்கள், அவர் யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஜீவம், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. பாருங்கள், இப்படியாக நன்மைகளை தருகிறவர் தான் இயேசு. ஒரு தீமை கூட ஒரு மனிதருக்கு செய்யாமல், பாருங்கள், ஒரு பாவம் கூட அவரும் செய்யாமல், மனிதர்களுக்கும் ஒரு தீமை கூட செய்யாமல் வாழ்ந்து நன்மைகள் மட்டும் செய்தவரை சிலுவையில் ஆணி அடித்தார்கள் இந்த மக்கள். பாருங்களே, அது பிசாசை வெற்றி கொள்வதற்காக. பிசாசு ஆதாம் ஏவாள் அதிகாரத்தை பிசாசிடத்துல கொடுத்து விட்டார். அந்த அதிகாரத்தை மீண்டுமாக தன்னுடைய சிலுவை மரணத்துக்கூடாக அந்த வாலிப வயதில மறித்து எங்களுக்கு அந்த அதிகாரத்தை மீண்டுமாக நாங்கள் பரலோகத்துக்கு போற பாதையை அவர் எங்களுக்காக உருவாக்கி விட்டு போகிறார். அந்த சிலுவை மரணத்துக்கூடாக அதற்காகத்தான் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக எங்களை அடைத்திருக்கிறார். ஏசாயா 60:1 எழும்பை பிரகாசே, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாருங்கள், இப்படியாக யோவான் 12:35 இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். பார்கள், இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள் இருளில வாழுகிறார்கள். அவர்களுக்கு தாங்கள் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பாருங்கள், இதற்காகத்தான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்று வேதாகமத்தை அனு தினமும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று வாசிக்கும் பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வேதாகமம் உங்களுக்கு ஒரு தேனாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஔஷதமாக இருக்கும், மருந்தாக இருக்கும். இதற்காக நீங்கள் பெற்ற இந்த நன்மைகளை இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உங்களுடைய தெரிந்தவர்கள், உறவினர்கள், இந்த காலத்தில் இன்னும் கொஞ்ச காலம் நாங்கள் வாழுகிற வாழ்வு, கடைசி கால நிகழ்வுகள் நடக்கிறது, அந்த காலத்தில மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் பரலோகம் பெற வேண்டும் என்ற விருப்பம் தான் இயேசு அவருடைய அதிகாரத்தோடு அவர் எப்படி எங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி சொன்னாரோ, இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொருவரும் அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் அவருடைய வருகையை அறிவித்தான். நான் அந்த ஒளியல்ல, ஒளியை காண்பிக்கிறவராக நான் வந்தேன். அதே போல நாங்கள் அவருடைய வருகையை அறிவிக்கிறவர்களாக, வருகைக்கு மற்றவர்களை நாங்களும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்பட நாங்கள் இந்த சுவிசேஷ விதையை விதைக்க வேண்டும் என்ற ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கின்றேன்.

கோடி எங்கும் சுவிசேஷவிதை தூவுவோம். வருகின்றது அதன் சாய தெரிகின்றது. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு.

பிறப்பின்னோர் வாசல் எங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்கே, கர்த்தரின் கண்கள்

0: അല്ലവാ ഉറങ്ങാമനാമും വിരന്തോടിയെങ്കും മുടിയ സുവിശേഷ വിധയെ നാങ്കൾ ഉപയോഗം ഉത്തമത്തോടും പരിശുദ്ധത്തോടും ഉമ്മത് വഴിയിലെ നാങ്കളിന്ന് സുവിശേഷത്തെ അറിവിക്കങ്ങളുടെ ഒവ്വൊരുവർക്കും എങ്ങളുടെ ജ്ഞാനത്തെ പുത്തിയെ അറിവൈ തന്ന് മക്കൾ രക്ഷിപ്പിക്കാണ് അവരുടെ ഇരുതയങ്ങളോട് പേശുംപടിയാകും. ഈ മതങ്ങളിലെ വാഴ്ന്ന് അവരുടെ നരകത്തിന് പോകുന്നതും കൂടിയ ചിത്തമല്ല താമസിക്കുന്നാറുണ്ട് ശ്രീലങ്കപടി ജേസു വാഗ്ദത്തത്തെ കുറിച്ച് താമതമായി രാമൻ എല്ലോരും മനം തിരുമ്പ വേണ്ടുമെന്ന് ഒരു വിരുപ്പമുള്ള യേശു ക്രിസ്തുവേ ഇന്ന നേരത്തിൽ അവരുടെ ഉദവി ചെയ്യുമ്പടിയാകും. അറിയാമൽ പാപത്തിലെ വാഴുകിറാർകൾ പിശാചിൻ കണ്ണുകൾ കുരുടാക്കപ്പെട്ട് വാഴുകിറാർകൾ പ്രപഞ്ചത്തിന്റെ അത് കണ്ണുകളെ നീ തുറന്നു വിടുമ്പടിയാകെ നീ ഞാനെ കുറിച്ചിരിക്കുന്നു എന്ന മക്കളെല്ലാരും രക്ഷിക്കപ്പെട്ട് സുവിശേഷ വിധയെ കേട്ട് ഒവ്വൊരു മതങ്ങളിലെ വാഴുകിറ മക്കളും പാപത്തിലെ വാഴുകിറ മക്കളും ശാപത്തിലെ വാഴുകിറ മക്കളും ഒവ്വൊരുവരും വിട്ടുതലയെ പറ്റിക്കൊള്ളുവാൻ കരുതലെ ആവിയാനവർ ആവിയാനവർ എന്തുണ്ട് അങ്ങ് വിട്ടുതലയുണ്ട് സുവിശേഷ വിധയ ചങ്ങമൻ്റെ കൂടാകെ പോകപ്പെടുന്നത് അവരുടെ ഒരു വിട്ടുതല കിടപ്പതാകെ കരുതൽ ആവിയാനവർ അവരുടെ വസനം സംഗീത 107:20 ഉടേ വസനത്തെ അന്നിപ്പി ജപിക്കുന്നതും പരിശുദ്ധ ആവിയാനവർ ഒവ്വൊരുവരെയും ഇറങ്ങി വിരാകും ചന്ദലിന്റെ ഉള്ളങ്ങാൽ വരയ്ക്കും ഒവ്വൊരുവരെയും നിറപ്പി വിരാക് ഒവ്വൊരുവരോടും ഇടപെടി വീരാക് അണവരേ അവർ അറിയാമൻ ചെയ്ത പാവങ്ങൾ എല്ലാം ഉടേ രക്തത്തിനാലെ കഴുകി വിടുവാറുകളാക് ദലീരത്തിലെ ജാതിയാർ രക്ഷകരാക ഏറ്റിക്കൊള്ളുകിറാർകളോ അവർ ഒവ്വൊരുവരെയും ഉള്ളത്തുക്കൾ വീരാക പരിശുദ്ധാവിനാലെ നിറപ്പ് വീരാക അവരുടെ പേരുകളെയും ജീവ പുസ്തകത്തിൽ എഴുതി വീരാക അറിയാമൽ വാഴുകിറാർകൾക്കാക ജപിക്കുന്ന ഒവ്വൊരുവരും ഒവ്വൊരുവരെയും നേരത്തിൽ നിറപ്പും പടിയാകെ കടിച്ച ആക്കളിൽ ഞാൻ മാംസമാണ് ജാവർമേലും എന്ന ആവിയെ ഊറ്റുവേൻ അറിയേ അന്ത അന്ത ആവി ഇന്ന് നേരത്തിൽ ഊറ്റപ്പെട്ട് ഒവ്വൊരു നിലയ്ക്ക് കേട്ടുകൊണ്ടുള്ള ഒവ്വൊരുവരും നിറപ്പപ്പെട്ട് ഉമ്മടത്തിൽ ഓടി വരുവാറുകളാക ഞാനേ വഴിയും സത്യവും ജീവനും വേറെ അന്റി ഒരുവരും പറഞ്ഞു പോകാതെ ഒവ്വൊരുവരെയും ഉള്ളത്ത് ഉള്ളത്ത് അന്ന് കവലയില്ലാതെ കണ്ണീരില്ലാതെ ദുഃഖമില്ലാതെ മരണമേ ഇല്ലാതെ അന്ന് രാജ്യത്തില് ഞങ്ങൾ ഒവ്വൊരുവരും സന്ധിക്ക ഉദവി ചെയ്യാക ഒവ്വൊരുവരും ഞങ്ങൾ നേരിക്ക് നേരാക റേഡിയോ കൂടാകെ കേട്ടുകൊണ്ടിരുന്ന് യേശു ഏറ്റുകൊണ്ട് ഒവ്വൊരുവരെയും പർലോകത്തിൽ സന്ധിക്ക ഉദവി ചെയ്യാക ഒവ്വൊരുവരെയും ആശീർവദിയും കൂടേരും വഴി നടത്തും യേശു ക്രിസ്തു നാമത്തിൽ
1: നന്ദി പാസ്റ്റർ അർമ്മിയാന വാർത്തയെ മുഴുമാങ്ങളെ ആശീർവദിത്തീരുകൾ കത്തർക്ക് ഉള്ള കൂടെ ഇരുപ്പാറാക അവർ കത്തർ ഉള്ളിലെ പോക്കിലും വരത്തിലും എങ്ങൾക്ക് നാങ്கள் ആവലോട് കാത്തിരുന്ന വാർത്തയെ മുഴുമാങ്ങ എങ്ങളെ ആശീർവദിത്ത എങ്ങളെ ആശീർവദിത്ത കൃപകൾക്ക് നന്ദി സെലുത്തുകയാണ് നന്ദി നന്ദി നന്ദി ഒവ്വൊരു വാർത്തയിലും ജീവൻ ഉള്ളത് ഒവ്വൊരു വാർത്തയിലും അവരുടെ പരിശുദ്ധമാണ് ആവിയൻ മുഴമാക എങ്ങളെ അവർ തട്ടി തട്ടി എളുപ്പി അവർക്കുള്ള നങ്ങൾ മക്കളിരുന്ന് അവരുടെ സിദ്ധത്തിൻപടി ചെയ്വതർക്ക് അളത്ത അല നന്ദി ചെലുത്തി ഉങ്ങളെയും കൂടെ കുടുംബത്താരെയും ആശീർവദിക്കാൻ കത്തടിയ നാമത്തെ ഉയർത്തിയ ഉങ്ങളെയും കുടുംബത്താരെ ആശീർവദിക്കാം വാണൊരു സർബാഹം ആശീർവദിക്കാം വാൾത്തൂറം നന്ദി നന്ദി പാസ്റ്റർ നന്ദി
0: ആമേൻ
1: ആമേൻ നന്ദി മഹേന്ദ്രനയ്യാ ആമാണയ്യാ നന്ദി നന്ദി യേശുവേ നന്ദി അപ്പാ ഇവരെ നേരം കൂടെ കൃപയിൻ മൂലമാക മുടിസൂറ്റി ഒവ്വൊരുതരെയും ആണ്ടവരെ ഒവ്വൊരുത വാർത്തയിലും ആണ്ടവരലേ അപ്പാ നാങ്ക ഒവ്വൊരു നിമിടമും കൂടെ ഈ കൃപയിൻ മൂലമാക മുടിസൂറ്റിനുണ്ട് അന്ത വാർത്തയിൽ അപ്പ അവ്വളവുക്കാക എങ്ങളെ ആശീർവദിത്തീങ്ക അപ്പാ ഉങ്ങളുടെ ഉങ്ങളുടെ നാമത്തെ മറ്റുമേ ഉയർത്തുവതുക്ക് തന്റെ കൃപയിലേക്കാണി നന്ദി അപ്പാ ഒവ്വൊരു പാസ്റ്റേഴ്സും സിസ്റ്റേഴ്സും ബ്രദേഴ്സും കൊടുത്ത ഒവ്വൊരു വാർത്തയിലേക്കും നന്ദി സ്ഥലത്തിലാണ്ടവരെ അവരുടെയും അവരുടെ കുടുംബത്താരും எல்லாரோடையும் கூட இருங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிஸ்டர் எஸ்தர் ரூபி கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. ஆமென் ஆண்டவரே. உங்களோட நாங்க உங்களோட நாமத்தின் மூலமா எதை கேட்டாலும் நீங்க எங்களுக்கு அதிகமா கொடுக்கற தகப்பனா இருக்கிறீங்க அப்பா. சிஸ்டர் இருந்ததுக்காக ஜபிக்கிற ஆண்டவரே, அவங்க கொடுத்த ஒரு வார்த்தையிலும் ஆண்டவரே ஒரு மனப்பட்டு ஜபிக்கிற ஜபத்துல ஜெயமண்டு என்று கூறி ஆசீர்வதித்த கிருபைகளுக்கான நன்றி. அவங்க கூட இருங்க, அவங்களோட குடும்பத்தார இன்னும் ஆசீர்வதித்து போக்கிலும் வரத்திலும் இருந்து அவங்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். ஞானப்பிரசம் பாஸ்டருக்கான வருகிற ஆண்டவரே, அதிகாலை வேலை எங்களுக்கான வந்து இந்த டைமை ஒதுக்கி வந்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி. அவங்களோட ஊழியத்துங்களோட கூட இருக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி பாஸ்டர் ஆண்ட்ரன் ராசன், நான் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். பாஸ்டர் சாமுவேல் ராஜா கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆமென்ப்பா. உங்களோட பலிப்பிடத்துல எங்களை வைத்து நாங்க உங்களுக்கு கண்டு மகிழ்ந்து உங்களுக்குல நாங்க இருந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு இன்னும் அதிகமான புதிதான ஊழியக்காரர்கள் கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சனுக்கான ஜபிக்கிறேன். அவங்க கொடுத்த வார்த்தையிலும் கவிதைகள் பாட்டுகள் எல்லாத்திலும் ஆண்டவரே அப்பா உங்களோட துதி பாதைகளை பாட்டுகளை ஏற்றி உங்களை துதிக்க வைத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவருடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ரஞ்சினிக்கு வருகிற அவங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஜப வேண்டுகளை எடுத்து வந்து உங்களோட நாமத்தை உயர்த்த கிருபைகளுக்காக நன்றி. எனக்கு மனதை இவ்வளவு நேரம் மந்திரனையா கூட இருந்து என்ன கூட இருந்து அப்பா பொறுமையாக நாங்கள் நடத்தின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி. சிஸ்டர் ரீட்டா அப்பா மறைவால இருக்கிற மறைவில் இருந்து செய்யற ஊழியர்களையும் ஆசீர்வதித்து இந்த சங்கமம் வானொலி எங்களுக்கு திறந்து தந்த மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்தினவரே. நீரே ஜீவ தண்ணீர் எங்களுக்கு கொடுத்து தினமும் புதிதான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வத்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துறேன். நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வத்து ஜபித்து கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி நாமத்துக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் நன்றி. இயேசு நன்றி. ஆமென் ஆமென் ஐயா மகேந்திரையா.
2: ஆமென். நன்றி சிஸ்டர் டாலி. இந்த நாள முடிய ஜெபத்திற்கு ஆசமா இருந்தது. எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோமா? மைக் ஆன் பண்ணி சிஸ்டர் ரஜினி, மைக் ஆன் பண்ணுங்கடா. சிஸ்டர் ரஜினி மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் சொல்லுவோமா?
1: கர்த்தரே சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென்
2: ஆமென். பிரைஸ் லார்ட். பிரதர் லெஸ் பிரதர் பிரைஸ் லார்ட்.
3: ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் வழி நடத்திய சௌரம் மைந்தன்னையா ஆறரை துவக்கம் இதுவரையும் வழி நடத்தினார். அதே போல சௌரி டாலி, சௌரி கிரேஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மீதியாக இணைந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையில் திரும்பமாக அபிஷேக ஆராதனையிலே எங்களுடன் இலங்கை மண்ணிலிருந்து யாழ்ப்பாண பகுதியிலே சுப்ரீண்டனாக இருக்கிற ஆலயங்களுக்கு சுப்ரீண்டனாக இருக்கிற பாஸ்டர் மதி பாலன் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார். அந்த வேளையில் இணையுங்கள். துதிகளோடு ஜபங்களோடு பாடல்களோடு இணைய போற நாளை காலை வேளையிலும் இணையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அவர்களும் இணைந்து கேட்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லோருக்கும் திரும்பமாக நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு காலை வேளையில் திரும்பமாக சந்திப்போம். God bless you all. Amen. ரஞ்சினியையும் சகோதரன் மகேந்திரனையா இதுவரை நேரம் நடத்தினீர்கள். அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்த ஒருவரையும் சகோதரி டாலி அவர்கள் வழி நடத்தினார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேளையில் முடைபெறுகிறோம். God bless you all. Amen. Amen.
1: Amen. God bless you all.
2: God bless you, Sister Rita. God bless you, Rajani. God bless you, Sister Dolly. God bless you all.
1: Amen. God bless you, Maidanaya. பொறுமையாடு வந்து கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற கிருபை பெருசு. அதுக்காக நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு நிமிடம் வந்து எங்களை ஆசீர்வதித்து அப்பா பயந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, நன்றி சிஸ்டர் ரஞ்சினி அலங்கோரமணி. God bless you all. Amen.
4: Amen. God bless you, Brother Mahindran. God bless you, Brother Leslie and Sister Rita. God bless you, Sister Dolly. God bless you all. Amen. Amen.
3: Amen. Amen. Amen.
5: Recording stopped.

0: வாருங்கள், ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். எல்லாரும் ஜனம் கோத்திரம் அவரை உயர்த்தி பாடுகின்றார்.
1: குடுங்கள் பரலோக ராஜாவை வாழ்த்துவோம், இந்த பூமியில் பரலோக மாற்றுவோம்.
2: பத்தாம் அதிகாரத்திலே 45 வசனத்திலே இருந்து நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுறது பாருங்கள், அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதை தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட இருந்து வந்த விருத்ததேசனம் இல்லாத விருத்ததேசனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவினுடைய வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்திருப்பதை குறித்து இந்த நாட்களே பிரமித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல, அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகலும் தண்ணீரை விலக்கலாகாது என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்தாராம், கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்தாராம் சொல்லி இன்றைக்கு பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படி ஆனால் இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் எப்படியாக பொழிகிறது என்று சொல்லி சொன்னா, இன்றைக்கு மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிற வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வருகிற வேளையிலே அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள் ஞானஸ்நானம் எடுத்தத நீதியை நிறைவேற்றினதற்கு பின்பாக அங்கே சொல்லப்படுகிற சாட்சி என்ன என்று சொல்லி சொன்னால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சர்வ வல்லம உள்ள பிதாவானவர் தன் குமாரனை குறித்து இந்த நாட்களை சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு உண்மையான சாட்சியாக அந்த நாட்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், இந்த ஆவியில நிரப்பப்பட்டவர்களுக்கு தடையாயிருந்த காரியம் தேவனுடைய நீதி நிறைவேற்றப்படாமல் இந்த நாட்களை இருந்ததை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார் இவர்கள் கட்டாயம் ஞானஸ்தானம் எடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ஞானஸ்தானத்தில் பாருங்கள் ஏன்னு சொன்னால் ஒரு குறைவாக அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இன்னைக்கு முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஞானஸ்ஞானம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக திருச்சபைகளிலே அநேகருக்கு இந்த நாட்கள் இந்த காரியங்கள் விளங்கிக் கொள்வதில்லை. ஏனென்றா சிலர் நினைக்கிறார்கள் ஏதோ தண்ணீரே போய் இந்த நாட்களை அப்படியே முங்கி எழும்பினோட இந்த நாட்கள் அது காணும், ஏதோ நாங்கள் கழுவப்பட்டு போட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களை நினைக்கிறோம், அல்லது இந்த நாட்களில் ஏதோ சடங்காச்சாரத்துக்காக அப்படியாக செய்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமருடைய ஆட்சி காலத்திலே பாருங்கள் அருமை பிள்ளைகளே, இந்த ரோமன் கேத்தலிக் என்று சொல்லப்படுகிற அந்த, அதாவது அவர்கள் மூலமா இந்த காரியங்கள் அங்கே வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அந்த காலங்களிலே அவர்கள் உருவாக்கினது பாருங்கள். ஆனால் இன்றைய பாருங்கள், அந்த காலகட்டத்திலே தான் அவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்தார்கள், தெளிப்பு ஞானஸ்தானம் என்று சொல்லி ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். தெளிப்பு ஞானஸ்தானம் என்றால் ஒரு பிறந்த குழந்தை, அருமையான அன்பு பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 2 மாசமோ 3 மாசமோ அந்த மாச கணக்கிலே பார்க்கிற வழி அந்த பிள்ளைக்கு என்ன செய்வார்கள் சொன்னால், பெற்றோர்கள் கொண்டு போய் இந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு, அதாவது தொட்டம்மா தொட்டையான்னு சொல்லுவார்கள் தமிழ்ல சொல்லுகிற காரியம், இன்னொரு பெற்றோரை இந்த நாட்களிலே அவர்களுக்கு அங்கே அவர்களை இந்த நாட்கள் என்ன செய்வார், அவருடைய கரத்திலே கொடுத்து அங்கே ஆலயத்தில சுவாமி என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் அந்த சாம்பிராணியை காட்டி இந்த நாட்களிலே தண்ணீர்ல கையோட தண்ணீரை தெளி இந்த நாட்களில் என்ன செய்வார், அப்படியே ஞானஸ்தானம் கொடுத்து விட்டாச்சுன்னு சொல்லி இந்த நாட்கள் அது அவர்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. மாதிரி கத்துடைய பிள்ளைகளே, அது அல்ல, என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தெளிப்பு ஞானத்தை குறித்து சொல்லவும் இல்லை, தெளிப்பு ஞானத்தை எடுத்ததும் அந்த இடத்துல இல்லை. முழுக்கு ஞானஸ்தான் நாளைக்கு நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் தெளிப்பு ஞானஸ்தினான் ஞானஸ்தானத்தின் மூலமாய் நம்முடைய அக்கிரமங்களோ நம்முடைய பாவங்களோ நம்முடைய காரியங்களோ மன்னிக்கப்படாது என்பதை நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு பழைய பாட்டு காலத்தில் உள்ள காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவங்க நினைச்சாங்க, நான் என்ன பாவத்தை செய்தாலும், இன்றைக்கு யாரு தாவிதா இருக்கலாம் சாலமோனா இருக்கலாம், உடனே என்ன செய்கிறார்கள், கொம்பும் விரிவுள்ள அந்த இடத்திலே தேவனுடைய சமூகத்திலே பயிடுகிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த நாட்களிலே பாருங்கள் பழைய ஏற்பாடுல கிட்டத்தட்ட, அதாவது சாலமோன் அப்படிப்பட்ட அந்த ராஜாக்களுடைய காலங்களில் பாருங்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், பலி இடுவதற்கு என்று இந்த நாட்களிலே ஒரு வகையான இந்த நாட்களிலே இந்த காளைகளை இந்த நாட்களிலே அதற்காக பயன்படுத்தி வருவார். எப்படி என்று சொன்னால், அதற்கு அதாவது இளம் வயதிலிருந்து அந்த காளை கண்டுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து, அதாவது அந்த அந்த காளை எப்படியாக இருக்க வேண்டும், மற்ற பெண் மாடுகளோடு சேரக்கூடாதபடி அதுகளை தடையாக இந்த நாட்களை வைத்து இந்த நாட்களை தனியாக வளர்த்து அந்த காளை இந்த நாட்களை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், மூர்க்கம் கொண்டதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். கத்துடைய பிள்ளைகள், பிரியம் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அதில் திருப்தி அடைவார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நறுங்குண்ட அதாவது பலிகளை தேவன் அங்கே ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காளையினுடைய அடிப்படையிலே பார்க்கிற வேளையிலே அவர் அங்கே நமக்காக அடிக்கப்பட்டார். ஆனால் அவர் வேதம் சொல்றது அவரை பழுதற்றவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது, மாசில்லாதவர் என்று சொல்லி சொல்லப்படும். ஏன் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய சரீரத்திலே எந்த விதமான காரியங்களும் இல்லை. அது மட்டுமல்ல, நீங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அங்கே பலியிடப்படுகிற வேளையில் நீங்க ரொம்ப கவனியுங்கள், சிலுவை மரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுக்கிறார். சிலுவை மரணத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்க பிள்ளைகளே, இவர்கள் தான் ஆண்டவரை போட்டு அங்கே பலியாக இந்த நாட்கள் அந்த போர்ச்சவர்கள் இந்த வாரநாளையும் அடித்து இந்த நாட்கள் எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். ஆனால் பாருங்கள், ஒரு சம்பவம் பாருங்கள் என்னவென்றால், கடைசியாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த சிலுவையில மரித்தவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பாக அவர்களுடைய மூட்டு எலும்புகள் உடைக்கப்பட வேண்டும். அப்படியே போகுவதற்கு இலகுவாக இந்த நாட்கள் இருக்குமா சொல்லி பார்ப்போம். ஆனா அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், அந்த போர்ச்சுவர்கள் ஆண்டவர் மரித்து விட்டாரோ என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே பார்க்கிற வேளையிலே அவர்கள் அந்த மூட்டுகளை உடைக்கும்படியாக இந்த நாட்களை அந்த இடத்துல விட்டார். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு சந்தேகம், மறிக்கவில்லை என்றதற்காகத்தான் கடைசியாக என்ன செய்தார்கள் சொன்னால், விழாவிலே அந்த ஈட்டியாலே குட்டினார்கள். அப்பொழுது என்ன வந்தது? ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று சொல்லி. ரத்தமும் தண்ணீரும் என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்கிறோம் சொல்லி சொன்னால், ஒரு மனுஷன் மறித்து விட்டார் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னடா தண்ணி பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய கைகளிலே ஒரு கத்தியாலே வெட்டுப்பட்டது என்றால், அல்லது கால்களிலே அல்லது அவய சரீரத்திலே எந்த இடத்திலையும் விட்டுப்பட்டால் பாருங்கள், அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த ரத்தம் பாய்ந்து என்ன செய்யும் சொன்னால், அதற்கு பின்பாக ஒரு தண்ணீர் போல வந்து இந்த நாட்கள் அங்கே என்ன செய்யும் சொன்னால், அப்படியே அந்த இடத்துல நிக்கும், ரத்தம் வராது. அது பைபிரின் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படி வகையான ஒரு திரவம் இந்த நாட்களை என்ன செய்யும் சொன்னால், ரத்தத்தை நிறுத்துவதற்காக இந்த நாட்களை நம்முடைய சரீரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த நாட்களை ஆண்டவரை இந்த நாட்களை அங்கே குத்தின வழியில விழாவிலே தண்ணீரும் ரத்தம் இந்த நாட்களை விழாவில் இருந்து வந்தது. ஆனால் வேதம் தெளிவாக சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய எலும்புகள் ஒன்றும் உடைக்கப்படவில்லை. சங்கீதக்காரன் தெளிவாக கத்து, ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்தார் சொன்னால், அங்கே முள்முடியை ஏந்தினார். இரண்டாவதாக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய முதுகிலே அந்த நாட்களில் உழுத நிலத்தை போல் அவர்கள் அங்கே பாருங்கள், மிலாகு என்று சொல்லப்படுகிற அதாவது ஈய குண்டுகள் வைத்த அந்த சவுக்கினாலே இந்த நாட்களை அடித்தார்களாம். அப்படியே வரும் அப்படி அருமான கத்தோட பிள்ளைகளை, பொல்லாத வேதனையான காரியம் அருமான அன்பு பிள்ளைகளை. அப்ப அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், அப்படியாக ஜனங்களை மறிக்கும்படியாக காரியத்தை செய்வார்கள். ஆனால் இங்கே ஆண்டவருடைய எலும்பு உடைக்கப்படவில்லை. அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய சரீரம் எப்படியாக பலியிடப்பட்டது சொன்னால், பிதாவுக்கு அங்கே இந்த நாட்களிலே உகந்ததாக அந்த நாட்களில் அந்த இடத்துல சொல்லி சொன்னால், அந்த சரீரம் ரத்தம் சிந்தி இந்த நாட்களிலே போகிறதை அங்கே காண்கிறோம். அருமான கத்தோட பிள்ளைகளே, அவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். இதைத்தான் இந்த காளை எருதுகளை குறித்து நான் சொல்லி இருந்தேன். பழுதற்ற காளை எருதுகளை கொண்டு வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அப்படியாக பலிவிடுவார். ஒரு முறை ஒரு காரியத்தை இந்த நாட்களில் சொல்லுகிறேன். அந்தமான் என்று சொல்லப்படுகிற அந்த தீவிலே ஒரு ஊழியம் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 1977-78 ஆண்டிலே அநேகர் இந்த நாட்களில் அந்த இப்பொழுது பெரிய தடைகளை இந்த நாட்களை போட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களை பார்க்கிறவர்களே, அதிலே கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட எக்கச்சக்கமான தீவுகள் இருக்கிறது. அந்த அப்ப ஜனங்கள் இந்தியா தேசத்தில இருந்து குறிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட தீவுகளுக்குள்ளே, அங்கு முன்னாக இருக்கிற தீவுகளுக்குள்ளே போய் அவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுறது மட்டுமல்ல, அரிசி பொறிகளை இந்த நாட்களை அரிசியை பொறித்து இந்த நாட்களை பொறிகிறார்கள். அதுக்கு பின்பாக ஒரு மனுஷனை பிடித்து இந்த நாட்களிலே அவனுக்கு பாசைகளை படிப்பித்து அவன் மூலமா இந்த நாட்களை அந்த இடத்துக்களை சென்று சுவிசேஷங்களை அறிவித்து ஆஸ்பத்திரிகளை கட்டிவித்து இப்படியாக காரியங்களை செய்து இந்த நாட்களை அந்த தீவை இந்த நாட்களை முன்னேற்றி கொண்டு வந்தார்கள். ஆனா இன்றைக்கும் அந்த பழங்குடி மக்கள் இன்னும் ஒரு தீவிலே இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரோடும் இந்த நாட்களிலே சேராதவர்கள். அந்த இடத்திலே இருக்கிற கொடுமையான அந்த இடம், அந்த தீவு பயங்கரமான கத்துடைய பிள்ளைகளே, பெண்ணாம்பரிய நுழம்போல் இந்த நாட்களில் இருக்குது. அனோபிளஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான நுழம்பு, பெரிய நுழம்பு. அந்த நுழம்பு கடித்தால் ஆள் சரி, அவ்வளவுதான் அந்த காரியம். அப்படியாக அந்த நுழம்போல் இருக்கிற இடங்கள்ல தான் காட்டு, அதாவது விஷ செந்துக்கள் வாழுகிற இடங்கள்ல தான் அந்த தீவில தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கூட அந்த தீவைக்குள் போகிறவளே அந்த இடத்தால கப்பல்கள் போனால் அவர்கள் கூட என்ன செய்வார்கள், ஈட்டியால் எறிவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அருகிலே இருந்த ஒரு சில தீவுகள் இந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களில் 74-75 பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் அந்த ஊழியரை விட்டுவிட்டு இந்த நாட்களை கத்தருடைய ஊழியரை செய்யும்படியாக இந்த தீவுகளுக்கு அந்த நாட்களை கடந்து சென்றார்கள். ஆனால் சென்ற வழியிலே பாருங்கள், அவர் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களில் அந்த காட்டுவாசி மக்களிடத்திலே போய் பிடிபட்டு கொண்டார். பிடிபட்டு கொண்டதன் நிமித்தம் அந்த அதிபதி என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அவருடைய காரியம் அவர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அவரை கொண்டு வந்த நாட்களில் அங்கே அங்கே தன்னுடைய எஜமானத்திலே காண்பிக்கிற வேளையிலே அவர் இவரை அங்கே பலியிடும்படியாக, தங்களுடைய தேவதைக்கு பலியிடும்படியாக அந்த நாட்களை என்ன செய்தார்கள், எல்லாம் ஆயத்தப்படுத்தி ஆகிவிட்டது. உடனே அவருடைய தலையெல்லாம் மொட்டையடித்து காரியங்கள்லாம் செய்த நாட்களே பெரிய ஒரு அந்த பெரிய பாத்திரத்துல தண்ணியை வைத்து அவித்து இந்த நாட்களே குளைகளை எல்லாம் போட்டு அவரை கழுவி சுத்திகரித்து இப்படியான காரியத்தை கொண்டு வந்து அந்த பழிபுடத்தை இந்த ஓல்டர்களை கொண்டு வந்து இந்த நாட்களை வைத்தார்கள். வைத்துவிட்டு அந்த சகோதரனை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் கையினாலே தடவி அந்த எஜம் அதாவது வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால், அப்படி ஒரு இலியால வந்து இந்த நாட்களை தடவி தடவி கையால தடவி பார்ப்பார். பார்க்கிற வேளையிலே அவருடைய காலில் இந்த நாட்கள் ஒரு காயம் இருந்த நிமித்தம் அவள் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், இந்த பலி எங்களுடைய தேவனுக்கு இந்த நாட்கள்ல எப்படி இல்லை, உகந்ததல்ல, எங்களுடைய தேவன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்தார்கள், நான் ஏன் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் அடிப்படையின் படித்தான் இன்றைக்கு இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த காரியங்கள் தெரியவில்லை அருமையான கத்தொழுப்பிள்ளை, அவர்களுக்கு அந்த காரியங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்வதற்கு ஒருவர் இல்லை அருமையான கத்தொழுப்பிள்ளை. குறிப்பிட்ட காலத்தில்

அனொலி டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நீதிபதிகள் ஏழாம் அதிகாரம். அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக்கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 21,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த இந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன், போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனை இடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடமட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வாட்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது, அது கூடாரம் மட்டும் வந்தபோது அது விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த

0: சொப்பனத்தையும் அதன் வியர்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் தாபோத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். கிதியோன் எப்ராயும் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாயிறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே எப்ராயின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டிக்கொண்டு மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரேப் எனப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடம் நியாயாதிபதிகள் 8 அதிகாரம். அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம், அபியேஸ்ரியரின் திராட்சப்பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்புக் கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்ருவை பின்தொடர்ந்தார்கள். அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள், நான் மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான். அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் வசமாயிற்றோ என்றார்கள். அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்தரத்தின் முள்ளுகளாலும் நெருஞ்சில்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெனுவேலுக்கு போய் அவ்வூராரிடத்தில் அந்தபடியே கேட்டான். சுக்கோத்தின் மனுஷர் பிரதியுத்தரமாக சொன்னபடியே பெனுவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் பெனுவேலின் மனுஷரை பார்த்து, நான் சமாதானத்தோட திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றான். சேபாவும் சல்முனாவும் அவர்களோட கூட அவர்களுடைய சேனைகளும் ஏறக்குறைய 10,000 பேர் கர்கோரில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்க 120,000 பேர் விழுந்தபடியால் கிழக்கத்தியாரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மீந்திருந்தார்கள். கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாகுக்கும் யொகிபேயாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்தபோது அதை முறிய அடித்தான். சேபாவும் சல்முனாவும் ஓடிப்போனார்கள். அவனோ அவர்களை தொடர்ந்து சேபா சல்முனா என்னும் மீதியானியரின் 2 ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் கலங்கடித்தான். யோவாசின் குமாரனாகிய கிதியோன் யுத்தம் பண்ணி சூரியன் உதிக்கும் முன்னே திரும்பி வந்தபோது சுக்கோத்தின் மனுஷரில் ஒரு வாலிபனை பிடித்து அவனிடத்தில் விசாரித்தான். அவன் சுக்கோத்தின் பிரபுக்களும் அதன் மூப்பருமாகிய 77 மனுஷரின் பெயரை அவனுக்கு எழுதி கொடுத்தான். அவன் சுக்கோத்து ஊராரிடத்தில் வந்து, இதோ விடாய்த்திருக்கிற உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசமாயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல்முனாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெருஞ்சில்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வர பண்ணி பெனுவேலின் கோபுரத்தை இடித்து அவ்வூர் மனுஷரையும் கொன்று போட்டான். பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவையும் நோக்கி, நீங்கள் தாபோரிலே கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனை போலிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் என் சகோதரரும் என் தாயின் பிள்ளைகளுமாயிருந்தார்கள், அவர்களை உயிரோடே வைத்திருந்தீர்களானால் உங்களை கொல்லாதிருப்பேன் என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான். அந்த வாலிபன் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான். அப்பொழுது சேபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து எங்கள் மேல் விழும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாந்து காரைகளை எடுத்துக்கொண்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கிவிட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்திலே பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். பிற சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை 1,700 பொன் சேக்கலின் நிறையாயிருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. யோவாசின் குமாரனாகிய யெருபாகால் போய் தன் வீட்டிலே வாசமாயிருந்தான். கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கற்ப பிறப்பான குமாரர் 70 பேர். சீகேமில் இருந்த அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டான். பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தாப்பியத்திலே மறித்து ஒப்ராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேசிரியனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். கிதியோன் மறித்த பின் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரீத்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையில் நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டார்.
1: ஏசாயா 34 அதிகாரம். ஜாதிகளே, கேட்கிறதற்கு கிட்டிவாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள், பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவுது. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபம், அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும், அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போ. வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து, வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு, அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்தி மரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போசராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டி காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளோட காண்டாமிருகங்களும் ரிஷபங்களோட காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நினத்தினால் கொளுத்துப்போம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள். சியோனுடைய வழக்கின் நிமித்தம் பதில் அளிக்கும் வருஷம். அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய்ப்போம். இரவும் பகலும் அது அவியாது. அதன் புகை எந்தெந்தைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதா காலம் சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுதந்தரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதன் மேல் வெட்ட வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். ராஜபாரம் பண்ண அதன் மேல் மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இறார்கள். அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள். அதன் அரமனைகளில் முச்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சொறிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாவரமும் கோட்டான்களின் மாளிகையுமாய் இருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றை ஒன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார். அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் எந்தைக்கும் அதை சுதந்தரித்து தலைமுறை தலை. யாக்கோபு 5 அதிகாரம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள். குளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசப்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று.
2: மங்குமுள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 7 வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க நினைக்கின்ற சூழ்நிலைகளை கர்த்தர் முறியடித்து உங்களுக்கு வெற்றியை தரும்படி ஆசீர்வதிக்கின்ற ஒரு நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்ருவினுடைய போராட்டங்கள் மிதமின்றி ஜல பிரவாகங்கள் போல் மேலெழும்பி உங்களை மூழ்கடிக்கும்படி காணப்படலாம். அவற்றை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ணுகிற கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். உங்களுக்காய் அவர் தம் சத்தத்தை தொனிக்க பண்ணி யோர்தானை போன்ற சூழ்நிலைகளை, சவால்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, வியாதியின் கூறுகளை கர்த்தர் பின்னிட்டு திரும்பும்படி செய்து உங்களை ரட்சித்து காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரின் சத்தம் தன் ஜனத்தை காத்ததை குறித்து தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பெலிஸ்தர் மிஸ்பா என்கிற இடத்திலே எதிர்த்து நிற்கிறார்கள். அதை அறிந்த இஸ்ரவேலர்கள் பயப்பட்டு தீர்க்கதரிசியாம் சாமுவேலிடம் முறையிடுகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை நோக்கி, உங்களில் அவிவிசுவாசங்களை எடுத்து போட்டு உங்கள் இருதயத்தை நேராக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று கூற, இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பிக்க கர்த்தர் அவர்களின் விண்ணப்பங்களை கேட்டு மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்து இஸ்ரவேலருக்கு முன்பாக விழப்பண்ணி முறியடித்து பெரிய ஜெயத்தை பெற்று தந்தார் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பலரும் பல வகைகளில் சோதனைக்காரனால் சோதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு விசுவாசத்தை இழந்து போயும் சூழ்நிலைகளுடன் போராடி மேற்கொள்ள முடியாதபடிக்கும் வேறு வழிகளை இஸ்ரவேலர்கள் தேடி போனதை போல உங்களில் சிலர் நம்பிக்கை, சமாதானம், மகிழ்ச்சி, சுகத்திற்கான தீர்வை தேடி எங்கேயும் கிடைக்காமல் மனம் நிலையற்று கண்ணீரோடும் பயத்தோடும் கலங்கிய இருதயத்தோடும் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்காய் உங்களின் சூழ்நிலைகளுக்கு எதிராய் மகா பெரிய சத்தத்தை தொனிக்க பண்ணி நீங்கள் கடக்க முடியாத சூழ்நிலைகளை முறியடிப்பேன் என்கிறார். கர்த்தரின் சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதாயும் பெண்மானை ஈனும்படி செய்கிறதாயும் காற்றின் கடலின் சீற்றத்தை ஓய பண்ணுகிறதாயும் இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களின் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிரந்தரமான விடுதலை உண்டு. எவைகளெல்லாம் இதுவரையில் உங்களை ஆளுகை செய்ததோ அவைகளின் துறைத்தனங்களை, அதிகாரங்களை இன்றைக்கு கர்த்தர் முறித்து போடுகின்றார், விடுவிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, சூழ்நிலைகளை கண்டு கலங்காமலும் பயப்படாமலும் முழு இருதயத்தோடு கர்த்தரையும் அவரின் வார்த்தைகளையும் விசுவாசியுங்கள். கர்த்தரின் சமூகத்தில் காத்திருங்கள். அவரே காரியத்தை வாய்க்கச் செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றிடுவார், ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமீன்.
1: கிறிஸ்து உங்கள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. பிரியமானவர்களே, நீங்கள் முகம் கொடுக்கும் எந்த போராட்டமும் தற்காலிகமானதே. 2000 வருடங்களின் முன்னரே இயேசு சிலுவையில் உங்களுக்காக ஜெயம் கொண்டார். என்ன கஷ்டம் வந்தாலும் மனம் உடையாதீர்கள், தேவன் அமைதியாக செயல்படுகிறார். நீங்கள் தனியாக இல்லை, அவர் உங்களுடன் இருக்கிறார். உங்களை தாங்குகிறார், தப்புவிப்பார், வழி நடத்துகிறார் என்பதை மறவாதீர்கள். வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரலாம், ஆயினும் இந்த யுத்தம் உங்களுக்குரியதல்ல. இன்று தேவனை துதித்து பாருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கும் எரிகோ மதில்கள் தகர்க்கப்படும். யோசபாத் போல துதியினால் எல்லா யுத்தத்திலும் போராட்டங்களிலும் ஜெயம் பெறுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த நாளை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். உங்கள் மனதில் சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வழிநடத்தலையும் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார் தேவன். தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
2: உங்க அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே. சங்கீதம் 65:65. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து சிவன் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்க நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:3 வாசிக்கலாமா? அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஆமேன். அல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இது ஒரு நல்ல அருமையான ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இதுல அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அது என்னங்க அக்கிரம விஷயங்கள் அப்படின்னா, அக்கிரமம்னாலே என்ன சொல்றோம், பாவம், மீறுதல், அக்கிரமம். பாவம், அக்கிரமம், மீறுதல் அப்படின்னு பாக்குறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவம்னா தெரியாம பண்றது, அக்கிரமம்னா பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது, மீறுதல் அப்படின்னா பண்ணுவோம் ஆனா மன்னிப்பு கூட கேட்க மாட்டோம். அந்த மாதிரியான விஷயம். இப்ப அக்கிரமம்னா தெரியுது இது பாவம் தான் தெரியுது, இது செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனா அவான்டா செஞ்சிடறோம். நாம கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒரு அன்கண்ட்ரோலா ஒரு விஷயத்த செய்யறது தான் அக்கிரமம் இல்லையா? அந்த விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டதுங்கிற, அது என்மேல் வல்லமை கொண்டதுன்னு சொன்னா கூட இல்லை, மிஞ்சி வல்லமை கொண்டது அப்படின்னா என் மேல அது என்ன பண்ணுது, என்ன அழுத்துது, அது என்ன பயங்கரமா அந்த அக்கிரமம் செய்யத்தக்கதான அளவிற்கு என்ன கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. இது உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் உரிய காரியம் இல்ல. நல்லா பாவம் செய்யாம வாழணும்னு தான் நினைக்கிறாங்க வாலிப பிள்ளைகள், ஆனா விழுந்து போயிடுறாங்கல்ல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தூக்கி எடுப்பேன், உன்னை கழுவேன், மீண்டும் உன்னுடைய சன்னிதானத்துல என்னுடைய ஸ்தானத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். தேவரீரோ என் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். பாருங்களா, அக்கிரமத்துக்கு அவர் என்ன சொல்றாருங்க, மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். ஆமா, இப்ப நான் தெரியாம செஞ்சிட்டேன், ஆனா நான் அதுக்கு என்ன செய்யறேன், ஏதோ ஒரு தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்துடுறேன். ஆனா எங்கள் மீறுதல்களை, ஆமேன், தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே செஞ்சிட்டோம், அதுக்கு நான் மன்னிப்பு கூட கேட்கல, ஆனா நீங்க அதை நிவர்த்தி ஆக்குறீங்கப்பா. எங்க நிவர்த்தி ஆக்கினாரு, கல்வாரி சிலுவையில. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில நிவர்த்தி ஆக்கினார். ஆமேன். எங்களது பாவங்களால் அவர் தண்டிக்கப்பட்டு எங்களோட மீறுதல்களால் அவர் வாதிக்கப்பட்டார். வேதத்துல இசையாவில் எழுதப்பட்டிருக்குல்ல, அப்ப எங்களுடைய மீறுதலால், என்னுடைய மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, அது நிவர்த்தி என்பது சரி செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இனி அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அதை தாவீது அழகா உணர்ந்து சொல்றார், எங்கள் மீறுதல் எல்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் சொல்லும் பொழுது சிலுவை மரணம் இல்லை, ரத்தம் இல்லை, ஜெயம் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு வணக்கம், சிலுவை மரணம், ரத்தம், ஜெயம் எல்லாம் இருக்கிறது. அதனால இதுவரை எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனா இன்றைக்கு ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி வந்துருங்க. கர்த்தர் உங்களை அழைத்து அணைத்து அவர் சமூகத்தின் பிள்ளையாய் மாற்றி உங்க ஸ்தானத்தை திரும்ப உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவர். அதனால பயப்படாதீங்க, திரும்ப வாங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நல்ல பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு நீங்க பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன மனநிலையோடு இதை கேட்டுக் கொண்டிருந்தாலும் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யாய் உங்க அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே என்கிற அன்பை உணர்ந்து தேவன் அன்றை ஓடி வர கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. இதை கேட்கிறேன், கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
3: இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை நாக்களே இப்படியாக சொல்லுகிறது. சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:12 நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் வாக்குறுதியை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை குறித்து இந்த நாட்களிலே ஒரு சில காரியங்களை இந்த நாட்களை வைத்திருக்கிறார். அதனாலேதான் தேவன் ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை குறித்து பேசுகிற வேளையிலே நம்ம குறித்து சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய சிறைகளே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யாரை நம்பி இருக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்திலே நம்மோடு பேசுகிறார். எப்படி என்றால், நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை இந்த நாட்களில் தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம், அறிவான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நாங்கள் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனால் ஆண்டவரை இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே நாங்கள் அவரை காணவில்லை, முகமுகமாய் அவரை காணவில்லை. ஆனாலும் இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளுக்காகவும் நன்மையான காரியங்களுக்காகவும் அவரை நினைத்து அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை மகிமைப்படுத்தி அவரை இந்த நாட்களிலே தேடுகிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, அவளை குறித்துத்தான் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிற நாட்களே, வேதம் எப்படியாக சொல்லுகிறது என்றால், அப்படிப்பட்ட சிறைகளே இந்த நாட்களே அரணுக்கு திரும்புங்கள், மறுபடியுமாய் நீங்கள் அரண் என்று சொல்லப்படுகிற இருந்த இடத்திற்கு ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்குள்ளே இந்த நாட்களே திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், அந்த நன்மை இந்த நாட்களே நாட்கள் எடுக்காது, இன்றைக்கே இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி இந்த நாட்களிலே மறுபடியுமாய் எந்த இடத்திலே விழுந்தீர்கள், எப்படியாக ஆதி காலத்திலே ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்தீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் திரும்பி வருகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்டிப்பான நன்மையை தரும்படியாக வாஞ்சிக்கிறார் என்பதுதான் இது கர்த்தருடைய வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையாம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விடவும் எந்த பட்டயத்தை விடவும் இந்த நாட்களே கருக்கான வார்த்தையாக பட்டயமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளை இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? உலகத்திலே பாருங்கள், இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து மனுஷனுடைய இருதயம் இந்த நாட்களிலே சோய்ந்து போய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதமே தெளிவாக சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு காரியத்தை குறித்து, அதாவது குடும்பத்திலே எப்படியாக அந்த குடும்பத்தை நடத்துவோம், எப்படியாக அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம், எப்படியாக நாளே நாள் காரியத்தை சந்திப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவர்களும் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், அங்கே சோர்ந்து போய் இருதயம் சோர்ந்தவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்திலே இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், ஆனால் முதலாவது நீங்கள் மறுபடியுமாய் மனம் திரும்பி என் அண்டையிலே வந்தால்தான் இந்த நாட்களிலே இப்படியான காரியத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு உறுதிமொழியை கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்றதற்கு முன்பான வசனத்தை வாசி பாருங்கள், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்ட உன்னுடையவர்களை நான் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அங்கே விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறார். நம்முடைய தேவனாய் கர்த்தர் உடன்படிக்கை என்ற இரத்தத்தினால் நம்மை விடுதலை ஆக்கும்படியாக மறுபடியுமா இந்த நாட்களில் நம்மிடத்திலே ஒரு காரியத்தை வைக்கிறார். மறுபடியுமா நாங்கள் நம்பிக்கையுடைய சிறையிருப்புகளாய் இருக்கிற நாங்கள் மறுபடியுமா அரணுக்கு திரும்புகிற வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்டிப்பான நன்மையை தந்து ஆசீர்வதிப்பார் என்று இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, எந்த இடத்திலே விழுந்தோம், எந்த இடத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்தோம் என்பதை குறித்து நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற வேளையிலே தேவன் உங்களுக்குள்ளே தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் மறுபடியுமாய் தந்து இந்த நாட்களை தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற பிரகாரம் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே அங்கே மனம் திரும்பி நீங்கள் வருகிற வழியிலே கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனவும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

தேதி, 6ஆம் மாதம் 9ஆம் தேதி, ஜூன் மாதம் 9ஆம் தேதி, ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 7:20.

ஆமீன். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவன எந்தெந்த நாடுகளும் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரை அலைவழையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் சங்கமம் தமிழ் கஸ்பு ரேடியோ ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும் என்று மத்தேயு 6:34 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாளைய நாளுக்காக கவலைப்படாதீர்கள், அந்தந்த நாளுக்கு அதன் அதன் காரியங்களை கர்த்தருங்களுக்காக ஆயத்தம் பண்ணி தந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 6, ஏசாயா 33 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் யாக்கோபு 3:4 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கத்திருந்தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் சக்தி வேத திருச்சபையில் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலும் இணைந்திருக்க

0: பூமிலோக நடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா.
1: பிரைஸ் லோட் ஐயா. பிரைஸ் லோட்.
0: ஆமென். நன்றி. உங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி தேவரீர், என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்காகவும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னேன். அந்நிய தேவனை நாடி, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பரிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கழிகுந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூய. தகப்பனே, ஆண்டவரே, முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, துதிக்கிறோம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். என் தகப்பனாகிய தேவனே ராஜா, ஆண்டவராய் கர்த்தாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆராதனை செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஹல்லேலூயா. ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, ஏற்கனவே எத்தனையோ இக்கட்டுகளுக்கு எங்களை விளக்கினீர். ரட்சணிய பாடல்கள் என்னை எங்களை சூழ்ந்து கொள்ள வைத்தீரப்பா ராஜா. ஆண்டவரே, இக்கட்டில் மனுஷருடைய உதவி விருதா அப்பா ராஜா. உண்மையே உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்களை நீ பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுகிற தேவன். ஆண்டவரே, பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாக, உலகம் முழுவதும் சமாதானம் உண்டாவதாக. தகப்பனே, இயற்கை அழிவுகள், ஆண்டவரே, போர்கள், யுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலையா நீர் சிருஷ்டித்த இந்த பூமியை விட்டு அகன்று போகும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தகப்பனே, உமக்கு சூத்திரம், நாங்கள் இருக்கின்ற பூமியிலே சமாதானம், சமாதானம், சமாதானம் சொல்லி ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே ஒலிக்கின்ற சத்தத்தினை கேட்கிறதற்காக சூத்திரம். நன்றியப்பா ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தேவனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. உம்முடைய கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன், ஆமீன். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, இசையா ஆவி.

ஏன் இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். மது கோலும் மது தடியும் எங்களை தேற்றுகிறதப்பா. தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். ஹாலேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. என் ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், பிதாவிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொன்ன தேவனே, அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ஹாலேலூயா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ராஜா அப்பா, இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே, பஞ்சகாலத்தில் ஆண்டவரே எங்களை மரணத்துக்கும் ஆண்டவரே யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி காக்கிறவரே முக்கு சூத்திரம் ஐயா. அப்பா பிதாவே, துதிக்கிறோமே, துதிக்கிறோம் ஐயா. நாவின் சவுக்கு மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, நீரே எங்கள் பங்கு, நீரே எங்கள் பங்கு என்று ஆண்டவரே உம்மிடத்தில் எங்கள் இருதயம் இடத்துல சொல்லிட்டு ஐயா ராஜா, ஆண்டவராய் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். அப்பா, இந்த பாடலை எழுதினாலுக்கு யோசேப்பை நினைவு கூறுகிறோம் ஐயா. தகப்பனாய தேவனே, அந்த தேவன் மனுஷனை ஆசீர்வதியும், அந்த தேவன் மனுஷனுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா ராஜா. இன்னும் அநேக பாடல்களை எழுத ஆண்டவரே நாவியானவரை கிருப செய்யும் ஐயா. தகப்பனே முக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய வேலைகளை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, அவர்கள் என்னென்ன ஊழியங்கள் செய்தாலும் உமக்காக பாடுகின்ற பாடுகளை நீ காண்கின்ற தேவனேப்பா ராஜா. அப்பா ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம் ஐயா. யாக்கோபு சிறுத்து போனானே, ஹல்லேலூயா. அவனை தூக்கிவிடும் அது சொல்லுகின்ற வேளையிலே, ஹல்லேலூயா, அப்படி ஆவதில்லைன்னு நீங்க சொன்னீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே ஏழை ஊழியக்காரர்களப்பா, சிறையில் அகப்பட்டிருக்க ஊழியக்காரர்களப்பா ஆண்டவரே, சரித்திரங்களிலும் கஷ்டங்களிலும்
ஆண்டவரே, ஆத்துமாக்களினாலும் சோர்ந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவரே பெலப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அப்பா அவர்களை வழிநடத்தும்படி உடைய பாதத்தில மன்றாடுகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரேயுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிறவரேயுமே ஆராதிக்கிறோம். அற்புதங்களை காண செய்கிறவரேயுமே ஆராதிக்கிறோம். விடுதலை தருகிறவரேயுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். விண்ணப்பங்களை கேட்கிறவரேயுமே ஆராதிக்கிறோம். வழிகளை திறக்கிறவரேயுமே துதிக்கிறோம். ஆண்டவரே வாசல்களை திறக்கிறவரேயுமே துதிக்கிறோம். அற்புதமானவரேயுமே துதிக்கிறோம். ஆறுதல் தருகிறவரேயுமே துதிக்கிறோம். எல்லா உபத்திரவங்களிலும் ஆறுதல் செய்கிறவர் நீங்க தானையா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஓ ஹாலேலூயா. ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு சோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு ஐயா ராஜா. ஹாலேலூயா ராஜா. ஆண்டவரே தேவனே உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஆண்டவரே கேட்டீரப்பா ராஜா. ஆண்டவரே உங்களுடைய உயர்த்தாரன் சொன்னாரப்பா ராஜா. தேவரீர் அதை அறிவீரப்பா. உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும் ஆண்டவரே அப்பா. தேவரீர் அதை அறிவீர் ஐயா ராஜா. உலர்ந்து போன எலும்புகள் மேல், உலர்ந்து போன வாழ்க்கை மேல், உலர்ந்து போன பிள்ளைகள் மேல், உலர்ந்து போன சமூகத்தின் மேல், உலர்ந்து போன நம்முடைய தேசத்தின் மேல் ஆண்டவரே. நீதி நியாயம் இல்லாத நம்முடைய தேசத்தின் மேல் ஆண்டவரே நாவியானவரே அசவாடும். ஆண்டவரே பூமி குழப்பமாயிருந்ததப்பா, இருளாயிருந்ததப்பா, என் ஆவியானவரே அந்த இடத்துல அசவாடினீரப்பா. என் தகப்பனாகிய ஆவியானவரே ஆண்டவரே அப்பா அபிராவே ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. தகப்பனே நாவியானவரே ஆண்டவரே முத்து சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா. என் ஆவியானவரே அசவாடும். உலர்ந்து போன வாழ்க்கையிலே அசவாடும் ஐயா. உலர்ந்து போன குடும்பங்களிலே அசவாடும் ஐயா. உலர்ந்து போன பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அசவாடும் ஐயா. நம்முடைய தேசத்திலே அசவாடும் ஆண்டவரே. நாவியானவரே ஆவியானவரே வாரும். ஆவியானவரே வாரும். ஆவியானவரே அசவாடும் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். நல்லவரேமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரேமை ஆராதிக்கிறோம். செங்கடலிலே வழி திறந்தவரேமை ஆராதிக்கிறோம். யோர்தானிலே ஆண்டவரே தேவனே தண்ணீரை கூறிய குவியலாய் குவித்தவரேமை ஆராதிக்கிறோம். எரிக்கோ கோட்டையை தகர்த்தவரேமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரேமை ஆராதிக்கிறோம். ஓ ஹாலேலூயா ராஜா. கன்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தவரேமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றியவரேமே நாங்கள் ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே ஆண்டவரே. தனிமையானவர்களுக்கு வீடுவாசல்களை ஏற்படுத்தினவரேமே துதிக்கிறோம். மனடிய பிள்ளத்தாட்சியாக மாற்றி மகளை செய்தவரேமே நாங்கள் ஆராதிக்கிறோம். நிந்தைகள் அவமானம் நிறைந்த வாழ்க்கையை மாற்றினவரேமே ஆராதிக்கிறோம். அப்பா அப்பாவுமே ஆராதிக்கிறோம். அப்பாவுமே ஆராதிக்கிறோம். அப்பாவுமே துதிக்கிறோம். மகாதேவனேமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பாவுமே ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரேமுக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே உலர்ந்து போன வாழ்க்கை, காய்ந்து போன வாழ்க்கை, முடிந்து போன வாழ்க்கைகள் ஆண்டவரே செப்பனிடப்படுகிறதப்பா. ஆண்டவரேமுக்கு சோத்திரம் ஐயா. பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்திரப்படுகிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே பலவான் கையில் இருக்கிற அம்புகளாய் மாறுகிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா. விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் தேவனே துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே அற்புதமானவரே. ஆறுதல் தருகிறவரே ஆண்டவரே முக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அற்புதமே சோத்திரம். ஆறுதலே சோத்திரம். நாங்கள் நம்பி இருக்கிறவரே சோத்திரம். எங்களை விடுவிக்கிறவரே சோத்திரம். எங்கள் தலையை உயர்த்துகிறவரே சோத்திரம். தடைகளை நீக்குகிறவரே சோத்திரம். ஹாலேலூயா ராஜாவுக்கு சோத்திரம். ராஜாதி ராஜனே முக்கு சோத்திரம். தேவாதி தேவனே முக்கு சோத்திரம். மகாதேவனே சோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய ராஜாவே முக்கு சோத்திரம். வாழ்வு தருகிறவரே முக்கு சோத்திரம். வாசலை திறக்கிறவரே முக்கு சோத்திரம். அற்புதமானவரே சோத்திரம். ஆண்டவரே ஜீவனை தந்தவரே முக்கு சோத்திரம். ஹாலேலூயா. மறுபடி பிறக்க வைத்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு விளக்கினவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மை அறிகின்ற அறிவு எங்களுக்கு தந்தரளினவரே ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தையிலே வாசமாயிருக்கிறவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே அற்புத

சத்துவமில்லா வேளையில்லாதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்தில் பிளவை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில்லாதை பெருக செய்கின்றீர். பிளனடைந்திடுவேன் உயர பறந்திடுவேன், பிளனடைந்திடுவேன் உயர பறந்திடுவேன். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது

நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கரரும் போது என்னை கேட்பவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், பாவத்துக்கா

அடைக்கலாம். ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோவின் தேவனங்கள் அடைக்கலாம், யெகோவா தேவனே என் பிறன். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை என்று பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மோடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும்புல் வெளியில் என்னை மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர், காலம் எல்லாம் கருத்தா என்னை காக்கின்றீர். வலப்புறம் இடப்புறம் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலேலூயா தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஹாலேலூயா. யோவான் 14 அதிகாரத்திலே ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹாலேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் மத்தியிலே சொல்லப்பட்ட வார்த்தை. ஹாலேலூயா. அங்கே பாருங்கள், நம்முடைய சூழ்நிலையிலே கூட

தேவன் சொல்லுகின்ற காரியம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹாலேலூயா. அங்கே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனையா, பாதைகளை ஆண்டவரே சிவப்படுத்துகிற தேவனப்பா. கோணலும் ஆண்டவரே மாறுபாடும் உள்ள ஆண்டவரே சந்ததியை விட்டு எங்களை விலக்கி ஆண்டவரே உம்முடைய பாதையில நடத்துகிறவரே அப்பா. எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வாயின் வார்த்தைகள், நாங்கள் நடக்கின்ற நடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கரம் பிடித்து நடத்தும்படி கேட்கிறோம் ஆண்டவரே அப்பா. பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே உம்முடைய கிருபை பெரியதப்பா ராஜா. காலதோறும் உடைய கிருபைகள் பெரிதாயிருக்கிறபடியால் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹாலேலூயா. நீங்களின் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹாலேலூயா. ஆண்டவரே இந்த விளையிலும் அப்பா ராஜா, அப்பா இந்த யுத்தங்களை நீர் ஓய பண்ணும்படி கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த யுத்தம் வேண்டாம் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, தேசத்தின் அதிபதிகளுக்கு தேவ ஞானத்தை கொடும் ஐயா. உமக்கு பயப்படுகின்ற பயத்தை உண்டு பண்ணும். ஹாலேலூயா. நேற்றைய நாளிலே ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். ஹாலேலூயா. அதாவது பாருங்கள், அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி சொன்னால் அது என்னன்னு சொல்லி சொன்னால், ஹாலேலூயா, அதாவது ஒரு பொருளுக்கு நாங்கள் சரியான மதிப்பு கொடுக்கிறோம். பாருங்கள், பொண்ணுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறோம், தகரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறோம். அதே போலதான் பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் ஒரு மதிப்பை கொடுப்பது. ஹாலேலூயா. அதை உன்னதமானது என்பதை நாங்கள் எல்லா காரியங்களில், ஹாலேலூயா, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாகங்களிலும் அவருக்கு முதன்மையை கொடுப்பதுதான் அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம், ரிவரண்ட். ஹாலேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்முடைய வருமானங்களாயிருக்கலாம், ஹாலேலூயா, நம்முடைய நாளாயிருக்கலாம், நம்முடைய நேரங்களாயிருக்கலாம், ஹாலேலூயா, இது எந்த காரியமா இருந்தாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்பது, அதுதான் தேவன் கொடுக்கின்ற அந்த மதிப்பு. ஆனபடினால் பாருங்கள், இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அந்த அவருடைய நாமம், மதிப்புக்குரிய நாமம், ஹாலேலூயா, அதிகாரம் உள்ள நாமம், பல்லம் உள்ள நாமம், ஹாலேலூயா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனே, தகப்பனே அப்பா, இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஆண்டவரே, அமெரிக்கா தேசத்துக்கும் இடையில இருக்கின்ற எல்லா பிணக்குகளும் மாறி ஐயா, தேசம் சமாதானமாய் மாறுபடி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே அப்பா, பிதாவே தகப்பனே, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பாதபடி ஆண்டவரே, ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பாதபடி ஆண்டவரே, தேசத்தின் தேசங்களை உங்களுடைய நன்மையினால் முடிசூட்டும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே யுத்தம் வேண்டாம் ஐயா ராஜா, நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஐயா, யுத்தத்தில் பிரியப்படுகிறவர்களை ஆண்டவரே சிதறடிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு யுத்தம் வேண்டாம் தகப்பனே. அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஐயா, தேசங்கள் இந்த யுத்தத்தினால் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை காண்கிறது ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த கேஸ் விலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக, பொருளாதாரங்களிலே ஆண்டவரே தேவனே விலைகளிலே மாற்றங்கள், விலை வீழ்ச்சி உண்டாவதாக ராஜா. என் தகப்பனாய் கர்த்தாவே உமக்கு சூத்திரம். பேங்க் ரேட்டுகள் ஆண்டவரே, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் ஆண்டவரே, மோர்டேஜின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே அன்றைக்கு ஒரு யோசுவா மூலம் ஆண்டவரே சூரியனையும் சந்திரனையும் ஆயலோன் மேலும் ஆண்டவரே கிரியோன் மேலும் ஆண்டவரே நிற்க பண்ணின எங்களுடைய ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே யாராச்சா ஆண்டவரே, அந்த யுத்தம் நிறுத்தப்பட வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இலங்கை தேசத்திலே நடக்கின்ற காரியங்களை நீர் காண்கிறீர், இருளில் இருக்கிறதை நீர் வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தேவனையா ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும் அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே தேவனே, மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் ஆண்டவரே தேவனே தகப்பனே விரோதங்கள் போர்கள் செய்யாதபடி ஆண்டவரே அவன் மனுஷன் என்பதை நினைவுபடுத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. மீண்டுமாய் ஆண்டவரே இந்த தேசங்களுக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே, விசேஷமாக நம்முடைய இலங்கை தேசத்திலே, நம்முடைய ஆண்டவரே தேவனே நம்முடைய தமிழ் பிரதேசங்களிலே இருக்கின்ற ஆண்டவரே காரியங்களை காண்கிறீர் ஐயா. ஆண்டவரே ஒரு காலத்திலே ஐயா நம்முடைய ஆண்டவரே தேவனே தமிழர்கள் ஆண்டவரே படிப்பிலே ஞானத்திலே
இவ்வளவு வல்லமுள்ளவர்களா இருந்தார்கள் ஐயா ராஜா தகப்பனே. அப்பா இந்த ட்ரக்ஸை விற்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கரத்துல கொடுக்கிறோம். நாங்கள் அவர்களை காணாவிட்டாலும் கூட அதை முடிவுக்கு கொண்டு வரவேடும் ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்கூல்களிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவராகிய தேவனே. மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. டீச்சர் ஸ்கூல்ல ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா. ஆசிரியர்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. மாணவர்கள் ஆண்டவரே ஸ்கூல்ல டீச்சர்ஸ்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க, பேரண்ட்ஸுக்கு கட்டுப்பட்டு நடக்க உதவி செய்யும். அதே போல ராஜா ஆண்டவரே இந்த யூரோப் தேசங்களிலும் ஆண்டவரே இந்த கனடா தேசங்களிலும் இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. தன்னிச்சையாக இருக்கின்ற பிள்ளைகள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் நம்முடைய சமூகத்துல நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனை ஆராதிக்க ஆண்டவரே தேவன் நிர்ந்துசாரமாய் சோம்பலாய் வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்க செவிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை விடுவியும் ஆண்டவரே. மக்கு சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா ராஜா. தகப்பனே உடைய கரத்துல ஐயா ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் நல்லவரும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனமாய் இருக்கிறபடியால் உண்மை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. அப்பா மே துதிக்கிறோம். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்கிறீரே. நன்றி நன்றி ஐயா ஏஸ் ஐயா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏஸ் ஐயா,

0: கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே. எங்கள் தேசத்து ஜனங்களை ஆண்டவரே பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா பிதாவே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே இப்படி கரத்திலே ஐயா ராஜா எங்கள் வாலிப பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாலிப பிள்ளைகளை பாராச்சா தேவனே. அப்பா பலவான் கையில் இருக்கிற அம்புகளை பாராச்சா தகப்பனையும் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய நோக்கங்களை தெரிந்து கொண்ட ஐயா ஆண்டவரே அந்த நோக்கத்தின்படி வாழ ஆண்டவரே அப்பா உடைய கிருபை கொடுக்கும்படி செவிக்கிறோம். சோம்பல்கள் நிர்விசாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும்படி செவிக்கும் கர்த்தாவே. ஆமோஸ் 7 அதிகாரத்திலே பாருங்கள். ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப தேவன் ஆவியானவர் என்னுடைய ஆவியிலே பேசுகின்ற காரியம் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2 கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டு கிளிகளை உண்டாக்கினார். அவர்கள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்த போது நான் கர்த்தராகிய ஆண்டவரை மன்னித்தருளும். யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா அழிவை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். ஹாலேலூயா. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை விட உம்முடைய இருதயம் பெரிதப்பா, எங்களுடைய அன்பை விட உம்முடைய அன்பு பெரியதப்பா ராஜா. நாங்கள் ஆண்டவரே வெறும் மனுஷர்களப்பா ராஜா. தேவனே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பார்த்து தருவேன் சொன்ன தெய்வமே. ஆண்டவரே தேசங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தேசங்களை கண்ணோக்கி பாரும் ஐயா. ஆண்டவரே தேவனே நிறுத்தும் ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேசத்து குடிகள் எல்லாம் ஆண்டவரே அல்லல் படுகிறார்களப்பா, துன்பப்படுகிறார்களப்பா. ஆண்டவரே தேவனே அவர்கள் மேல் கைகளை வைக்கும் ஆண்டவரே, தேசங்களின் மேல் கைகளை வையும் ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. தேவரின் மனஸ்தாபப்பட்ட அப்படி ஆவதில்லை சொன்னீர் ஐயா. இலங்கை தேசத்தின் மேல் உடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அப்பா பிதாவே நல்ல நாடப்பா ராஜா, நாங்கள் வாழ்ந்த நாடப்பா ராஜா. ஆண்டவரே தேசத்திலே நீதி நியாயம் முளைக்க விடுமா செவிக்கிறோம் ஆண்டவரே. துன்மார்க்கரே ஆண்டவரே உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கொலை வெறு ஆவி உள்ளவர்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ரட்சியும் ஐயா, ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணும். இந்த நாள் நல்ல நாள், கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகளை கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தினால் ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். காலை வேளையிலும் ஜெபங்களோடு துதிகளோடு சாட்சிகளோடு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஊடாகவும் ஜெபங்களுக்கு ஊடாக துதிகளுக்கு ஊடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கேட்க போகின்ற ஒவ்வொருவரும் மறுவலத்தில் கேட்க போகின்ற ஒவ்வொருவரையும் ஃபேஸ்புக்கூடாக ட்விட்டர் கூடாக யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒவ்வொருவரும் இந்த துதிகளிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமே. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து சபை காரியங்களிலும் சபை ஊழியர்களுக்கு சார்பிலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கருத்திலே ஒப்பிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.

0: சுவாமி அவருடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. கத்திரங்கரத்தில் அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் அவர்களுடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுவோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
1: ஆமேன்.
0: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 9ஆம் தேதி 6ஆம் மாதம், 9ஆம் தேதி ஜூன் மாதம், 9ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8:02 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். சங்கமம் சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோ .com இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. அதே போல கிட்டத்தட்ட 76 ரேடியோக்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாளுக்கான வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும். ஆமேன். மத்தேயு 6:34 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஆமேன்.
2: அழைக்க வேண்டியவர்கள் 5148198494 நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8
0: பாடுகளுக்கூடாக கடந்து சென்றாலும் அவற்றுக்கூடாக பரிசுத்தாவியானவர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர்தாமே அந்தந்த நாளுக்கான உன்ன உணவையும் உடுக்க உடையும் இருக்க இழப்பிடத்தையும் தந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளையும் பெற்றுக்கொள்ளும். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 6, இசாயா 33, பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடுந்தும் யாக்கோபு 3:4 அதிகாரம். இதை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அதோடு வாக்கு தத்தங்கள், நற்சிந்தனைகள், ஜீவமன்னா நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கு. கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், அனுப்பி கொடுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே பாஸ்டர் அண்டன் தாசநாயகம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலியாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெயமந்திரிலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இணைய போகிற ஒரு ஊழியர்களையும் கத்திரதாமை ஆசீர்வதிப்பாராக. இணைத்து தங்கு தடை என்று இணைத்து ஊழியங்களுக்கு கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. கத்திரை கணத்தில் போகிறோம். வாஞ்சியோடு இணைந்து ஜபிக்க மற்றவர்களுக்காக விசேடமாக ஜபிக்க இணைந்திருக்கிறவங்களை வரவேற்றுக் கொண்டும் இறுதியான எளிய போர்களையும் கத்திரதாமை இணைத்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி கெனற்றவர்களை வரவேற்றுக் கொண்டு அவருக்கு மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பேசலோட்டமா
3: பேசலோட்டா.
0: ஆமே. இணைந்திருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. கோட்பட்சி. ஆமே.
3: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கு தேசிய அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து உங்கள் தேவைகள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பாராக. நாளிலே நாங்கள் மத்தேயு 6:26 வசனத்திலே ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசுவாசித்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது இயற்கைகள் பல ஆவிக்குரிய பாடங்களை நமக்கு கற்று தருகிறது. பறவைகள் மீது கரிசனை உள்ள தேவன் அவரால் உருவாக்கப்பட்ட, அதிலும் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் அவரை மாதிரியே எங்களை உருவாக்கின தேவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் நிலைநிறுத்தி எங்களை மறக்காமல் இருக்கிற தேவனாய் என்று மட்டும் எங்களோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வத்தை நாங்கள் எந்த இடத்திலும் காண முடியாது. எந்த மனுஷருக்குள்ளும் அவருடைய அன்பை பண்பு நாங்கள் காண முடியாதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் மனுஷனுக்கு ஒரு கனம் இருக்கிறது, ஏனென்றால் தேவனுடைய சாயலங்கள்ல இருக்கிறது, தேவனுடைய ரூபம் எங்கள்ல இருக்கிறது. எங்களுடைய குணங்களும் அவருடைய குணங்களை போல அவர் விரும்புறது எதுவோ அதை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் மனுஷனுக்கு மனுஷன் நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தரையும் அந்த இடத்திலே நாங்கள் நினைத்து நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோம். ஏனென்றால் என்னுடைய சாயல் இன்னொருத்தனுக்குள்ளே இருக்கிறது. மனுஷனுக்கு மனுஷன் ஒவ்வொரு சாயலும் ஒவ்வொரு ரூபமும் எங்கள் கர்த்தரை நோக்கி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இதனால் தான் மனுஷன் நேயம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சட்டங்கள் இந்த திட்டங்களுக்கு உட்பட்டு கீழ்படிந்து பயபக்தியா இருக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த பயபக்தியை நாங்கள் காணும் போது அந்த பயம் எங்களுக்கு ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது. தீமையை விட்டு விலக செய்யறது ஞானம் எங்களுக்கு அதிகமாய் தேவையாய் இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டவரை நாங்கள் தேடும் போது அந்த ஞானம் எங்களுக்குள்ளே வரும்போது நிச்சயமாகவே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், தேவன் எங்களுக்கு உணவை தருகிறார். அதிகாலையிலே தாங்கள் பறவைகளை பாருங்கள், அதிகாலையிலே தாங்கள் துதிகளை செலுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. தேவன் அருளும் ஆகாரத்தை அங்கு தாங்கள் கூடுகளிலே சேர்த்தும் வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. யோபு 38:41 சொல்லப்படுகிறது, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இடியை சவதரித்து கொடுக்கிறவன் யார் என்று சொல்லி அங்கு யோபுக்கு அங்கு ஆண்டவர் பேசு கேள்விகள் கேட்கும் போது இந்துவும் ஒரு கேள்வியாய் கேட்கப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் காக்க குஞ்சை காண்கிற தேவன் அதிலும் பார்க்க விசேஷித்தமான எங்களை அவர் காணாதிருப்பாரோ? நிச்சயமாகவே அவர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 147:9 அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். லூக்கா 22:24 சொல்லப்படுகிறது, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் உழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கல நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள். அதிலே பறவை என்று சொல்லப்படுகிறது, இங்கே காகம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், காகம் அங்கு தன்னுடைய கருப்பு நிறமாய் இருந்தாலும் அந்த காகம் செய்கிற வேலையினாலே நாங்கள் அறிவறுக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அப்படி அறிவறுக்கிறவர்களை கூட ஆண்டவர் பூசிக்கிறார். அப்படிப்பட்ட பறவையை கூட பூசிக்கிறார். சுத்தங்களையே கண்ட கண்ட இடங்கள்ல செயல்படுற அந்த காகத்தை கூட பூசிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் பூசிப்பார். பூசிக்கிற தேவனா இருக்கிற அதனாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 149:8 அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, எங்கள் நாவிலே கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்க வேண்டும், எங்கள் கையிலே தேவனுடைய பட்டியமாகிய வேத வசனம் இருக்க வேண்டும். இந்த வேத வசனம் எங்களுக்குள்ளே இருந்தால்தான் எல்லாம் செயல்படலாம். கூட இருந்து எல்லாவற்றையும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் முதலாவது அவர்களை வரவேற்று கொண்டு மனுஷர் எல்லாரும் தேவ சாயலும் ரூபத்திலும் அங்கு நாங்கள் ஜோடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த மனுஷர் ரூபத்தை தான் இன்றைக்கு சத்துரு சீரழித்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேவன் தன்னுடைய சாயலையும் தன்னுடைய ரூபத்தை அங்கு சீரழிக்கிற வேலைதான் இந்த சத்துருவின் வேலை. ஆகவே இந்த எண்ணாக்கல்லே இந்த காரியத்திலே இருந்து அங்கு ஜனங்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் ஒன்று விபத்து அல்லது வியாதி அல்லது அப்படிப்பட்ட காரியங்கள்ல இன்றைக்கு திருடி கொண்டிருக்கிற உலகத்தை காட்டி திருடி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து மக்கள் விடுவிக்கப்பட விடுதலையாக்கப்பட அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஞானம் அறிவு வெளிப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க பாஸ்டர் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்களான தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் எங்களை படைத்த தேவன், எங்களை உருவாக்கின தேவன், தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் எங்களை படைத்து எங்களை போஷித்து எங்களை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த எல்லா மக்களும் உம்மிடத்துல வர நீர் படைத்த ஆத்துமாக்கள், எல்லா ஆத்துமாக்களும் ஆவிகளும் உம்முடையதாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் படைத்த இந்த பறவைகள் மிருகங்கள் அவர்களும் பார்க்க அவர்களுக்கு தேவையான உணவை வழங்குகிற தேவன் நீர். உம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும், அப்படி அவர் அருமை அறியாத ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீர் உணவு கொடுத்து எல்லா மனிதனுடைய மருத்துவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீர் மழையை பெய்விக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன். நீர் எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா ஆண்டவரே. இந்த மனிதன் இன்றைக்கு உம்மை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறான், மதங்களுக்கு ஊடாக, பாவத்துக்கு ஊடாக, சாபத்துக்கு ஊடாக. ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை உம்மோடத்தில் இழுத்துக் கொள்வீராக. விசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றார், நீரோ எங்களுக்கு வாழ்வு தரவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் வந்த தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்று ஆதாமவாள் செய்த பாவத்தின் விளைவாக இன்றைக்கு எங்களுக்கு நன்மையை தெரிந்து கொள்வது, தீபியை தெரிந்து கொள்வது எங்களுடைய தெரிவாக தந்திருக்கிறீர். இன்றைக்கு இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி பார்க்கிறோம், நன்மையை நோக்கி பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்கிறோம், அந்த மெய்யான தேவனை நோக்கி பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்று உமக்கு பிரியமாக வாழுகிறோம். ஆண்டவரே உம்மால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் உம்மிடத்தில மீண்டுமாக வந்து அந்த ஒன்றான மித்தவராகிய உண்மையும் நீரனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொண்டு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று உம்முடைய ராஜ்ய பிரஜைகளாக மாறுவார்களாக. நீர் எங்களை எவ்வளவு தூரம் நேசிக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை 70 தடவைக்கு மேலாக எங்களை மன்னித்து எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிற தேவன் ஒன்றா மெய்த்தேவன். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடு நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை அன்பு கூறுவது, பிறரை நேசிப்பது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னீரே, அதே போல நாங்கள் நடந்து எங்களில் ஒவ்வொருவர்களையும் உம்மை காணக்கில் வசையும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களில் நக்கிரிகைகளை செய்ய எங்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். இயேசு எங்களில் இருக்கிறார் என்பதை மறு மக்கள் கண்டு அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள நீர் எங்களை இந்த உலகத்தில ஒளியாக மலை மேலுள்ள பட்டணமாக வைத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ எங்களை அழைத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை, ஒரு மத வழிபாடுள்ள மனிதனாக இருந்த ஆபிரகாமை அழைத்து நீ அவனை கானான் தேசத்துக்கு அழைத்து சென்று, இந்த மத வழிபாடுள்ள மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் அழைத்து அந்த நித்திய நித்தியமாக வாழுகிற அந்த நிஜமான கானான் தேசத்துக்கு ஒவ்வொருவரையும் அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். அறியாமல் வாழ்கிறார்கள், பாவத்தில வாழுகிறார்கள், சாபத்தில வாழுகிறார்கள், நிம்மதியற்று வாழுகிறார்கள், யுத்த தேசங்களில வாழுகிறார்கள். அந்தவரே ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு பெரிய மன மாற்றத்தை கொண்டு வந்து, ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து, இயேசுதான், இயேசு ஒருவரே ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொள்வார்களாக, அறிந்து கொள்வார்களாக. இனி ஒரு சந்ததி இருக்க முடியாது என்ற உணர்வோடு அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறவர்களாக, ஆயத்தப்படுத்துகிறவர்களாக, ஆயத்தப்பட்டவர்களாக ஜபத்தோடு துதியோடு இருக்க எங்களுடைய நேரங்களை பிசாசு திருடி விடாதபடி எங்களுடைய நேரங்களை உம்மடத்துல ஸ்பெண்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன். சிறப்பாக இலங்கை தேசத்துக்காக ஜபிக்கிறேன். அந்த தேசத்தை இயேசுவின் பூமியாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். இயேசு இருக்கும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், சமாதானமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும், நற்குணசாலிகளாக இருக்கும். தீமையை செய்கிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசம் இந்த ரக்ஸுகள், குடிப்பழக்கங்கள், அரசியல் விரோதங்கள் அகன்று சமாதானமான தேசமாக, எந்த சூழ்நிலையிலேயும் இயேசுவை தேடுகிற தேசமாக இலங்கை தேசத்தை மாற்றுவீராக. உண்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் பரலோகத்துக்கு போகிற வாசல் இயேசு என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் அனுப்புகிற இந்த ரேடியோவுக்கு செல்கிற வார்த்தைகள் அந்த கண்டங்களில் உள்ள ஒரு மக்களிடம் உண்மை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள, ஒரு மன திரும்புதலை ஏற்றுக்கொள்ள, அவருடைய அவருடைய இருதயத்தை, கடினமான இருதயத்தை சதையான இருதயமாக, அன்புள்ள ஆவியை கொண்டு ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. சிசருக்காக ஜபிக்கிறேன். அந்த மகளோடு, கணவரோடு, மகன் மகளோடு கூட இருந்து இன்னும் ஞானத்தை கொடுத்து நீர் இந்த ஊழியம் உங்களுடைய வருகை வரைக்கும் வரைக்கும் நீர் உதவி செய்து உம்முடைய ஆலோசனையை கொடுத்து வழிநடத்துகிற கிருபைக்காக மக்கள் தன்னை தொடர்ந்து அந்த குடும்பத்தோடு கூட இருந்து தொடர்ந்து வழிநடத்துவீராக. இந்த இடத்துல இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும், இந்த காலத்தில உம்மை நாங்கள் அறிந்து கொண்டு உம்முடைய நற்கிரிகைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்து நாங்கள் சொல்லுகிறவர்களுக்காக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாதிரியாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களில் குறைவு
2: 350
1: தான், ஆனாலும் அந்த குறைவை நீர் எங்களுடைய ஒவ்வொரு நற்கிரிகைகளின் குறைவையும் நிறைவாக மாற்றி உம்முடைய ராஜ்யத்துக்கு பல மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே.
3: எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
3: ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்க பூமியின் எல்லைகள் எல்லாம் இருக்கிற மக்கள் ஜனங்கள் தேவனுக்கு பயப்படும்படி கத்ததாமே கீழ்ப்படிந்து நடக்க, கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஏற்றுக்கொண்டு நடக்க கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் தேசங்களுக்கும் ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே, இன்றும் உங்களோட வாக்கு மாறாத வண்ணமாக உங்களோட வார்த்தையில எங்கள் மூலமா வெளிப்படுத்துற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவரே ஒத்தாசை உங்களிடத்திலிருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கு அப்படியா. நன்றி செலுத்துறேன் அப்பா. தேசத்துல உங்களோட அன்பையும் உங்களோட கிருபையும் அப்பா
5: மக்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அவர்கள் உங்களுக்கு உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிற இந்த தேசத்துல ஆண்டவரே உங்களுக்கு உங்களோட ஞானத்தை அறிந்து உங்களோட அன்பில நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரே ஒரு பெரிதான வெளிப்படுத்தலை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவரே அப்பா உங்களோட வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே மலைகள் விலகி போனாலும் குன்றுகள் இல்லாம போனாலும் ஆண்டவரே உங்களோட உங்களோட சித்தத்தின்படி நீங்க நடத்த வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நாங்க உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு நீங்க அற்புதம் செய்யற தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவரே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கொரு சேனையிலின் கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் நீங்க பெரியவர் நல்லவர் என்று கூறி அப்பா அநேகருக்கு ஆண்டவரே வெளிச்சமா இருப்பதற்கு ஒவ்வொரு மக்களுக்கும் பெரிதான ஒரு கிருபை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியா நன்றி அப்பா. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போனவர்கள் மத்தியில் ஆண்டவரே பெரிதான கிருபை கொடுத்து அவர்களுக்கு அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய ஆதி அம்பை வெற்று விலகாத வண்ணமாக ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே அந்த அன்பையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். சிங்கக்குட்டியால் பட்டினி கிடைக்கும் ஆண்டவரை தேடுவதற்கோ ஒரு குறையும் இல்லாமைக்கு நடத்துற தகப்பனே நீங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே அநேகருக்காண்டவரே உங்களோட வாக்குத்தின் படி ஆண்டவரே உங்களோட வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிற எல்லா தேசத்திலும் உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆண்டவரே உலகம் அங்கும் உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு கற்றுக்கொள்ள தக்கதாக அவர்கள் அறிந்து உங்களோட ஞானத்தை உங்களோட அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த கால நேரம் வந்து இருக்கிற ஒவ்வொருதரையும் ஆசீர்வைங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஆண்டவரே நீங்க கூட இருந்து அவங்களுக்கு ஒரு புதிதான பலனை புதிதான கிருபையினால முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி சிஸ்டர் ஜெனட்டுக்கான நன்றி அப்பா. பாஸ்டர் நவமி லோகனுக்காக நன்றி அப்பா. இவர்களை நீங்க பேர் சொல்லி அழைத்து எங்கள் மத்தியில் வைத்தாண்ட அதிகமாக நாங்க உங்களிடம் அன்பு கூறுவதற்கு தந்த இந்த பெரிதான கிருமிகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களை ஆண்டவரே புதிதான வெளிப்படுத்துதல் மூலமாக இன்னும் அதிகமாக உங்களோட நாமத்தை தொடர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே அவங்களுக்கு புதிதான பலனின் தைரியத்தையும் கொடுத்து உலகம் எங்கும் உங்களை அறியக்கூடிய தக்கதாக உலகம் எங்கும் உங்களை வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தி உங்களை ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களை கருத்துல ஒப்புக் கொடுக்கிற உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவேன் என்று கூறி யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் பிதாவே நன்றி இயேசு நன்றி. ஆமென் ஆமென் ஆமென்.
3: எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி டோலி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன் நன்றி
3: ஆமேன் ஆமேன். நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் யுத்த தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இதன் மத்தியிலே தேவன் தாமே அவர்களை காத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இந்த யுத்தத்திலே ஒரு வெறுப்பு வர வேண்டும். யுத்தங்கள்னால் அழிந்து போகாதபடி காக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
1: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய உத்தாசத்தோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவரே உமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிலனும் இல்லைன்னு சொல்லி பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவர இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே தொடர்ந்து இந்த தேசத்தை பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. தேவன் மகிமைப்படுகிறார். எத்தனையோ ஆபத்துகள் ஆண்டவரே ஒன்றின் பின் ஒன்றாக வந்தாலும் ஆண்டவரே அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இப்பொழுதும் அந்த தேசத்தை பாதுகாப்பீராக. அந்த தேசத்துல கர்த்தாவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே சுகபல மேல சுகபலம் அடைய ஆரோக்கியம் அடைய கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்ருவின் திட்டங்களும் ஆண்டவரே சத்ருவினால் எழுப்பப்பட்டவர்களும் இதோ ஆண்டவரே மனம் திரும்பவும் அந்த தேசத்துக்கு விரோதமாய் அவர்கள் செய்ய நினைத்தவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தங்களை மாத்தி கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மீது உங்களுடைய பாதுகாப்பு தொடர்ந்து காணப்படட்டும். அங்கிருக்க மக்கள் ஆண்டவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவான தேவனை அறிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபைகளை தொடர்ந்து கொடுத்து அவர்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமல்ல சுத்தி இருக்கிற தேசங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். யுத்தத்தினால ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவர்களை பாதுகாக்கும்படியாக தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் தாய் தகப்பனை இழந்திருக்கிறாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று இழந்த வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் காயங்களோடும் கத்தாவே இருக்கிற அந்த மக்களையும் தேவன் தாமே ஆறுதல் படுத்தி ஆண்டவரே அவர்களுக்குள்ளேயும் சமாதானம் காணப்படவும் அவர்களுடைய வாழ்வியல்கள் வாழ்வாதாரங்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்படவும் ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசங்களில கத்தாவை இணைந்து மீட்பு பணிகளில ஆண்டவரே செயல்படுகிறவர்கள் மீட்புக்காக நிற்கிறவர்கள் யாவரும் பாதுகாக்கப்படவும் அவர்களுடைய கண்களில எண்ணம் தயவுகளும் ஒத்தாட்சிகளும் கிடைக்கப்பட்டு மக்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படவும் மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் தேவன் தாமே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா ஆண்டவரே இந்த தேசங்களில யுத்தங்களை ஆண்டவரே அமலுக்கு கொண்டு வரவும் அந்த நாட்கள் குறைக்கப்படவும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து கூப்பிடுகிறார்கள். நீங்க அந்த நாட்களை குறைத்துக் கொண்டு வருகிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து தேவன் ஒவ்வொரு தேசங்களையும் பாதுகாப்பீராக. இந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும். யுத்தங்களை கைவிட்டு கர்த்தாவே இந்த தேசங்களில இருக்கிற மக்களுடைய வாழ்வுகள கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அந்த தேசத்தின் தேவைகளுக்காக அவர்கள் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சங்கம ஊடகத்துக்காக செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக சோதரிக்கிறோம். தொடர்ந்து பயணிக்க கிருபை செய்வீராக செவிக்கிறோம். அநேகரை தட்டி எழுப்பி என்னும் ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு வேலைகளிலும் உம்முடைய கரம் ஓங்கி ஆண்டவரே பலப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். அநேகர் எழும்பி ஆண்டவரே உம்முடைய சக்தியை சொல்லி ஜனங்களை ஆண்டவரே தட்டி எழுப்பி உமக்கு முன்பாக நிற்பதற்கு எண்ணம் தகுதிப்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இதோ லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவத்தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும் விளக்கி ஆண்டவரே அவர்களுடைய இதயத்தின் வாஞ்சைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்துல செய்து முடிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஏன சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவங்களோட கூட இருந்து ஆண்டவரே நீங்க நடத்துகிற நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக. அவர்களுக்கு கொடுத்த ஊழியத்தை அவங்க எண்ணம் செய்வதற்கு எண்ணம் பலத்தையும் கிருபைகளையும் தந்து அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எங்களோடு கூட இணைப்பில் இணைந்து கொண்ட தேவ தாசர்கள் தேவ ஊழியர்கள் ஆண்டவரே தேவ குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் செவிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களையும் தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே நாங்களும் கர்த்தாவை ஒருவரை ஒருவர் கர்த்தாவை கனம் பண்ணி இதோ உம்முடைய ஊழியத்துல விருப்பத்தோடு தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி முடியாத நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாப்பீராக ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குடன் தேவ சுக பல ஆரோக்கியம் சமாதானம் காணப்பட்டு ஆண்டவரே சந்தோஷமாய் நாங்கள் உம்மோடு கூட தொடர்ந்து நடக்க உதவி செய்ய முடியாத செவிக்கிறோம். எதிர்த்து நிற்கிற வல்லமைகள் போராடுகிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்துல நிராகரிக்கப்பட்டு ஒவ்வொரு வீடுகளையும் விட்டு வெளியேறட்டும் என்று செவிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசி ஒரு ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
3: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரன் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.
1: ஆமென் அக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி ஒவ்வொருவரோட கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவார்.
3: ஆமென் ஆமென். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோர். சிசிலி அம்மா
6: பிரைஸ்லோர்.
3: நீங்கள் எங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் தேசத்திலே ஒரு மாறுதல் வர வேணும், மாற்றம் வர வேணும். எங்கள் தேசம் அங்கு தீட்டுப்பட்டு கொண்டு போகிறது. அதனால் தேசம் அழிக்கப்படாதபடி தேவன் காக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் தந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவையே உம்மை நோக்கி கூப்பிடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆவியானவரே, இந்த திருலங்கா தேசத்தை ஆசீர்வதிக்கும் தகப்பனே, அப்பா தகப்பனே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே, அன்பான தகப்பனே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே, இந்த திருலங்கா தேசத்தை ஆசீர்வதிக்கும் தகப்பனே, அப்பா தகப்பனே, அங்க இருக்கிற ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதிக்கின் தகப்பனே, அப்பா அங்க இருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கின் தகப்பனே, அன்பான தகப்பனே, இந்த குடி போதைகள் எல்லாம் நாசமாய் போக பண்ணும் தகப்பனே, அப்பா விதாவே, அந்த போது பத்துக்களாலே எல்லா பிள்ளைகளும் அநியாயமாக அழிந்து போறார்கள் தகப்பனே, அப்பா நாளுக்கு நாள் இறந்து போறார்களே தகப்பனே, ஆவியானவரே இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் அப்பா, உமது பரிசுத்த ஆவியவர்கள் மேலே அக்னியாய் போடும் தகப்பனே, ஆவியானவரே இந்த ராஜாக்கள் மந்திரிமார்கள் மேலே ஒரு இரக்கம் காண்பியும் தகப்பனே, அப்பா நீதியோடு நடக்க உதவி செய்திருந்த தகப்பனே, அப்பாவி தமிழ் மக்கள் எல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே, ஆவியானவரே ஒரு நல்ல நீதியை நியாயத்தையும் வழங்க வழி செய்கின்ற தகப்பனே, ஆவியானவரே வார வாரம் ஒவ்வொரு அரசாங்கம் அவர்கள் ஏமாந்து போய் நிற்கிறார்கள் தகப்பனே, அப்பா இது பேர் நல்ல மன்று எல்லோரும் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார்கள் தகப்பனே, அப்பா விதாவே ஒரு நல்ல பதிலை அளிக்கிறதுக்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே, அப்பா பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே, பரிசுத்தாவி அவர்கள் மேல் பொழிந்தள்ளும் தகப்பனே, இலங்கை தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே, அப்பா நீர் ஆசீர்வதித்து அங்கே ஒரு நல்ல ஒரு நீதியை நியாயத்தையும் வழங்க வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே, நீர் நினைத்தால் போதும் தகப்பனே, நீ ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் ஆகும் தகப்பனே, அப்பா பரிசுத்த இரத்தத்தாலே இலங்கை தேசத்தை மூடி மறைத்துக் கொள்ளும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம மக்களை ஆசீர்வதியும் தகப்பன், பரிசுத்தப்படுத்தும் தகப்பன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
3: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
6: ஆமேன் ஆமேன்
3: ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் இந்திய நாட்கள்ல இந்த பாடுகள் அனுபவிக்கிறவர்கள், உபத்திரவப்படுகிறவர்கள், இந்த கிறிஸ்தவ திருச்சபைகள்ல கூட அநேகர் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலரை காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது, சில பேர் போத வஸ்தினால் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவளை கத்ததாமே தாங்கி அவர்களை ரட்சித்துக் கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: பிதாவே தேவனே, இந்த வேண்டுகோளை நம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா. நீங்க சொல்ல ஆகும் கட்டிடம் நிற்கும் என் தேவனே. தேவனே உங்களுடைய ஒரே போரான குமாரனை அனுப்பி அப்பா, பரிசுத்த ரத்தம் சிந்தி கட்டின ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்படுப்பா. சபை மக்களை பொறுப்படுங்க, ஊழியக்காரரை பொறுப்படுங்க அப்பா, தேசத்துள்ள மக்களை பொறுப்படுங்களே ராஜா. கட்டுண்ட மக்களை கட்ட உள்திறங்கள் அப்பா, சிறைப்பட்டிருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க தேவனே. நெருங்கின்ற இருதயத்தை ஓடி இருப்பது காயங்கட்டுங்கள் அப்பா பிதாவி. சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு பலம் கொடுங்க பரிசுத்த ஆவியானவரே. தேவனே எல்லா அடிமத்தின ஆவிகளும் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. சத்திய வார்த்தை மூலம் அப்பா இந்த மக்களை நீங்கள் விடுதலை செய்யுங்க அப்பா பிதாவி. உங்களை அறிகின்ற அறிவினால் தேவனே அவளை நிரப்புங்க அப்பா பிதா. உம்முடைய வேத அறிவில்லாமல் தேவனே சங்காரமாக இந்த மக்களை நீங்கள் பார்க்கிறீங்கள் அப்பா பிதாவே. தேவனே கடைசி நாட்கள்லே உம்முடைய வார்த்தைக்கு பஞ்சம் உண்டாம் என்று சொன்னீங்க தேவனே பிதா. தேவனே இந்த மக்களை அப்பா பிதாவை மீட்டு ரட்சியுங்க, உம்முடைய வார்த்தை அனுப்பி உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி தேவனே ஒவ்வொரு மக்களையும் விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே. எல்லா அடிமத்தின ஆவிகள் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. போதை மசலுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அடிமத்தின ஆவிகள் என்னென்ன காரியத்திலே பாவத்திலே அடிமைப்பட்டிருக்கிறாளோ எல்லா அடிமத்தின ஆவிகள் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. எல்லா மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றி ஆவியாருடைய சிந்தையினாலே இவளை நிரப்புங்கப்பா. ஆவியாருடைய சிந்தியோ ஜீவனும் சமாதானம் சொன்ன தேவனே அப்பா நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க இயேசு ராஜாவே இந்த மக்களுக்கு. அப்பா உன் நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. இந்த நாட்கள்லே தேசங்கள்லே சமாதானம் இல்லாம இருக்கிறத நீங்கள் பாக்குறீங்களப்பா என் தேவனே. உம்மை நோக்கி பார்த்தோர் ஒரு நாளும் பட்டப்பட்டு போவதில்லை என் தேவனே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு தேசத்து மக்களுக்கும் தேச தலைவர் அதிகாரிகளுக்கு கொடுங்கப்பா. சபையோருக்கு கொடுங்க இயேசு ராஜா. சபைகளிலே ஒரு மனத்தின் ஆவிய கட்டளைங்களப்பா, ஐக்கியத்தின் ஆவிய கட்டளைங்க, அன்பின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா சபைகளே என் தேவனே. எல்லா பிரிவினையின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், பொய்யின் ஆவிகள், தந்திரத்தின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலமடைந்து சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே கிருபை செய்யுங்களப்பா பிதாவே. தேவனே சபைகள் மூலமாக தேவனே தேசங்களை மீட்டுக் கொள்ள தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கனியினால் உம்முடைய வரங்களினால் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய அபிஷேகத்தினால் தேவனே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா பிதாவே. தேசங்களை அசைக்கிற பிள்ளைகளாக நிரப்புங்கப்பா பிதாவே. தேசங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்பட கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் தேசத்தை கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்ன தேவனே அப்பா பிதாவே. குடும்பங்களை உம்முடைய வார்த்தையிலே கட்டுங்க, தேசங்களை உடைய வார்த்தையிலேயே கட்டுங்கப்பா பிதாவே. மனிதன் போடு உற தேவனே எல்லா பாபேல் கோபுரங்கள் எல்லாம் எல்லா திட்டங்களும் இழிந்து விழுவதாக என் இயேசு ராஜா. உம்முடைய நாம ஒன்றே இந்த பூமியிலே மகிமைப்படுவதாக. ஓ நன்றி தேவனே, நன்றி அப்பா பிதாவே. முழங்கங்கள் யாவும் தேவனே உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முடங்க செய்யுங்க. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவைக்கத்தன்று அறிக்கை பண்ண செய்யுங்கப்பா. வானத்திலும் பூமியிலும் தேசமங்கிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க தேவனே பிதாவே. மனக்கண்களை திறந்துள்ளங்கள் ஆவியானவரே. உம்முடைய சுவிசுவாசம் வார்த்தை மூலமப்பா மக்களுடைய மனக்கண்களை திறந்துள்ளங்கள் ஐயா இயேசு ராஜாவே. புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்க சொன்னீங்க என் தேவனே. உம்முடைய இந்த வார்த்தைக்கு தேவனே கீழ்ப்படிந்த தேவனே பிதாவே. புறப்பட்டு போய் உம்முடைய வார்த்தையை தேசமங்கம் அறிவிக்கப்பட தேவனே தேச தலைவர் அதிகாரிகள் தேசத்து மக்களுக்கு அறிவிக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்களப்பா. அப்போது முடிவு வரும் சொன்னீங்களப்பா பிதாவே. ஒருவராது பாதாளம் செல்லாதபடி தேவனே உடைய சுவிசேஷத்தின் மூலமாய் இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா பிதா. ரட்சித்துக் கொள்ளுங்கள் ஆவியானவரே. ஓ நன்றி ராஜாவே, ஓ நன்றி அப்பா. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா ஒரு மக்களுக்கும் புதிய ஆவிய கொடுங்கள் ஐயா என் தேவனே. கடைசி நாட்கள்லே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே. கற்பத்தின் கனிகள் மீது, பாலகர் மீது, குமாரர் குமார்த்திகள் மீது, வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா பிதாவே. முதியோர்கள் மீது ஊற்றுங்க ஆவியானவன். தேசத்தில் உள்ள அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க என் தேவனே. ஊழியக்கார ஊழியக்காரிகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. அரச குடும்பங்கள்ல உள்ள மக்கள் மீது உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க. மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உங்களுடைய ஆவியை ஊற்றி தேவனே இந்த தேசமத்து மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா, விடுதலை செய்யுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா. ஓ நன்றி. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த தேசங்களுக்கும் மக்களுக்கும் தேச தலைவர்களுக்கும். நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்கப்பா. நீங்கள் இதற்காக தேசங்களுக்காக வழக்காடுங்க, நீதி செய்யுங்கப்பா தேசங்களுக்காக. ஓ நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. சுவாசம் ஐயா நீங்கள் அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே செய்ய போற்க நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய கிருபையின் காலத்திலே உம்முடைய கிருபையினாலே இந்த தேசங்களை நீங்கள் பாதுகாத்து இந்த மக்களை பாதுகாத்து வழிவர வருவதற்காய் நன்றி இயேசுவே. உம்முடைய கிருபையின் ஆவியை தேவனே ஒவ்வொரு மக்கள் மீதும் ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு தேச தலைவர் மீது ஊற்றுங்க. அவருடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க உம்முடைய கிருபையின் ஆவியை ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் மீது ஊற்றுங்க. உம்முடைய அன்பின் ஆவியை ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் மீது ஊற்றுங்கப்பா பிதாவே. தேச தலைவர்ப்பா பிதாவே உம்முடைய நீதியின்படி உம்முடைய வார்த்தையின்படி தேசங்களை தேவனே வழிநடத்த உம்முடைய ஞானத்தை கொடுங்களப்பா பிதாவே.
8: தேவனே யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானமே நலம் என்று சொன்னீங்க ராஜா. உங்களுடைய பரத்தில் உள்ள ஞானத்தினாலே ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளை நிரப்புங்கப்பா. எங்கு தேவனே பிதாவே அவர் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் உம்முடைய ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா பிதா. உம்முடைய மகிமையினால் அவர்களை மூடிக்கொள்ளுங்களப்பா பிதா. ஓ நன்றி அப்பா. எல்லா சுத்த கிரிகளும் சுட்டரிப்பினாவினாலே சுட்டறீங்க. எல்லா மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் எல்லாம் சுட்டரிப்பினாவினாலே சுட்டரிக்கப்படுவதாக. சகலம் புதிதாய் மாறுவதாக தேவனே பிதாவே. தேசங்களிலே சகல காரியங்களும் புதிதாய் மாறுவதாக. உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழி என்னுடைய வழியில் என்று சொன்ன தேவனே, இந்த மக்கள் போடுகிற எல்லா திட்டங்களையும் நீங்கள் அப்பா பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி அனைவற்றையும் மாற்றி அமையுங்கப்பா பிதா. உம்முடைய சித்தம் மாத்திரமே பூமி எங்கு நிறைவேறுவதாக. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பல் கொடுப்பதற்காக நன்றி. கர்த்தா இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து ஓ தேவனே இந்த காரியங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு இதற்காக வேண்டுதல் செய்வதற்காக நன்றி ஆவியானவரே. ஓ நன்றி என் தேவனே சுவஸ்திரம் அப்பா. எங்கே இருவரோ மூவரோ உம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஒருவனப்பட்டு கூடி இருக்கிறாளோ அங்கே அவள் மத்தியிலே நான் இருக்கின்ற வாக்கள் தன் தேவனே அப்பா. அங்கள் ஜபங்களை கேட்டு நீங்கள் பல் கொடுப்பதற்காய் நன்றி ராஜா. ஓ தேசங்களை ரட்சிக்க போவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. யுத்தங்களை ஓயப்பட போவதற்காய் நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே. துணையும் கொள்ளையும் அள்ளிக்கையும் வர்ற ஆவியல் வான மண்டலங்கள் விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால். அந்தகார லோகாதிபதியுடைய சகல கிரிகளும் சிறந்து போவதாக. ஓ நன்றி அப்பா. எல்லா இருளின் ஆவிகளும் தேசங்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இந்த உனையை புறப்படுங்கள் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே அப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்க அப்பா. லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க அப்பா. இந்த சங்க ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. அவருடைய தேவைகளை சந்தியுங்க அப்பா பிதாவே. ஜெனசிஸ் புறப்படும் அப்பா. கணவன் பிள்ளைகளை புறப்படும் என்றவனே முடிக்கிருப உள்ள கருவிகள் மீது அமர்ந்திருப்பதாக. எதற்காக அழைத்தீங்களோ அந்த அழைப்பின் படியோட பரிசுத்தாவியானவரே பலம் கொடுக்கலப்பா. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் என்று சொன்ன தேவனே அப்பா, உங்களுடைய பலத்தினாலே நிரப்புங்க, அன்பினாலே நிரப்புங்க, தெளிந்த புத்தியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆவியானவரே. யார் யார் நோய்கள் வியாதிகள் வேதனைகள் கண்ணீரோடு இருக்காளோ தேவனே அந்த வீட்டில் உங்களுடைய பரிசுத்தத்தை பூசுகிறேன். அந்த வீடுகளுக்குள்ளே சமாதானம் தேவனுடைய சுகம் ரட்சிப்பு ஆசீர்வாதம் உண்டாவதாக என் தேவனே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய சுகமும் உம்முடைய ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக என் தேவனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஜாவையும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
3: உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
7: ஆமீன், ஆமீன். அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: ஆமீன், ஆமீன். நாங்கள் நிர்மலா அமரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர்,
9: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: இந்திய நாட்களில் வியாதிகள் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இந்த வியாதி பெருக்கத்திலே இருந்து விடுதலை அடையக்கூடியதாய் ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே பெருகக்கூடியதாய் இந்த வியாதியினால் அநேகர் அதிக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனையில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நீர் வழி நடத்துறோம். அது அன்பிற்காய் ஸ்தோத்திரம். கரம் பிடித்து வழி நடத்தி ஆலோசனை சொல்லி மட்டுமா அந்த ஒரே பா நீர் வழி நடத்தின எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒரே நாங்கள் நீர் வரும் வரை கரை திரையற்றதாய் பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியாய் உதவி செய்யும்படியாய் ஒரு கரத்திலே நாங்கள் வருகிறோம் ராஜா. இப்போது கூட கர்த்தாவே நாங்கள் கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு தேவர் நீர் வாமென்று வாமேன் என்று வருகிற நாட்களிலே பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலே வியாதியர்களுக்காக ஜெபிக்கிறாப்பா. இந்த நாளிலே கொள்ளை நோய்களினாலே ஆண்டவரே அநேக விதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனையோடு இருக்கிற

0: சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா வியாதிகளையும் ஆண்டவரே மக்களிலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டளிடுங்க. வியாதியர்களில் கர்த்தாவே அவர்களுக்கு காரியங்களில் அப்பா தேவன் நீர் விடுதலை தந்து விடுதலை நாயகர் நீர் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்ற வார்த்தையின்படி எல்லா விதமான நோயிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை அனுப்பி வியாதிகளை நான் சுகமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு வியாதியஸ்தர்களின் அப்பா அவர்களின் சுகத்தை அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியா முதற்கரத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இந்த வியாதிஸ்தர்கள் எல்லாம் வியாதியிலிருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்ட அப்பா நீர் தாமே அவர்களுக்கு நல்ல விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். விடுதலை வாங்கி அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே இந்த வியாதியிலே அநேக ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே மருந்து மாத்திரை வாங்க கூட வழி இல்லாதபடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக வழி இல்லாதபடிக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய தேவன் நீரே நல்ல மருத்துவராயிருந்து பரிகாரியாயிருந்த ஆண்டவரே இவர்களுக்கு துணை புரியும்படி ஆய் ஜெபிக்கிறப்பா. முத வசனங்களை அனுப்புங்க, முத வசனங்களை அனுப்பி அந்த நோய்களில் இருந்து எல்லாவர்களுக்கு விடுதலை தரும்படியா இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உமக்கு சோத்திரம். நோயாளிகளை பராமரிக்க அவர்கள் குடும்பங்களிலும் மற்றவர்கள் மத்தியிலும் தேவன் தாமே நீர் பேசுங்க, நல்ல உள்ளங்களை எழுப்புங்க ஆண்டவரே. நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய உதவியின் கரங்களை நீர் கொடுக்கும்படியாய் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒத்தாசைகளை பரலோகத்திலிருந்து அனுப்பி தாங்க அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் மற்றவர்கள் மூலியமாய் கவர்மெண்ட் மூலியமாய் கூட கிடைக்க தேவன் நீங்க உதவி செய்யுங்கப்பா. நோயிலிருந்து விடுதலை ஆக்கியப்பா அவர்களுக்கு. வியாதி ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவன் மூப்பறை வரவழைத்து அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும் பொழுது அவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து அந்த நோயிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பேன் என்ற வார்த்தையின் படி கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு நல்ல மன மாற்றத்தை கொடுத்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி நோயிலிருந்து விடுதலை ஆக முடியக்கூட இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக எல்லா விதமான நோய்கள் கொள்ளை நோய்களில் இருந்து ஆண்டவரே மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனி தீங்கை காண மாட்டாய் என்ற வார்த்தையின்படி எந்த தீங்கும் எந்த நோயும் பிள்ளைகளை யாருமே தாங்காதபடிக்கு தாக்காதபடிக்கு கர்த்தர் தாமே விடுதலை நாயகன். நீர் நல்ல ஒரு விடுதலை கொடுத்து அவர்களுக்கு நீர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக அவர்கள் விடுதலையான பிறகு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே இந்த வேலையிலே கர்த்தர் எல்லா நோயாளிகளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே நீர் செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு இசை கூட சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் லெஸ்லி ஐயா அவர்களையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா நீங்க ஆசிர்வதிங்க. அவர்கள் மத்தியிலே யாரான நோய்வாய்ப்பட்டிருந்தா கூட அவர்கள் நோய்கள் எல்லாம் நீங்க சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். இன்னத்திலே இணைந்து அப்பா பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் எந்த ஒரு பாதையும் தீண்டாத படிக்கு தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே கூட ஏசப்பா இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிற மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகன் மகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. வாதை உன் கூட அறத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உள்ள பாதையிலே நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் சோத்திரம். இனி ஜெபிக்க வருகிறதான யாவரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. அப்படியே கூட ஏசப்பா ஏமி புஷ்பராஜ் சகோதரியை கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பெற பிள்ளையோடும் கூட இருந்து சகலத்திலும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.
0: ஆசீர்வதிப்பாராக. இருக்கிறார்கள்
1: நீங்கள் எங்கள் எல்லா தேசங்களும் ஐரோப்பா கனடா இந்தியா இலங்கை எல்லா தேசங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர்களுடைய வீடுகளில் எந்த குறைவும் இல்லாதபடி கத்தர் எல்லாருக்கும்

0: ஒரு நிறைவை கட்டளை இட வேணும். ஆவிக்குரிய ஈவிய வளர்ச்சி பெருக்கத்துல கூட நிறைவை கட்டளை இட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, புதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்க நல்ல தகப்பனே. தர்மியான ஜப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறீங்க தாவே. கர்த்தர் நீ நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பா. அப்பா அந்த சங்கமம் ஊடகத்தில் ஆண்டுகிறே அந்த அநேக தேசங்களில் இருந்து ஒன்றாய் சேர்ந்து ஒரே குடும்பமாய் ஆண்டவரே இந்த ஜபத்தை ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பா. நாளிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்திலிருந்து ஆண்டவர ஜெர்மனி தேசம் ஆண்டவரே நார்வே ஆண்டவரே கனடா இன்னும் ஆண்டவர பிரிட்டன் இப்படி ஆண்டவர பல நாடுகளில் இருந்து ஆண்டவர பாவம் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தாமே இந்த ஊடகத்தை நீர் ஆண்டவர தந்து ஆண்டவர இதன் மூலமாய் முழுவோடு கூட உறவாட கர்த்தர் உதவி செய்த தயவுக்கு உமக்கு கொடான கொடி சோற்றம்பா. கர்த்தர் தாமே ஆண்டவர எல்லா தேசங்களிலும் இருக்கிறதான விசுவாசிகளையும் ஆண்டவர உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர உம்முடைய கரங்களுக்குள் ஆக நாங்கள் கொண்டு வருகிறோம் கர்த்தா.

0: கர்த்தாவே, யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்க்காத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தயவு பாராட்டி அப்பா நீரே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று எண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீராண்டவரை கைவிடாமல் காத்து வழிநடத்துகிற தயவுக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அந்தந்த வீட்டிலும் ஆண்டவரை ஒவ்வொரு வாழ்கிறதான அந்த வீடுகளிலே ஆண்டவரை எந்த அந்தகார சக்திகள் எடு ஆண்டவரை வராதபடிக்கும் போராட்டங்கள் வராதபடிக்கும் கர்த்தர் தாமே ஆண்டவரை எல்லாவற்றிலும் துணையாகிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலும் தேர்தலும் சந்தி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அது உற்சாகத்தோடு ஆண்டவரே அவர்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். மகன் மகிழ்ந்து ஆண்டவரை வாழவும் ஆண்டவரே அவர் சமாதான சந்தோஷத்தோடு இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே உண்மையோடு கூட ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே ஜெபத்தோடு உறவாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு நாள் அந்த பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு ஆண்டவரே நீ காத்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். இவர்கள் வீட்டில் இது எந்த தேவையா இருந்தாலும் எல்லாம் சந்தித்து ஆண்டவரே அப்பா இவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இவர்கள் கையிட்டு செய்யற வேலைகள் ஒவ்வொன்றிலும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவை தந்து வழிநடத்தும்படி ஆயிச்சு
1: வளர்ந்து பாருங்கள். தாவீதை அபிஷேகம் பண்ணினது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது கோலியாத்தை வென்று அந்த இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும் நடந்த யுத்தத்துல தாவீது ராஜா வெற்றி சிறந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள் தேவனுக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நன்றியோடு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு நன்றியோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். வருடங்களுக்கு ஜெபித்து முடித்த பின்பு உங்களுடைய இதயத்துல ஒரு தேவனுடைய சமாதானம் வரும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது இன்னொரு உணர்வு ஒன்றை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். வருங்கள் நாங்கள் நன்றாக பரிசுத்தமாக நாங்கள் ஆயத்தப்படுத்தி ஜெப நிலையில இருந்து ஜெபிக்கும் பொழுது அங்கு எங்களுக்கு தேவ சமாதானம் எங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. ஐந்தாம் அதிகாரம் 16 வசனத்திலேயும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாருங்கள் எங்களுடைய பரலோகத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தங்களை நிரப்பும் பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் அதை மெயின்டைன் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்திலேயும் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நாங்கள் தேவன் எங்களை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் நினைக்க கூடாது. பாருங்கள் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்கள் யோசேப்பினுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தில அவருடைய சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டார். அப்பொழுது கூட இயேசு கூட இருந்தார். யோசேப்போடு அவனை பிடித்து ஜெயிலில போடும் பொழுது கூட இயேசு அவனோடு கூட இருந்தார். அவனை உயர்த்தேவன் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தி அதிகாரியாக மாற்றி பாருங்கள் அந்த தேசத்தில் உள்ள பஞ்சத்தை அவன் மூலமாக அந்த தேசம் அந்த பஞ்ச காலத்தில தேவனுடைய ஆலோசனையின்படி அவன் அந்த விளைச்சலை சேமித்து வைத்து அந்த வறுமையான காலத்தில் அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய சகோதரர்கள் குடும்பத்திற்கும் அவன் உணவு கொடுத்து அந்த தேசத்தை ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக எங்களோடு தேவன் இருக்கும் பொழுது வருங்கள் தேவன் நாங்கள் அவருடைய பந்தியில உட்கொள்ளும் பொழுது சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மெய்யான இயேசு இரட்சகராக இருக்கிறார். உங்களுடைய தேவன் எங்களை, நாங்கள் மெய்யான தேவனை ஆராதிக்கிறோம், மெய்யான தேவனை துதிக்கிறோம். பாருங்களோ, யோவான் 17:3 வசனத்திலேயும், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அற்பிறவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன். பாருங்களோ, மதங்களில பலவிதமான கைவேலையினால தெய்வங்களை அவர்கள் வணங்குகிறார்கள். அதுல தேவன் பிரியமில்லாதவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு கைவேலையினால பல பலவிதமான தெய்வங்கள், பாருங்களாம் ஆபிரகாமையும், பாருங்கள் இப்படியான ஒரு மத வழிபாடு உள்ள ஒரு ஒரு ஒரு சிலை வணக்கம் உள்ள ஒரு குடும்பத்தில் இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து, பாருங்கள் அவருடைய தகப்பன் குடும்பம் ஒரு சிலைகளை செய்கிறது, விற்பனை செய்வது, அந்த கோயில்களை பராமரிப்பது, இப்படியாக அந்த சிலை வழிபாடு உள்ள தெய்வங்கள் ஆபிரகாமின் காலத்தில் இருந்தது. ஆனால் தேவன் அந்த அந்த மத வழிபாடு உள்ள குடும்பத்தில் இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து, பாருங்கள் இப்படியாக கானான் தேசத்துக்கு அவருடைய சந்ததியை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம், ஆபிரகாமின் குமாரன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, ஜீசு, இப்படியாக நாங்கள் கலாத்தியர் 3:18 படி நாங்கள் இயேசுவுக்குள்ளாக ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக எங்களுக்கு வந்து சேருகிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு நமக்காக சாபமாகி சகல ஆசீர்வாதங்களை, ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். இஸ்ரவேல ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியாக 12 கோத்திரத்தார். ஆனால் அவர்கள் இயேசுவை இன்னும் அறியவில்லை. ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், அவர்களுடைய

பிரசங்கம் செய்தார். இன்றைக்கு எங்களுடைய தேவ அன்புள்ளவர்களாக புற ஜாதியார்கள் எல்லாரையும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு பாருங்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக நாங்களும் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை விட்டு விட்டார்கள், ஆனாலும் ஆபிரகாமின் சந்ததியில அவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் தாங்கள் இயேசுவை இந்த காலத்தில் அறியாமை நிமித்தம் அவர்களையும் மன்னித்து இயேசு கிறிஸ்துவை அறிய தேவன் அவர்களை மனம் திரும்ப செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், முஸ்லிம் சந்ததியை நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், எங்களுடைய நாங்கள் கிறிஸ்தவர்களும் போனகை கிறிஸ்டியனும் இஸ்ரவேலரும் ஆபிராம் என்ற பெயரிலிருந்து ஆபிரகாம் என்ற பெயர் மாற்றப்பட்ட பின்புதான் இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக் கொள்கிறான். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்ற சந்ததியில இஸ்ரவேல் சந்ததியும் வருகிறது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இப்படியாக தாம் இது இயேசு கூடாக கிறிஸ்டியன்ஸ் ஒவ்வொரு போனகையும் கிறிஸ்டியனும் அந்த சந்திக்கூடாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக வருகிறோம். ஆனால் இந்த முகமதியர் மதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களையும் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் தேவன் 12

அந்த சந்ததிக்கூடாக அவர்கள் வரவில்லை. ஆனாலும் தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் தேவன் 12 கோத்திரங்களாக 12 அரசர்களாக 12 பிரின்சஸ் ஆக அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த காலத்தில முகமதியர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு தேவையாக இருக்கிறது. பாருங்கள், அவர்களுடைய புஸ்தகத்தில இயேசு மீண்டும் வருவார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இயேசு தான் ஜட்ஜாக வரப்போகிறார். பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக இருக்கிறது. அவர்கள் பைபிளை எல்லாரும் படிக்க வேண்டும். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் பாருங்கள், ஆபிரகாமின்

உங்கள் குடும்பங்களில் ஒருவர் ரெண்டு பேரை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக மற்ற குடும்பத்தில் உள்ள இந்த மத வழிபாடுகள் உள்ளவர்களையும் தேவன் அந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நாங்களுடைய கானான் தேசம் நிஜமான கானான் தேசம். இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக அந்த மெய்யான தேவனோடு இயேசு ராஜாவோடு வாழ்கிற வாழ்வு. இந்த உலகத்துல ஒரு 100 வயது 100 120 வயது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிசாது கட்டப்படும் பொழுது 1000 வருட ஆட்சியில 1000 வருடம் வாழ முடியும். இந்த உலகத்துல நீங்கள் இந்த பாவ உலகத்தில 100 வருடம் வாழுகிறது நல்லதா, அல்லது இந்த பிசாது கட்டப்பட்டு அந்த 1000 வருட ஆட்சியில பிசாசு கட்டப்பட்டு பிசாசு இல்லாத ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு, 1000 வருட வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இயேசுவை அறிந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகி அந்த 1000 வருட ஆட்சியை

எல்லாரையும் அழைக்கிறார், தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடியே சுபாகத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனந்திரும்ப வேண்டும் என்று நேடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைக்கிறார். பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்து அந்த இம்மா சீடர்களோடு போகிறார். இம்மா சீடர்களுக்கு அந்த வேத வாக்கியங்களை விளங்கப்படுத்தி கொண்டு போகிறார். பாருங்கள், அவருடைய வாக்கியங்களை நீங்கள் அறிய அறிய உங்களுடைய இருதயம் மகிழும். அதுதான் சந்தோஷம். பாருங்க, அவருக்கு இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவன், ஒரு கம்பேஷன் உள்ள தேவன், எங்களை நேசிக்கிற தேவன் இயேசு எங்களை இப்பொழுது நேசிக்கிறார். ஏனென்றால் அவர் எங்களுடைய தேவனுடைய நாங்கள் படைக்கப்பட்டது தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய சாயலாகவும் தான் நாங்கள் படைக்கப்பட்ட நாங்கள். பாருங்கள், இயேசு படைக்கும் பொழுது, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியும் அந்த நீர் இந்த தண்ணீரின் மேல் அசவாடி கொண்டிருந்தது. பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது தேவன் நாங்கள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26 வசனத்தில் லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், இயேசுடைய உருவத்தில தேவனுடைய உருவத்தில தான் மனிதன் படைக்கப்பட்டார். மனிதன் பாவத்துக்கு பின்பாக, பாருங்கள், மனிதனை பாதாமவாளை படைக்கும் பொழுது தேவன் ஒரு மரணம் இல்லாத சரீரத்தோடு, ஒரு குளோரியஸ் லைட்டோடு தான் படைத்தார். அவர்கள் பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் வந்தது. என்றாலும் எங்களுடைய தேவன் இரக்கமுள்ளவராக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த பாவ வழியாக, பழையப்பட்ட காலத்துல பாவம் செய்யும் பொழுது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும், இப்படி தோட்டத்தி கொண்டிருக்க வேண்டும், ஒரு முடியாத இந்த பலிகளாக இருந்தால் இயேசு எங்கள் எல்லாருக்காகவும் சக்ரிஃபைஸ் இந்த லேம்பாக, ஆட்டுக்குட்டியாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, புதிய ஏற்பாடுகள் வாழ்கிற எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும், இயேசு வருகை வரைக்கும் பிறக்க போகிற ஒவ்வொருவருக்கும் பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஒன்று தெசலோனிக்கேயர் 5:18 வசனத்திலேயும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்கள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்ய பாரப்பணுகிறீர். பாருங்கள், பழைய பாட்டு காலத்துல இருந்தவர் இன்றைக்கு இருக்கிறவர் இயேசுதான் வருகிறவர். பாருங்கள், மூன்று நிலைகளில இருந்தாலும் ஒருவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய பொய்யான தேவனும் இயேசுவும் படைக்கும் பொழுது லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், இயேசுவும் தேவன் ஒன்றாக இருந்தார்கள். நீங்கள் புரோவெர்ப்ஸிலேயும் 8 23 வசனத்தில இருந்து வாசித்த பார்த்தீர்களாக இருந்தால் தேவன் வானத்தை பட்டணிக்கையிலும் தேவனோடு செல்ல பிள்ளையாக நான் இருந்தேன், நான் எணிப்பிக்கப்பட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பாருங்கள், இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போஸ்தலர் 10:38 படி இப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த கடலை சமுத்திரத்தை படைக்கும் பொழுது எல்லைகளை இருக்கும் பொழுது நான் அவரருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், அதை பலர் அதை தேவன அதை அறிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த உலகத்துல இயேசு மனிதனாக இருக்கும் பொழுது கூட அவர் தேவனோடு தொடர்புள்ள ஒவ்வொரு நாளும் ரா முழுவதும் ஜபிக்கிறவராக இருந்தார், ரா முழுவதும் ஜபித்தார். பாருங்கள், இன்றைக்கு மறித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து இன்றைக்கு எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது
இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்ட உடலை கூட பார்க்கிறார். எங்களை பரிசுத்த பிள்ளைகளாக எங்களை பார்க்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.

ஆட்டு குட்டியை அடித்து பஸ்கா ஆட்டு குட்டியை அடித்தார் என்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அடிக்கப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டு குட்டிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களுடைய ஜீவனை தேவனுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கிறார். ஜீவ தண்ணீரான பரிசுத்த ஆவியை தந்து அந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறார். ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றவர் மீண்டுமாக இயேசுதான் வருவார். மேசியாவாக எங்களின் ஒரு ஸ்தலத்தை ஆழ்த்த பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை மீண்டுமாக வந்து அழைத்து செல்கிறார்.

அவரை ஸ்துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை துதிக்க துதிக்க அவர் எங்களுக்கு துதி நாடே தருகிறவராக இருக்கிறார். துதி நாடை அணிந்து துயகமெல்லாம் மறந்து துதி

நாம் தூய மதில் மகள் நிரப்போம். எங்களுடைய தேவனை துதிக்க துதிக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் எங்களுக்கு துதிக்க துதிக்க

புலம்பலில்லை இனி அணுகையில்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோ. புலம்பலில்லை இனி அழுகையில்லை என்று

In the mighty name of Jesus, holy name of Jesus.

இதற்காகவே நன்றி. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது, எல்லாரும் நிரம்பி பரவசப்பட வேண்டும். நோய்கள் அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போவதாக, அபிஷேகம் நுகங்களை முறைப்பதாக, துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவதாக, எதிர்மறையான கருத்துக்களை வாலாக்காமல் தலையாக்குற தேவன், கீழாக்காமல் மேலாக்குற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று இந்த உலகத்திற்கு அறிக்கையிடுகிறோம்.

போவதாக ஆயிரம் வருட ஆட்சியில நிரந்தரமாக பிசாசை கட்டுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் ஆரம்பத்தை முடிவையும் இந்த வேத ஆரம்பத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நம்முடைய ஆரம்பம் நீர்தான், ஆரம்பம் நீர்தான்.

0: நன்றி பாஸ்டர், அருமையான சோத் கொடுத்தீர்கள். கத்தர் உங்களை உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஆமென். God bless you, Father. God bless you, God sister. God bless you, everybody. Amen.
0: Amen. ஒரு
2: அருமையான
0: தினத்திலே H. டேவிட் செய்து கொடுக்கிறார். அந்த செய்தி இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு, அதாவது தொடர்ந்தபடி காலை 8 சனிக்கிழமை காலம் 8 மணி என்று சொன்னால் ஸ்ரீலங்கா இந்தியா மாலை 5 மணிக்கு சிஸ்டர் ஹெச் டேவிட் செய்தி தொடர்கிறார்.
2: நன்றி ஐயா. ஆமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுதும் கத்துறேன் நாங்கள் ஆராதிக்க வேணும்னு சொல்லி கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா, நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு விதமான செய்திகளையும் கொடுத்து எங்களை நீங்கள் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேணும்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தந்தோ புதிதான வெளிப்படுத்துதலுக்கு நன்றி செலுத்துகிறேன். அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தரையும் நிரப்பி வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அந்த வல்லமை நிறைந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே சிஸ்டர் ஜேஸ் ஜெயரஞ்சன் அவர்கள் செய்த துதி ஆராதனை துதி பாடல்கள் தேவ வசனத்தை யாவற்றையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீர்கள். அதுபடியானவரே அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் போக்கிலும் வரத்திலையும் அவங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே ரஞ்சினி ரஞ்சினி அவர்கள் சிஸ்டர் ரஞ்சினி கொடுத்த ஜப வேண்டுகளை நீங்க ஜப வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க உங்களோட இயேசுவின் நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னபடி அந்த ஜபங்களுக்கு அப்பா நீங்க பதில் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஊழியர்களுக்காண்டு ஜபித்து ஊழியக்காரர் இன்னும் அதிகமாக உங்களை ரத்த கோட்டைகளை மறைத்து வச்சு எது தீங்கும் அவரை அணுகாத வண்ணமாக அவங்களுக்கு ஜபித்த ஜபத்துல ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே நீங்க இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிற ஊழியர்காரர்கள் ஆண்டவரே தேவ பயத்தோட தாழ்மையோட உங்களோட சமூகத்துல வந்து நிற்பதற்கு ஒரு மன தாழ்மையை அவர்களும் கொடுக்கும்படியாக ஜபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவரையும் ஆசீர்வதிக்கிறேன், என்னையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கிருபை எப்பொழுதும் எங்களுக்கு உள்ளது. பலவீனத்துல பலன் கொடுத்து எங்களுக்கு பலன் கொடுத்து ஆசீர்வதி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. சிஸ்டர் அருந்ததிக்கான வருகிற செய்தியால் உற்சாகமாக வந்து நின்று எங்களுக்கு பயந்து கொடுத்த உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்க இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க அதை வானொலி மூலமாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்து தந்த இந்த சங்கம நித்திய வெளிச்சத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். எப்படி இதன் மூலமாக எத்தனை ஊழியக்காரர்களை நாங்க சந்தித்து அவர்கள் கொடுக்கிற செய்திகளை அப்பா உங்களோட பகிர்ந்து கொடுப்பதற்கு வந்த சிஸ்டர் அருந்ததி அவர்களே ஆசீர்வதிக்கிற அவரோட தேவையை சந்தித்து ஆண்டவரே அவரோட ஊழியத்திலையும் கூட இருந்து அவர்களை நான் மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி அப்பா நன்றி. ஆமே பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்களே அப்பா நான் நன்றி செலுத்துறேன். அவங்க இந்த முதல் தடவை வந்திருந்தாலும் அது எங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த உங்களோட வார்த்தையிற்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் உங்களுக்கு முன்பாக உங்களோட அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஒருபோதும் உங்களை விட்டு தூரம் போகாத வண்ணமாக

0: அதிகமாக ஒவ்வொரு நிமிடம் உயிர்ப்பித்து நடத்தி கொண்டு கூட அபிஷேகத்துக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. பாஸ்டர் ஞான பிரஸ்தா ஞான பிரகாசம் காவணி ஜபிக்கிற நடந்தவரே, அவர்கள் செய்யற உங்களோட வாக்கு தத்தன்படியானவரே, பரிசுத்தமா நீங்க நீங்க பரிசுத்தமா இருப்பது இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாக்க படியாக கொடுத்த வார்த்தைகளையும் அப்பா நீங்க எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துறேன். அவங்க கூட இருங்க, அவங்களோட போக்கிலும் மரத்தில் இருந்து அவங்களை அந்த கோட்டைகளை மறைத்து வச்சின் அதிகமான அவங்களோட ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறுபடியா ஆண்டவரே, அவங்க மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் இந்த சங்கமம் வானொலியை எங்களுக்கு திறந்து கொடுத்த இந்த மக்கா பிரதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். முதலாவதாக அப்பா மகேந்திரனையாக்கு அவனும் ஜபிக்கிறேன். அவர்களும் அவரும் ஆண்டவர் இரவு பகல் பார்க்காம எந்த நிமிடம் யார் தான் வராம இருந்தாலும் உங்களோட சமூகத்துல நின்று உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து உற்சாகமாக எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த மக்கா பிரதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. நான் யாவரும் ரத்த கொட்டைக்களை மறைத்து வைங்க, அவர்களை போக்கிலும் மரத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி சாமி. வந்தவர்களும் புதுசாக வந்த சிஸ்டரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே மறுபடியாக எங்கள் மத்தியில் வந்து பயந்து கொடுக்க போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே. பிதாவே அப்பா, நீங்க நன்றியுள்ள தகப்பனாக இருப்பது போல நாங்களும் ஆண்டவரே உங்களுக்கு உண்மை உள்ள உத்தமம் உள்ள ஊழியக்காரராக யாவரையும் ஆசீர்வதித்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட கிருபையும் வெள்ளனையும் அன்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் தங்கும் பொழுது நீங்க எங்களுக்கு நிழலாக இருந்து எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருந்த ஆண்டவரே, எல்லா விதமான தீமிலிருந்து எங்கள் காத்துக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பொல்லாப் உனக்கு நேரிடாது வாதையுடன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்கு தத்தின்படி யாவரையும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாரையும் ஆசீர்வதித்து இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒரு புதிதான வல்லமை இருந்த அபிஷேகத்தினால எங்களுக்கு அபிஷேகத்து உங்களோட வார்த்தை மூலமாக எங்களை உயிர்ப்பித்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
1: நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர். தினத்திலே சனிக்கிழமை சங்கம வானொலியில் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ந்த நேரப்படி காலை 8 மணிக்கும் பிசி நேரப்படி 5 மணிக்கும் இலங்கை இந்தியாவுக்கு மாலை 5 மணிக்கும் நாளை காலை நாளையிலே தேவ சிஸ்டர் டேவிட் இந்தியா செய்து கொடுக்கிறார். அவர் செய்து கொடுக்கும் போது இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அங்கு தருகிற தயவு செய்து இந்த உபாசம் ஜெப நாளிலே வந்து கலந்து கொண்டு தேவ ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். முடிஞ்ச சரி ஆத்மாவை சொல்லுவோம், எல்லாரும் ஆத்மாவை சொல்லுவோமா?
0: என் ஆத்மாவே கத்தரே சோஸ்திரே, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரே.
2: நாங்கள் ருத் ஜெயசிரியை வரவேற்கிறோம்.
1: அவன் வந்து ஹெச் டேவிட் இன்றைக்கு செய்து கொடுக்கிற நேரம் மாறி வந்திருக்கு. அதாவது சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தான் அந்த செய்தி அவர்கள் மாறி வந்திருக்கிறோம். கத்து
2: ஆமீன் ஆமீன். அவர்களுக்கு சனிக்கிழமையாக இருக்கிறது அந்த வகையிலே சனிக்கிழமை காலையிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகிறது. அந்த வேளையிலே நாளை நாளில் இணையங்கள் கத்திரங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்து வழி நடத்துவார்கள். இன்றைய நாளில் புதிதாக

சகோதரி அருந்ததி அவர்கள் அருமையான செய்திக்குழாக வழி நடத்தினார். கத்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி டோலி, சகோதரர் மகேந்திரையா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து ஜபித்த சகோதரி கிரேஸ்,

நாட்களிலே எல்லோரும் வெக்கேஷன் என்று போயிருக்கிறார்கள். அப்படியாக இணைய முடியாதவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பாதுகாப்பாக திரும்பமாக கூட்டி சேர்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாளை நாளிலே சனிக்கிழமை நடக்கிற உபவாச

இருள் சூழ்ந்த ஒரு வெட்டாந்தரை, தண்ணீர் இல்லாத இடம், ஆகாரம் எடுக்க முடியாது, கொண்டு போன ஆகாரங்களும் செலவழிந்து போயிற்று, மிகுந்த பாரம், உன்ன உணவில்லை, உடக்கு உடுக்கிறதுக்கு மாச்சுடை இல்லை, தண்ணீர் இல்லை, பயங்கரம், தூங்கி எழுந்து விட்டான், தேவ தரிசனத்தை பெற்றுக் கொண்டான். நான் விசாரிக்கிறேன், யாக்கோப்பை அந்த தேவ தரிசனம் தான் நடத்தியது. யாக்கோப்புடைய வழியிலே தெய்வம் கூட இருந்து நடத்தினார். அதுதான் அவர் அங்கே இருந்து விட்டு மறுபடி வருகிற பொழுது இப்பொழுது தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்கிறார், நாங்கள் மறுபடி எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். ஏன் தெரியுமா? எனக்கு ஆபத்து ஏறிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஆபத்தான பாதை, நான் கடந்து வந்த வழி அது கடுமையான வழி, எனக்கு உணவில்லை, மாற்று வஸ்திரம் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை என்று நான் கூப்பிட்ட பொழுது, நான் விண்ணப்பித்த பொழுது என்னோடு ஒருவர் என் வழிகளில் கூட வந்தார், என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி வந்தார். அந்த வழிகளுக்கு கூடாக நான் கடந்து வருவதற்கு என்னோடு கூட ஒருவர் இருந்தார், அவரை நான் தரிசிக்க அவர் எனக்கு உதவி செய்தார் என்பதாக அழகாக யாக்கோபு சொல்கிறார். ஜோர்தான் என்றால் மரணம் என்று பொருள் கொடுக்கிறது. ஜோர்தான் என்றால் எபிரேய மொழி, அங்கே மொழியிலே எபிரேய பதத்திலே மரணம் என்று அர்த்தமாம். அங்கே பாருங்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மேய்ப்பர்கள் அது மட்டுமல்ல, தூர பயணம் செய்வன் நான் சொன்னேன், ஒரு கோலோடு போவார்கள். இந்த யோர்தான் நதி பயங்கரமான ஒரு நதி. இந்த யோர்தானை கடக்க வேண்டுமென்றால் அந்த நாட்களில் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு ஒரு சங்கிலி கோர்வையாக நின்று அந்த அடித்துக் கொண்டு போகிற தண்ணியை அக்கறைக்கு போவதற்கு, அதை கடப்பதற்கு, அதை எதிர்ப்பதற்காக ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு அந்த சங்கிலி கோர்வையாகத்தான் அவர்கள் கடப்பார்களாம். அது அந்த மக்களுடைய அந்த நாள் வழக்கமாயிருந்தது. ஆனால் இவரும் ஒரு தனி மனிதனாயிருக்கிறாரே, எப்படி அந்த தன்னுடைய ஒரே அந்த கால்களினாலும் தனி மனிதனுடைய அந்த பெலத்தினால் எப்படி கடப்பது என்று தெரியாமல் அவர் தவித்துக் கொண்டு தான் கொண்டு போன கோலை அந்த தண்ணீரிலே போட்டு அந்த தண்ணீர் இழுத்து கொண்டு போற விசைக்கு அதை எதிர்த்திசையாய் அந்த கோலின் உதவியோடு அவர் கடந்து போனார் என்று சரித்திரவியலாளர்கள் கூறுகிறார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த கோலின் உதவியோடு தண்ணீரில் அந்த கோலை போட்டு அந்த கோலின் உதவியோடு அவர் அக்கறைப்பட்டாராம். அடுத்த பக்கத்திற்கு அவர் போய் சேர்ந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சிலுவை மரணத்தின் மூலமாய் தேவனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அன்றைக்கு குருசிலே மறித்த தெய்வம் கல்வரி சிலுவையில் தன் உயிரை நீர்த்ததினால், தன் உயிரை நமக்காக கொடுத்ததினால் நமக்கு ஏற்பட வேண்டிய அத்தனை ஆபத்துக்களையும் அந்த பொல்லாத வழிகளிலும் தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தார், நம்மை தப்புவித்தார் என்று சொல்லி வேதத்தில் அழகாய் நாங்கள் பார்க்கிறோம். எனவே தேவ ஜனங்களே, அன்றைக்கு பயங்கரம் நிறைந்த அந்த இடத்திலே, பொல்லாங்கு நிறைந்த சூழ்நிலையிலே, ஆபத்து நேரிடும் அந்த காலத்தில் ஒரு தனி மனிதனுடைய செபத்தை கேட்ட தெய்வம் அவனுடைய அந்த கடினமான பாதைகளிலும் தெய்வம் கூட கடந்து சென்றார். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலே தெய்வம் உங்களோடு பேசுகிற விடயம் என்ன? நீங்கள் தனி மனுஷனாய் உங்களுடைய அறையில் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் கடந்து போகிற பாதை மிகவும் கடினமான ஒரு வனாந்தரம் போல அனுபவமாய் இருக்கலாம், யாரும் இல்லை, பயங்கரம் தான், மரணம் தான், ஆபத்து தான் எனக்கு நேரிட்டு விடும் என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் தவித்துக் கொண்டு இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி உண்டு. அன்றைக்கு அந்த கோலினால் அந்த மரணம் என்கிற ஜோர்தானை கடந்து யாக்கோப்பு சென்றது போல, அந்த ஜேக்கப் சென்றது போல, எனக்கும் உங்களுக்கும் குருசிலே கல்வரி சிலுவையிலே அந்த மரத்திலே நம்முடைய சாபங்களை ரோகங்களை ஏற்றுக்கொண்டு கல்வரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவன்
நம்முடைய மரண கட்டத்திலும் மரண ஆபத்திலும் தனிமையின் பாதையிலும் வேதனை சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நானும் நீங்களும் அந்த சிலுவை நாதரை நோக்கி பார்க்கிற பொழுது, கல்வரி சிலுவையில் தன் உயிரை கொடுத்தவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது, அவருக்காய் நம் இருதயங்களை திறந்து கொடுக்கிற பொழுது நம் உள்ளத்தில் அவர் வருவார். நம்மோடு கூட நம் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு ஒருவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களிடத்தில் எந்த பாகுபாடும் வேறுபாடும் வித்தியாசம் மதம் இனம் குலம் ஜாதி எதுவும் பார்க்காத ஒருவர், எந்த சுயநலமும் இல்லாதவர், எதையும் எதிர்பார்க்காமல் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அந்த தெய்வம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் பெத்தேலுக்கு போய் அங்கே அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டு அந்த தரிசனத்தினால் பலனடைந்து, தெய்வம் என்னுடைய ஆபத்தில் எல்லாம் என்னோடு கூட வருவார், என்னுடைய குறைவில் என் வாழ்வில் இருந்து வெளிப்படுவார், என் பாதைகள் எத்தனை ஆபத்து நிறைந்ததாய் மரண கண்ணிகள் சூழ்ந்ததாய் இருந்தாலும் என் தெய்வம் என்னோடு வருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு, அந்த கல்லின் மேலே அபிஷேக தைலம் போன்று எண்ணெயை ஊற்றிவிட்டு தேவனை தரிசித்து சென்றவருடைய வாழ்க்கையை கவனியுங்கள். யோர்தானை கடந்து அந்த மரண ஆபத்துக்களை தாண்டி பதான் அராம் என்கிற அந்த நுகத்தடி என்கிற இடத்தில் அவர் போய் சேர்ந்தார். சொந்த மாமனிடத்தில் சேர்ந்தார். அங்கே இருந்த தன்னுடைய இனத்தாலும் தன் மாமனுடைய மகளுமாகிய ராகேலின் மேல் அதிகமான ஆசை வைத்தார். தன்னை அவளை மணந்து கொள்வதற்கு விருப்பம் கொண்டார். திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன் மாமனிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார், 7 வருடங்கள் நீ வேலை செய், நான் அவளை உனக்கு கொடுத்து விடுவேன். அவர் எதிர்பார்ப்போடு வேலை செய்தார். நாட்கள் கிழமைகள் ஆகியது, கிழமைகள் மாதங்கள் ஆகினது, மாதங்கள் வருடங்கள் ஆகியது, 7 வருடமும் முடிந்தாயிற்று. திருமணம் ஆயத்தம் செய்யப்பட்டாயிற்று. நம்முடைய கால சூழ்நிலைகள் கலாச்சாரங்கள் போல அல்ல பெண்களை பார்ப்பது திருமணத்துக்கு. அவர்கள் திருமணம் செய்து முடித்த பிற்பாடுதான் முக்காடு நீக்கப்படும். அதற்கு பின்புதான் தெரியும் யார் பெண்ணன்றே கண்டு கொள்ள முடியும். அப்படித்தான் அந்த கலாச்சாரம், அந்த பழக்க வழக்கமா இருந்தது அந்த நாட்களில். காலையில் எழுந்து பார்க்கிறான், ஆசையோடு வாழ்ந்து சந்தோஷமாய் தன் மனைவியோடு நாட்களை செலவிடலாம் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காலையில் முகத்தை காணும்படி ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இங்கே தென்பட்டது வெறும் ஏமாற்றம். ராகேலுக்கு பதிலாய் லேயாள் கொடுக்கப்பட்டாள், அவளுடைய மூத்த சகோதரி கொடுக்கப்பட்டாள். அவள் கூச்ச பார்வையான பெண். அவன் விரும்பினது அங்கே கிடைக்கவில்லை. அவனுக்கு தோல்வி பயங்கரமாய் சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் மனம் உடைந்து தன் மாமனிடத்தில் கேட்ட பொழுது அவன் சொன்னான், இவளை நான் உனக்கு செய்து கொடுக்க வேண்டுமா இருந்தார், நீ இன்னும் 7 வருடம் வேலை செய்தாக வேண்டும். மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் யாக்கோபு மிகுந்த வேதனையோடு சொல்கிறார், எனக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றினார், 10 முறை மாற்றினார். என் வாழ்க்கையிலே பயங்கரமான கடினமான காலங்கள், மிகுந்த காரியங்களை செய்வாரா. அங்கே ஒரு ஆய்வாளர் இப்படி எழுதுகிறார், லாபான் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு செல்வந்தமான மனிதன், அந்த சமூகத்தில் மதிக்கப்பட்ட தக்கவரும், உயர்ந்த நிலையில் உள்ளவரும், ஒரு அதிகாரம் உடைய உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மனிதனாம் லாபான். அந்த லாபான் என்றால் மென்மை என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இப்படி மென்மையான மனிதனாய் மற்றவர்களுக்கு முன்பதாக நன்மை செய்கிறவராய் மிகவும் அன்பு நிறைந்தவராய் எல்லாரோடும் பழகத்தக்க ஒரு நல்ல அதிகாரியாய் இருந்தார் இந்த லாபான். ஜனங்கள் எல்லாரும் யோசித்தார்கள், இவரை போல ஒரு நல்லவன் இல்லை, இந்த லாபான் எவ்வளவு ஒரு அருமையான நல்ல மனுஷன் என்று அவரை கனம் பண்ணுவார்கள். யாக்கோப்பு அங்க போய் தண்ணியை மாட்டிட்டார். அங்கே 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது, 10 முறை மாற்றப்பட்டது. ஒருக்கா சொல்வார், வரியாடு உனக்கு மற்றதெல்லாம் எனக்கண்டுவார். இப்படி பல தடவை பல தடவை அந்த வரியாடுகள் கூட அங்கே குட்டிகள் போட்ட உடனே சொல்லுவார், இல்லை இல்லை இப்பொழுது இது என்னுடையது மற்றது உன்னுடையது என்றுவார். இப்படி 10 தடவைகள் மாற்றினார்.
யாரிடத்திலாவது நீதி கேட்கலாம், யாரிடத்திலாவது சொல்லி பேசலாம் என்று சொல்லி ஒருவரிடத்தில், ஒரு குடிமகனிடத்தில் இல்லாவிட்டால் அடுத்த நிலையில் இருக்க பேச ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், ஓ நீங்கள் லாவானுடைய மருமகன் அல்லவா, நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறீங்க அல்லவா, அவர் ஒரு சிறப்பான மனிதனே, நல்ல உதவி செய்யும் மனம் கொண்டவரே, அவர் மென்மையான ஒருவரே, அவர் நல்லவர் அல்லவா, நீங்கள் எப்படி சுகமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு அவர் தன் விஷயத்தை சொல்ல வருவதற்கு முன்பதாகவே இப்படி பேசி விடுவார்களாம். யாரிடத்தில் சொல்வது, யாரிடத்தில் நீதி கேட்பது, யார் எனக்காய் வேலை செய்வது, யார் எனக்காக பரிந்து பேசுவது, என் நிலையை நான் யாரிடத்தில் சொல்வது என்று சொல்லி யாக்கோப்போ அநேக நாட்கள் அழுததுண்டு. ஒரு நாள் தேவன் பேசுகிறார், தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்பொழுது இந்த நுகத்தடியோடு, ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, கடின உழைப்புக்கு பின்பதாக தான் விரும்பினதை அடைந்த மனிதனோடு தேவன் பேசுகிறார், யாக்கோப்பு எந்த அண்ணாவுக்கு பயந்து நீ ஓடி வந்தாயோ இந்த இடத்திற்கு, அந்த இடத்தை விட்டு உன்னுடைய தேசமாகிய உனக்கு தரிசனமாகிய அந்த இடத்திற்கு நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அந்த தரிசனமான தேவன் நான் சொல்லுகிறேன், உன்னை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் நான் சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பெத்தேலுக்கு எழுந்து போ. நீ நுகத்தடியோடு பாரம் சுமக்கும் இடத்தில் இருக்க கூடாது. ஏமாற்றி ஏமாற்றி உன்னை அடிமைப்படுத்தின இடத்துக்கு இனி நான் விட்டு வைக்க போறதில்லை. உன்னுடைய நஷ்டத்தை, உன்னுடைய கடின உழைப்பை, நீ பட்ட பிரயாசத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். உனக்குண்டான எல்லா பரிவாரங்களுடனும் நீ எழுந்து புறப்படு, இந்த பெத்தேலை விட்டு போ. உன் நாட்கள் முடிந்தது. உன் சகோதரனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடி வருகிற நாட்களில் உனக்கு தெய்வம் ஒரு நாள் தரிசனம் கொடுத்தாரே, அந்த தேவன் நான் சொல்லுகிறேன், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அப்பொழுதுதான் 35:3 யாக்கோப்பு சொல்கிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். தன் பிள்ளைகளிடத்தில், மனைவிகளிடத்தில் சொல்லுகிறார், எழுந்து போவோம் வாங்க, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் தேவனின் விண்ணப்பத்தை கேட்டார், என் தேவனின் விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு அருளி நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்து என் தேவனினை ஆட்கொண்டபடியினால் அவருக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டப் போகிறேன். ஏன் தெரியுமா, அவைகளை எல்லாம் உடைத்து அந்த இடத்தை விட்டு வெளியேறும்படி என்னுடைய நான் வந்து நான் தரிசித்த அந்த இடத்தில் பலிபீடத்தை கட்டும்படி என்னை அழைக்கிறார். நாங்கள் போவோம் என்று சொல்லி அவன் தன் பிள்ளைகளோடு, மனைவிகளோடும், பரிவாரங்களோடு அவர் புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறார். நடந்தது எங்களுக்கு தெரியும். போகிற பொழுது ஏசா கோபத்தோடு வருகிறான், எதிர்த்து வருகிறான், கொலை செய்யும் ஆவேசத்தோடு வருகிறார். யாக்கோப்பு பிந்தி தனித்து போராடி தேவனோடு ஜெபித்தார். சூழ்நிலை முற்றிலும் மாறினது. எந்த அண்ணா கொல்லும்படி கோபத்தோடு வந்தாரோ அதே அண்ணா அனைத்து முத்தமிட்டார். ஒரு ஜெபிக்கிற மனிதன், ஒரு ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றவன், ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரோடு இணைந்திருக்கும் மனிதனுக்கு எந்த பயமும் இல்லை. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானம் ஆவார்கள் என்று வேறு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்தியத்தை உங்களுக்கு தேவ ஆவியானவர் இந்த நாளில் போதிக்கிறார். ஒரு மனுஷன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனுஷன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மேல் உண்டான ஆசீர்வாதம், ஒரு மனிதனோடு கர்த்தர் கூட்டால் அந்த முறையாலும், எந்த வல்லமையினாலும், எந்த அதிகாரத்தினாலும், எந்த கோபக்காரனாலும், எந்த கூட பிறந்தவனாலும் அழிக்கவோ, தொடவோ, நெருங்கவோ முடியாது என்பதற்கு யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பல ஆதார வசனங்களை என்னால் பேச முடியும். சுருங்க கிடைத்த நேரத்தில் நான் பேச வேண்டி இருப்பதினால் சுருக்கமாய் இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இப்படி கடினமான மனிதன் வந்து தன்னுடைய மரண நாளில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது
ஜோசேப்பை ஆசீர்வதிக்கிற பொழுது ஒரு அழகான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். கவனிக்கலாம், நாங்கள் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் வெட்டுகிறது. அவைகள் யோசேப்புடைய சிகரங்களின் மேல் தன் சகோதரனாகிய சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக அவர் சொல்லுகிறார். யோசேப்புக்கு உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. அவர் யோசேப்பை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய தகப்பன் என்றால் நான், உன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபாகிய நான் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. அது நித்திய பர்வதமாகிய முடிவு மட்டும் அது எட்டுகின்றது. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேல் உன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக என்று சொல்கிறார். என்னுடைய தேவன் என்னை என் பிதாக்கள் என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் யாக்கோபு சொல்லுகிறார், என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு உச்சத்தை தொடும் அளவிற்கு என் தெய்வம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்தார். ஒரு மனிதன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனிதன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மனிதன் மேல் உண்டான அழைப்பு, ஒரு மனிதன் மேல் உண்டான ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? தேவனோடு இருக்கிறவருடைய தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமாம்? அது நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் மேற்பட்ட ஆசீர்வாதம், நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு மேலான ஆசீர்வாதம். எங்கள் பிதாக்கள் செய்ததை பார்க்கிலும் மேலான காரியங்களை செய்யும் அளவிற்கு எங்கள் தேவனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். எங்கள் பிதாக்கள் செய்ததை சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எங்களுடைய பிதாக்கள் செய்யாததை ஆபிரகாமுடைய நாட்களில் தூர்க்கப்பட்ட துறவுகளை ஈசாக்கு மறுபடி தோண்டி நீரூற்றை கண்டார். வாக்குவாதங்களை கண்டு விலகி விலகி போனாரே ஒழிய வேலியை விட்டு போகவில்லை. இன்றைக்கு வாக்குவாதங்களை கண்டு மனமுடைந்து போய் மனம் சோர்ந்து போய் வேண்டாம் இந்த வாழ்க்கை, வேண்டாம் இந்த ஊழியம், வேண்டாம் இந்த ஜீவியம் என்று வெறுப்போடு இருக்கிறீங்களா? இந்த நாளில் அபிஷேகம் உங்களை தட்டி எழுப்புகிறது, அழைப்பு உங்களை தட்டி எழுப்புகிறது, தரிசனம் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். அவர்களுடைய அவர்கள் பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், அவர்கள் செய்யாததையும் செய்யுங்கள். அடுத்த காரியம் சொல்லுகிறேன், அவர்கள் செய்ததை விட மேலானதை செய்யுங்கள். பிரைஸ் காட். பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், பிதாக்கள் செய்யாததையும் செய்யுங்கள். பிதாக்கள் செய்ய முடியாததை செய்ததை பார்க்கிலும் மேலானவைகளை செய்யுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு எங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். நாங்களும் இன்றைக்கு எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு முன்பதாய் நடந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்தாகியவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்திட்டவர்கள் இருக்கிறார்கள். இங்கே சபையிலே பக்தி விருத்தியும் மறுமலர்ச்சியும் ஏற்பட்டது. மார்ட்டின் லூதர் இந்த மறுமலர்ச்சியை மறுமலர்ச்சிக்காய் மிகுந்த போராட்டங்களை கொண்டாந்தவர். ஆனால் மறுமலர்ச்சிக்கு முன்பதாக முன்னோடிகளாய் திகழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பயங்கரமான வேதனைப்பட்டவர்கள். இந்த மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு முன்னோடிகளாய் இருக்கிறவர்கள் பயங்கரமானவர்கள், பயங்கரமான பாடுகளை பட்டவர்கள், எரிக்க தங்கள் உடல்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். பெரிய மைதானத்திலே அவர்களை நடு கம்பங்களிலே கட்டிவிட்டு அவர்களை சூழ காரியங்களை போட்டு எரித்து அந்த வெளிச்சத்தில் மகிழ்ந்து கொண்டு உண்டு மகிழ்ந்தார்கள் அமைதிரிகள். இவர்கள் மூலமாய் இந்த மறுமலர்ச்சி ஏற்படக்கூடாது, இவர்களோடு இந்த கதை முடிந்து விட வேண்டும் என்று சொல்லி அப்படியெல்லாம் மரணத்தை சந்தித்த அநேக முன்னோடிகள் இருக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் காலத்தில் பெரிய மறுமலர்ச்சி உண்டானது. இந்த மறுமலர்ச்சிக்கு முன்னோடிகளாய் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே எனக்கு முன்பதாக
உங்களுக்கு முன்பதாக நடந்த முற்பிதாக்களை பாருங்கள். அந்த முற்பிதாக்களை பார்க்கிலும் அந்த முற்பிதாக்கள் செய்ததை செய்கிறோம், அவர்கள் செய்ய முடியாததை நாங்கள் செய்வோம். அவர்கள் அவர்களை பார்க்கிலும் இன்னும் மேலானவைகளை நாம் செய்வோம். ஏனென்றால் தேவ திட்டம் அப்படித்தான் அது தொடர்ந்து செயல்படுகிறது. யாக்கோபு சொல்கிறார், உன் பிதா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், உன் தகப்பன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? என் பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவுக்கு, கொடுமுடியை தொடும் அளவிற்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். வெறும் கோலும் தடியுமாய் நடந்து போனவர், மரண பாதைக்குள் நடந்து சென்றவர், மரண உபாதையில் அகப்பட்டவர், நுகத்தடியில் சிக்கப்பட்டவர், பல வேதனைகளை சந்தித்தவர் இப்ப சொல்றார், ஆண்டவரே ஆண்டவரே நீ ஆசை மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? என் ஆசீர்வாதம் என் பிதாக்களை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதம், என் வாழ்வு அவர்களை பார்க்கலும் மேன்மையாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அங்கே யாக்கோப்பின் பிள்ளைகள் 12 பேர் 12 பேரும் 12 கோத்திரங்கள் ஆனார்கள். அவர்கள் முழு இஷ்டவேலையும் ஆண்டு அவர்கள் மூலமாய் சந்ததி சந்தானங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடத்தப்பட்டது சரித்திரம் வாய்ந்த உண்மை. இந்த யாக்கோப்பு மூலமாய் இதுதான் கிருபையாய் அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அவருடைய பிள்ளைகள் இருந்தான் 12 கோத்திரங்கள் உருவாகின. அந்த கோத்திரத்தில் இருந்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதயமானார். அவர் மூலமாய் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வந்தது. அந்த ஆண்டவர் இப்பொழுது யாக்கோப்புடைய வாழ்க்கையில் நடந்த செயலை நமக்கு காட்டி கொடுக்கிறார். எனக்கு எப்பவுமே பிடித்த ஒரு காரியம், வேத வார்த்தைகள் எல்லாம் ஜோடி ஜோடாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே சொல்லி காட்டுகிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1:51 பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதன் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்கே வானத்தை அளாவத்தக்க ஒரு ஏணி வைக்கப்பட்டதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான தரிசனத்தை யாக்கோப்பு காண்டார். இப்பொழுது ஆண்டவர் இங்கே பேசுகிற பொழுது நாத்தான்வேலுக்கு சொல்லுகிறார், நாத்தான்வேலே நீ உத்தமன், நீ கபடச்சவன் என்று பேசுகிற பொழுது அவன் கேட்டான், ஆண்டவரே நீங்கள் எங்களை என்னை எப்படி கண்டீர்? நீ அத்தி மரத்துக்கு இருக்கிற பொழுது நான் உன்னை கண்டேன். மறைவிடங்களை காண்கிற கடவுள், நம்முடைய உத்தமத்தை கண்டு நாம் சிக்கிக் கொள்ளும் பிரச்சனைகளை நன்றாய் அவதானிக்கிற கடவுள் இப்பொழுது சொல்கிறார், நீங்கள் கடைசி நாட்களில் எப்படி இருப்பீர்கள்? இயேசு போதிக்கிற காரியம் நீங்களும். பின்னும் அவர் நோக்கி சொல்லுகிறார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மெய்யாகவே நெய்யாகவே நான் இதை சொல்லுகிறேன், உங்களுக்கு இது நடக்கும். நீங்கள் தேவ தரிசனங்களை காண்பீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ தரிசனம் இருந்தால் அவனை வழிகொண்டு போகும், அவன் செல்ல வேண்டிய இடத்துக்கு நேராக அவனை வழிநடத்தி கொண்டு போகும். அது மரணம் பெறலாம், மரண அபாயங்கள் சூழலாம், ஆபத்து நேரிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், தனிமையின் பாதிப்பே நம் வாழ்வின் சொந்தமாக இருக்கலாம், சோகங்களும் கண்ணீர்களும் நம் வாழ்வை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நடுவிலும் தேவ தரிசனம், தேவனை தரிசித்த அந்த மனிதனால் ஒரு நாளும் பின்வாங்க முடியாது. அந்த மனிதன் மூலாய் தேவன் திட்டம் நிறைவேறும். ஒரே ஒரு மனிதன் அன்றைக்கு யூதர்களை துன்பப்படுத்தினவன், தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் கடந்து சென்று அநேகரை கொலை செய்யும்படி, அநேகிக்கையை கெடுக்கும்படி, பின் வாங்கும்படி போராடின சவுல் என்கிற பவுல் ஒரு நாள் தேவனால் தரிசனம் பெற்றார். பவுலே நீ முள்ளில் உதைக்கிறது கடினமாமே, நீ முள்ளில் உதைக்கிறாய், இது கடினமானது, நீ செய்கிற வேலை மிகுந்த ஆபத்தானது, நீ யாரை துன்பப்படுத்துகிறாய்? என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை உடைத்து விடுகிறாய், நீ முள்ளிலே உதைக்கிறாய். அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பவுல் அன்றைக்கு சவுலா இருக்கிற பொழுது கேட்டவள், நீர் யார் கடவுள்? நான் ஒன்றை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் சோவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, இப்பொழுது என்னோட்டு பேசுகிற இந்த தெய்வம் யார்?
தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் பொருள் கொள்ளலாம். நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் தான் தெய்வம், நான் தான் உங்களுக்காய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நீங்கள் பிதாவினிடத்தில் மோட்சத்திடத்தில் பிரவேசிக்க முடியாது, நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அந்த வழி கூடாக பிரவேசிப்போம், அந்த ஜீவனை பெறுவோம், நம் வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். இந்த வார்த்தையை பொறுமையாய் இம்மட்டு நேரமும் கேட்ட என் அன்பு நெஞ்சங்களுக்கு கடவுள் தாமே நிறைவான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவாராக. உங்கள் பாதை எவ்வளவு முகம் நிறைந்ததாய், பாரம் நிறைந்ததாய் இருக்கலாம், மரணம் சூழ்ந்ததாய் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் வர ஆயத்தமாய், உங்களோடு பயணிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே உண்டு, நீங்கள் கடந்து நீ செல்கிற அந்த வழியில், நீங்கள் சந்திக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு, என்னை படைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை நேசிக்கிற தெய்வமே, நீ ஜீவனை கொடுத்தது உண்மையானால் என் வாழ்வில் வாழும் என்று சொல்லி யாராய் இருந்தாலும் கேட்கலாம். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், திறக்கப்படுகிறது. இதோ வருத்தப்பட்டு எல்லாம்

0: சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தருவாராக. தெய்வம் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு கணம் கண்களை மூடி ஜெபத்திற்கு காத்திருப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, சங்கமம் வானொலிக்கு ஊடாக தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீச உள்ளங்களை கரத்தில் நான் தருகிறேன். ஒருவேளை எதேர்ச்சியாய் இந்த சத்தத்தை யாரேனும் கேட்டுவரே, இந்த சத்தியம் மக்களுடைய வாழ்க்கையின் மனதிலே அமலப்பதிவதாக, ஒரு அற்புதம் செய்வதாக, ஒரு அடையாளத்தை உண்டாக்குங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்தேர்ச்சியாய் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு இன்ப நேயர்களுக்கும் உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இதை நடத்துகிற ஐயாவுக்கு, ஆண்டவரே, அவருடைய குழுவினருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பாவியும். இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் சுப்ரதலனன். இன்றைய நாளை யாக்கோப்பு அருமையான விளக்கம். ஆபிரகாம் வாக்குத்தத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஈசாக்கு அதிகாரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யாக்கோப்பு கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை வேதாம ரீதியில மிக தெளிவாக ஒரு செய்தியை கொடுத்தீர்கள். அதை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் தந்து அதுக்கு அதற்கு நான் சொல்வேன். அருமையான செய்தி, இந்த செய்தி மறுபடியே போகும்பொழுது அனைவர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். இன்றைய நாளே இந்த துதி ஆதார நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவசை கொடுத்து நான் சொல்வேன். கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே, ஆமே. இதுவரை இந்நேரமும் செய்து கொடுத்த சுகிருதாளிடம் வந்து பைபிள் கோச் ப்ரொஃபஸர் ஆதாரியில் இருக்க அநேக ஊழியங்கள் செய்து
2: மாசத்தினுடைய முதல்
3: Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Master. Thank you, dear Lord.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக், 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேலின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருத்தினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கிவிட்டார்கள். பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர். அங்கிருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலே கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி, பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்துக்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறிய அடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையையும், எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்திவிட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்து ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்திவிட்டான். பென்யமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமின் புத்திரரோட கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருத்தினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர். மனாசே கோத்திரத்தார் பெத்சேயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். இப்ராஹிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்ஷீப், எல்பா, ஆபிக், ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்தி விடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெத்ஷிமேசின் குடிகளையும் பெத்தானத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்ஷிமேஸ், பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியரின் எல்லை அக்கரா பீமுக்கு போகிற மேடு தொடர். 30 அதிகாரம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லச்சையாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் ஸ்தானாபதிகள் ஆமோஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிளச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும், ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றிக் கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்புவிடாமல் உடையும்படி புயக்கலத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொழுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிருக்கும்.
1: சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இந்த நிகழ்ச்சி திங்கள் புதன் வியாழன் வெள்ளி நாட்களிலும் செவ்வாய்க்கிழமைகளில் வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியும் சேர்ந்து செயல்படுகின்றன. இன்றைய நாட்களில் தேவ செய்தியை நித்திய வெளிச்சத்தில் பங்கு பெறுபவர்கள் எஸ்டர் ரூபி இந்தியா, சிஸ்டர் அருந்ததி ஒஷாவா, பாஸ்டர் ஸ்ரீமோன் ஸ்டான்லி இந்தியா, பாஸ்டர் ஆண்டம் ராஸ்நாயம். ஒரு முக்கிய அறிவித்தல், ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு உபவாச துதி ஆராதனை அபிஷேக செய்திகள் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கை இந்தியா சனி மாலை 4:30 மணிக்கு கேட்கலாம் என்பதை சங்கம வானொலி அறிய தருவது. சங்கம வானொலியின் மேடை திறந்திருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், பங்கு பெற்றலாம், தாளந்தை கொடுக்கலாம், மற்றவர்களுக்கு அறியப்படுத்தலாம், மறு ஒழுப்பை தொழிக்க உங்கள் உறவினருக்கு அனுப்பி வைக்கலாம் என்பதை மிக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இன்றைய நாளே ஆரம்ப ஜபம் சிஸ்டர் கருணா, துதி சோஸ்திர ஆராதனை பாடல் சிஸ்டர் கிரேஸ் அதனுடன் இந்த வேதத்தியான பகுதியை எடுத்துக்கொண்டு வருவார். கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியர்கான ஜபம் சிஸ்டர் டோலி. இன்றைய நாளே இந்த நித்திய வழித்தந்தை ஆசீர்வதித்து ஜபிக்க வருகிறார் சிஸ்டர் கருணா. அழைக்க போறோம் ஸ்காபரோ ஒன்டாரியோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா.
1: பிரைஸ் லார்ட் அங்கிள்.
0: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஆரம்ப ஜபம் உங்களுக்கு வந்திருந்தீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், இங்கே வழி நடத்துங்களாமே.
1: நன்றி ஐயா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இன்னொரு நாளையும் எங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, யுத்தத்துக்கு குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமும் கத்தரால் வரும் என்று சொன்ன உடைய வார்த்தையும் படி எல்லா ஜெயமும் கத்தர் நேரங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இதுவரை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களை எந்த இடத்திலும் தகப்பனே விழுந்து போகாதபடி எங்களை தூக்கி நிறுத்துகிறவராய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாத தண்டை பெறுகிறோம். இது உம்முடைய ஊழியம் கத்தாவே தகப்பனே. அப்பா இந்த ஊழியத்திலே எந்த ஒரு நோக்கமும் இல்லாதபடி வந்து கலந்து கொள்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை உம்முடைய ரத்த குட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல்களை பாடுகிறவர்கள் இன்னும் வார்த்தைகளை கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்த வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். சரோல ஸ்ரீ பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்தும்படியாக நம்முடைய சமூகம் அவர்களோடு கூட நடக்க வேண்டுமாங்க நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அது போல மகேந்திரங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த வயோதிப காலத்திலும் கத்தர் உமக்காக கொடுக்கிற நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றிலும் கத்தர் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக, சுகம் மேலும் ஆரோக்கியம் கட்டளையிட வேண்டுமாங்க நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அது போல சாரி கிரேஸுக்காக செபிக்கிறோம். இனண்டோலிக்காக, ரஞ்சினிக்காக, ஒவ்வொருவரையும் உம்முடைய ஊழியத்திலே உம்முடைய துதிகளை சொல்லி வரும்படியாய் நிராயத்தப்படுத்திருக்கிறீர் ஆண்டவரே. யுத்தங்களுக்கு போகும் முன்பாக துதிகளை சொல்லும்படியாய் தாவீது தன்னுடைய படைகளுக்கு முன்பாக துதிக்கிறவர்களை ஆயத்தப்படுத்தி அந்த துதிகள் மூலம் உண்மை ஆராதித்து கத்தாவே அந்த யுத்தங்களிலே ஜெயங்களை பெற்றார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே துதிகளை ஆயத்தப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கணும். ரத்த குட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தகப்பன் நீர் ஆண்டவரையை தொடர்ந்து உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கத்தாவே சில நகரத்துக்காக நாங்கள் குருதி ஜபிக்கிறோம். அந்த தேசத்தை கத்தாவே அப்பா உம்முடைய சிறகின் நிழலிலே எப்போதும் நீர் காக்க நீர் எப்போதும் காத்திருக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. இஸ்ரவேல் என்றவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர்களுக்காக நீர் எப்போதும் கத்தர் நீர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கடைசி காலங்களிலே அவர்களுடைய ரட்சிப்பு உறுதியாகப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பு இல்லாதபடி தேவன் உம்மை தரிசிக்க முடியாது என்பதை அறியட்டும் ஆண்டவரே. இன்னும் அயல் உள்ள ஒரு நாட்டு மக்களையும் அவருடைய கண்ணீரையும் துடைக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் அந்த இடத்திலே சொல்லப்படட்டும், ஆண்டவரே ஊழியங்களை பெருக பண்ணுங்க. உண்மை அறியாத மக்கள் அப்பா தகப்பனே, நினைவே பட்டணத்து மக்கள் போல இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக மக்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா அவர்கள் நீதியுள்ள ஜனங்களாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. சிலவர் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சாட்சிகளாய் நிறுத்த வேண்டுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அநேகருக்கு வெளிச்சமாய் மாற்றும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களை வேஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு தொல்லையும் அந்த இடத்துல நடக்காதபடி அவர்களை போக்கிலும் மரத்திலும் கத்தாவை பாதுகாப்போடு நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா இந்த கடைசி நாட்களில் கத்தாவை அப்பா உண்மை ஆராதிக்கிற மக்கள் ஒன்று கூடி ஆராதி மக்கள் எழும் மட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லாரும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக மாற எல்லாரையும் உம்முடைய வசனத்தினாலே ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியாய் அவர்களை ஆயத்தப்படுத்துங்க. சபையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் நீர் எல்லாரையும் அழைத்த அழைப்பில் எல்லாரும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எல்லா கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றிலும் உம்முடைய பலத்தகரமும் ஓங்கிய புயமும் இருக்கும்படியாய் ஒப்புக் கொடுத்து எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு விடுவேன்.

0: பேசுறோட.
1: ஆமென், இதுவரை நேரமும் ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை நம்பி உண்மையிலே உங்கள் தோணி கேட்கும் பொழுது ஒரு மறுமலர்ச்சி. அநேக நாட்களாக கேட்க முடியாத தொனியை இன்று இந்த நித்திய வெளிச்ச தினத்திலே தொனிக்கப்படுகிறேன். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கைது செய்யும் காரியங்களை ஆசிரியத்து தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் தந்து வழி நடத்துவார. ஆமே ஆமே.
0: ஆமென். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுத்தும். கர்த்தர் உங்களையும்
1: நன்றி.
0: ஆசீர்வதி. ஆமென்.
1: ஆமே. தொடர்ந்து நாங்கள் துதி சோஸ்திர பாடல் வேதத்தியாக சிஸ்டர் கிரேஸ் அழைக்கப் போறோம். அதற்கு பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சிஸ்டர் ரஜினி ரங்கநாதன் ஜெபிப்பார். அதற்கு பின்பு ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் மேகலா வாசகர் இருப்பார். இப்பொழுது துதி சோஸ்திர பாடலை பாடி நித்திய விருட்சத்தை மகிழ்ச்சி கொண்டு வந்து ஒரு வேதத்தியான பகுதியை தொடுத்து கொண்டு வருகிறார் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்டாரியோ. அவரை நாங்கள் நித்திய விருட்சத்தின் சார்பிலும் சங்கமவான சார்பிலும் அன்புடன் அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உங்களுடைய துதி ஆராதனை சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது சந்தோஷம். இன்றைய நாளே துதித்து ஆராதித்து பாடலை பாடி அதற்கு பிறகு இன்றைய நாளில் கொஞ்சம் வேதத்தியான பகுதியை நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.
2: ஆமென். கிருபை பெரியது. ஆமென். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துறோம். சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன், கத்தாதி கர்த்தர், ஆண்டவரே, மகத்துவமான என் தேவனையும் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர் தகப்பனே. அப்படியான இந்த தேவாதி தேவனை தொழுது கொள்ள, உம்மை உயர்த்த, உம்மை பாட, உம்மை கீர்த்தனம் பண்ண, உமக்கு ஆண்டவரே தகப்பனே இந்த துதிகளை ஏறெடுக்க ஆண்டவரே நேற்று இதை கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்கள் பலத்தினால் ஒண்ணுமில்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள் சொன்ன இந்த வார்த்தையின்படி உம்முடைய நாமத்தை இந்த இடத்திலே உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.

ஆராதனை ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்னாலும் மாற

உலகெங்கும் அறிவித்திட உம் நாமம் சொல்லிட ஜனங்களை சேர்த்திட அபிஷேகமூட்டுவார். உம் நாமம் சொல்லிட ஜனங்களை சேர்த்திட அபிஷேகமூட்டுவீர். நறுமண பொருள்களும் ஒளிவையும் அபிஷேக தைலமாய் என் மேல் இறங்கட்டும்.

0: மேகம் அபிஷேகமூட்டுமேம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கே பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கே பாத்திரரே. ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே. ஆபிரகாமின் உடன்படிக்கையே நினைவு கூர்பவரே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கே பாத்திரரே. மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றீர், மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றீர். எம்மக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார்? உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கே பாத்திரரே. வானமுந்தன் சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி, உந்தன் பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. கெருபிங்கள் சேராமீன்கள் மத்தியில் வாசம் செய்பவர், துதிக்கும் போதங்கள் துதியின் மத்தியில் வாசம் செய்கின்றேர். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கே பாத்திரரே. ஆமாண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற உண்மையே மகிமை படித்து உம்மை துதித்து பாட உண்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே, இந்த இடத்திலுமாய் தந்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியேறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். இந்த நாளில நான் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் 1 கொரிந்தியர் 13 ஒரு 4 வசனம். அந்த அன்புதான் அந்த தலையங்கமா நான் எடுத்தது, அன்பு அன்பு. அந்த 1வது வசனம் வந்து, நான் மனுஷ பாசையையும் தூதர் பாசைகளையும் பேசினார், மனுஷ பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான ஜாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாசை ஆனாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். அன்புக்காகத்தான் இந்த தியானத்தை நான் எடுத்தது. இந்த நாளில அன்பு எங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்ன்றதை நான் தியானித்த போது, இந்த நாட்கள்ல உள்ள அன்பு மாயமாலம் அந்த அன்புகளை நாங்கள் அன்பு செலுத்துறோம். அது குடும்பங்களா இருந்தாலும் சரி, வெளி மக்களோட இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப பிள்ளைகளோட இருந்தாலும் சரி, அந்த அன்புக்கு என்ன அன்பு தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நடையாது என்று சொல்லி, அப்படியான அன்பு எப்படி ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாருன்னா, அந்த அன்பு நாங்கள் எப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரோடு பகிர்ந்து கொள்ளும் போது அது மாயமலமற்றதாய் மாயமான அன்புகளோடு செலுத்தப்படுகிற அன்பு வந்து ஆண்டவர் பிரியமற்ற காரியம் என்றதை இந்த பாடத்துக்கூடாக நான் கற்றுக்கொண்டேன். அந்த தியானம் பண்ணும்போது குடும்ப உறவுகள்ல நாங்கள் எப்படி அன்பு செலுத்துறோம், இந்த நாட்கள்ல கணவன் மனைவி உறவுகள்ல கூடிய எத்தனையோ விரிசல்கள், எத்தனையோ அந்த மார்க்க பேதம், சண்டை, பிரிவின கசப்பு, இருதய கசப்புகள், அது எத்தனையோ காலத்துக்கு முன்பாக இருந்த கடினமான இருதயங்கள் கூடி அதை மறக்காதபடிக்கு இருக்கிற அந்த இது வந்து கடைசி அந்த ஒரு வசனத்துல சொல்லப்படுது, நமது போர் ஆயுதம் மாம்சத்துக்குரியவள் ஆயிராமல் அது அறன்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவபலனாயிருக்கிறது. அதனால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் கீழ்ப்படிய சிறப்படுத்துவளா இருக்கிறோம். அப்ப அந்த அரண் என்று சொல்றது வந்து நாங்கள் கடினப்பட்டு கனகாலமா அந்த அன்பு செலுத்த நாங்கள் தவறின நேரம் நாளாந்தம் நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்கணும் என்னென்னா, அன்பு நாங்கள் சரியான அன்புல நாங்கள் பிள்ளைகளை நடத்துறோமோ, அல்லது கணவன் மனைவி உறவுகள்ல நாங்கள் அந்த அன்பை செலுத்த முடியுமோ, என்னென்னா தேவ அன்பு. தேவ அன்பு எப்படிப்பட்டதுண்டா, பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாண்டா, அதுல இங்கிலீஷ்ல ஒரு இது போட்டிருக்க என்னண்டா, ஜெலசி லவ். அவர் வந்து மற்ற அப்படி ஒரு அன்பைத்தான் எங்களுக்கு அவர் வந்து வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாண்டா. அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ள ஊட்டப்படும் போது அந்த அன்பு ஒருபோதும் எங்களை வெக்கப்படுத்தாதுன்னு சொல்லி, அதே மாதிரி நாங்கள் எப்படி அன்பு செலுத்தணுமென்று தேவனை நாங்கள் அறிந்த நாட்கள்ல இருந்து தேவ அன்பு எப்படி என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு கூடி நாங்கள் அன்பு செலுத்துறோம்னு சொல்றோம், ஆனா அவைகள் என்ன கேட்கினமோ அதை வாங்கி கொடுத்து அன்பு செலுத்துறோம், அல்லது அவைக்கு அதை விரும்பி கேட்டுட்டு நம்ம மண்டத்துக்காக அவை அன்பன். ஆனா உண்மையில உள்ள அன்பு அவைகளை சரியான வழியில நடத்தி அவைகளோடு இருந்து கதைச்சு பிள்ளைகளுக்கு நேரம் செலவழிச்சு கணவன் மனைவி உறவுகள் வந்து அப்படித்தான் ஒரு ஃபெலோஷிப் அவைகளோட இருந்து சாப்பிடுற உணவுகள் எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிடுவோம். அப்படி அவங்களை இப்ப சின்ன பிள்ளைகள இருந்து அவைகளை பழக்கி கொண்டு வந்தால் அவையும் பிறகு அந்த அன்பு செலுத்துறது எப்படி என்றதை நாங்கள் இப்ப வந்து அதுவும் இந்த கனடா தேசத்துல வெளிநாடுகள்ல எல்லாம் மின்ட்டு போயிருந்த தப்பிள்ளைகள் போய் படுத்துட்டால் அது தெரியாது எங்களுக்கு என்ன செய்யணும்னு. ஆனா அவைகள் இந்த உள்ளம் வந்து எப்படி எங்க இருக்குது என்னத்துக்காக, நான் நினைக்கிறேன் படிக்கிற பிள்ளைகள்லானே சின்ன பிள்ளைகள, ஆனா தேவ அன்பு ஒவ்வொருதல ஊட்டப்படும் போது அந்த அன்பு மாயமாலமற்ற அன்பா இருக்கும். ரெண்டாவது அந்த சுகப்படாதபடி குணமாக்கப்பட வேணும். சில கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம் நாங்கள் தேவனுடைய அந்த நன்மையை அனுபவிக்க தடையாக கூட இருக்கும்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு. என்னென்றால் ஒரு பைப்ல ஒரு தண்ணி வந்தோண்டிருந்ததாம், அது வந்து தண்ணி ஃப்ளோவா வராமல் சொட்டி சொட்டி சொட்டி சொட்டா வந்தோண்டிருந்ததாம் ஒரு இடத்த போய் பைப்பை துறக்கும் போது. அப்ப ஏன் அப்படி என்று ஆண்டவர் பேசினாராம், அந்த உங்களுக்குள்ள அந்த கசப்பு வெறுப்பு வைராக்கியங்கள் அப்படி இருக்கேக்குள்ள வந்து அந்த கசப்போட இருந்து கொண்டு நாங்கள் என்னதை செய்தாலும் இந்த தண்ணி ஃப்ளோவா வராதபடி அந்த சொட்டி சொட்டா வாரமே தான் நீங்கள் அந்த தேவனுடைய அந்த சமாதானம் சந்தோஷம் அந்த எல்லா பெருக்கமும் தேவனிடம் இருந்து வாரத்தை நாங்கள் தடை பண்ணுறோம்னு சொல்லி. அப்ப அந்த கசப்புகளோட வெறுப்புகளோட அன்பு குறைகளோட யாரோடையும் வந்த அந்த உண்மையான அன்பு, அன்பு அதுதான் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அப்படியான ஒரு தேவ அன்பினால கட்டி இணைக்கப்படுறதுக்காக தான் அன்பே உருவான தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்றார். அந்த தேவ அன்புல கூடி கல்வாறு சிலுவைக்கு போன அந்த அன்பு இந்த நாட்கள்ல எல்லாரும் அதை ஏதோ முந்தின பழைய ஏற்பாடுல வந்து எல்லா மிருகங்களை பலி கொடுக்கறது, மிருகங்களைத்தான் பலி கொடுக்கறது, ஆடு அந்த அப்படியான பலி கொடுக்கறபடியா அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் பலியான. ஆனா உண்மையான அந்த தன்னை முழுமனையே அந்த அன்பை செலுத்துறது தான் அவர் சிலுவைக்கு போன. எல்லா மனிதனுக்குள்ளையும் தன்னுடைய அன்பு எப்படி என்றதை இந்த நாட்கள்ல புரிந்து கொள்ளத்தான் ஆண்டவர் சிலுவையில அவர் மரித்தார். ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் அவர் மரித்தார். அதே போல இந்த நாட்கள்ல நாங்கள் காணும்படியாக அந்த தேவ அன்பினால கட்டி இணைக்கப்படணும், அந்த அன்பு எப்படி இருக்கணும்ன்றதை நான் தியானம் பண்ணத்தை இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டேன். நன்றி செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பு தேவ அன்பு ஆண்டவரே, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சின்னமடையாது, யாரோடும் கோபமா இருக்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்துல தந்த தயவுக்காக நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து இந்த ஆசிரங்களை பெற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே மூன்று பாடல்களை பாடுவீர்கள். ஆராதனை ஆராதனை பாடல்கள் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை வெளிப்படுத்துவீர்கள். இரண்டாவது பாடல் அபிஷேக நாதரே அபிஷேகத்தை ஊற்றுவீர்கள், ஒளிவ எண்ணையும் அதோட கலந்து கொண்டீர்கள். மூன்றாவது பாடல் உண்மை மயமப்படுத்தி தேவனை மயமப்படுத்துற பாடலை பாடி ஆசிர்வதித்தீர்கள். தொடர்ந்து இந்த தேவ தியானத்திலே ஒன்று குறைந்தர் பயமென்று ஒன்று நாள் அன்பு, அன்பிலே பல விதமான அன்பு, மாயமான அன்பு இருக்குது. அதாவது தேவனுடைய வார்த்தைகளை தினமும் தியானம் தியானிக்கும் குடும்பங்கள் அன்பு ஏற்படும். வார்த்தையை தியானித்து தியானித்து அபியாசப்படுத்தி பரிசுத்த அவியின் அபிஷேகம் பெறும் பொழுது அந்த போகாது. இன்றைய நாளிலே அன்பை தூக்கி எறிவது உலகத்துக்குரிய சிந்தனை பணம் பதவி ஆசை. அருமையான வழிபாட்டை கொடுத்தீர்கள், மிகவும் மிக ஆசிர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. யார் உங்களையும் ஆசீர்வதிப்பார்.
1: இதுவரை நேரம் துதி சோஸ்டர் பாடலை பாடி வேத தியானத்தை எடுத்த சிஸ்டர் கிரேஸ் காபரோ உண்டார்கள். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். அதற்கு பிறகு ஊழியர்கான ஜெபம் சிஸ்டர் மேகனா வாஸ். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரம்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன், காட் பிளெஸ் யூ.
1: ஆமென். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபித்து ஜெபிங்க. ஆமென்,
2: ஆமென், ஆமென். Yes, Lord, we thank you, we thank you, we thank you, my dear Lord Jesus. How you have been already, Lord, ministering through the anointing power of the Holy Spirit, Lord. How you have been, Lord, emanating, Lord Jesus. None but you and you alone. None but you, the power of the Holy Spirit alone, Lord. That you have been coming, Lord, into the nations of the world, Lord. How this has been arriving, Lord, all the way from Toronto, Canada. And also, Lord, Brother Mahendran has been hosting, Lord, from Victoria, British Columbia, Lord Jesus. Even as you have, Lord, entitled, Lord, even today, Lord, even as Sister Dolly, who has not been able to host because of being able to attend a wedding. Lord, be with her as well, Father. And we entrust her also into your hands, Lord. And we thank you, Lord Jesus, for Sister Mayla, who's been able to come and pray for the workers, Lord, following me. So, Lord, I thank you, Lord, from the beginning, Lord, as you have been coming and, Lord, worshiping and praising, Lord Jesus, your name to be lifted up, glorified and magnified, Lord, and adored, Lord Jesus, even as the word has been also going forth, Lord, on how we have to love you and serve you, Lord, in spirit and in truth, Lord. We're all about love. Love alone is the end game. Love alone is the only way, Lord Jesus, that you will emanate, Lord, to show how much of a love you have, Lord, bestowed upon us. That, Lord, you first loved us, that we might, Lord Jesus, have seen your love and in return, Lord, be able to love you and others, Lord. So, Lord, we thank you for that, Father. Lord, now, Lord Jesus, thank you also for Sister Karuna, who has been able to come and sing a song. We prayed for her last time, Lord, that you would open up her larynx and her throat, Lord, and heal her, Lord, to be able to come the next time and sing. And I was so happy to see her being able to come and sing this time, Lord. So we thank you, Lord, for her ministry that she has been called out, Lord, not only to pray, but also to sing for your honor and for your glory's sake. I also thank you, Lord, for Sister Grace Jayaranjan, who has been able to come and minister to you as usual, Lord, with her praises and thanksgiving and adoration, Lord, oh God, with worship and praise, Lord. We thank you for the gifting and the calling you have bestowed upon her life as well, Father. For also, Lord, being able to come and do the devotional, Father, on love. Nothing, Lord Jesus, nothing exceeds your love, Lord. Just like, Lord, otherwise we will be like a big sounding gong, something that makes a big noise and nothing in it, Lord. Nothing can come out of it, Lord, except the loving Heavenly Savior coming and showing us that precious love, the perfect love of the Lord Jesus Christ. So we thank you, Lord, and you inhabit the praises of your people, and that love alone will Lord Jesus inhabit through the praises of your people, and that alone will show the world, Lord, that we are different, Lord, from the love that the world can show, Lord, the world that cannot show, Lord, the perfect love, but only through the Lordship of Jesus Christ, the Lord, that emanates through the, and shedding abroad in our hearts, that comes through the love of Jesus alone, that can, Lord Jesus, be shown in a way that is not, Lord Jesus, in accordance with the world, the love that the world can show, but it is a supernatural love, Lord, coming through, and that is the only way it is possible to love our neighbors, to love our enemies, to love those that despitefully use you, and all that it goes on, Lord, from 1 Corinthians chapter 13. So we thank you for that also, Lord, for the way you were ministering. And now, Lord, oh Jesus, we give, Lord, the rest of the ministry that is going to go on, Lord, from Nithya Valicham this evening, Father, deriving all the way from Toronto, Canada, Lord, even as like Brother Mahendran, who has already been hosting today, be with him, lead him, guide him for the rest of the ministry that is going to go on, Lord, with your anointing power resting upon him, Lord, and watch up your strength and power and witness coming through him, Lord. Thank you for that, Lord, and bless him and his family as well. I thank you, Lord, for the ministry that is going on in the background, Lord. So much is done, so much has been, Lord Jesus, going on, so that it will go on into YouTube and Facebook, Lord, even as Brother Leslie is recording all of those, Lord, oh God, for the ministry's sake, Lord, and the calling that you have bestowed. Lord, we thank you, Lord, and also for Sister Rita, who, Lord, faithfully, Lord, comes in, Lord, spending all of those hours, Lord Jesus, into coordinating the programs and doing all that is possible and is needed, Lord God, along with Brother Mahendran, Lord, calling all the people that have to come, Lord Jesus, and participate in the ministry, Lord, with coordination of these programs. It is not, Lord, something that falls into place without much of the effect and much of the energy that goes on into it, Lord, in the background. So we thank you, Lord, for each and every one of their ministries, Lord, and we thank you for the rest of the servants of the Lord that are going to come and speak forth your word, Lord, that your word will not return to us void, but accomplish the thing it which was sent to. That is the promise of God. Even as they bring forth the word, anoint the servant's lips, Lord. Be with them, lead them every step of the way, Lord, as your anointing alone will bring forth, Lord. Mighty power of the anointing, power of the Holy Spirit alone will defy the word, Lord. And Lord, even as the people are listening, Father, this is the very bottom line of this very ministry, as everything that has been said and done to honor and glorify you, Lord. And those that are listening, Lord Jesus, will open up their hearts, Lord, as they have been blessed so far already, Lord. You have been ministering to them, Father. They are opening up their hearts, Lord. Whoever, wherever they might be, according to the time zones, Lord, as they come and connect, Lord Jesus, you are opening their eyes. You are touching them. You are setting them free, Lord. And it is the work and the move of the Holy Spirit, Lord. Distance is of no essence, Lord. When your spirit moves, Lord, right across the face of this earth, Lord, like you have promised, Lord Jesus, oh, Father, we thank you for the ministry that is involved through the mighty resurrection power, Lord, that is going into people's lives, Lord. And we thank you for the ministry that is also going on right now, touching them, setting them free. Chains are falling or bondages are breaking, Lord, right at this very moment, Lord. And Lord, we thank you for the healing ministry that is going on through the power of your Holy, enablement of the power of the Holy Spirit that is going on, touching them from the crown of their head to the soles of their feet, wherever they might be in hospital, they might be, Lord, not being able to or be disabled or whatever the health conditions are in their homes, Lord, in their Lord Jesus rooms, Lord, that they are, Lord Jesus, on their sick beds, Lord. That is not how you have made us to be. You said it is finished, Lord. There is no need, Lord, for them to be bombarded by the enemy. And so, Lord, we speak forth your word. We bring forth that is you have promised, oh God, from the very word of God. By thy stripes they are healed indeed in the name of Jesus. Plead the blood of Jesus Christ, and there is more power and authority that is in the Lordship of Jesus Christ, that's cool, comes through the resurrection power of the Lord Jesus. The same spirit that raised Jesus Christ from the dead, the spirit that lives within them and raises them up in the name of Jesus, I pray. So I thank you, Lord. Thank you, Lord. And even as they, Lord, not only, Lord, get healed physically, Lord, but souls are, Lord Jesus, restored. Souls will restore, Lord Jesus, as the word goes forth, as they open up their eyes of understanding, oh God, and your word will, Lord, do the work of Calvary upon them, Lord, opening their eyes, Lord, seeing that they need a Savior, the enemy of this world cannot, Lord Jesus, defeat them and keep them, Lord, under bondage, but give them victory and power and deliverance that is going through the word of the living God, as if in Lord Jesus entering into their hearts and lives. They will open up their minds, Lord, and receive you as their Lord and their Savior, Lord, and be delivered totally, Lord, and eternity will be theirs, Lord, because of that, because of the promise of the living God. Thank you, Jesus. Thank you, thank you, thank you, my Master. We worship you, we praise you, we glorify you, we give thanks to you. In Jesus' amen. Name we pray. Amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajani Alangaramani, Katarungalayim, Maluliangalayim, Devan Asivai Paraga. Amen. Amen.
2: Amen. Amen.
1: தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மேகலா வாச அழைக்க போறோம். அவர் வந்து ஊழியர்கான ஜெபம் சங்கமா வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்திலே வார்த்தை கூட ஊழியர்களுக்காக பாடுபட்டு ஜெபிக்க வருகிறார். கொழும்பில் இருந்து சிஸ்டர் மேகலா வாஸ் அவரை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ்.
3: பிரைஸ் லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே ஊழியர்கான ஜெபம் நீங்களும் வார்த்தை இருக்கிற ஊழியக்காரர் ஊழியர்கான ஜெபத்தை எடுங்கள். சங்கமா வானொலியிலும் நித்திய வெளிச்சத்திலும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வார்த்தை கூட ஊழியர்காக அந்த சபைகள் பழகி பெறுகிறவங்க பாடுபட்டு ஜெபியுங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்க வழி நடத்துங்களா.
3: ஹலெலூயா. சோத்திரம் ஆண்டவருக்கே எல்லா துதி கன மகிமே. ஹலெலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பரிசுத்தம் உள்ளவரே, இந்த காலை வேளை இந்த மாலை வேளையை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தராகும்படி எங்களை அழைத்தவர் நீர். உன்னதராயிருக்கிறபடினாலே உமக்கு கொடான கொடி சோத்திரம். இந்த வேளையில தகப்பனே, இன்றைய நாள்ல யார் யார் இந்த இடத்துல வார்த்தைகளை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார்களோ, வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறதோ, அந்த வார்த்தையானது ஆண்டவரே ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் ஆவியையும் ஆத்மாவையும் ஊனையும் உருவ குத்துகிற வார்த்தைகளை தந்தபடியினாலே உமக்கு நன்றி. வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை அபரிவிதமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் அந்த வார்த்தையானது ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கெத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒன்றும் வீணாவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அதன்படி ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கிற ஒவ்வொருவர் மனதிலும் ஆண்டவரே இறங்கி அவருடைய நோய்கள் பலவீனங்கள் சுகயீனங்கள் எல்லாம் மாறி ஒரு புது பெலனும் புது ஆண்டவரே வல்லமையும் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே வார்த்தை நீ சொன்னீரே புது ஜீவனை தரும் என்று சொல்லி அந்த வார்த்தையின் படி கத்தாவே ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மக்கள் மத்தியிலும் பெரிதான ஒரு விடுதலையையும் வெளிச்சத்தையும் தரட்டும். வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள ஜனங்கள் நடக்கும்படியாகவும் ஆண்டவரே கத்தாவே நீ கிரிய செய்யப்படுபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கொடுக்கிற வார்த்தையை கொடுக்க வருகிற ஒவ்வொருவர் மத்தியிலும் ஆண்டவரே கத்தாவே அந்த வார்த்தையானது ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த வார்த்தை நீர் கொடுத்த வார்த்தை தகப்பனே. அவர்களுக்கு நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியம் இறங்கி இந்த இடத்துல என்னென்ன வார்த்தையை கொடுக்க வேண்டுமோ, யார் யாருக்காக அந்த வார்த்தை கிரிய செய்யணுமோ எல்லாவற்றுக்காகவும் அவர் ஜெபித்து வந்திருக்கிறார்கள் தகப்பனே. நீர் அவர்களோடு இடைப்படுவீராக, பேசுவீராக. அதே போல் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக அரும்பாடுபடுகிறோம். ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் தங்களை தியாகம் பண்ணி ஆண்டவரே எத்தனையோ காரியங்களுக்குள்ளாக கடந்து போய் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஐயாவை ஆசீர்வதிப்பீராக. அதே போல் ஆண்டவரே சகோதரர் மகேந்திரன் அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஐயாவுடைய குடும்பத்தில் எத்தனையோ காரியங்களுக்குடாக அவர் கடந்து வந்து இந்த ஊழியத்துக்காக பாரப்பட்டு இருக்கிறாரோ அவை ஒவ்வொன்றையும் நீர் ஆண்டவரே பலனாய் மாற்றுகிறபடி நாளே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில ஆண்டவரே நீர் பேசுவீராக. உம்முடைய சத்தம் கேட்கட்டும் ஒவ்வொரு இதயங்களையும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லி லாசருவே வெளியே வா என்று சொன்ன அந்த சத்தம் ஆண்டவரே லாசருவுக்குள்ளாக சென்று எவ்வண்ணமாய் ஆண்டவரே கிரியை செய்து உயிரோடு எழுப்பினதோ அதே போல ஆண்டவரே இந்த வார்த்தை எழுப்பட்டும் எழுப்பட்டும். உம்முடைய நாமத்துல நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்லருமை தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா.
1: ஆமென். இதுவரை நேரமும் ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்த மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா. இதுவரை நேரம் நாங்கள் துதித்தோம் ஆராதித்தோம் பாடலை பாடுறோம் சோசனம் செய்தோம். தொடர்ந்து தேவ செய்தியை கடந்து செல்வோம். முதலாவது செய்தியை கொண்டு வர எஸ்டர் ரூபி இந்தியா. இதோ அவருடைய செய்தி.
4: சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள் மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால் விசுவாசமும் செயலும். பாருங்க, விசுவாசம் தேவனுக்கு பிரியம் என்று பார்த்தோம். விசுவாசிக்கிற மனுஷன் மேலே கர்த்தர் பிரியப்படுகிறார். அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அவன் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, இந்த விசுவாசம் விசுவாசம் விசுவாசம் சொல்லிக்கிட்டே இருந்தா மாத்திரம் போதாது, அந்த விசுவாசத்தை செயலிலே காட்ட வேண்டும். Faith come by action. பாருங்க, faith விசுவாசம் பாருங்க, செயல்படாம அப்படியே வாயின் வார்த்தையாகவே ஏதோ வாயளவிலே உண்டுவிடக்கூடாது. இந்த விசுவாசமானது வாழ்க்கையின் செயல் செய்கையாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, விசுவாசமும் செயலும், அல்லது இப்படி சொல்லலாம், விசுவாசத்தின் பரீட்சை. பாருங்க, இன்றைக்கு பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் ஒரு வகுப்பிலிருந்து மற்றொரு வகுப்பிற்கு கடந்து செல்ல அவர்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. அவர்கள் படித்த பாடங்களை பாருங்க, நன்றாக படித்திருக்கிறார்களா, அல்லது அதிலே பாருங்கள் எப்படி அவர்கள் அடுத்த கட்ட அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்த கேட்டகரிக்கு எப்படி போகிறார்கள் என்று பாருங்க, அவர்களுக்கு ஒரு தேர்வு பரீட்சை வைக்கப்படுகிறது. அந்த பரீட்சையை வெற்றி பெற்ற இந்த மாணவர்கள் பாருங்க அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுகிறார்கள். அப்போ இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பாருங்க, நம்மை அடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்த முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஏற்ற ஒரு காரியமா இருக்கிறது. விசுவாசம் பாருங்க செயல்படுகிறதா இருக்கிறது. பாருங்க, கொரிந்தியர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசம் பாருங்க உயிருள்ள விசுவாசம் என்பதை தேவனுக்கு காண்பிக்க வேண்டும். தேவனுக்கு எப்படி காண்பிப்பது பாருங்க, அதற்கு ஆதாரமாக முதலாவதாக எபிரேயரின் புஸ்தகம் 11:6 தொடர்ந்து நாம் வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, தேவனிடத்துல சேருகிறவன், தேவன் பேர்ல விசுவாசம் வைக்கிற மனுஷன், அவர்கிட்ட சேர்றது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் ரிவார்ட் பாருங்க, நன்மை, அவன் விரும்புகிற காரியத்தை நிச்சயமாக அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, இதத்தான் வந்து 1 எபிரேயன் புஸ்தகம் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த விசுவாசம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் செயல்படக்கூடிய ஒன்றாக இருந்தால் மாத்திரமே நாம் பாருங்க கர்த்தர் விரும்புகிற வெற்றிகரமான வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு பாருங்க ஜெயிக்கிறதற்கு ஏதுவாக நாம் சென்று கொண்டிருக்க முடியும், செல்ல முடியும். பாருங்க, யாக்கோபு இவ்வாறாக சொல்லுகிறார் இந்த விசுவாசத்தை குறித்து. யாக்கோபுவின் புஸ்தகம் 1:2-3 யாக்கோபு 1:2-3 என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க, என்னங்க விசுவாசம் விசுவாசம் சொல்லிட்டு இங்க ஒரு சோதனை வருது, அந்த சோதனைய ரொம்ப சந்தோஷமாக எண்ணுங்கள். சோதனையில் அகப்படும் போது எப்படி சந்தோஷமாக எண்ணுவது, வாழ்க்கையில கஷ்டமும் கண்ணீரும் வரும்போது அதை எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது. அருமையானவர்கள், இங்க யாக்கோபு சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சையை வைக்கிறார் பாருங்க ஆண்டவர். ஆனா இன்றைக்கு இருக்கிற உலகத்தார் சொல்வது போல கர்த்தர் நம்மை சோதிக்கிறார், வியாதியை போட்டு சோதிக்கிறார், கடனை போட்டு சோதிக்கிறார், பிள்ளையை எடுத்து சோதிக்கிறார். இல்லைங்க, நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் டெஸ்ட் பண்ணுகிறார். எந்த அளவுக்கு கர்த்தர் பேரிலே நாம் விசுவாசத்தை பதித்திருக்கிறோம் பாருங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு இருக்கிறது. இந்த விசுவாசத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே போடப்பட்டிருக்கிறது, கடுகு விதை அளவு விசுவாசம், குறைச்சலுள்ள விசுவாசம், மாபெரும் விசுவாசம், பாருங்க இஸ்ரவேலருக்குள்ளம் காணாத விசுவாசம், பாருங்க புறஜாதியாகிய கானானிய பெண்ணுடைய விசுவாசம் பெரியது என்று தேவனே சொன்னார் பாருங்க. அருமையானவர்களே, இப்ப விசுவாசத்திற்கு ஒரு அளவு இருக்கிறது. அப்படி என்றால் விசுவாசத்தை கர்த்தர் பாருங்க கணக்கிட்டு கொண்டே வருகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் விசுவாசத்தை கர்த்தர் தான் துவக்கி வைக்கிறார். அப்படியே துவங்கின இடத்துல எப்படி ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துல போய் அட்மிஷன் போட்டு எல்கேஜியில சேருகிறதோ அப்படியே இருந்து விட்டால் பாருங்க அந்த பிள்ளைக்கு என்ன பலன், எல்கேஜிலேயே ஆயுசு முழுக்க இருக்க முடியுமா? இல்லை, வளர்ந்து கொண்டே வருகிறது. அப்போ விசுவாசம் வளர்கிறதா இருக்கிறது. விசுவாசம் வளர்கிறது மாத்திரமல்ல, ஒரு சோதனை பாருங்க, ஒரு டெம்டேஷன் வரும்போது அதிலிருந்து எப்படி நாம் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்பி அந்த சோதனையை ஜெயித்து அந்த பரீட்சையை பாருங்க எழுதி அதை ஜெயித்து மேற்கொண்டு வெற்றி பெற்று அடுத்த கட்டத்திற்கு முன்னேறக்கூடிய ஆற்றலையும் பலனையும் பாருங்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் அங்க போடப்பட்டிருக்கிறது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறார் பாருங்க. இதற்கு பாருங்க ஆதாரமாக மார்க்கவின் புஸ்தகம் 5:25 முதல் ஒரு சம்பவம் எல்லோரும் அறிந்ததே. மார்க்கவின் புஸ்தகம் 5:25-30 வரை எல்லோருக்கும் தெரிந்தது பாருங்க. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இங்க போடப்பட்டிருக்கிறது. 12 வருஷமாய் ஒரு ஸ்திரீ, 1 வருஷம், 1 மாசம், 1 வாரம், 10 நாள் இல்லைங்க, அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய விசுவாசத்தின் பரீட்சை பாருங்க. இந்த அம்மா வந்து முழுமையா பாருங்க ரட்சிக்கப்பட்ட அம்மா இல்ல, கிறிஸ்துவ உள்ளத்துல வச்ச அம்மா இல்ல, ஆனா அந்த அம்மாக்கு விசுவாசம் நம்பிக்கை ஆணித்தரமான நம்பிக்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க. 12 வருஷமா அந்த அம்மா இந்த டிப்ரெஷனுக்குள்ள போயிருப்பாங்க பாருங்க. அது மாத்திரம் இல்ல, எல்லா ஆஸ்திகள் அவருடைய ஆஸ்தி சொத்து பத்து எல்லாம் விற்று விற்று விற்று ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கிறாங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட விட்டுட்டு அடுத்த ஸ்பெஷலிஸ்ட சொல்ற பாருங்க, அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிற எல்லா டாக்டர்களையும் அணுகியிருப்பாங்க, வீட்டுல இருந்திருக்க மாட்டாங்க, செயல்பட்டு கொண்டே இருந்தார்கள். எப்படியாவது இந்த வியாதியை பாருங்க விரட்ட வேண்டும், செத்துவிடக் கூடாது, இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று இந்த அம்மா பாருங்க எல்லா காரியத்தையும் செய்தது மாத்திரமல்ல, அங்க போடப்பட்டிருக்கும் 26 அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிரம் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு பாருங்க எல்லாமே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உடல் பலவீனமா ஆகுறது மாத்திரமல்ல கையிருப்பு எல்லாம் குறைஞ்சு போகுது, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்ல, எல்லா சொத்தும் வீணானதுதான் மிச்சம். ஆனா பாருங்க உடலிலே அந்த நோயின் பாருங்க ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட மறைய மாட்டேது. அப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற ஒரு நிக்கதியான சூழ்நிலை, மரணத்திற்கு நேரே அந்த அம்மா போய் கொண்டிருக்கிறாங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க, அந்த அம்மா பாத்திருந்தாலே ஒரு சாக் பீஸ் மாதிரிதான் இருந்திருப்பாங்க. உதிரத்தின் ஊரல் பாருங்க அந்த அம்மாவை வாட்டி விதைத்தது மாத்திரமல்ல, அந்த ஊர் மத்தியிலே அவர்கள் பாருங்க ஜனக்கூட்டத்துக்குள்ள வர முடியாது, ஒரு பெரிய நிந்தனை அவமானம், பாளையத்திற்கு புறம்பான ஒரு வாழ்க்கை, ஒரு துக்ககரமான நிலை பாருங்க. அவருக்குன்னு உதவி செய்யறதுக்கோ யாருமே கிடையாது, ஒரு நிற்கதியற்ற நிலைமை, தனித்து விடப்பட்ட நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையிலே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் இந்த இயேசு மறித்தவனை உயிரோட எழுப்புறாராம் பாருங்க, குருடனுக்கு பார்வையடைய செய்கிறாராம். அருமையானவர்களே, கேள்விப்பட்டு இன்றைக்கு நாம் வேதாகமத்தை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவானவர் எழுதி கொடுத்த வேதாகமத்தை மடியில வைத்து கொண்டு இந்த அவரை விசுவாசிப்பது எவ்வளவு எளிதான காரியம். ஆனா அந்த அம்மா பாருங்க கேள்விப்படுகிறாள், காதளவுல இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த அம்மா சொல்றா, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. சரி, இந்த அம்மா வந்து கேள்விப்பட்டாங்க. இந்த அம்மாவுடைய நிலைமை பாருங்க, பாளையத்துக்கு புறம்பாதான் கிடக்கணும், தீட்டு தீட்டுன்னு கத்திட்டு ஜனக்கூட்டத்துக்குள்ள வர முடியாது, அப்பேற்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ள அவர்களுடைய சமுதாயம் பாருங்க, அப்படிப்பட்ட விதிமுறைகளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அம்மா ஒரு காரியத்தை எப்படி இந்த விசுவாசத்தை செயல்படுத்துறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஆணித்தரமா விசுவாசிக்கிறாங்க, 100% நம்புறாங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சொஸ்தம் ஆயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த அம்மா அப்படியே சொல்லிக்கிட்டே அவங்க வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த அம்மா அண்ணன் ஒரு மாசமா அல்லது 1 வருஷமா கழிச்சு மறித்து போயிருப்பாங்க. விசுவாசமானது செயல்படுகிறதா இருக்கிறது, எழும்புகிறாள் பாருங்க. அருமையானவர்களே, எல்லா அவமானம் நிந்தையை மாத்திரமல்ல, ஜனக்கூட்டத்திற்குள்ளே சென்றால் இந்த யூத ஜனங்கள், யூத பாருங்க ரபிமார்கள் எல்லாரும் அங்க இருப்பாங்க, எல்லாம் பாருங்க ஆண்கள், ஆண்களுக்கு மத்தியில பெண்கள் வர, அதுவும் இப்ப ஏற்பட்ட நிலைமையில் புறம்பாக நிக்கிற ஒரு பெண் பாருங்க வந்தா கல்லறிந்து கொன்றே போட்டு விடுவார்கள். ஒரு சவாலான நிலை, தொட்டா சுகம் கிடைக்கும், ஆனா கூட்டத்துக்குள்ள போனா மாட்டிக்கிட்டோம்னா சாவு நிச்சயம் பாருங்க. வாழ்க்கையின் துயரமான சூழ்நிலை, அங்கலாய்க்க கூடிய, எப்படி விவரிப்பதென்றே கூற முடியாத அளவிற்கு அந்த அம்மா பாருங்க மன பாரத்தினாலே அழுத்தப்பட்டவளாய், ஒன்னு செய்வேன்

கற்பிப்பது. பாருங்க, ஜனக்கூட்டத்துக்குள்ள அவ்வளவு ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நெருக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த அம்மா எப்படிதான் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள் என்று பாருங்க, கற்பனை செய்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அந்த அம்மா வந்து தொட்ட மாத்திரத்திலேயே அவ்வளவு திரள் கூட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நெருக்கி கொண்டிருந்த மத்தியிலும் தொட்டால் உடனே வல்லமை புறப்பட்டது. விசுவாசம் இப்படிதாங்க ஆண்டவருடைய வல்லமையை கவர்ந்து இழுக்கிறதா இருக்கிறது. எப்படி காந்தம் ஒரு இரும்பு துண்டை பாருங்க அப்படியே ஒட்டி கொண்டு கவர்ந்து இழுக்கிறதோ, அதே போல நம்முடைய விசுவாசம் நம்முடைய தேவனுடைய வல்லமையை கவர்ந்து இழுக்குகிற ஒரு சக்தியா இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்தை, அவருடைய விசுவாசத்தை நாம் உடையவர்களா இருக்கிறோம். நாம இப்ப என்ன பண்ணணும்? விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். வசனங்களை வாசிப்பது நல்லது, அவற்றின் படி நடப்பது நல்லது, கீழ்ப்படிவது நல்லது. அது மாத்திரமல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதே. எப்படி விசுவாசத்துக்கு உயிரூட்ட முடியும்? விசுவாசத்தை எப்படி கர்த்தருக்கு காண்பிக்க முடியும்? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எழுந்தால் புறப்பட்டால் எல்லா அவமானத்திற்கும் நிந்தைக்கும். பாருங்க, ஜனக்கூட்டத்திற்குள்ள போய் செத்தாலும் சாவேன், ஆனால் அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன். தொட்டால் தொட்ட மாத்திரத்திலே அவளுடைய விசுவாசத்தின் பாருங்க அந்த பரீட்சையில அந்த அம்மா ஜெயிச்சது மாத்திரம் இல்ல, தொட்ட உடனே அவருடைய வல்லமை புறப்பட்டு சென்று 12 வருஷமா பாருங்க உதரப்போக்கு ஓடிக்கொண்டிருந்ததை ஒரு சன பொழுதுல டக்குன்னு நிப்பாட்டி விட்டது. சுகத்தை பெற்று விட்டார்கள். அருமையானவர்கள், இந்த சுகம் எப்படி கிடைத்திருக்கும் பாருங்க. அந்த அம்மா அப்படியே வீட்டுல இருந்திருந்தா ஒண்ணுமே கிடைச்சிருக்காது, பேசிக்கிட்டே இருந்தா ஒண்ணும் கிடைச்சிருக்காது, வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா ஒண்ணும் கிடைச்சிருக்காது, மன பாரத்தினாலே அழுத்தப்பட்டு கொண்டே அதையே கற்பனை செய்து கொண்டிருந்தால் ஒண்ணுமே வாய்த்திருக்காது. எழுந்து புறப்பட்டார்கள், செயல்பட்டார்கள், விசுவாசத்தை கர்த்தருக்கு காண்பித்தார்கள். வல்லமை உடனே புறப்பட்டு வந்தது. பாருங்க, அந்த அம்மாவினுடைய உதரத்தின் ஊரில் நின்று போயிட்டு பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அருமையானவர்கள், இன்னைக்கு கூட நான் கர்த்தரை தாங்க விசுவாசிட்டே இருக்கேன், இந்த கடன் பிரச்சனை தீருமா தீருமான்னு விசுவாசிட்டே இருக்கேங்க, என்னுடைய வாழ்க்கையில நல்ல காலம் பிறந்துருமா. அருமையானவர்களே, அதற்கேற்ற செயல், விசுவாசத்தை காண்பிப்பது எப்படி, செயல்படுவது எப்படி? கடன் வாங்காமல் பாருங்க கர்த்தர் சொல்வாரு, நீ கடன் வாங்காத, கடன் கொடுக்கிறவன உன்னை மாத்த போறேன்னா கடன் வாங்குறத முதலாவது நிறுத்தணும், பிறகுதான் கடன் கொடுக்கிற சூழ்நிலைக்கு கர்த்தர் நம்ம உயர்த்துவார். பாருங்க, விசுவாசத்தின் பரீட்சையானது பாருங்க மிகுந்த சந்தோஷத்தை. இந்த அம்மா பாருங்க எழும்பி போய் தொடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அம்மா மனசு ஹார்ட் இருதையெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு பயத்துல திகில்ல அடிச்சுட்டு இருந்திருக்கோம் பாருங்க. ஆனா தொட்ட மாத்திரத்திலே இனம் புரியாத சுகம் வந்தது மாத்திரமல்ல, மாபெரும் சந்தோஷம், இயேசுவை தொட்டு விட்டார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு கூட விசுவாசத்திலே நாம் எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னும் ஒரு வேத பகுதியோட கூட பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வசனம் வரை. இங்கே எல்லாரும் அறிந்த ஒரு பெரிய சம்பவம் பாருங்க, எலியா என்கிற தீர்க்கதரிசி பாருங்க, அவர் இருந்த அந்த ஊர்ல பாருங்க 3 வருஷமும் 6 மாசமும் மழையும் பெயல பனியும் பெயல என்று இங்க போடப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்துல இங்க போடப்பட்டிருக்கும். கிலேயாத்தின் குடிகளாகிய திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். பாருங்க, அங்க சொல்லிட்டாரு, ஆகாபே நம்ம ஊர்ல மழை மட்டும் இல்ல பனி கூட பெய்யாது. பாருங்க, அப்ப ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது, பஞ்சம் பாருங்க தாண்டவம் ஆடிட்டு இருக்கோம், எங்க பார்த்தாலும் பஞ்சம் பட்டினி. மழை இருந்தா பனி இருந்தாதான் பாருங்க விவசாயம் செய்ய முடியும், பாருங்க பிழைக்க முடியும், சாப்பாட்டுக்கே வழி அதுதான். அருமையானவர்களே, ஊற்று, விவசாயத்திற்கு ஊற்று, தண்ணீரே இல்லை என்றால் எப்படி தேசம் செழிப்பாக இருக்கும் பாருங்க. தேசத்துல பஞ்சம் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. பாருங்க, அங்க சொல்லிட்டு எலியா தீர்க்கதரிசி கிளம்பிட்டார். அங்க கர்த்தர் சொல்றாரு, இந்த ஊருக்குள்ள பஞ்சம் இருக்கு, இந்த ஊர் முழுசா தண்ணி இல்ல, மழை இல்ல, பனி இல்ல, எல்லா ஜனங்களும் பசியிலையும் பட்டினியிலையும் வாடிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரராகிய எலியாவுக்கு

0: இங்க ஒரு காரியத்தை செய்ய சொல்றார். இவ்விடம் விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி தாற்றண்டலே ஒழித்து கொண்டிரு. அருமையானவர்களே, எல்லா இடத்துலயும் பஞ்சம் இருக்கு, எல்லா இடத்துலயும் பட்டினி இருக்கு. ஆனா நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய பிள்ளை, பாருங்க, நீ என்னுடைய தீர்க்கதரிசி. அருமையானவர்களே, கர்த்தருடைய ஜனங்களை ஒருபோதும் கர்த்தர் பாருங்க அப்படியே வந்து அவல நிலையில விட்டு விடுகிறவர் அல்ல. சூழ்நிலை பாதகமாக இருக்கும் போதும் கர்த்தர் பாருங்க கர்த்தருடைய கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்களை பாருங்க கர்த்தர் போஷிக்கிறவரா இருக்கிறார். இந்த சாப்பாட்டு பிரச்சனை பெரிய சவாலாக இருக்கிறது பாருங்க. சாப்பிடவில்லை என்றால் உயிர் வாழ முடியாது பாருங்க. இங்கே எலியாவை போஷிக்கும்படிக்கே கர்த்தர் பாருங்க எலியாவுக்கு ஒரு விசுவாசத்தை டெஸ்ட் பண்றார். எலியா என்ன செய்யறார்? எலியா வந்து இங்க வந்து கர்மேல் பர்வதத்துல பாருங்க 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக கர்த்தரே தேவன் என்று அங்க பாருங்க அறியும்படி செய்தார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பாருங்க அங்க வந்து கர்த்தர் மாத்திரம்தான் தேவன் என்று நிரூபித்து பெரிய காரியத்தை அங்க செய்து விட்டார் பாருங்க. ஆனா விசுவாசத்தின் பரீட்சை கர்த்தர் பாருங்க இந்த எலியாவுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அவர் சொல்றாரு, நீ இந்த இடத்த விட்டுட்டு கீழ் திசை யோர்தானுக்கு நேரம் இருக்கிற கேரி தின்கிற ஆற்றண்டையிலே போய் ஒழித்து கொண்டிரு. அங்க போய் தங்கி இருப்பா. அங்க சொல்றாரு 5-4 வசனத்திலே, நீ அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அருமையானவர்களே, சற்று யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது பாருங்க. காகங்களுக்கு கட்டளை இடுவேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற காலகட்டங்களிலே ஆன்லைன்ல ஆர்டர், சொமாட்டா, சுகி, பாருங்க உங்கள் ஊர்களில இருக்கிற ஆன்லைன், அப்படிப்பட்ட காலத்துல சொன்னா கூட ஏதோ ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ ஒரு ஆர்டரை போட்டு ஒரு ஹோட்டல்ல இருந்து நமக்கு சாப்பாடை வர வச்சு கொடுத்துருவார். தேசம் முழுவதும் பஞ்சத்திலே கிடக்கிறது, ஒரு விளைச்சல் இல்லை பாருங்க. விவசாயம் கிடையாது, விளைச்சல் இல்லை, அறுவடை இல்லை, பஞ்சம், பட்டினி, தண்ணி கூட கிடையாது, மழையும் இல்லை, பனியும் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு சொட்டு கூட அந்த ஊர்ல கிடைக்காத நிலைமை. ஆங்காங்கே கிடைக்கிற தண்ணீரை வைத்து மக்கள் பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ போய் யோர்தானுக்கு அருகே இருக்கிற ஆற்றண்டலே நீ இரு, ஆற்றின் தண்ணீரை குடித்துக்கொள், உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அருமையானவர்களே, காக்காவை பாருங்க எப்படி நம்புறது. எலியா யோசித்திருப்பாரு, இந்த காக்கா எப்படி நமக்கு சாப்பாடு கொண்டு வரும், காக்காவை எப்படி நம்ம நம்புறது. காக்கா அநேகர்கிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிடுவதானே பார்த்திருக்கோம். அவரும் மனுஷர் தானே பாருங்க, எலியாவும். அநேக யோசனைகள், சிந்தனைகள், அநேக எண்ணங்கள் எலியாவின் மனதிலே தோன்றி இருக்கலாம் பாருங்க. எப்படி சாப்பாடு வரும் என்று நாம் யோசிப்பதை விட்டுவிட்டு கர்த்தர் சொன்னார், அவர் சொல்ற வார்த்தையை நான் நம்புகிறேன், வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அவர் பாருங்க காகத்தை வச்சும் போசிப்பாரு, வேற எதை வச்சும் சாப்பாடு அனுப்புவாரு. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின் பேரிலே நாம் எப்படி விசுவாசத்தை பதிக்கிறோம், அந்த வார்த்தையின்படி நாம் செயல்படுகிறோமா என்பதை மட்டும்தான் கர்த்தர் பார்க்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, வார்த்தையின்படியே எலியா பாருங்க கிளம்பி போயிட்டார். சொன்னார், இவ்விடம் விட்டு, இந்த இடத்துலயே நீ நிக்காதப்பா, இவ்விடம் விட்டு கேரியத்துக்கு போ சொன்னாரு. எலியா கிளம்பி போனார். காகங்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொன்னாரு. ஆண்டவர்கிட்ட பாருங்க கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்கலாம், ஆண்டவரே இந்த காக்கா எங்க ஊர் காக்காலாம் எப்படின்னு தெரியுமா பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம், வசனங்களை படிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஒரு சின்ன வியாதி வந்த மாத்திரத்திலே, ஒரு வாழ்க்கையில சூழ்நிலையிலே ஒரு சின்ன பிரச்சனை வந்த மாத்திரத்திலே, ஆண்டவரே அது இப்படி வந்துருச்சு, உங்களுக்கு தெரியாம போயிருச்சே, இந்த மார்த்தால் மரியாதமா நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, ஆண்டவருக்கே நிறைய எக்ஸ்பிளைன் சொல்லுவாங்க. நீர் இங்க இருந்து இருந்தாலும் என் தம்பி செத்துருக்கவே மாட்டானே, அப்படிதான் இன்னைக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறோமா, அவர் சொல்கிற வார்த்தையின்படி நாம் செயல்படுகிறோமா? கேரி தாண்ட இன்னைக்கு போன்னு சொன்ன மாத்திரத்திலே எலியா அங்கே புறப்பட்டு போனார். காகங்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொன்னாரு. அவர் பாருங்க எதுவுமே கேட்கலங்க, உடனே செஞ்சாரு, அங்க போய் தங்கி இருந்தாரு. அங்க போடப்பட்டிருக்காங்க காகங்கள் அவருக்கு விடிய காலத்துல அப்பவும் இறைச்சி, சாயங்காலத்துல அப்புறம் இறைச்சி. பாருங்க, ஏன் ஊர் முழுவதும், தேசம் முழுவதும் பஞ்சம், பட்டினி, இவருக்கு நல்ல சாப்பாடு, நல்ல பூரிப்பான அரண்மனையில இருந்து சாப்பாடு. பாருங்க எப்படிப்பட்ட சாப்பாடு, எங்க இருந்து காக்கா கொண்டு வந்தது, எந்த அரண்மனையில போய் இருந்து எடுத்துட்டு வந்தது, எதுவுமே தெரியாது. ஆனா காகங்கள் கொண்டு வந்து காலையும் சாயங்காலமும் இரண்டு வேளையும் பாருங்க, அப்பமும் இறைச்சியும், ஒருவேளை கஞ்சி கிடைச்சா போதுமேனு எளியா நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அங்க பெரிய பாருங்க ஃபீஸ்ட் மாதிரி அப்பம் கிடைக்குது, நல்ல மட்டன் சாப்ஸ் சுக்கா எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குது காக்கா. அருமையானவர்களே, காகத்தின் பேரிலே பாருங்க எலியா விசுவாசத்தை பதிக்கவில்லை. காகங்களை கட்டளையிடுவேன் என்று சொன்னார், உன்னை போஷிப்பேன் என்று சொன்ன கர்த்தரை நம்பி அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா எலியாவுக்கு பாருங்க ஒண்ணுமே கிடைச்சிருக்காது, காக்காவும் வந்திருக்காது. இன்னைக்கு அது போலதான் பாருங்க, கர்த்தர் நமக்கும் பாருங்க சொல்லுவார் அநேக விஷயங்களிலே, வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மோடு பேசுவார், அவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லுவார். நீ வலப்புறம் திரும்பும் போதும் இடப்புறம் திரும்பும் போதும் வழி இதுவே என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். இந்த வேலையும் கூட ஒரு ஒரே ஒரு சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த கர்த்தர் பாருங்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வந்தது பாருங்க. 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பாருங்க 2007 ஆண்டிலே June 9 பாருங்க ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி வச்சுட்டு மேரேஜ் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு வருஷமாக பாருங்க நாங்க ஜோம் பண்ணிட்டே இருக்கிறோம், விசுவாசிட்டே இருக்கோம். நான் இந்த ஒரு வசனத்தை நான் தொடர்ந்து கர்த்தர் சொல்லிட்டே இருக்கேன். அந்த யோவான்ல வந்து எழுதப்பட்டிருக்கோம் பாருங்க, காணா ஒரு கல்யாணத்துல அற்புதம் தான், அற்புதம் எல்லாம் செய்து முடிச்சிருவாரு. அங்க கடைசியில போடப்பட்டிருக்கோம், இவ்விதமாய் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை 100,000 முறை சொல்லிட்டே இருக்கோம், இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை காணா ஒரு கல்யாணத்துல வெளிப்படுத்தினது போல நீங்க எங்க கல்யாணத்துல வெளிப்படுத்துவீங்க ஆண்டவரேன்னு விசுவாசிச்சுட்டே இருக்கோம். பாருங்க அநேக ரந்தங்களுக்கு ஆலோசனை எல்லாம் சொல்றாங்க, ஒரு டீ டிஃபனோட எல்லாம் கல்யாணத்தை நீங்க முடிச்சிடலாம்ல, ஏன் இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது. கரெக்டா பாருங்க 2008 மே மாசம் வந்து ஏப்ரல் மாதம் என்று நினைக்கிறேன், அப்போ பைபிள் ஸ்டடிக்காக பைபிள் ஸ்டடியில வசனத்தை எல்லாம் கேட்டுட்டு அங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ வந்து எழும்பி போய் இன்னைக்கு நீ மண்டபத்தை புக் பண்ண சொல்லு, திருமண மண்டபத்தை புக் பண்ண சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் கண்ணை முழிச்சு பாக்குறேன், சர்ச்சில் உட்காந்துருக்கோம். அன்றைக்கு நிலைமைக்கு பாருங்க வண்டிக்கு 2-வீலருக்கு பெட்ரோல் போடுறது கூட கையில காசு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு போய் மண்டபத்தை திருமண மண்டபத்தை புக் பண்ணன்னு சொல்றாரு. நான் அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே வெளியே நிக்கிறேன், எங்க அப்பா வண்டிக்கு பெட்ரோல் போட கூட காசு இல்லைன்னு சொல்றாரு. ஆனா நீங்க சொல்றீங்க, ஆனா எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியல. அங்க வீட்டுக்கு இப்ப சர்ச்சில இருந்து வீட்டுக்கு போறது அளவுக்கு தான் 2-வீலர்ல வண்டிக்கு பெட்ரோல் அவ்வளவு தூரம் இருக்குமா என்னன்னு கூட தெரியாது அப்படிப்பட்ட நிலைமையில. ஆனா நான் விசுவாசிட்டே இருக்கேன், இவ்விதமாய் கர்த்தருடைய மகிமை என்னுடைய திருமணத்துல வெளிப்படும் என்று. ஆனா சர்ச்சை விட்டுட்டு வெளியில அந்த வெளியில வந்து வர்றோம், அந்த வண்டி நிக்கிற பைக் ஸ்டாண்ட் இதுக்கெல்லாம் வர்றோம். கர்த்தர் பாருங்க ஒருத்தரை அனுப்புறாரு, அவரை நான் முன்ன பின்ன இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சபையில. அவர் வந்து தேடிக்கிட்டே வர்றாரு. இங்க எஸ்தர்னு ஒரு பொண்ணு இருக்கு, கர்த்தர் வந்து எனக்கு அந்த பொண்ணை காட்டியிருக்காருன்னு சொல்லி அவரை என்னைய பார்த்ததில்ல, என் நானும் அவரை பார்த்ததில்ல. விசாரிச்சுட்டே வந்து கடைசியில என்கிட்ட வந்தாரு, அவர் சொன்னாரு உன்னுடைய கல்யாணத்தை நான் எடுத்து நடத்தும்படி கர்த்தர் என்னைய 1 மாசமா ஏவிட்டே இருக்காருமா, நான் உன்னைய தேடிட்டே இருக்கேன், நீ தான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி உடனே அவருடைய கார்ல ஏற்றிட்டு போய் அன்னைக்கே கர்த்தர் சொன்ன மாதிரியே மண்டபத்தை அவர் காசை போட்டு புக் பண்ணி ரசீதை வாங்கிட்டு கல்யாண தேதியும் பிக்ஸ் பண்ணிட்டு பாஸ்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்தந்த தேதி இருக்குங்கயா, எந்த தேதியில நம்ம திருமணத்தை வச்சுக்கலான்னு ஒரு டேட்டையும் பிக்ஸ் பண்ணி முடிந்து விட்டது. எனக்கு நினைச்சு பார்க்கும்போது ஏதோ கனவு உலகத்துல இருக்கிற மாதிரியே இருந்தது. அருமையானவர்களே, கர்த்தர் சொன்னாரு இன்னைக்கு நீ எழும்பு போ, இன்னைக்கு மண்டபத்தை நீ புக் பண்ணுவ, ஆனா கையில 1 ரூபா கூட இல்ல. ஆனா நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே நீங்க சொன்னா நீங்க செய்து முடிப்பீங்க, நீங்க செஞ்சு முடிப்பீங்க. பாருங்க 1 மாசத்துல என்னுடைய தாய் தகப்பன் பாருங்க எல்லாரும் வந்து எதுவும் ஏதோ பெரிய அப்படியே பணத்தை பெட்டியில சேர்த்து வச்சு அப்படியே எடுத்து எதுவுமே நடக்கல. ஆனா நான் சின்ன பிள்ளையிலிருந்து ஒரு வசனத்தை விசுவாசிப்பேன், எப்படி ரெபேக்காலுக்கு எலேசர் வந்து பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் திருமணம் பண்ணி வச்சாரோ அதே போல எனக்காக ஒருத்தரை அனுப்புவார். எலியாவுக்காக காகத்தை அனுப்பின தேவன் எனக்காக ஒரு மனுஷனை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு பாரத்தை கொடுத்து கல்யாணத்தை நடத்தும்படி அவரை ஏவி பாருங்க. இது விசுவாசத்தின் பரீட்சை. நான் வந்து கர்த்தரை விசுவாசம் எல்லாரும் சொன்னது போல ஆமா டீ டிஃபனோட நடத்தி முடிச்சு ஒரு சின்ன ஒரு கெட்டு வித மாதிரி அப்படியே முடிச்சுட்டு சிம்பிளா முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். ஆனா நான் விசுவாசிச்சேன் எல்லாருக்கும் நடத்துகிற தேவன் என்னுடைய திருமணத்தையும் சிறப்பாக நடத்துவார் என்று. கர்த்தர் பேரிலே வைத்திருந்த விசுவாசம் பாருங்க அந்த வார்த்தையை கனப்பண்ணும்படி கர்த்தர் அன்றைக்கு செயல்பட்டார். ஒரு மனுஷன் அனுப்பினாரு, அவர் சொன்னாரு திருமணத்தை முடிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேமானு. பாருங்க எல்லா திருமணம் முடிகிற வரைக்கும் லட்சோப லட்சம் ரூபாய்களை செலவு பண்ணி இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்டான திருமண மண்டபம், இருக்கிறதுல சிறப்பான மாலை. ஒரு காரியத்தை கூட பாருங்க, இப்படி எல்லாம் வந்து ஆராய்ந்து பார்த்து எடுத்து நாமெல்லாம் நினைச்சிருந்தா கூட அப்படி இந்த திருமணத்துல பாருங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம, ஒரு சின்ன தவறுதல் கூட இல்லாம, இப்படி இருந்தா அப்படி இருக்குமே ஒரு சஜஷன் கூட இல்லாம எல்லா காரியத்தையும் சிறப்பாக தேவன் முன்னின்று நடத்தி வைத்தார். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கண்ணீர் தான் வந்தது பாருங்க. அருமையானவர்களே, விசுவாசத்தை தேவன் இன்றைக்கும் கனம் பண்ணுகிறவரா இருக்கிறார். நாங்க அன்னைக்கு மாத்திரம் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் செயல்படாம இருந்திருந்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் விசுவாசிட்டே இருந்திருக்க வேண்டியதான். அருமையானவர்களே, எலியாவுக்காக காகத்தை அனுப்பின தேவன், எலியாவிற்காக பாருங்க எல்லா சாப்பாடை ரெடி பண்ணி அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்த தேவன். ஆபிரகாம் பாருங்க, எல்லாம் அந்த ஆபிரகாம்கிட்ட சொல்லுவாரு, உன்னுடைய ஏக சுதன் நேச குமாரன நீ கொண்டு போய் மோரியா தேசத்தின் மலைகளின் ஒன்றின் மேல் தகன பலியாக பலியிடுன்னு சொல்லுவாரு. ஆனா ஆபிரகாம் ஆக்ஷன்ல இறங்குவாரு, அதிகாலையில எழுந்து சேனம் கட்டி ஆக்ஷன் காமிச்சாரு. அதுல போடப்பட்டிருக்கோம் கடைசியா கர்த்தர் சொல்லுவாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியால் இப்பொழுது நான் உன்னை பாருங்க நீ விசுவாசிக்கிறேன்னு அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தை காண்பிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி விசுவாசத்தை செயல்படுத்தினார்கள். அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட இப்பேற்பட்ட காலகட்டங்களில பாருங்க, ஒரு கஷ்டமான மனபாரமான அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனையின் சூழல் பாருங்க மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசத்திலே எழும்ப வேண்டியது, பயிற்றுவிக்க வேண்டியது பாருங்க, ஆண்டவரை நம்பி காலை எடுத்து வைக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆசரிப்பு பாருங்க, ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானின் மேலே ஆசாரியருடைய கால் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் பிரிந்தது என்று ஆசாரியர்கள் பாருங்க உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு யோர்தானுக்கு அப்புறத்திலே நின்று கொண்டே இருக்கிற வரைக்கும் யோர்தான் பிரியாது. என்றைக்கு விசுவாசத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் கால் எடுத்து வை, வச்ச மாத்திரத்திலே யோர்தான் பிரிந்தது பாருங்க. அங்கே ஜனங்கள் நடந்தார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய காரியத்திலே, உங்களுடைய தொழிலே, உங்களுடைய பிள்ளையின் காலத்துல படிப்பிலே எந்த சவால்கள் எந்த சோதனை கூடாக நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் நீங்கள் எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் பேர்ல வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே ஒரு படி எடுத்து கால் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே பேசுவார், உங்களுக்கு சொல்லுவார், இதுதான் வழி, உன் கண் அவருடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, எனக்காக என்னுடைய திருமணத்திற்காக ஒரு நபரை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்த தேவன் இன்றைக்கும் மாறாத தேவனாயிருக்கிறார். இவ்விதமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்ற வார்த்தையை என் திருமணத்துல கர்த்தர் அப்படியே வெளிப்படுத்தினார். 18 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் இன்றைக்கும் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எஸ்தருடைய கல்யாணத்தை நடந்த மாதிரி எந்த கல்யாணத்துல இன்னும் சாப்பாடு அவ்வளவு அபரிமிதமா இல்ல, கல்யாணத்துல மகிமை இறங்கினதை நாங்கள் கண்டோம் என்றார்கள். இப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்பட விரும்புகிறார், அற்புதத்தை செய்ய விரும்புகிறார், உங்களை கை தூக்க விரும்புகிறார், உங்களை கரை சேர்க்க விரும்புகிறார். தண்ணீரிலே கண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்னை கை கொடுத்து தூக்கிவிட ஒரு நபர் கூட இல்லை என்று அங்குலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட நன்மையை, இப்பேற்பட்ட அதிசயத்தை, அற்புதத்தை ஆள் அனுப்பி செய்வாருங்க. அருமையானவர்களே, எப்படி செய்வார்னு தெரியாது, நாம அந்த ஆராய்ச்சியில இறங்க வேண்டியதில்ல. நான் விசுவாசது மாத்திரம்தான் உண்மை, ஆனா ஆண்டவர் யார் அனுப்புவாரு, எந்த நபர் அனுப்புவாரு, எங்க இருந்தோ வரும், எதுவுமே தெரியாது, ஆனா கர்த்தர் செய்வார். அருமையானவர்களே, அசைக்க முடியாத நம்பிக்கை கர்த்தர் பேரிலே 100% பாருங்க, முழுமையாக விசுவாசிக்கிற நபருடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன். அப்ப நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு செய்கிற தேவனாயிருக்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இயேசுக்கு சுவை யாராகிலும் உங்களுடைய உள்ளத்தில ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள், ஆனால் இந்த வேலை ரட்சிப்பின் தருணமாயிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட இயேசுவே நீரன் ஆண்டவரின் உள்ளத்திற்குள் வாங்கப்பா என்று அழைப்பு கொடுத்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கையின் சூழலை தலைகீழாக மாற்றுகிற தேவன், தண்ணீரை திராட்சரசமாக்கின தேவன். அருமையானவர்களே, 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 20,000 பேரை போஷித்த எல்சடாய் தேவன், உதரத்தின் ஊரலை ஒரு சன பொழுதிலே நிப்பாட்டின யகோவா ராப்பா, உங்களுக்கும் பாருங்க இப்பேற்பட்ட சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் ஞானத்தையும் பாருங்க ஆச்சரியம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுங்கள், அழைப்பு கொடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சொந்தமாக மாறும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி. விசுவாசம் கர்த்தாவே, அருமையானவரே கர்த்தாவே, விசுவாசத்தின் பரீட்சை மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறது போல விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தையும் விசுவாசத்தையும் நீர் கனம் பண்ணுகிற தேவன் கர்த்தாவே. விசுவாசத்தின்படியே ஆக கடவுது என்று சொன்னீரே. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் விசுவாசத்தை கனம் பண்ணி கர்த்தாவே, அவருடைய உதரத்தின் ஊரலை நின்று போக பண்ணின அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, மன பாரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, டிப்ரெஷனாலே அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாருடைய கர்த்தாவே வேதனைகளையும் நீக்குகிற யெகோவா ராப்பாவாக நீர் கடந்து செல்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய ஜீவன் கடந்து செல்வதாக, ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே உயர்த்துகிறமையா. எல்லா மரண சக்திகளுக்கு விரோதமாக ஜீவாதிபதி உயர்ந்திருப்பாராக கர்த்தாவே. எல்லாவித பலவீனத்திலிருந்து மக்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. கண்ணீர் துடைக்கப்படுவதாக, கஷ்டங்கள் பாரங்கள் நீக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக, துன்பங்கள் எல்லாம் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறுவதாக ஆண்டவரே கர்த்தாவே. சமாதான பிரபு வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்தித்து நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவனை உயர்த்துகிறோம். ஒவ்வொருத்தருடைய மன விருப்பத்தின்படி அருள் செய்கிற தேவன், வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறமையா. ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்துகிறீர், சுகப்படுத்துகிறீர், நீடிய ஆயுசால் திருப்தி பண்ணுகிறீர். உம்முடைய சித்தம் ஒன்றே வானொலியிலே செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் ஒன்றே கர்த்தாவே இந்த வானொலி மூலமாக நிலைவரப்படுவதாக ஆண்டவரே. இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம். இயேசு ஆண்டவரை எல்லா குடும்பங்களின் பேரிலே உயர்ந்திருப்பதற்காக நன்றி. எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் தரை மட்டும் தாழ்த்தப்பட்டு போனதுக்காக நன்றி அப்பா. ஜெய வேந்தனுடைய கரத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரே ஆளுகை செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: இதுவரை நேரமும் விசுவாசம் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான ஆவிக்குரிய செய்தி கொடுத்த சிஸ்டர் எஸ்தர் ரூபி இந்தியா சகோதரி.
1: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
2: தொடர்ந்து நாங்கள் இரண்டாவது செய்தி கடந்து போடுறோம். இரண்டாவது செய்தியை கொண்டு வருவோம். சிஸ்டர் அருந்ததி உஷாவா தொடர்ந்தோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அருந்ததி.
3: பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். யா
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இன்று இரண்டாவது செய்தியை நீங்கள் கொடுக்க வந்திருக்கீங்க, உங்களை ஒப்பு கொடுக்க சிஸ்டர், நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென்.
3: உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சங்கமம் வாழொலி நேயர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நித்திய வெளிச்சத்தின் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகிறோம். ஒவ்வொரு நேயர்களுக்கும் வாழ்த்தியை கேட்கிற ஒவ்வொருவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வாழ்த்தியை தியானிக்கும் முன்பதாக நாங்கள் ஜபம் செய்வோம். தேவன் தாமே எங்களோடு பேசும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, உம்முடைய நாமத்தை தொழுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்திலே உம்மை துதி ஸ்தோத்தரிக்கிறோம். தேவா பிரசன்னம் தாருமே தேடியும் பாதம் தொழில்